0: பார்த்து பத்திரமா உங்க பயணங்களை மேற்கொள்ளுங்க.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி கோல்ட். பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து. ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
3: Maverick Events in production வழங்கும் Masala Coffee live in Singapore, the return tour. இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காஃபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காஃபி தனித்துவமான ஃபியூஷன் இசை. நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? October 10, 7 PM டிமார்க்கி டவுன்டவுன் ஈஸ்டில். மசாலா காஃபி லைவ் இன் சிங்கப்பூர், தி ரிட்டர்ன் டூர். நுழைவு சீட்டுகளுக்கு புக் மை ஷோ .sg.
4: பாலாடிகளால் சமைக்கப்பட்ட ஒரு வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க, அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இந்த சலுகை September 16 வரை மட்டும்.

சமத்துவம் என்ன ஒற்றுமை அங்கத்துல இன்றைக்கு நம்ம எதை பார்க்க போறோம்னா பஃப ஃபிஷ் பஃப மீன் அதன் பிறகு கார் காற்றுப்பை உயிர் காக்கும் மேலங்கி ஜாக்கெட் லைஃப் ஜாக்கெட் இந்த மூன்றுக்கும் என்ன தொடர்பு என்ன ஒற்றுமை இருக்கு அப்படின்னு உங்களால கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமா வாட்ஸ்அப் செய்யுங்க 9678889688 பஃப மீன் பஃப ஃபிஷ் கார் காற்றுப்பை உயிர் காக்கும் மேலங்கி இந்த மூன்றுக்கும் என்ன தொடர்பு இருக்கு என்ன ஒற்றுமை இருக்கு கண்டுபிடிங்க

0: மூன்றுக்கும் என்ன தொடர்பு அங்கத்துல? இன்றைக்கு பசா மீன் கார் காற்றுப்பை உயிர் காக்கும் மேலங்கி, இந்த மூன்றுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு கேட்டதுக்கு,
1: வணக்கம் ஹலிமா ஆஸ்மான் அவர்களே, நான் ராதாகிருஷ்ணன் ஐது பிஷாந்த் அழைக்கிறேன். இப்போது கேட்ட கேள்விக்கு, இந்த மூன்றுக்கும் காற்று பை இருக்கிறது, காத்து போட்டு காத்து அடிக்கிறதுக்கு பை இருக்கிறது,
0: அந்த பை இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. நல்ல முயற்சி, ஆனா நல்ல முயற்சி கிடையாது. இந்த ஒற்றுமை, அந்த ஒற்றுமை என்னன்னு நீங்க விரிவா தெளிவா சொல்லிடும். பல நேர்கள் இப்பதாங்க நீங்க வானொலி பக்கமா வந்திருப்பீங்க. இந்த மூன்றுக்கும் என்ன ஒற்றுமை இருக்கோன்னு யோசிச்சு பாருங்க. பஃபர் மீன், கார் காற்று பை, உயிர் காக்கும் மேலங்கி, இந்த மூன்றுக்கும் என்ன தொடர்பு?

0: செயின்ட் அல்வி சாலை, செராங்கோன் சாலை, டல்ஹவுசி லேன், இப்பொழுது அப்பர் டிக்சன் சாலையில் சிங்கப்பூர்.
1: ஆகஸ்ட் 30 தேதியோடு நிறைவடைகின்றன. தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள், மின்சார சாதனங்கள், அரைக்கலன் என பலவற்றை 80 விழுக்காடு வரையிலான சிறந்த தள்ளுபடி விலையில் நீங்கள் வாங்க இறுதி வாய்ப்பு. இந்த வாரம் நீங்கள் வாங்கக்கூடிய சிறப்பு பொருட்களை தவற விடாதீர்கள். லெனோவோ யோகா 7 2-in-1 14-inch மடிக்கணினி 1599 வெள்ளி 20 விழுக்காடு சேமிக்கலாம். மீனி X60 எக்ஸ்ட்ரீம் ரோபோ இயந்திர தூசி உறிஞ்சும் கருவி 1599 வெள்ளி 27 விழுக்காடு சேமிக்கலாம். யூரோபேஸ் 8-inch செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் மின் விசிறி 239 வெள்ளி 40 விழுக்காடு சேமிக்கலாம். வாரந்தோறும் 100,000 கோஸ் ஹோம் கிளப் புள்ளிகளை வெல்லும் வாய்ப்பு உண்டு. அனைத்து கோஸ் கடைகளிலும் நீங்கள் வாங்கலாம். இன்றை செல்லுங்கள் cos.com.sg. மூன்றுக்கும் என்ன தொடர்பு? அங்கத்துல இன்றைக்கு நான் கொடுத்தது பஃப மீன், கார் காற்றுப்பை, உயிர் காக்கும் மேலங்கி. இந்த மூன்றுக்கும் என்ன தொடர்புன்னு கேட்டதுக்கு புஷ்பா நினைக்கிறாங்க பிராணவாயுவா இருக்குமா ஹலிமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நல்ல முயற்சி, ஆனா கிடையாது. தொடர்ந்து யோசிச்சு பாருங்க நேர்களே. பஃபர் மீன், கார் காற்றுப்பை, உயிர் காக்கும் மேலங்கி, இந்த மூன்றுக்கும் என்ன தொடர்பு? சில நேர்கள் சிறிட பதில கண்டுபிடிச்சு சொல்லிட்டீங்கப்பா. அதை இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சுக்கலாம். இப்ப வாங்க திருவிளையாடல் ஆரம்பம். படத்துல இருந்த கார்த்திக் கல்பனை கொண்டு வரும் மாட்டு போட வைக்கிற ஒரு பாடல் உங்களுக்காக.

0: 19 வெள்ளி 90 காசு மட்டுமே. ஆகஸ்ட் 31 வரைக்குமான இச்சலுகை குமார் மெஸ்ஸின் அனைத்து கிளைகளிலும் கிடைக்கும்.
1: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகாம் ஒலி 968 படைப்பாளர் ரவி ஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். 4 இரவுகளும் டோக்கியோவின் மையத்தில் அமைந்துள்ள அதே 4 நட்சத்திர விடுதியில் தங்கிடுங்கள். ஷிபா பூங்காவிலிருந்து டோக்கியோ கோபுரத்தின் அழகை கண்டு ரசித்திடுங்கள். ஷின்ஜூகு ஒடாய்பா, அங்கே நினைவு பொருட்களையும் அழகு சாதன பொருட்களையும் பார்க்கலாம். டோக்கியோ டிஸ்னிலேண்ட், அங்கே ஒரு முழு நாளையும் அன்புக்குரியவர்களுடன் கழித்து அற்புதமான நினைவுகளை உருவாக்குங்கள். அமைதிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பரந்த வன சரணாலயமும் புனித தலமுமான மெய்ஜி ஜிங்குவிற்கு சென்றிடுங்கள். ரோபோங்கி ஹில்ஸ், அங்கே உள்ள கண்ணை கவரும் கிறிஸ்துமஸ் ஒளி அலங்காரங்களை கண்டு வியந்திடுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகாம் ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206-1797.
2: இப்பொழுது ஒரு இறுதி கேள்வி. சீனா மற்றும் ஜப்பானில் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்கும் சிம் மட்டுமே உள்ள திட்டம் எது?
3: M1 வழங்கும் மேக்ஸ்.
2: முற்றிலும் சரி. M1 மேக்ஸ் மட்டுமே உங்களுக்கு 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்குகிறது. இது இப்போது சீனா மற்றும் ஜப்பான் மட்டுமின்றி மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிற நாடுகளிலும் பயன்படுத்தலாம். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. அனைத்தும் வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 மேக்ஸுக்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடவும்.
4: ஹாய் அலிமா, கமில் பேசுறேன்.
5: சொல்லுங்க கமில்.
4: நீங்க சொன்ன மூணுத்துக்கும் உள்ள ஒற்றுமை மிதப்பு தன்மை இருக்கு. யூ மீன் பயோ அண்ட் சி.
6: வணக்கம் அலிமா, நான் ஜெய்பால் பேசுறேன்.
5: சொல்லுங்க ஜெய்பால்.
6: மூணுக்கும் அந்த காத்து வந்தா தான் அதுல நம்ம காப்பாத்த முடியும். அந்த பஃபிஷ்க்கு காத்து பூந்தா தான் அது தானா பெருசாகி காப்பாத்துக்க முடியும். அது மத்த ரெண்டும் காத்து உள்ளுக்கு போவோம்.
7: குட் ஆஃப்டர்நூன் ஹலீமா.
5: முல்லை
7: பன்றி மீன், பஃபிஷ், உயிர் காக்கும் ஜாக்கெட், லைஃப் ஜாக்கெட் மற்றும் காரின் ஏர்பேக் ஆகியவற்றிற்கு இடையே உள்ள முக்கிய ஒற்றுமை என்னவென்றால், அவை அனைத்தும் தங்களை பாதுகாத்துக் கொள்ள அல்லது மற்றொன்றை பாதுகாக்க காற்று அல்லது வாய்வால் நிரப்புகின்றன. நன்றி, வணக்கம்.
5: ஆபத்து வரும் நேரத்துல பாதுகாப்புக்காக மூன்றுமே திடீர்னு பெரிதாகும். பெரிதாகும் தன்மை இந்த மூன்றுக்கும் இருக்குது. பஃபமீன் உணர்ந்துன்னு வைங்கள, ஆஹா ஆபத்து என்ன நோக்கி வந்துட்டு இருக்குப்பா, தப்பிச்சிருப்பா கை புள்ளன்னு அதுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா அது உடனே என்ன செய்யும், தண்ணீரை அதிகமா விழுங்க ஆரம்பிக்கும். தண்ணீர் அதிகமா விழுங்கும் போது அது பாக்குறதுக்கு பலூன் மாதிரி ஆயிரும், ரொம்ப பெருசா ஆயிரும். பஃபமீனின் வயிறு மிகவும் விரிவடையக்கூடியதுன்னு சொல்றாங்க. அதனாலதான்

பெரிய அளவு கார்பன் டை ஆக்சைடு இந்த உயிர் காக்கும் மேலங்கைகள் பயன்படுத்துகின்றன. அது மேலங்கைய வேகமாக பெரிதாக்க உதவுகிறது. ஆக பஃபமீன் ஆபத்து உணர்ந்ததும் உடலை பெருசாக்குது. விபத்துல இருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்ள கார் காற்றுப்பை வழியாகுது. உயிர் காக்கும் மேலங்கி நம்ம தண்ணீர்ல இருக்கும் போது நம்ம மூழ்காம இருக்கிறதுக்கு உதவுது. எப்போதுமே உயிர் காக்கும் மேலங்கி பெருசாக தான் இருக்கும்.

0: We're gonna blow the speakers, baby.
1: ஒலி எங்கேயும் எப்போதும்.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
0: வணக்கம். பிற்பகல் 1:00.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி.

வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் காலை ஒளிபரப்பான வணக்கம் தமிழடி இப்பொழுது முதல் ஆரம்பமாகின்றது. வணக்கம் தமிழடியில் முதலில் மங்கள வாத்தியேசியாக நாதீஸ்வர தவிலி.

கேட்டது மங்கள வாத்திய இசையாக நாதேஸ்வர தவிலிசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் காலி ஒளிபரப்பான வணக்கம் தமிழொலி. காலி ஒளிபரப்பான வணக்கம் தமிழொலியில் இனி தொடர்ந்து வருவது பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையில் வளமை போல் முதல்லே விநாயகர் துதியுடன் மனிஷா குழுவினர் பாடிய இந்த பாடல்.

விநாயகர் துதியாக நீங்கள் கேட்டது மனிஷா குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமலைகள் வரிசையில் இணைய கிறிஸ்தவ கீதமாக கிருஷ்ணராஜ் குழுவினர் பாடிய

கிறிஸ்தவுக்கு இதமாக நீங்கள் கேட்டது கிருஷ்ணராஜ் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமாலைகள் வரிசையில் இனி தொடர்கின்றது. இஸ்லாமிய கீதமாக சாகுல் ஹமீத்.

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது சாகுல் ஹாமிட் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில். வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள், பக்தி பாமாலைகள் வரிசையில் இனி தொடர்கின்றது திருப்புகழ். ஸ்ரீநிதி ஸ்ரீபிரகாஷ் பாடிய

கேட்டது திருப்புகழ் பாடியிருந்தார் ஸ்ரீநிதி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள் வரிசையில் தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக டெனிஷ் குழுவினர் பாடிய

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது டெனிஷ் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமாலைகள் வரிசையில் இனி இஸ்லாமிய கீதமாக யார் ஷேக் முகமது குழுவினர் பாடிய இந்த பாடல்.

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது ஏஆர் ஷேக் முகமது பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியில். வணக்கம் தமிழடியில் பக்தி பாமலைகள் வரிசையில் சிவனார் புகழ் மாலையுடன் சூலமங்கலம் சகோதரிகள்.

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது சுவர்ணலதா குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமலைகள் வரிசையில் என்னை தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக எம் ஹனிஃபா குழுவினர் பாடிய

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது எம் ஹனிஃபா பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழலியில். வணக்கம் தமிழலியில் பக்தி பாமலைகளோடு இணைந்திருக்கிறீர்கள். பக்தி பாமலைகள் வரிசையில் இனி தொடர்கின்றது. திருக்கேதீஸ்வரம் சிவனார் புகழ் மாலையுடன் வைஷ்ணவி பாடிய இந்த பாடல்.

கேட்டது வைஷ்ணவி பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமலைகள் வரிசையில் என தொடர்கின்றது. கிறிஸ்தவ கீதமாக கேமா ஜோன் குழுவினர் பாடிய

கிறிஸ்தவ கீதமாக ஹேமா ஜோன் குழுவினர் பாடிய அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டுக்கொண்டிருந்த TRT தமிழடியில் ஒலித்த வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலை.

சகோதரர்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத். குத்திபா அலைக்கும் சியாம் கமா குத்திபா அல்லதீன மின் கபலிக்கும் லல்லக்கும் தத்தப்போம். நோன்பினுடைய நோக்கத்தை இந்த வசனம் நமக்கு சொல்கிறது. உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கு நோன்பு எவ்வாறு விதியாக்கப்பட்டதோ அதுபோலவே உங்கள் மீதும் நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது. எதற்கு?

0: எல்லா புகழும்
1: இப்போது அவருடைய போதனைகளை பற்றி சில கருத்துக்களை சொல்ல வேண்டும். அவருடைய டீச்சிங் இப்போ லைஃபை பற்றி சொல்லியிருக்கோம், இப்போ அவருடைய போதனைகள். அவருடைய போதனைகளே மிக முக்கியமான, நான் ஏற்கனவே சொன்னேன் அல்லவா, இறைவன் ஒருவன் என்ற கருத்து தான் அவருடைய போதனைகளிலே மிக முக்கியமான. ஏனென்றால் இறைவன் ஒருவன் என்று சொல்லுகிற போது ஒரு மனிதனுடைய பார்வை மிக விசாலமானதாக ஆகிவிடுகிறது. விசாலமான பார்வை, யூனிவர்சல் அவுட்லுக். என்னுடைய என்னை படைத்த இறைவன் தான் உன்னையும் படைத்தான் என்று சொன்னால் நாம் ரெண்டு பேரும் சகோதரர்கள். உன்னை படைத்தது வேற கடவுள், என்னை படைத்தது வேற கடவுள்னா நீ வேற ஆள், நான் வேற ஆள் இல்லையா? உனது நாட்டை படைத்த அதே இறைவன் தான் எனது நாட்டையும் படைத்தான் என்று சொன்னால் நாம் எல்லாம் சகோதரர்கள். ஆகவே யூனிவர்சல் அவுட்லுக், எல்லா மனிதர்களையும் இறைவன் தான் படைத்தான், எல்லா நாடுகளையும் இறைவன் தான் படைத்தான், எல்லா மொழிகளையும் இறைவன் தான் படைத்தான், எல்லா நதிகளையும் இறைவன் தான் படைத்தான். ஆக இந்த நாடு உயர்ந்தது, அந்த நாடு தாழ்ந்தது, இந்த மலை உயர்ந்தது, அந்த மலை தாழ்ந்தது, இந்த மலை இந்த நதி புனிதமானது, அந்த நதி புனிதமற்றது என்ற கருத்துக்கே இடமில்லை. ஆகவே ஒரு மனிதனை உலக குடிமகனாக, குளோபல் சிட்டிசனாக மாற்றுவது இறைவன் ஒருவன் என்ற கோட்பாடு. ஆக அந்த கருத்தை மக்களுக்கு முன்னால் சொன்னார். ஆக இறைவனைக்கு மட்டும்தான் கீழ்ப்படிய வேண்டும். மனிதன் இன்னைக்கு தவறு செய்வதற்கு மிக முக்கியமான காரணங்களிலே ஒன்று, எனக்கு தேவையான கொள்கைகளை நானே வகுத்துக் கொள்வேன் என்று சொல்வதுதான் தீமைகளுக்கெல்லாம் ஆணிவேர். அது யாரு சொல்றது? யாருக்கு நான் கட்டுப்பட மாட்டேன். கடவுள் என்ன சொல்றது? இது தப்பு, மது குடிக்க கூடாது தப்பு, அது குடிக்க கூடாது தப்பு, இதெல்லாம் தேவையில்லை. அவன் அவனுக்கு மனசாட்சிக்கு எது சரிபடுதோ அதுபடி செய்து கொள்ளலாம் என்று மனிதன் எண்ணுவதுதான் தீமைகளுக்கெல்லாம் தவறு. இன்றைக்கு எந்த அளவுக்கு போயிருக்கிறது பாருங்கள். ஹோமோசெக்சுவாலிட்டி, ஓரின சேர்க்கை செய்வது சரிதான் என்று உலகம் வாதாடி கொண்டிருக்கு. ஓரின சேர்க்கை செய்வது, ஆணும் ஆணும் ஒன்றாக வாழலாம், பெண்ணும் பெண்ணும் ஒன்றாக வாழலாம், இது மனித உரிமையின் பார்ப்பட்டது என்று பிரகடனம் கொடுக்கப்படுகிறது. அதிலே அமர்த்தியா சென் கையெழுத்திடுகிறார், அருந்ததி ராய் கையெழுத்திடுகிறார். அதிலே பாருங்க, அருந்ததி ராயும் அமர்த்தியா சென்னும் இதிலே கையெழுத்திடுகிறார் என்று சொன்னால் எங்கே போய்விட்டதாக? சுதந்திரம் என்ற பெயரால் எதையும் செய்யலாம் என்ற மனப்பான்மைக்கு மனிதன் வந்துவிட்டார். ஆக இதனை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் உன்னை எல்லாம் படைத்த இறைவன் தான் உனக்கு வழிகாட்ட முடியும் என்பது இந்த ஏகத்துவ கொள்கையினுடைய ஒரு கருத்து. அடுத்த கருத்து, இறைவனை நெருங்குவதற்கு எவருடைய துணையும் தேவையில்லை. இறைவனை நேரடியாக நெருங்கலாம், நோ இன்டர்மீடியரி, நோ இன்டர்செஷன். கடவுளை நெருங்குறதுக்கு யாரும் தேவையில்லை, புரோகிதர்கள் தேவையில்லை, குருமார்கள் தேவையில்லை, அதற்கென்று ஒரு இனத்தை உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை. கடவுள் எங்கே இருக்கிறார்? உனது பிடரி நரம்பை விட மிக சமீபமானவராக இருக்கிறார். ஆக அந்த கடவுளை நெருங்குறதுக்கு நீயே பிரார்த்தனை பண்ணி நீயே நெருங்கிக்கோ, எவருடைய துணையும் தேவையில்லை என்ற கருத்தும் அதிலே அடங்கியிருக்கிறது. ஆக இது இறைவனை பற்றி அவர் சொன்ன கருத்து. அடுத்தபடியாக மனிதர்களை பற்றி சொல்லுகிற போது, மனிதர்கள் அனைவரும் சமம், மனிதர்கள் அனைவரும் ஒரு ஆண் பெண்ணினுடைய வழித்தோன்றர்கள். ஆக இந்த உலகம் எப்படி தோன்றுச்சுன்னா ஒரு ஆண் பெண்ணு தான், ஒரு ஆண் பெண்ணு தான் உலகம் தோன்றியது. இன்றைக்கு விஞ்ஞானமும் அதனை ஏற்றுக்கொள்கிறது. ஆப்பிரிக்காவிலே வாழ்ந்த ஒரு மகா மகா பாட்டியிடம் இருந்துதான் இந்த உலகம் தோன்றியது என்பது ஜெனட்டிக்ஸ் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே மனிதர்கள் அனைவரும் சமம், மனிதர்கள் பிறவியிலே தூய்மையானவர்கள். பிறவியிலே பாவிங்கிறான்ல, இந்த கருத்தை சில ஏற்றுக்கு. பிறக்கிற குழந்தைய போய் பாவின்னு சொன்னால் நல்லாவா இருக்கு இல்லையா? நேற்று பிறந்த குழந்தைய போய் இந்த குழந்தை பாவி என்று சொன்னால் நல்லாவா இருக்கிறது? ஆகவே இஸ்லாம் இந்த ஒரிஜினல் சின், ஆதி பாவம் என்ற கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. நபிகள் நாயகம் சொன்னார்கள், பிறக்கின்ற குழந்தைகளெல்லாம் தூய்மையான நிலையில் தான் பிறக்கின்றன, பாவமற்றவர்களாகத்தான் பிறக்கின்றன, சூழ்நிலைகள் தான் அவர்களை பாவிகளாக மாற்றுகின்றன. முதல் மனிதன் ஆதம் ஒரு தவறு செய்தார், அதனால் முழு மனித இனமும் பாவியாக ஆகிவிட்டது என்ற கருத்தை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளது. அந்த ஆள் பாவம் செஞ்சார், அதுக்காக கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டார், அதோட அந்த விவகாரம் முடிஞ்சு போச்சு, அதை கொண்டு போய் எல்லா மனுஷர்கள் மீது கொண்டு சுமத்துவது, அதற்காக வேறு எவரோ ஒருவர் தனது உயிரை நீக்குவது என்பது சரியாக இல்லை. பாவம் செய்வது ஒருவர், சுமப்பது ஒருவர், கழுவுவது ஒருவர் என்பது நீதிக்கு பொருந்தி வரவில்லை. ஆகவே இஸ்லாம் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அடுத்தபடியாக மனிதனை பற்றி சொல்லுகிற போது, மனிதர்கள் அனைவரும் இறைவனுடைய பிரதிநிதிகள். மனிதர்கள் அற்பமானவர்கள் அல்ல, இழிவானவர்கள் அல்ல, கடவுள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் காட், வைஸ்ராய் ஆஃப் காட். ஆக கடவுள் இந்த உலகத்துக்கு வரமாட்டார், கடவுள் இந்த உலகத்தில் என்னெல்லாம் செய்ய நினைக்கிறாரோ அதையெல்லாம் ஓம் மூலமாக தான் செய்ய நினைக்கிறார். கடவுள் இந்த உலகத்திலே அதர்மத்தை அழிக்க நினைக்கிறார், அநீதிகளை அழிக்க நினைக்கிறார், சாதியை ஒழிக்க நினைக்கிறார், வறுமையை அகற்ற நினைக்கிறார். இதற்கெல்லாம் கடவுள் இந்த உலகத்துக்கு வரமாட்டாரு, அதற்கான வழிமுறைகளை உனக்கு சொல்லித் தருவார். இதெல்லாம் எப்படி ஒழிக்கணுங்கிற வழிமுறையை சொல்லித் தருவார். அவற்றை செய்ய வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. இன்றைக்கு இந்து சமயத்திலே ஒரு கருத்து சொல்வார்கள், சம்பவாமி யுகே யுகே, யுகந்தோறும் நான் சம்பவிப்பேன். இஸ்லாம் சொல்கிறது கடவுள் இந்த உலகத்துக்கு வர்றதில்லை, உனக்கு வழிகாட்டுதலை தரதோடு நிறுத்திக் கொள்வார் என்ற ஒரு கருத்தை இஸ்லாம் சொல்கிறது. ஆக இறைவனுடைய பிரதிநிதி. அடுத்தபடியாக வாழ்க்கையை பற்றி அவருடைய கருத்து என்னவென்று சொன்னால், இந்த உலகத்திலே மனிதன் எதற்காக பிறந்தான், எதற்காக பிறந்தான் இல்லையா, நான் ஏன் பிறந்தேன், மனிதன் பிறந்தது எதற்காக என்ற இந்த கேள்விக்கு அவர் விடையளிக்கிற போது, நம்பிக்கை கொண்டு நற்செயல் புரிந்து நன்மையை ஏவி தீமையை விளக்குவதற்காக இந்த உலகத்தில் பிறந்தார். மூணு விஷயம் சொல்றார். ஒன்று, நம்பிக்கை கொள்ள வேண்டும் இறைவனின் மீது, இறைவனுடைய தூதர்கள் மீது, மறுமையின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். இது ஒன்று. ரெண்டாவது, இந்த உலகத்திலே நற்செயல் புரிவதற்காக நான் உன்னை படைத்திருக்கேன். நற்செயல் புரிவதற்கு நற்செயலை மூன்று வகையாக பிரித்தார். நற்செயல் மூன்று வகைப்படும். ஒன்று, கடவுளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். கடவுளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அவரை தொழுவது, பிரார்த்தனை பண்ணுறது, துதிக்கிறது, புகழ்றது, இதெல்லாம் கடவுளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். இரண்டாவது, மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், உன்னுடைய பெற்றோருக்கு, உன்னுடைய பிள்ளைகளுக்கு, உன்னுடைய மனைவிக்கு, உன்னுடைய உறவினருக்கு, உனது அண்டை வீட்டினருக்கு, தொழிலாளர்களுக்கு, ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு, பிற சமுதாய மக்களுக்கு, மற்ற மதத்தவர்களுக்கு என்றெல்லாம் பெரிய பட்டியல் இருக்கு. அதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்லை. இப்போ நான் வீடு நாயன் சொன்னாங்க, தாயின் காலடியில் சோனம் இருக்கிறது, தாயின் காலடியில் சோனம் இருக்கிறதாக தாய்க்கு பணிவிடை செய்தால் சொர்க்கத்துக்கு போகலாம். வேற ஒன்றும் ரொம்ப ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம்ப்பா, தாய்க்கு பணிவிடை செய்தால் சொர்க்கத்துக்கு போகலாம், உறவினர்களுக்கு உதவினால் சொர்க்கத்திற்கு போகலாம், அண்டை வீட்டுக்காரனுக்கு உதவ வேண்டாம், அண்டை வீட்டுக்காரனுக்கு தொந்தரவு கொடுக்காமல் இருந்தாலே சொர்க்கத்துக்கு போகலாம். அண்டை வீட்டுக்காரனுக்கு ஒன்று உதவியெல்லாம் செய்ய வேண்டாம், உபத்திரம் பண்ணாமல் இருந்தாலே சொர்க்கத்திற்கு போகலாம். நபிகள் நாயகம் சொன்னது, உழைப்பவருடைய வியர்வை உலர்ந்து விடுமுன் கூலியை கொடுத்து விடுங்கள். உழைப்பவருடைய வியர்வை உலர்ந்து விடுமுன் கூலியை கொடுத்து விடுங்கள். ஆக தொழிலாளியை ஒழுங்காக நடத்தி இப்படி பல்வேறு தரப்பு மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சொல்லியிருக்கிறார். ஆக ரெண்டாவது கடமை, மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. மூன்றாவது, உனக்கே நீ செய்து கொள்ள வேண்டிய கடமை. உனக்கே நீ செய்து கொள்ள வேண்டிய கடமை இல்லையா, நீ நல்லா இருந்தாதானே உலகம் நல்லா இருக்கும். உன்னையே நீ அழித்துக் கொள்ளக்கூடாது, உன்னையே நீ அழித்துக் கொள்ளக்கூடாது. ஆக உன்னுடைய ஆன்மாவை, உன்னுடைய உடம்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக நீ காரியம் செய்ய வேண்டும். ஆக இந்த உலகத்தை துறக்காதே, துறவரம் கூடாதே, உலகத்தை துறக்காதே, உன்னையே நீ வருத்தி கொள்ளாதே. செல்ஃப் டார்ச்சர், செல்ஃப் அப்ளிக்ஷன், உன்னையே நீ வருத்தி கொள்ளாதே. தன்னைத்தானே வருத்தி கொள்வதற்கு இஸ்லாத்தில் இடம் கிடையாது. திருமணம் புரியாமல் இருப்பதற்கு இஸ்லாத்தில் இடம் கிடையாது. காலமெல்லாம் நோன்பு நோற்பதற்கு இஸ்லாத்தில் இடம் கிடையாது. இரவரெல்லாம் நின்று வணங்குவதற்கு இஸ்லாத்தில் இடம் கிடையாது. முழு செல்வத்தையும் தானமாக கொடுத்து விடுவதற்கு இஸ்லாத்தில் அனுமதி கிடையாது. அதுக்கெல்லாம் ரேஷியோ வச்சிருக்கு, இவ்வளோ கொடுக்கணும் இவ்வளோ கொடுக்கணும், ஒவ்வொன்றுக்கும் ஒரு வரைமுறைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தன்னைத்தானே வருத்தி கொள்ளக்கூடாது. ஆக தனக்குத்தானே செய்து கொள்ள வேண்டிய கடமை. ஆக மூணு கடமை இருக்கு, கடவுளுக்கு செய்ய வேண்டிய கடமை, மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, கடைசியாக தனக்குத்தானே செய்து கொள்ள வேண்டிய கடமை என்று சொன்னார். ஆக இஸ்லாத்தினுடைய பார்வையில் ரிலீஜியன் செக்யூலர், ஸ்பிரிச்சுவல் மெட்டீரியல் என்ற பிரிவினை கிடையாது. ரிலீஜியன் செக்யூலர் ஸ்பிரிச்சுவல், இது உலகம் சார்ந்தது, இது மதம் சார்ந்தது என்ற பிரிவினை கிடையாது. இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஆட்சி புரிவதும் ஒரு வணக்கம்தான், வியாபாரம் செய்வதும் ஒரு வணக்கம்தான், இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவதும் ஒரு வணக்கம்தான். நபிகள் நாயகம் ஒரு முறை சொன்னார்கள், தனது மனைவியுடன் தாம்பத்திய வாழ்க்கை நடத்துவதும் ஒரு வணக்கம்தான் என்று தோழர்களை பார்த்து சொன்னார். தோழர்கள்லாம் கேட்டாங்க, என்ன இதை போய் ஒரு வணக்கன்றீங்க, மனைவியோடு தாம்பத்திய வாழ்க்கை நடத்துவது வணக்கமா என்று கேட்டபோது நபிகள் நாயகம் அதற்கு விளக்கம் சொன்னார், நீங்கள் மனைவி அல்லாத அந்நிய பெண்ணோடு தொடர்பு கொள்வது பாவம் என்றால், அனுமதிக்கப்பட்ட பெண்ணோடு தொடர்பு கொள்வது புண்ணியம். அனுமதிக்கப்படாத பெண்ணோடு தொடர்பு கொள்வது பாவம் என்றால், அனுமதிக்கப்பட்ட பெண்ணோடு தொடர்பு கொள்வது புண்ணியம். ஏனென்றால் உன்னுடைய கற்பை பாதுகாக்கிறாள் அவள், உன்னுடைய கற்பை பாதுகாக்கிறாள், ஆகவே அது ஒரு புண்ணியம் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். ஆக இந்த ரெண்டாக பிரிக்கல, ரிலீஜியஸ் செக்யூலர் என்று பிரிக்கல. இந்த பிரித்ததனுடைய விளைவைத்தான் நாம் இப்போது சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். பல பேர் நம்மளே பார்க்கிறோம், எவற்றையெல்லாம் மதம் சொல்றானோ அதில் ஒழுங்காக இருக்கான், நல்லா தொழுகிறான், நோன் பிடிக்கிறான், ஜக்காத்து கொடுக்குறான், எல்லாம் செய்கிறான். ஆனால் வியாபாரம் வந்துவிட்டால் ஒரே மோசடி, ஏமாற்று எல்லாம் இருக்கு அவங்க இல்லையா. கொடுக்கல் வாங்கல எந்த நியாயம் கிடையாது, ஆனால் அஞ்சு நேரம் ஒழுங்காக தொழுவான், அஞ்சு நேரம் ஒழுங்காக தொழுவான். கொடுக்கல் வாங்கல மோசடி, வியாபாரத்திலே மோசடி, வாக்குறுதியிலே மோசடி, நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொருளை விழுங்குகிறதுலே மோசடி. இப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு என்ன காரணம்னா, இவனை பொறுத்தவரையில் மதம் என்பது இறைவனை வணங்குவதோடு முடிந்துவிட்டது. இஸ்லாம் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ரெண்டுமே வணக்கம்தான், ரெண்டுமே வணக்கம்தான். வியாபாரம் செய்வதும் வணக்கம்தான், இல்லற வாழ்க்கை நடத்துவதும் வணக்கம்தான், வரதட்சணை வாங்காமல் கல்யாணம் முடிப்பதும் வணக்கம்தான், வரதட்சணை வாங்காமல் கல்யாணம் முடிப்பதும் வணக்கம்தான் என்பதை எல்லாம் நபிகளின் மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டினார்கள். இது வாழ்க்கையை பற்றிய அவருடைய கருத்து. அடுத்தபடியாக அவர் சொன்ன கருத்து, இறப்புக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, இறப்புக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அதுதான் நியாய தீர்ப்பு நாள். இந்த உலகத்தில் பலர் அநீதிகளை புரிகிறார்கள், தண்டனையே பெறுவதில்லை. இந்த உலகத்தில் பலர் நன்மைகளை செய்கிறார்கள், கூலியே பெறுவதில்லை. இல்லையா, கூலியே பெறுவதில்லை. அநியாயம் பண்ணுறான், கொள்ளையடிக்கிறான், ஏமாத்துறான், நல்ல போஸ்டில் இருக்கிறான், கடைசி வரைக்கும் காரும் பங்களாவுமே வாங்கி இந்த உலகத்தை விட்டு போய்விடுகிறான். இன்னும் சிலரை பார்க்கிறோம், நியாயம் தர்மம் என்றெல்லாம் பயந்து லஞ்சம் வாங்குவதில்லை, ஊழல் வாங்குவதில்லை, வரதட்சணை வாங்குவதில்லை என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதற்கு ஒரு நியாயம் செய்யப்பட வேண்டும். இதற்கு மறுமை என்று ஒன்று நான் ஏற்படுத்தி இருக்கிறேன். அதிலே உரிய நீதி அங்கே வழங்கப்படும், நீதி வழங்கப்படும். ஏனென்றால் இந்த உலகத்தில் அதற்கான வழங்குவதற்கான வாய்ப்புகள் இல்லை. காரணம், இந்த உலகத்தில் வாழ்க்கை மிக குறுகிய காலமாக இருக்கு. இன்னைக்கு பாருங்க, அடிக்கடி பத்திரிகைகளில் செய்தி வருது, நீதிபதி தண்டனை கொடுக்கிறார், 400 வருஷம் ஜெயிலில் இருக்க வேண்டும், 600 வருஷம் ஜெயிலில் இருக்க வேண்டும் என்றெல்லாம் தீர்ப்பு போடுகிறார். ஆக 400 வருஷம் தண்டனை அனுபவிக்க வேண்டிய அளவுக்கான பாவத்தை அவன் செய்திருக்கிறான். ஆனால் இந்த உலகத்தினுடைய பௌதிக விதிகள் அவன் 400 வருஷம் வாழ்வதற்கு அவனை அனுமதிப்பதில்லை. ஆகவே இன்னொரு உலகம் தேவைப்படுகிறது. அந்த உலகத்தினுடைய பௌதிக விதிகள் வேறு. அங்கு சாவு என்பதும் கிடையாது, அங்கே வாழ்வு என்பதும் கிடையாது. குர்ஆன் சொல்கிறது, அவர்களை நாம் நரக நெருப்பிலே போடுவோம், அவருடைய தோள்கள் கருகிவிடும், புதிய தோலை அளிப்போம், புதிய தோலை அளிப்போம். ஆக எவ்வளோ காலத்துக்கு அநியாயம் பண்ணானோ அதற்கான தண்டனையை அனுபவித்தார். இப்போ ஹிரோஷிமாவிலும் நாகசாகியிலும் குண்டுகளை வீசி அளித்தார்களே, அவர்களுக்கு ஏதாவது தண்டனை கிடைச்சதா? இப்போ தான் செத்து போனான் அந்த ஆள், ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் தான் அந்த ஆள் செத்து போனான். அவன் கேட்டாங்க, ஐ ஹவ் நோ ரெக்ரெட்ஸ் என்ன சொல்கிறான், எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு. எந்த கவலையும் இல்லை இல்லையா? இப்படிப்பட்டவர்களாம் எங்கே தண்டனை கொடுக்கறது? இன்னைக்கு புஷ்ஷுடைய அக்கிரமத்தின் காரணமாக 100,000 ஈராக்கியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்களே, இவருக்கெல்லாம் யார் தண்டனை கொடுப்பது? இந்த உலகத்தில் யாரும் தண்டனை கொடுக்க முடியாது. எல்லாரும் அவருக்கு பின்னால் தான் ஓடுறாங்க, புஷ்ஷுக்கு பின்னால் தான் எல்லாரும் ஓடுறாங்க. அவன் வைத்ததுதான் சட்டம், யாக ஆகிவிட்டு. ஆனால் இவர்களெல்லாம் இந்த உலகத்திலே மறுவத்திலே தண்டிக்கப்பட்டாக வேண்டும், இந்த அநியாயக்காரர்கள், இந்த அக்கிரமக்காரர்கள். ஆக இதற்கெல்லாம் மறுமை என்று ஒன்று தேவைப்படுகிறது. ஆகவேதான் அதற்காக இறைவன் செய்திருக்கிற ஏற்பாடு தான் இந்த மறுமை என்று. அதே போல நல்லவர்கள், காலமெல்லாம் தியாகம் செய்தவர்கள், இந்த உலகத்திற்காக மனித சமுதாயத்திற்காக அர்ப்பணித்தவர்கள், தங்களது குடும்பத்தை துறந்தவர்கள், செல்வத்தை துறந்தவர்கள், உயிரை துறந்தவர்கள், இவர்களுக்கு நீதி செய்யப்பட வேண்டும். இந்த உலகத்தில் என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம ஒன்றும் பண்ணலை இல்லையா? அதிகபட்சமாக போனால் பத்மபூஷன் பத்மவிபூஷன் ஏதாவது பட்டத்தை கொடுக்கலாம், அதுக்கு மேலே என்ன செய்ய முடியும்? நம்மால் ஒன்றும் செய்ய முடியல. இவர்களுக்கான ஏற்பாட்டை இறைவன் மறுமையிலே வைத்திருக்கிறான். இது அவர் சொல்லிய கருத்து. அடுத்தபடியாக கருத்து சுதந்திரம். இஸ்லாம் இந்த உலகத்திற்கு வழங்கிய மிகப்பெரிய அருட்கொடைகளிலே ஒன்று கருத்து சுதந்திரம். பிறப்பின் அடிப்படையில் ஒருவன் கருத்தை ஏற்றுக்கொண்டால் அதற்கு எந்த புண்ணியமும் கிடையாது. பிறக்கிற போதே முஸ்லீமாக பிறந்தான், அதனால் சொர்க்கத்துக்கு போக முடியுமான்னா போக முடியாது. இதில் என்ன இருக்குது? தற்செயலாக பிறந்த அந்த குடும்பத்தில், அதனால் ஒன்றும் கிடையாது. கன்விக்ஷன், நாட் பை சான்ஸ் பட் சாய்ஸ், நீயாக புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ளுவதில் தான் சிறப்பு இருக்கிறது. அத்தோடு திணிப்பதிலும் இஸ்லாத்திற்கு நம்பிக்கை கிடையாது. கருத்து திணிப்பிலும் இஸ்லாத்திற்கு நம்பிக்கை கிடையாது. ஏனென்றால் கருத்து திணிப்பு செய்தால் அவனுடைய செயலுக்கு அவன் பொறுப்பல்ல. அவனுடைய செயலுக்கு இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள். அவனுடைய செயலுக்கு அவன் பொறுப்பல்ல. என் மேலே திணிச்சாங்க, அதனால நான் அந்த மதத்தில் இருக்கிறேன். என்ன ஏன் கடவுளையே என்கிட்ட கேள்வி கேட்குற? மறுமையில் சொல்லாம இல்லை, நான் ஒன்றும் விரும்பி ஒன்று இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கல. யாரோ திணிச்சாங்க. ஒரு காரியத்தை ஒருவன் மீது திணிக்கிற போது அவனுடைய செயலுக்கு அவன் பொறுப்பல்ல. சுதந்திரம் கொடுக்கணும், இப்படியும் செய்யலாம் அப்படியும் செய்யலாம். சுதந்திரம் கொடுத்துட்டு அப்புறம் கேள்வி கேட்கலாம், ஏன் இப்படி செஞ்ச என்று கேள்வி கேட்கலாம். ஆகவே தான் இஸ்லாம் கருத்து சுதந்திரத்திற்கு மதிப்பளித்திருக்கிறது. ஆகவே இவையெல்லாம் இஸ்லாத்தினுடைய சில அடிப்படையான போதனைகளை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அடுத்தபடியாக அவருடைய மிஷன், வாட் இஸ் இஸ் மிஷன், எதற்காக இந்த உலகத்தில் வந்தார்? இந்த கருத்துக்களின் அடிப்படையில் ஒரு நீதிமிக்க சமுதாயத்தை உருவாக்குவதுதான் அவருடைய நோக்கம். வெறும் தத்துவங்களை சொல்லிவிட்டு போவதல்ல, தத்துவங்களை சொல்லிட்டு போறதல்ல. பல அறிஞர்கள் புத்தகத்தில் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க, படிச்சுக்கிட்டே இருக்கோம், லைப்ரரியில் இருக்கு, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் தான் வாழ்ந்த நாளிலேயே தான் கொண்ட கொள்கைகளுக்காக ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதுதான் அவருடைய மிஷன், அவருடைய நோக்கம். அவரை பற்றி குர்ஆன் சொல்லுகிற போது, அவர் நன்மையை ஏவுவார், தீமையை விளக்குவார், நல்லவற்றை ஆகுமானதாக ஆக்கி வைப்பார், கெட்டவற்றிலிருந்து உங்களை தடுத்து விடுவார், உங்களை பிணைத்திருக்கின்ற விலங்குகளை ஒடிப்பார், உங்களை அழுத்தி கொண்டிருக்கின்ற சுமைகளை அகற்றுவார். குர்ஆன் சொல்லு என்னெல்லாம் செய்வார்? நன்மையை ஏவுவார், தீமையை விளக்குவார், நல்லவற்றை ஆகுமானதாக ஆக்கி வைப்பார், கெட்டவற்றிலிருந்து உங்களை தடுத்து விடுவார், உங்களை அழுத்தி கொண்டிருக்கின்ற சுமைகளை அகற்றுவார், உங்களை பிணைத்திருக்கிற விலங்குகளை ஒடிப்பார். ஆக ஒரு நீதிமிக்க சோசியோ எக்கனாமிக் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ், ஒரு முழுமையான சமூக பொருளாதார அமைதியின் அடிப்படையில் அமைந்த ஒரு நீதிமிக்க சமுதாயத்தை உருவாக்குவதுதான் அவருடைய நோக்கம். குர்ஆன் அப்படித்தான் சொல்லுகிறது, இறை தூதர்கள் இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தார்கள் என்று சொல்லுகிற போது, மனிதர்களுக்கு மத்தியிலே நீதி நிலைநாட்டுதல். ஆக நீதி நிலைநாட்டு
0: நேரம் சரியாக 8:20. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி, தமிழ் ஒலியில் வணக்கம் தமிழ் ஒலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம் தமிழ் ஒலி வரிசையில் தொடர்ந்து ஒலிக்கிறது

0: மறந்திருக்கும் இந்த காலை பொழுது எல்லோருக்கும் நல்ல பொழுதாக அமைய வேண்டி நற்சிந்தனை தாமதமாக ஆரம்பிப்பதற்கும் வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் நற்சிந்தனைக்குள் செல்லலாம். அந்த வகையில் நற்சிந்தனைக்காக வந்திருக்கும் முதலாவது நேரம் எடுத்துக் கொள்ளுகிறேன். வணக்கம். ஆமா, உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
1: நன்றி. கடவுளின் தரிசனம். கடவுளின் தரிசனம் வேண்டி பலகாலம் தவமிருந்த அந்த நாட்டின் மன்னனுக்கு அன்று கடவுளின் தரிசனம் கிடைத்தது. பெரும் மகிழ்ச்சி அடைந்த மன்னன் கடவுளிடம் ஒரு வரம் கேட்டார். கடவுளும் என்ன வரம் வேண்டுமோ கேளென்று மன்னனிடம் சொல்ல, மன்னனும் தன்னுடைய விருப்பத்தை கடவுளிடம் வரமாக கேட்டார். எப்படி நீங்கள் எனக்கு தரிசனம் தந்தீர்களோ அதேபோல ராணியாருக்கும் மந்திரி மற்றும் அரச குடும்பத்தினருக்கும் நாட்டின் பிரஜைகள் அனைவருக்கும் நீங்கள் காட்சி தர வேண்டும் என்று ஆவலான வரத்தை கேட்டார். இது அவரவர்களின் கர்ம வினையை பொறுத்தே அமையும். இருந்தாலும் மன்னன் வரத்தை கேட்டுவிட்டதால் கடவுளும் அதற்கு சம்மதித்தார். அதோ தெரிகின்றதே ஒரு உயர்ந்த மலை, அங்கே அனைவரையும் அழைத்துக் கொண்டு வா, காட்சி தருகின்றேன் என்று சொல்லி மறைந்தார். மன்னனும் நாட்டில் அனைவருக்கும் தண்டோரா போட்டு அரச குடும்பத்தினருடன் மக்களுடனும் மலையை நோக்கி புறப்பட்டார். அனைவரும் கடவுளை காணும் ஆவலில் மலையோரம் துவங்கினர். சிறிது உயரம் சென்றவுடன் அங்கே செம்பு பாறைகள் தென்பட்டன. உடனே மக்களில் நிறைய பேர் செம்பை மடியில் கட்டிக்கொண்டு சிலர் பாறைகளை உடைத்து தலையில் வைத்துக் கொள்ளவும் ஆரம்பித்தனர். மன்னன் அனைவருக்கும் கடவுளின் காட்சி கிடைக்கப் போகின்றது, இதெல்லாம் அதற்கு முன்னால் ஒன்றுமே இல்லை, அனைவரும் வேறுங்கள் என்று உரக்க சத்தமிட்டான். அதற்கு மன்னா, இப்பொழுது இதுதான் தேவை, கடவுளின் காட்சியை வைத்து என்ன செய்வது என்று ஒட்டுமொத்தமாக கூட்டத்தில் குரல் எழும்பியது. எப்படியோ போங்கள் என்று மீதி இருந்தவர்களை அழைத்துக் கொண்டு மலையேற துவங்கினான் மன்னன். மலையில் சில மைல் தூரம் தூரத்தை கடந்தவுடன் அங்கே வெள்ளியிலான பாறைகளும் வெள்ளி துண்டுகளும் நிறைய இருந்தன. அதை பார்த்த கொஞ்சம் மீறி இருந்த மக்கள் ஓடி சென்று மூட்டை கட்ட ஆரம்பித்தனர். மன்னன் மறுபடியும் மக்களுக்கு உரக்க சொன்னான், விலை மதிக்க முடியாத கடவுளின் காட்சி கிடைக்க போகிறது, அதற்கு முன்னால் இந்த வெள்ளிக்கட்டிகள் எதற்கு பயன்பட போகின்றன என்று உரைத்தான். மன்னா, இப்பொழுது கடவுளின் காட்சியை விட வெள்ளிக்கட்டிகளே பிழைப்புக்கு உதவும் என்று சொல்லிக்கொண்டே மக்கள் முடிந்த அளவு அள்ள துவங்கினர். உங்கள் தலையெழுத்து என்று சொன்ன மன்னன் மீதி இருந்த ராஜ குடும்பத்தினரோடு மலையேற ஆரம்பித்தார். இப்பொழுது சிறிது தொலைவில் தென்பட்ட தங்க மலை ராஜ குடும்பத்தினர் பாதி பேர் அங்கே சென்றுவிட மீதி இருந்தவர்கள் ராணியும் மந்திரியும் தளபதியும் மற்றும் முக்கியமானவர்கள் மட்டும். சரி வாருங்கள் செல்வோம் என்று மீதி இருந்தவர்களை அழைத்துக் கொண்டு முக்கால்வாசி மலையை கடந்திருப்பான் மன்னன். அங்கே தென்பட்டது வைரமலை. அதை பார்த்த ராணி முதற்கொண்டு அங்கே இருந்தவர்கள் ஓடிவிட மலையின் உச்சியில் தன்னந்தனியாய் போய் நின்றான் மன்னன். கடவுள் மன்னன் முன் பிரத்யட்சமாகி எங்கே உன்ன மக்கள் என்ற மன்னன் தலைவுந்தவனாக அவர்களது வினைப்பயன் அவர்களை அழைத்துச் சென்றது ஐயனே, என்னை மன்னியுங்கள் என்றார் மன்னன். அதற்கு கடவுள், நான் யாராக இருக்கின்றேன், எப்படி இருக்கின்றேன் என்று கோடி ஒரு சிலரே அறிவார்கள், அப்படிப்பட்டவர்களுக்கே எமது காட்சி என்பது கிட்டும் என்று கூறி உலக இச்சைகள் போன்ற சேற்றை பூசிக்கொண்டவர்கள் சிலருக்கு உடல் செல்வம் சொத்து என்ற செம்பு வெள்ளி தங்கம் வைரம் போன்ற ஏமாற்றும் மாயைகளில் சிக்கிக் கொண்டனர். இவற்றையெல்லாம் கடந்து இச்சையற்ற நிலையில் இருப்பவருடைய உண்மை அடைவர் என்று சொல்லி இன்றைய பொழுது நற்பொழுதாக அமைய இறைவனையும் வேண்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். கேமா.
0: நன்றி. நன்றி வணக்கம்.

0: தொடர்ந்து வைபர் ஊடாக வந்திருப்பவர், வணக்கம்.
1: இனியான காலை வணக்கம் சோதரி கேமரா, வேலுப்பிள்ளை பாலன்.
0: ஆமா, உங்களுக்கும் இனிய காலை வணக்கம். அணிந்து கொள்ளுங்கள். எல்லோரும் நலமாக இருக்கின்றோம், நன்றி. நீங்களும் நலமாக இருப்பீர்கள், அணிந்து கொள்ளுங்கள்.
1: ரொம்ப நன்றி சோதரி. மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த தேவகுமாரனுக்கு இதயத்தின் ஆழத்திலிருந்து கூடானக்கூடிய நன்றிகளை சொல்லிக்கொண்டு அனைத்து உறவுகளுக்கு இனிமையான கால வணக்கங்களை கூறிக்கொண்டோடு எல்லோருடைய சோழங்களை விசாரித்தபடி கண்டல் தீட்டமட்டை பாலன். பரிசுத்த வேதாமத்தில் புனித லூக்காளுத சுவிசேஷம் 19 இறை வார்த்தைகள் 15-21 முடிய கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவன் ராஜ்யத்தை பெற்று கொண்டு திரும்பி வந்தபோது தன்னிடத்தில் திரவியம் வாங்கி இருந்த அந்த ஊழியக்காரரில் அவனவன் வியாபாரம் பண்ணி சம்பாதித்தது இவ்வளவென்று அறியும்படி அவர்களை தன்னிடத்தில் அழைத்து வர சொன்னான். அப்பொழுது முந்தினவன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய ராத்தலினால் 10 ஆதாயம் கிடைத்தது என்றான். எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாயிருந்தபடியால் 10 அதிகாரியாயிரு என்றான். அப்படியே 2 ஊழியக்காரன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய ராத்தலினால் 5 ஆதாயம் கிடைத்தது என்றான். அவனையும் அவன் நோக்கி, நீயும் 5 அதிகாரியாயிரு என்றான். பின்பு வேறொருவன் வந்து, ஆண்டவனே, இதோ உம்முடைய ராத்தல் இதை ஒரு சீலையிலே வைத்திருந்தேன், நீ விதைக்காததை எடுக்கிறவரும் நீர் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்து உமக்கு பயந்திருந்தேன் என்றான். நன்றி வணக்கம் சௌரி ஹேமா. நன்றி வணக்கம்.
0: நன்றி, நன்றி, வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி, தமிழொலியில் வணக்கம். தமிழொலியில் நச்சிந்தனை நேரத்தோடு இணைந்திருக்கின்றீர்கள். தொடர்ந்து நச்சிந்தனைக்காக இணைப்பில் வந்திருப்பவர், வணக்கம்.
2: வணக்கம் ஹேமா.
0: ஆமா, உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
2: உங்களுக்கும் வணக்கம் கூறி எல்லோருக்கும் காலை வணக்கம் கூறிக்கொண்டு, விதியை தீர்மானிப்பது எது? வாழ்க்கை தரும் சூழ்நிலையா உங்கள் தீர்வா? நம்மி பலர் எல்லாம் என் தலைவிதி நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்லிவிட்டு முயற்சியை கைவிட்டு விடுவதுண்டு. ஆனால் விதி என்பது ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்ட மாற்ற முடியாது ஏடு அல்ல. அது ஒவ்வொரு கணமும் நீங்கள் எடுக்கும் முடிவுகளால் உருவாகும் ஒரு பாதை. வாழ்க்கையின் உண்மையான இயங்கு முறையை பற்றிய இந்த ஆழமான தத்துவத்தின் பின்னணியை இங்கே பார்ப்போம். வாழ்க்கை தரும் சூழ்நிலையை நமது எதிர்வினையும். வாழ்க்கை நமக்கு எப்போது என்ன சூழ்நிலையை கொண்டு வரும் என்பது நம் கையில் இல்லை. அது இன்பமாக இருக்கலாம், துன்பமாக இருக்கலாம், எதிர்பாராத சவாலாகவோ அல்லது ஏமாற்றமாகவோ இருக்கலாம். ஆனால் அந்த சூழ்நிலையை நீங்கள் எதிர்கொள்ளும் விதம் முற்றிலும் உங்கள் கையில் மட்டுமே உள்ளது. ஒரு கஷ்டம் வரும்போது எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது என்று புலம்பி முடங்கி போவது. 2, இந்த சூழ்நிலை எனக்கு என்ன கற்றுத்தருகிறது, இதிலிருந்து நான் எப்படி மீண்டு வருவது என்று சிந்தித்து செயல்படுவது. விதி எப்படி உருவாகிறது? தினமும் நீங்கள் எடுக்கும் சிறிய முடிவுகளே உங்கள் குணத்தை உருவாக்குகின்றன. அந்த குணத்தின் அடிப்படையில் நீங்கள் செய்யும் செயல்களே நாளே உங்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கின்றன. வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்கும் சீட்டுக்களை உங்களால் மாற்ற முடியாது. ஆனால் அந்த சீட்டுக்களை வைத்து எப்படி விளையாடுவது என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். நாம் என்ன செய்ய வேண்டும்? பழிய போடாதீர்கள். சூழ்நிலையையோ அல்லது மற்றவர்களையோ உங்கள் தோல்வியை காரணமாக காட்டுவதை நிறுத்துங்கள். எந்த சூழ்நிலை வந்தாலும் உடனடியாக உணர்ச்சி வகப்படாமல் அமைதியாக சிந்தித்து எதிர்வினை ஆற்றுங்கள். உங்கள் மனப்பான்மை மாறும் போது உங்களை சுற்றியுள்ள சூழ்நிலையும் உங்கள் விதியும் தானாகவே மாறத் தொடங்கும். உங்கள் வாழ்க்கையின் சிற்பி நீங்களே. உளிகொண்டு அதை அழகாக செதுக்குவதும் உடைத்து வீணாக்குவதும் உங்கள் கையில் மட்டுமே உள்ளதென்று கூறி விட வருகிறேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி, நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைப்பில் காத்திருப்பவர், வணக்கம்.
3: வணக்கம் கேமா.
0: ஆமா, உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
3: நீங்களும் அனைத்து உள்ளங்களும் நலமாக இருக்கோம். இன்றைய நாள் மாத்திரமல்ல அனைத்து நாள் பொழுதும் நல்லதாக இருக்க ஆண்டவனை வேண்டிக் கொண்டு, ஆவணி மாதம் 28 தேதி 20 பொதுக்காலம் 21 வெள்ளிக்கிழமை திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் பிரிவு 1:14 17-25 கொஞ்சம் சுருக்கமாக தருகின்றேன். சகோதர சகோதரிகளை, திருமுழுக்கு கொடுப்பதற்கு அல்ல, நற்செய்தியை அறிவிக்கவே கிறிஸ்து என்னை அனுப்பினர். மனித ஞானத்தின் அடிப்படையாலான சொற்களில் இந்நற்செய்தியை அறிவித்தல் ஆகாது. அவ்வாறு அறிவித்தால் கிறிஸ்துவின் சிலுவை பொருளற்று போய்விடும். சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே. ஆனால் மீட்பு பெறும் நமக்கு அது கடவுளின் வல்லமை. ஏனெனில் ஞானிகளின் ஞானத்தை அழிப்பேன், அறிஞர்களின் அறிவை வெறுமையாக்குவேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. இது ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவாமாக்கு நன்றி. சிந்தனைக்கு தயார் நிலைக்கு தயாரா? தயார் நிலைக்கு தயாரா? இயேசுவின் மறு வருகையின் வெளிச்சத்தில் ஒவ்வொரு நாளும் விழித்திருந்து வாழ்வது வெகு முக்கியம். முதல் வருகையில் நம் பாவங்களுக்காக பரிகாரம் செய்து இறைநிதியை பெற்று தந்தவர். இரண்டாம் வருகையில் நிலையான அரசின் மக்களாக நம்மை மாற்றுவர். நிலைவாழ்வின் மகிமையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு இறையாட்சியின் விழுமியங்களில் ஒன்றான முன்மதி வேண்டும். இயேசுவின் உவமையில் விளக்குகளுடன் குப்பிகளில் எண்ணெயும் எடுத்து சென்றார்களே, அந்த புத்திசாலித்தனம்தான் முன்மதி. இது விழிப்புணர்வு, அறிவாற்றல், எதிர்காலம் குறித்த தெளிவான சிந்தனை, திட்டமிடுதல், எப்போதும் தயாராக இருக்கும் நிலை போன்றவற்றை உள்ளடக்கியது. இந்த தயார் நிலைதான் நிறைவாழ்வுக்கான சிறப்பு அம்சம். இருளிலிருந்து வெளியேறி ஒளிக்கு நுழைவதற்கு கண்மூடித்தனம் உதவாகாது. கண்களை திறந்து வெளிப்பான நிலை அவசியம். விழிப்போடு பயணிப்போமாக. நன்றி, வணக்கம் கேமா.
0: நன்றி, நன்றி, வணக்கம். வணக்கம் தமிழொலியில் நச்சிந்தனை நேரத்தோடு இணைந்திருக்கின்றீர்கள். தொடர்ந்து நச்சிந்தனைக்காக அழைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
4: இனிய காலை வணக்கம் ஹேமா,
0: உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
4: நன்றி. நீங்களும் எல்லோருமே நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேளையில் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கு எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள். அல்லேலுயா என்கின்றது நற்செய்தியின் முன் வாழ்த்துளி. இன்றைய நற்செய்தியாக மத்தேயு எழுதியது அதிகாரம் 25 திருவசனங்கள் 1-13 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, அந்நாளில் விண்ணரசு எவ்வாறு இருக்கும் என்பதை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாக விளக்கலாம். மணமகனை எதிர்கொள்ள மணமகளின் தோழியர் 10 தங்கள் விளக்குகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு சென்றார்கள். அவர்களுள் 5 அறிவிலிகள், 5 முன்மதி உடையவர்கள். அறிவிலிகள் 5 தங்கள் விளக்குகளை எடுத்துச் சென்றார்கள். ஆனால் தங்களோடு எண்ணெய் எடுத்துச் செல்லவில்லை. முன்மதியுடையோர் தங்கள் விளக்குகளுடன் கலங்களில் எண்ணெயும் எடுத்துச் சென்றனர். மணமகன் வர காலம் தாழ்த்தவே அனைவரும் தூக்க மயக்கத்தால் உறங்கிவிட்டனர். நள்ளிரவில் இதோ மணமகன் வருகின்றார், அவரை எதிர்கொள்ள வாருங்கள் என்ற உரத்த குரல் ஒலித்தது. மணமகளின் தோழியர் எல்லோரும் எழுந்து தங்கள் விளக்குகளை ஒழுங்குபடுத்தினார்கள். அப்போது அறிவிலிகள் முன்மதியுடையோரை பார்த்து, எங்கள் விளக்குகள் அணைந்து கொண்டிருக்கின்றன, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கும் கொடுங்கள் என்றார்கள். முன்மதியுடையவர்கள் மறுமொழியாக, உங்களுக்கும் எங்களுக்கும் எண்ணெய் போதுமான அளவு இராமல் போகலாம், எனவே வணிகரிடம் போய் நீங்களே வாங்கிக் கொள்ளுங்கள், கொள்வதுதான் நல்லது என்றார்கள். அவர்களும் வாங்க புறப்பட்டு சென்றார்கள். அப்போது மணமகன் வந்துவிட்டார். ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோடு திருமண மண்டபத்துக்குள் புகுந்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பிறகு மற்ற தோழிகளும் வந்து, ஐயா, எங்களுக்கு கதவை திறந்துவிடும் என்றார்கள். அவர் மறுமொழியாக, உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன், எனக்கு உங்களை தெரியாது என்றார். எனவே விழிப்பாயிருங்கள், ஏனெனில் அவர் வரும் நாளோ வேளையோ உங்களுக்கு தெரியாது. இயேசு கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பலருடைய வாழ்க்கை இன்று கொண்டாட்டம் இல்லாமல் திண்டாட்டமாக ஓடுவதற்கு காரணம், நாங்கள் அந்தந்த கடமைகளை அன்றன்றே செய்ய வேண்டும் என்பதைத்தான் அதை அறிவுறுத்துகின்றது. என் வாழ்க்கை எனக்கு கொண்டாட்டமா அல்லது திண்டாட்டமா என்பதை சிந்தித்துக் கொண்டு உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுது நிலை, இந்த இறை வேண்டல், இறை சிந்தனை இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ எல்லாம் இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் ஹேமா.
0: நன்றி, நன்றி, வணக்கம்.

நேரம் சரியாக 8:35 நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இதுவரை நேரம் வணக்கம் தமிழொலியில் நற்சிந்தனை நேரத்தோடு இணைந்திருந்தீர்கள். நற்சிந்தனை நேரத்தோடு இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றிகள்.

தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொண்டு பண்டிகை மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொண்டு பண்டிகை மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்து இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால் மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டு பொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டு பொண்டே மார்க்கெட் 1 Avenue Edwin Bio 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0141 55 35 58 அல்லது 0758 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டு பொண்டே ரேம் தடுப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டு பொண்டே மார்க்கெட்.

0: நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் வணக்கம் தமிழொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம் தமிழொலி வரிசையில் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி? இந்த நிகழ்ச்சியின் ஊடாக 12 ராசிகளுக்குமான பிரலாபலன்களோடு இணைந்து கொள்கின்றார் தமிழகத்தில் இருந்து திரு மகேசியர் அவர்கள்.
1: மேஷத்திலிருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபஸ்ட்டு ராசி மேஷராசி. மேஷராசியை பொறுத்தளவுக்கு நினைச்ச காரியத்தை சாதிப்பாங்க, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நண்பர்கள்ட்ட கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும். பர்ஃப்யூம் சம்பந்தமான பிஸ்னஸ், எலக்ட்ரானிக் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். இன்றைய தினத்தில் துர்கை வழிபாடு வெற்றி வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களுக்கு தொழில் முறையில் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய நாள். போட்டி போட்டவங்க உங்களை விட்டு மறைஞ்சிருவாங்க. சில நேரங்களில் யார் எதிரின்னே தெரியாமல் பேசி விளையாடுன்னு இருப்போம், அதில் கவனம் என்பது தேவை. நம்ம எப்போவுமே நாம் ஒரு விஷயத்தில் ஒரு களத்தில் இருக்கணும்னா யார் எதிரி, யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க எல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்லது. சில விஷயங்கள் வெளியில் சொல்ல மாட்டீங்க, மனசில் நினச்சிட்டு இருப்பீங்க, அது சரியாகத்தான் இருக்கும். இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்துட்டீங்கன்னா குரு வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுன ராசி நண்பர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுறதுக்குண்டான வாய்ப்புகள், அதேமாதிரி தந்தையுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. வெளிநாடு வெளியூர் சம்பந்தமான பிரயாணம் வெற்றி பிரயாணமாக இருக்கும். யுஏஇல இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். ரியல் எஸ்டேட் சார்ந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. தொழில் சம்பந்தமான இந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. அதே சமயத்தில் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனை தீரும். சில மன சங்கடங்கள் போகக்கூடிய நாள். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நவக்கிரக வழிபாடு, பெருமாள் வழிபாடு விசேஷம். கடகராசி நண்பர்களுக்கு சில நேரங்கள் பார்த்துட்டீங்கன்னா இன்றைய தினம் நன்றாக இருந்தாலும் இன்றைய தினத்தில் சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும். குறிப்பாக இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. ரொம்ப யோசித்து சில முடிவுகளை எடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். உங்களை பற்றி மற்றவங்ககிட்ட, மற்றவங்ககிட்ட பற்றி உங்ககிட்ட, இது யாராவது பேசுகிறவங்கக்கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, பட்ட இடத்துல படும். அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் சாதகமான தினம், எடுத்த காரியம் வெற்றியாகும். கணவர் மனைவிக்குள்ளே நல்ல ஒற்றுமைகள் கூடி வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனைகள் தீரும். அதே மாதிரி தொழில் சம்பந்தமான பார்ட்னர்ஷிப் விஷயங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி பிறர்கிட்ட கேட்டுண்டு பண்ணிக்கிறது, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வெல் விஷயத்தை கேட்டுண்டு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு முன்னேற்றமும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். சில விரயங்கள் இருக்கும், அது பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ரொம்ப வயதானவங்க கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு. கன்னிராசி நண்பர்களே, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்ட வாய்ப்புகள், சுய வெற்றி, செல்ஃப் சக்ஸஸ் உண்டு. நினைச்சது நடக்கக்கூடிய சூழ்நிலைகள், கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிட்டு நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தோல் சம்பந்தமான உபாதைகள் இருக்கவங்க, அலர்ஜிக் இருந்துட்டு இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். இன்றைய தினத்தில் கனவுகள் பலிதமாகும். வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. துளாராசி நண்பர்களுக்கு இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தொழில் ரீதியான முன்னேற்றம் உண்டு. அதேமாதிரி ரியல் எஸ்டேட் பார்த்துட்டு இருக்கிறவங்க, கார்மெண்ட் சம்பந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, கெமிக்கல் சம்பந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்னைக்கு இருக்கக்கூடிய மீட்டிங் சக்ஸஸ் ஆகும். குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும், பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் மன திருப்தி ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த தினத்தில் சிவ வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்பு, இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் கூடக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. தாயார் வழியில் நல்ல செய்திகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். பூர்வீக சொத்து லாபத்தை கொடுக்கும். முதலீடு மன திருப்தியை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிரசித்தி பெற்ற கோயில் பிரசாதம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிரசித்தி பெற்ற குலதெய்வ கோயில் வழிபாடு மன திருப்தியை தரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களுக்கு கொஞ்சம் அப்பப்போ குழப்பம் வரும், கொஞ்ச நேரத்தில் தெளிவாவீங்க, டென்ஷன் ஆவீங்க, கொஞ்ச நேரத்தில் தெளிவாவீங்க. சில நேரங்களில் இது சரியாக தவறாங்கிற குழப்பம் இருக்கும். குழப்பம் இருக்கும்போது எந்த காரியத்தையும் பண்ணாதீங்க. மறைமுக எதிரிகள் இருப்பாங்க, வாகனத்தில் வேகமாக போகிறது தவிர்த்துக்கிறது நல்லது. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியாக வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. மகர ராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் குடும்பத்தை சம்பந்தமான விஷயங்கள் பற்றி பேசக்கூடிய நாளாக இருக்கும். உற்றார் உறவினர் உதவி செய்வாங்க, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் கூடி வரும், தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் உண்டு, ரொம்ப வயசானவங்க கவனமாக பார்த்துக்கணும், பணவரவுகள் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள், பிளேபேக் சிங்கராக இருந்துருக்கிறவங்க, சினிமா ஆர்டிஸ்டாக இருந்துருக்கிறவங்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நாளாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் துர்கை வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு. கும்பராசி நண்பர்களுக்கு யதார்த்தமாக யோசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிறையா விஷயங்கள் நம்ம இவ்வளோ சாதிச்சிருக்கோமே ஆனாலும் இன்னும் பத்தலையே, நம்ம சேர்த்து வச்சுருக்கணுமோ, நம்ம இது மிஸ் பண்ணிட்டோமோனு அப்பப்போ தோணக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். பதவி பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருக்கும். அலர்ஜிக்கு இருந்துகிட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் இது சேராது அது சேராதுன்னு இருக்கிறவங்க, மருத்துவர் சொன்ன விஷயத்தை கடைப்பிடிக்கிறது ரொம்பவுமே நல்லது. சில நேரங்கள் கோபம் வரும், சில நேரங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஒரு விஷயத்தை அசாதாரணமாக ஜெயிக்கிறதுக்கு உண்டான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு. கும்பராசி அன்பர்கள், யார் எவ்வளவு தடவை நம்மளை கஷ்டப்படுத்தினாலும் இறைவன் இருக்கார், கவலைப்பட வேண்டான்னு நீங்களே உங்களை தட்டி கொடுத்து அடுத்த நிலைக்கு வரத்துக்குண்டான சூழ்நிலைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும், தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா குரு வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு. மீனராசி நண்பர்களே, சின்ன சின்ன விஷயங்கள் அப்பப்போ நமக்கு ஒரு தோணல் வரும், அந்த தோணல் எக்ஸாக்டாக இருந்துட்டுருக்கும். இன்றைய தினத்தில் கொஞ்சம் விரயங்கள் இருக்கும், வெளிநாடு வெளியூர் காரியங்கள் வெற்றி பெறும், மருத்துவ செலவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில பேர் நீங்கள் குறித்த நேரத்துக்கு வரமாட்டாங்க, சில பேர் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மாற்றுவாங்க, அதெல்லாம் உங்களுக்கு டென்ஷனை கொடுக்கும். கொஞ்ச நேரத்தில் சில காரியங்கள் பாதியில் தடைபெறத்துக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இருப்பினும் வைராக்கியம் வச்சுட்டு ஒரு காரியத்தை செயல்பட்டால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு. இன்றைய தினத்தில் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை, மற்றவங்ககிட்ட பேசும்போது கவனமாக இருக்கணும். வழிபடக்கூடிய தெய்வம் துர்கை வழிபாடு, நவக்கிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு.
0: இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இந்த நிகழ்ச்சியினூடாக 12 ராசிகளுக்குமான பலாவலன்களை வழங்கியிருந்தார் தமிழகத்திலிருந்து திரு மகை சேரவர்கள். அவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.

வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு நீங்கள் உங்களுடைய உறவுகளுடைய பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் கொண்டாட்டங்களில் ஈடுபடும் உறவுகளை நீங்கள் வாழ்த்திக் கொள்ளலாம். வாழ்த்துவதற்காக நீங்கள் ஆழ்த்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 48 32 15 40 அல்லது 09 51 48 47 71. வைவரோடாக இணைந்து கொள்வர்கள் 06 50 07 74 27. வாட்ஸ்அப் ஊடாக இணைந்து கொள்பவர்கள் 06 89 86 55 29 என்ற இலக்கத்தோடு நீங்கள் இணைந்து கொண்டு உங்களுடைய உறவுகளை வாழ்த்திக் கொள்ளலாம். அந்த வகையில் இன்றைய நாளில் பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் கொண்டாட்டங்களில் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் டிஆர்டி தமிழொலி குடும்பத்தின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வந்திருக்கும் நேயர்களை இணைத்துக் கொள்கின்றேன். வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம். சரி, மீண்டும் எங்களுடைய உறவுகளை வாழ்த்துக் கொண்டு நேயர்கள் நீங்கள் இணைந்து கொண்டு என்ன சொல்லி பரிட்சாத்த அழைப்பா பாப்பா. வணக்கம்.

பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழ். வணக்கம், இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காடி ஒலிபரப்பான வணக்கம் தமிழடியின் நிறைவாக வளமை போல் இன்றும் தொடர்கின்றது. டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள், முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் வனத்தினர், சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தையொட்டி யாழ்ப்பாணத்தில் நடைபெறவுள்ள சர்வதேச மாநாட்டுக்கு எதிராக சில சக்திகள் இன்னுமொரு போராட்டத்தை நடத்துவதன் மூலமாக அதனுடைய யதார்த்தத்தையும் அதனுடைய ஒரு முன்னேற்றத்தையும் அதனுடைய வலுவையும் குறைப்பதற்கான சில வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக நாங்கள் அறிகின்றோம். எனவே அவைகள் தவிர்க்கப்பட வேண்டும், நிறுத்தப்பட வேண்டும் என்று மட்டக்களப்பு மாவட்ட சிவில் சமூக செயற்பாட்டாளர் சபாரத்னம் சிவயோகநாதன் தெரிவித்திருக்கிறார். டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்கு பின்னரும் வாகன இறக்குமதி மீதான சுங்க மேல் கட்டணத்தை நீக்குவதா இல்லையா என்பது குறித்தான தீர்மானம் நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பில் வரத்தை பொறுத்தே அமையும் என்று கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி பிரதி அமைச்சர் சதுரங்க அபேசிங்க தெரிவித்திருக்கிறார். முன்மொழியப்பட்டுள்ள 22ஆவது அரசியலமைப்பு திருத்த சட்டத்துக்கு தனது எதிர்ப்பை மீண்டும் வலியுறுத்தியுள்ள இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் நீதித்துறை மீது பொறுப்பான முறையிலான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறது. சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் தரவுகளை அடிப்படையாக கொண்டு விசுவல் கேபிட்டலிஸ்ட் நிறுவனம் வெளியிட்டுள்ள உலகளாவிய குறைந்தபட்ச ஊதிய ஒப்பீட்டு அறிக்கையில் இலங்கைக்கு 120ஆவது இடம் கிடைத்திருக்கிறது. பேரழிவை ஏற்படுத்தியுள்ள வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் உயிரிழப்புகள், இடப்பெயர்வு மற்றும் பரவலான அழிவுகள் ஏற்பட்டதை தொடர்ந்து நேபாள மக்களுக்கு இலங்கை தனது ஆதரவை வெளிப்படுத்தும் விதமாக ஜனாதிபதி ஆண்ட்ரூகுமார திசநாயக்கா நேபாளத்தின் தற்போதைய மனிதாயமான மற்றும் நிவாரண முயற்சிகளுக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் 1 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியை வழங்குமாறு அரசாங்கத்துக்கு உத்தரவிட்டிருக்கிறார். ஆகஸ்ட் 26-27 ஆகிய தியதி விடுமுறை நாட்களில் அதிவேக பாதை வலையமைப்பை பயன்படுத்திய வாகனங்கள் மூலம் 12,45,74,925 ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்திருக்கிறது. தடுப்பு காவலில் வைத்து விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வந்த நிலையில் நீதிமன்றத்தால் எதிர்வரும் மாதம் 3ஆம் தேதி வரை விளக்கமறியில் வைக்கப்பட்ட பாதாள உலக குழுவின் முக்கிய புள்ளி என்று அறியப்படும் கோருளகமுகே மத்தினு பத்மஸ்ரீ பெரேரா என்ற கெகல் பத்ர பத்மி அதியர் பாதுகாப்பு சிறைச்சாலையான பூசா சிறைச்சாலைக்கு தற்போது கொண்டு செல்லப்பட்டுள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளின் அந்தரங்க நிழற்படங்களை பாய்ந்த பேஸ்புக் குழுக்கள் மற்றும் பக்கங்களை நடத்தி வந்த 21 வயது இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. மாத்திரை தொடர்ந்து நிலையத்துக்கு அருகில் உள்ள அழகு கலை நிலையம் ஒன்றில் சுமார் 70 மில்லியன் ரூபாய் மதிப்புடைய ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்களுடன் தம்பதியர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கல்குடா கருங்காலிச்சோலை பகுதியில் கையடக்க தொலைபேசியை சார்ஜ் செய்தவாறு மார்பில் வைத்துக் கொண்டு உறங்கிய போது கையடக்க தொலைபேசி வெடித்ததில் 19 வயது இளைஞர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளதாக பாசிக்குடா போலீசார் தெரிவிக்கிறார்கள். வடக்கு தொடர்ந்து பாதையில் தொடர்ந்து ஒன்று தடம் புரண்டதை தொடர்ந்து சேவைகள் அங்கு பாதிப்படைந்திருக்கிறது.

நகரையும் கொழும்பையும் இணைக்கும் புதிய சர்வதேச விமான சேவையை தொடங்க உள்ளது. இந்த சேவை 2026 டிசம்பர் 20 அன்று தொடங்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்திய செய்திகளில், தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான மத்திய அரசின் திட்டங்களை அனைத்து கட்சிகளுடனும் பகிர்ந்து கொள்ளும்படி பிரதமர் நரேந்திர மோடிக்கு காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கடிதம் எழுதியுள்ளார். மக்களவை எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு எதிராக பாரத் ஜனதா புதிய இணையதளத்தை தொடங்கியுள்ளது. அதில் இளைஞர்களை ஏமாற்ற ராகுல் காந்தி கூறும் பொய்களை அமுல்படுத்தி உண்மைகளை வெளியிட இருப்பதாக பாரத் ஜனதாவின் மூத்த தலைவர்கள் கூறியுள்ளார்கள். உலகின் உற்பத்தி மையமாகவும் புத்தாக்கம் உருவாகும் இடமாகவும் ஏற்றுமதி தளமாகவும் இந்தியா மாறி வருவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார். 2030 ஆண்டுக்குள் இந்தியாவின் மின்சார வாகன சந்தை 20 லட்சம் கோடி ரூபாவாக உயரும், 5 கோடி வேலை வாய்ப்புகளை அது உருவாக்கும் என்று மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்திருக்கிறார். தொழில் அதிபர் சுபாஷ் சந்திரா வாங்கிய 22.657 கோடி கடனை தீர்க்க 6.5 கோடி மட்டுமே செலுத்தினால் போதும் என்ற தேசிய நிறுவன சட்ட தீர்ப்பாயத்தின் உத்தரவு கடும் சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது. இது முழு மொட்டையடிக்கும் செயல் என்று காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. மணிப்பூரின் காங்போக்வி மாவட்டத்தில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் நாகா பழங்குடியினத்தைச் சேர்ந்த தனியார் பள்ளி முதல்வர் உட்பட 4 பேர் உயிரிழந்தார்கள். மேலும் ஒருவர் காயமடைந்தார். உத்தரப்பிரதேசத்தில் பயிற்சி விமானம் கங்கை நதிக்கரையோரம் விழுந்து விபத்துக்குள்ளானதில் விமானி உட்பட 2 பேர் உயிரிழந்தார்கள். நேபாளத்தில் ஏற்பட்ட பேரழிவு வெள்ளத்தால் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களின் நிலை குறித்து கவலைப்பட்டு வரும் டெல்லி பல்கலைக்கழகம் மற்றும் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர்கள் தங்களால் படிப்பில் கவனம் செலுத்த முடியவில்லை என்று தெரிவித்துள்ளார்கள். நேபாளத்தில் வெள்ளத்தில் சிக்கிய தமிழர்களை மீட்கும் நடவடிக்கையாக தமிழக அமைச்சர்கள் டெல்லியில் முகாமிட்டுள்ளார்கள். பிரதமர் நரேந்திர மோடி உஸ்பெகிஸ்தான் கிர்கிஸ்தான் ஆகிய நாடுகளுக்கு நாளை முதல் 4 நாள் பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார். நியூயோர்க்கில் RSS தலைவர் மோகன் பாகவத் பங்கேற்கும் நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கும் அமைப்பின் எக்ஸ் கணக்கு முடக்கப்பட்டிருப்பதான தகவல்கள் வெளிவந்திருக்கிறது. போர்களையும் பல நெருக்கடிகளையும் கடந்து வந்த காஷ்மீரின் புகழ்பெற்ற கைத்தறி கம்பள தொழில் தற்போது நலிவடைந்து வருகிறது. இளைய தலைமுறையினர் இந்த கடினமான கைத்தொழிலை தேர்ந்தெடுக்காதது அதற்கு காரணமாக தெரிவிக்கப்படுகிறது. இந்திய உணவுக் கழகத்தைச் சேர்ந்த பெண் அதிகாரி ஒருவர் இந்தியாவுக்கு எதிராக பேசுவது போன்ற வீடியோ பரவி வரும் நிலையில் அது குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று தங்கம் விலை சவரனுக்கு 600 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,17,200 ரூபாவுக்கும் கிராமுக்கு 75 ரூபாய் குறைந்து 15,030 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில், நோர்வே நாட்டின் மன்னர் 5ஆம் ஹராட்டின் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேபாளத்தில் சுனாமியை போன்ற சீற்றத்துடன் வெள்ளம் கட்டிடங்களையும் மக்களையும் விழுங்கியது. பாலங்கள் உடைந்து வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டுள்ளார்கள். உயிரிழந்தோர் எண்ணிக்கை 400 நெருங்குகிறது. சுமார் 1,400 பேரை காணவில்லை என்ற தகவல்கள் வந்துள்ளன. நேபாளத்துக்கு உலக நாடுகள் நிதியுதவி அறிவித்துள்ளன. செஞ்சிலுவை சங்கம் $31 மில்லியன் அவசரகால நிதிக்கு கோரிக்கை விடுத்துள்ளது. இருந்தாலும் மோசமாக பாதிக்கப்பட்ட இடங்களை சென்றடைவதில் சிரமம் தொடர்ந்து நீடிக்கிறது. உக்ரைன் தலைநகர் கீவ் உட்பட 9 முக்கிய நகரங்களை குறிவைத்து ரஷ்யா நேற்று அதிகாலை நடத்திய தீவிர ஏவுகணை ட்ரோன் தாக்குதலில் 1 பெண் உட்பட 2 உயிரிழந்தார்கள். 14 மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறார்கள். பாகிஸ்தான் மற்றும் குவைத் இடையே கூட்டு பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. ஜெர்மனியின் பிராங்க்ஃபர்ட் விமானத்தில் ஊழியர்கள் 2 மலேரியா நோயால் உயிரிழந்தார்கள். கொசுக்களால் பரவும் மலேரியா நோயால் 6 ஊழியர்கள் பாதிப்படைந்துள்ளார்கள். அந்த கொசுக்கள் விமானம் வழி பிராங்க்ஃபர்ட் விமானத்துக்கு வந்ததாக நம்பப்படுகிறது. அமெரிக்காவில் கழிப்பறை தாளின் விலை அதிகரித்துள்ளது. அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையே நீடிக்கும் வர்த்தக போர் அதற்கு காரணமாக தெரிவிக்கப்படுகிறது. சொத்துக்களை அறிவிக்க தவறியதாக மலேசிய முன்னாள் பிரதமர் இஸ்மாயில் சப்ரி யாக்கோப் மீது ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. 66 வயது இஸ்மாயில் கோலாலம்பூர் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டை மறுத்து விசாரணையை கோரியிருக்கிறார். கோலாலம்பூர் அனைத்துலக விமானத்தின் 2ஆம் முனையத்தில் விமானத்தின் சக்கர பகுதியில் அடையாளம் தெரியாத ஒருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஜப்பானின் பிரபல ஓவிய கலைஞர் யாயோய் குசாமா காலமானார். இறக்கின்ற

அவருக்கு வயது 97. சர்க்கரை இல்லாத ஸ்விங்கம் மற்றும் புதினா மிட்டாய்களில் பொதுவாக பயன்படுத்தப்படும் சைரிட்டால் என்ற இனிப்பூட்டியை அதிகளவில் உட்கொள்வோருக்கு மாரடைப்பு அல்லது பக்கவாதம் ஏற்படும் அபாயம் அதிகரிக்கக்கூடும் என்று புதிய ஆய்வொன்றில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில், இந்தியா உட்பட 8 அணிகள் பங்கேற்கும் ஆசிய மகளிர் கிரிக்கெட் போட்டி துபாயில் இன்று தொடங்குகிறது. இன்று நடைபெறும் போட்டியில் ஹாங்காங் தாய்லாந்து அணிகள் மோதுகின்றன. இலங்கை இந்திய அணிகளுக்கு இடையிலான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நேற்று சமநிலையில் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டிருக்கிறது. இந்திய அணியில் மீண்டும் இடம்பெற்று விளையாடுவது தொடர்பாக இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் சூரியகுமார் யாதவ் பேசியுள்ளார். என்னால் முடிந்த அளவுக்கு கடுமையாக உழைத்து வருகிறேன். எல்லாம் சரியாக சென்றால் இந்திய அணியில் நான் மீண்டும் இடம் பிடிப்பேன் என்று அவர் குறிப்பிட்டார். கொல்கத்தாவில் நடைபெறும் நட்புறவு கால்பந்து போட்டியில் 5 முறை உலக சாம்பியனான பிரேசில் அணியை இந்திய கால்பந்து அணி எதிர்கொள்ள இருக்கிறது. உலகக்கோப்பை ஹாக்கி மகளிர் தொடரில் நேற்று ஜெர்மனியை 3-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்திய இந்தியா 5வது இடத்தை பிடித்திருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 381.87 ரூபாய், இந்திய பெறுமதியில் 111.26 ரூபாய், 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 327.95 ரூபாய், இந்திய பெறுமதியில் 95.54 ரூபாய், 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 407.44 ரூபாய், இந்திய பெறுமதியில் 118.69 ரூபாய், 1 அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 445.65 ரூபாய், இந்திய பெறுமதியில் 129.83 ரூபாய், 1 கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 236.74 ரூபாய், இந்திய பெறுமதியில் 68.97 ரூபாய். கேட்டது டிஆர்டி தமிழலியின் காலி ஒளிபரப்பான வணக்கம் தமிழலியில் இடம்பெற்றது. டிஆர்டி தமிழலியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் வனத்தினர், சாசல் கார்ஷலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்திகளுக்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜாண்ணா, லாட்சி பிள்ளைக்கு வந்த நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
3: 11 à 13 rue Caille 75 000 de Paris.
2: VT Superstore Gala Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garge les Gonesse.
2: Mélodie et Tordre Gleke VT Cash and Curry Paris La Chapelle Tordre Televisi Lacam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சிக்காக அவளுடன் காத்திருக்கும் நீர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். காலை பூந்தன்றலுக்கு நித்தமும் ஆலோசனை வழங்குகின்றார்கள் ஸ்ரீ சூரச்சில் அமைந்திருக்கும் சாந்தனின் என்எஸ் ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல் நிறுவனத்தினர். அவர்களுக்கும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அவர்களது அனுசரணையோடு தொடர்கிறது காலை பூந்தன்றல். அந்த வகையில் காலை பூந்தன்றலுக்காக வந்திருக்கும் முதலாவது நீர் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: சதீஷ்
0: விரும்பி கேட்ட அந்த பாடல் தளபதி திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.

0: நீங்கள் இணைந்திருப்பது அடி தமிழொலி. தமிழொலியில் காலை பொந்தன்றலோடு இணைந்திருக்கின்றீர்கள். தொடர்ந்து காலை பொந்தன்றலுக்காக வைவரூடாக வந்திருப்பவர் வணக்கம். ஆமாம், வணக்கம். நலமா இருக்கிறீங்களா? நாங்களும் நலமாக இருக்கின்றோம், நன்றி. நீங்கள் கேட்ட அந்த பாடலை உங்களுக்காக நாங்கள் ஒலிபரப்புகின்றோம். நன்றி இணைந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி, வணக்கம். ஆமாம், டாக்டர் ரவி அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் டிசம்பர் பூக்கள் திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.

0: நீங்கள் இணைந்திருப்பது காலை பொந்தண்டலோடு. காலை பொந்தண்டலுக்காக நீர்கள் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவர் வணக்கம்.
1: இனிய
0: காலை வணக்கம். நலமா இருக்கிறீங்க தானே?
1: ஓம் அம்மா, நலமா இருக்கிறேன். ஆவணி மாசம் வந்தா ஒரு கல்யாணம் விட்டு நாளும் மங்களகரமான நாளும்
0: தான்.
1: அவ்வளவு இந்த பாட்டை கேட்போம்னு யோசித்தேன். என்ன குங்குமம் மஞ்சளுக்கு இன்றுதான் நல்ல நாள்.
0: சார், நீங்கள் கேட்ட அந்த பாடலை நாங்கள் உங்களுக்காக ஒளிபரப்புகின்றோம்.
1: நன்றி.
0: ஆமா, புஷ்பதி சிவநாதன் அவர்கள் இணைந்திருந்தார். அவர் கேட்ட அந்த பாடல் எங்க முதலாளி திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.

0: நேரம் சரியாக 9:24 நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் காலை பூந்தண்டலோடு இணைந்திருக்கின்றீர்கள். தொடர்ந்து காலை பூந்தண்டலுக்காக இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
1: நன்றி.
0: அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் இது நம்ம ஆளு திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.

0: இணைப்பது காலை புந்தடலோடு. காலை புந்தடலுக்காக வந்திருக்கும் நேர்களின் தொடர்ந்து இணைப்பில் காத்திருப்பவர் வணக்கம். ஆமாம், நிலமா இருக்கிறீங்களா? நாங்களும் நிலமாக இருக்கின்றோம். நன்றி
1: நன்றி. இணைந்து
0: சிறப்பித்தமைக்கு நன்றி. ஆமாம், தேவி தியானராஜ் அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் வசீகரா திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.

0: நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் காலை பூந்தண்டலோடு இணைந்திருக்கின்றீர்கள். காலை பூந்தண்டலுக்கு அர்ச்சனை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். சுய சூரிச்சியில் அமைந்திருக்கும் சாந்தனின் என்எஸ் ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல் நிறுவனத்தினர் அவர்களுக்கு உங்களுடைய நன்றிகளை தெரிவித்து தொடர்ந்து வாய்வரோடாக காத்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கங்க. ஆமாம்,
0: இருக்கிறீங்களா?
1: அதுக்கு குறைவில்லை, கொஞ்சம் லீவுனால தானே கொஞ்சம் பிஸி ஆயிட்டோம்.
0: லீவில் தான் நோய் எடுக்கணும்.
1: இப்பதான் வேலையெல்லாம் அப்படி இப்படி என்று போகுது.
0: ஆமாம்,
1: நன்றி.
0: ராஜா அவர்கள் இணைந்திருந்தார். அவர் கேட்ட அந்த பாடல் பரமசிவன் திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.

0: நீங்கள் இணைந்திருப்பது காலை புந்தண்டலோடு. காலை புந்தண்டலுக்காக வாட்ஸ்அப் ஊடாக இணைப்பில் காத்திருப்போர் வணக்கம்.
1: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கின்றோம், நன்றி. நீங்கள்?
1: நான் நல்ல சுகமாக இருக்கிறேன்.
0: உங்களையும் வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். நீண்ட நேரமாக நினைக்கிறேன் 22 நிமிடங்கள் இந்த நிகழ்ச்சிக்காக நீங்கள் காத்திருந்து அந்த பாடலை கேட்கின்றீர்கள். அந்த வகையில் உங்களுக்கு அவன் வந்த தமிழ்நாட்டிலிருந்து எங்களோடு இணைந்து கொள்ளுகிறீர்கள். சரி, என்ன பாடலோடு இணைந்திருக்கிறீர்கள்?
1: திரைப்படம் வந்து நீர்ப்பறவை, பாடல் வந்து பரபர பறவை ஒன்று கிருகிருவென்று தலையும் சுற்றி வானில் பறந்ததே நான் பாடல் வரும்.
0: ஸ்ரீயா கோஷல் அவர்களுடைய குரல்ல உங்களுக்கான அந்த பாடலை தருகின்றேன்.
1: நன்றி, நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு. ஆமாம், இந்தியா தமிழ்நாட்டிலிருந்து லலிதா அவர்கள் இணைந்திருந்தால் அவர் விரும்பி கேட்டு அந்த பாடல் நீர்ப்பறவை திரைப்படத்தில் இருந்து ஒழிக்கிறது.

0: சரியாக 9:45 நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் காலை பூந்தண்டலோடு இணைந்திருக்கின்றீர்கள். காலை பூந்தண்டலுக்காக தொடர்ந்து இணைப்பில் காத்திருப்போர் வணக்கம். நாங்களும் நலமாக இருக்கின்றோம், நன்றி. எங்களுக்கும் ஐஸ் கட்டி எல்லாம் கொண்டுதா.
1: நேபாளத்தில் நடந்தது இந்தியாவில் திரும்பி
0: அப்படித்தான் போல இருக்கு. எங்களுக்கும் இங்க மழை தான், இன்று மழை, நாளைக்கும் கொஞ்சம் மழை, அதுக்கு பிறகுதான் கொஞ்சம் வலிக்கும் போல இருக்கு. சரியா தான், இயற்கை அழிவுகளும் ஒரு பக்கத்தால
1: அக்கிரமம் கூடி போச்சு, அழிக்கத்தான் வேணும்.
0: அதுக்காக பார்த்து பார்த்து எல்லாம் அழிக்கணும், அது இப்படி சனத்து பாவங்கள் எல்லாம் அழிக்க கூடாது. கைலாசத்துக்கு போன வாழ்றவர்கள் அங்க வேலை செய்யவே இல்லை. அப்பக்கம்
1: பில்டிங் சில பாலங்கள் எல்லாம் அம்மா பாக்கல, சரி இப்ப கலைச்சி நான் கேட்ட பாட்டை தான் அங்க கடவுள் சேர்த்து வச்ச ஜோடி.
0: சரி, நீங்க கேட்ட பாடலே உங்களுக்காக ஒளிபரப்புகின்றோம்.
1: நன்றி.
0: ஆமா, பத்மராணி ராஜரத்னம் அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் ஒரு கனவு போல திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.

நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் காலை பொந்தண்டலோடு இணைந்திருக்கிறீர்கள். தொடர்ந்து காலை பொந்தண்டலுக்காக இணைப்பில் வந்திருப்போர் வணக்கம். சந்திரசேகரம் ஐயா அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் நெஞ்சிருக்கும் வரை திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது.

0: நன்றி. நாங்கள் நிறம் நீங்கள் நிறமாக இருந்த இளம்பல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு கவிஞர் வைரமுத்துவின் கற்பனை வரிகளுக்கு இசப்பி அலையார் ரகுமான் இசையமைக்க பாடும் விழா ஸ்ரீ பாலசுப்ரமணியம் பாடிய தங்கத்தாமரை மகளே என்ற பாடலை கேட்போம். எல்லாரும்
1: சரி, நாங்களும் சேர்ந்து கேட்போம். எல்லோரும் சேர்ந்து பக்திமயமாண்ட நல்ல பாடல் கேட்குறீங்க. சரி, நன்றி. பக்திமயமா நல்ல பாடல் நாங்கள் கேட்போம். எல்லோரும் நன்றி. ஆமாம், பிபி அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் மின்சார கனவு திரைப்படத்தில் இருந்து ஒழிக்கிறது.

0: சரி, விபி அவர்களுடைய பாடலோடு இன்னும் ஒரு நேரம் இணைந்திருக்கின்றார். அவரை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் தங்கச்சி. வாஜிலிங்க ஒண்ணா?
0: ஆமாம். நலமா இருக்கீங்களா?
1: ஆமாம், நாங்கள் நலமா இருக்கிறோம். தாங்கள் நலமா இருக்க எல்லாம் அப்படியே பண்ணி கொண்டு விபி அண்ணா பாடலோட இணைந்து கொள்வோம்.
0: சரி, உங்களுடைய பாடல் எனக்கு நேரம் போதாமையால் தர முடியவில்லை. என முடிந்தவரை முயற்சித்திருந்தேன். நான் அப்படி இருந்தும் நேரம் அது 5 நிமிட பாடல் என்றபடியால் நாங்கள் உங்களையும் நான் அந்த பாடலோடையும் இணைத்துக் கொள்வேன். நீங்கள் 3 மணிக்கு மீண்டும் உங்கள் விருப்பத்தினூடாக உங்களுடைய பாடலை கேளுங்கள். நன்றி.
1: ஓகே, நன்றி நன்றி
0: நன்றி. வணக்கம். ஆமாம், ராஜலிங்கம் அவர்கள் இணைந்தார். அவரையும் நான் விபி அவர்கள் கேட்டு அந்த பாடலோடு இணைத்துக் கொள்கின்றேன்.

அடுத்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் இணைந்திருந்த காளி பொந்தன்றல், காளி பொந்தன்றலுக்கு அனுசனை வழங்கியிருந்தார்கள் சுய சூரச்சில் அமைந்திருக்கும் சாந்தனின் என்எஸ் ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல் நிறுவனத்தினர். அவர்களுக்கும் உங்களுடைய நன்றிகளை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு சிறப்பித்த நேர்கள் செம்மிடித்து கேட்டுக்கொண்ட நேர்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறி நன்றி, வணக்கம்.

வணக்கம். மணிக்கூறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கு ஆலோசனை தருகின்றார்கள் பாரிஸ் லாஷிப்பில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரி, காஷ்லி கோனிஸ் அமைந்திருக்கும் வி டி சூப்பர் ஸ்டோர்.

மதுரை வண்டார்வளை பூணாகலை கபரகலை பகுதிகளைச் சேர்ந்த 50 குடும்பங்களுக்காக நிர்மாணிக்கப்பட்ட நவோதய புரம புதிய வீட்டு திட்டம் இன்று ஜனாதிபதி அன்புக்குமார திசநாயக்க தலைமையில் மக்கள் பாவனைக்காக கையளிக்கப்பட்டது. ஜாழ்ப்பாணம் கொழும்புத்துறை இறங்குதுறையை அகலப்படுத்தும் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் பணிகளை கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார். ஜாழ்ப்பாணம் கந்தர்மடம் அன்னிசத்திர வீதியில் அமைந்து மூடப்பட்ட பாதுகாப்பற்ற மற்றும் அனுமதி அளிக்கப்படாத புகையிரத கடவை தொடர்பில் பொதுமக்கள் முன்வைத்த கோரிக்கையை பரிசீலிப்பதற்காக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் விமல் ராட்நாயக்க, பாராளுமன்ற உறுப்பினர் க. இளங்குமரன் உள்ளிட்டோர் குறித்த பகுதிக்கு நேரில் சென்று பார்வையிட்டனர். சர்வதேச காணாமலாக்கப்பட்டோர் தினத்தையொட்டி யாழில் நடைபெறவுள்ள சர்வதேச மாநாட்டுக்கு எதிராக சில சக்திகள் இன்னும் ஒரு போராட்டத்தினை நடத்துவதன் மூலமாக அதனுடைய தரத்தையும் அதனுடைய ஒரு முன்னேற்றத்தையும் அதனுடைய வேலுவையும் குறைப்பதற்கான சில வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக நாங்கள் அறிகிறோம். எனவே அவைகள் தவிர்க்கப்பட வேண்டும், நிறுத்தப்பட வேண்டும் என மட்டக்களப்பு மாவட்ட சிவில் சமூக செயற்பாட்டாளர் சபாரத்தினம் சிவயோகநாதன் தெரிவித்தார். சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு ஒன்று எதிர்வரும் மாதம் இலங்கைக்கு விஜயம் செய்யவுள்ளது. விரிவுபடுத்தப்பட்ட நிதியுதவி வசதியின் கீழ் செயற்படுத்தப்படும் அடுத்த கட்ட மீளாய்வுக்காகவே இந்த விஜயம் மேற்கொள்ளப்பட உள்ளது. முன்மொழியப்பட்டுள்ள 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்திற்கு தனது எதிர்ப்பை மீண்டும் வலியுறுத்தியுள்ள இலங்கை சட்டத்தணிகள் சங்கம் நீதித்துறை மீது பொறுப்பான முறையிலான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கோரியுள்ளது. அரச மருந்தாளர் சங்கம் வரும் 31ஆம் தேதி காலை 8 மணி முதல் ஒரு நாள் தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட தீர்மானித்துள்ளது. தங்களது மேலதிக நேர கொடுப்பினவுகள் தொடர்பான பிரச்சினைகளை முன்வைத்தே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. பேரழிவை ஏற்படுத்திய வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் உயிரிழப்புகள், இடம்பெயர்வு மற்றும் பரவலான அழிவுகள் ஏற்பட்டதை தொடர்ந்து நேபாள மக்களுக்கு இலங்கை தனது ஆதரவை வெளிப்படுத்தும் விதமாக ஜனாதிபதி அன்புக்குமார திசநாயக்க நேபாளத்தின் தற்போதைய மனிதமான மற்றும் நிவாரண முயற்சிகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் 1 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியை வழங்குமாறு அரசாங்கத்திற்கு உத்தரவிட்டுள்ளார். ஆகஸ்ட் 26-27 விடுமுறை நாட்களில் அதிவேக பாதை வேலையமைப்பை பயன்படுத்திய வாகனங்கள் மூலம் 12,45,74,925 ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகளின் அந்தரங்க நிழற்படங்களை பகிர்ந்த பேஸ்புக் குழுக்கள் மற்றும் பக்கங்களை நடத்தி வந்த 21 வயது இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. வடக்கு ரயில் பாதையில் ரயில் ஒன்று தடம் புரண்டதை தொடர்ந்து ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. காங்கேசந்துறை ஊடாக இந்தியாவுக்கு தங்கம் கடத்த முயன்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 11 இந்தியர்களையும் எதிர்வரும் 9ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்க மல்லாகம் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இலங்கையின் வர்த்தக தலைநகரமான கொழும்பு நகரில் எலிகளின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வருவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். திருகோணமலை வில்லூன்றி காந்தசுவாமி ஆலய வேடாந்த மகோத்சவம் நேற்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. இதன்போது கொடி கம்பத்திற்கு விசேட பூஜை இடம்பெற்று துவஜாரோகணம் எனப்படுகின்ற கொடியேற்ற நிகழ்வு இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்து முருகப்பெருமான் வீதி உலா வந்து அடியர்களுக்கு அருள் பாலித்தார். ரஷ்ய விமான நிறுவனமான எஸ்எல் ஏர்லைன்ஸ் சைபீரியாவில் உள்ள நோவோக்சி பிரிக்ஸ் நகரை கொழும்பையும் இணைக்கும் புதிய சர்வதேச விமான சேவையை ஆரம்பிக்கிறது. இந்த சேவை 2026 டிசம்பர் 20 அன்று தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது. தொடரும் இந்திய செய்திகள். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான மத்திய அரசின் திட்டங்களை அனைத்து கட்சிகளுடனும் பகிர்ந்து கொள்ளும்படி பிரதமர் நரேந்திர மோடிக்கு காங்கிரஸ் கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கடிதம் எழுதியுள்ளார். உலகின் உற்பத்தி மையமாகவும் புத்தாக்கம் உருவாகும் இடமாகவும் ஏற்றுமதி தளமாகவும் இந்தியா மாறி வருகிறது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். 2030ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவின் மின்சார வாகன சந்தை ₹20 லட்சம் கோடியாக உயரும், 5 கோடி வேலைவாய்ப்புகள் உயரும் என்று மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்தார். மணிப்பூரின்
காங் ஹோபிக் மாவட்டத்தில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் நாகா பழங்குடியினத்தைச் சேர்ந்த தனியார் பள்ளி முதல்வர் உட்பட 4 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் ஒருவர் காயமடைந்துள்ளார். நேபாளத்தில் ஏற்பட்ட பேரழிவு வெள்ளத்தால் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களின் நிலை குறித்து கவலைப்பட்டு வரும் டெல்லி பல்கலைக்கழகம் மற்றும் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர்கள் தங்களால் படிப்பில் கவனம் செலுத்த முடியவில்லை என தெரிவித்துள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடி உஸ்பெகிஸ்தான், கிர்கிஸ்தான் ஆகிய நாடுகளுக்கு நாளை முதல் 4 நாள் பயணம் மேற்கொள்கிறார். போர்களையும் பல நெருக்கடிகளையும் கடந்து வந்த காஷ்மீரின் புகழ்பெற்ற கைத்தறி கம்பள தொழில் தற்போது நலிவடைந்து வருகிறது. இளைய தலைமுறையினர் இந்த கடினமான கைத்தொழிலை தேர்ந்தெடுக்காது அதற்கு காரணமாக சொல்லப்படுகிறது. இந்திய உணவுக் கழகத்தைச் சேர்ந்த பெண் அதிகாரி ஒருவர் இந்தியாவுக்கு எதிராக பேசுவது போன்ற வீடியோ பரவி வரும் நிலையில் அது குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. சென்னையில் தங்கம் விலை சவனுக்கு ரூபாய் 600 குறைந்து ஒரு சவரன் 117,200 விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கிராமுக்கு 75 குறைந்து 15,030 விற்பனை செய்யப்படுகிறது. தொடரும் உலக செய்திகள். நோர்வே நாட்டின் மன்னர் 5 ஹரால்டின் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. பிந்திய தகவல்களின்படி அவர் உயிரிழந்துவிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. நேபாளத்தில் சுனாமி போன்ற சீற்றத்துடன் வெள்ளம் கட்டடங்களையும் மக்களையும் விழுங்கியது. பாலங்கள் உடைத்து வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. உயிரிழந்தோர் எண்ணிக்கை 400 நெருங்குகிறது. சுமார் 1400 பேரை காணவில்லை. நேபாளத்துக்கு உலக நாடுகள் நிதியுதவி அறிவித்துள்ளன. செஞ்சில் வச்சங்கம் $31 மில்லியன் அவசரகால நிதி சேகரிப்பை விடுத்துள்ளது. இருப்பினும் மோசமாக பாதிக்கப்பட்ட இடங்களை சென்றடைவதில் சிரமம் நீடிக்கிறது. பாகிஸ்தான் மற்றும் குவைத் இடையே கூட்டு பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. ஜெர்மனியின் பிராங்க்ஃபர்ட் விமான நிலையத்தில் ஊழியர்கள் இருவர் மலேரியா நோயால் உயிரிழந்துள்ளனர். கொசுக்களால் பரவும் மலேரியா நோயால் 6 ஊழியர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அந்த கொசுக்கள் விமானம் வழி பிராங்க்ஃபர்ட் விமான நிலையத்துக்குள் வந்ததாக நம்பப்படுகிறது. சொத்துக்களை அறிவிக்க தவறியதாக மலேசிய முன்னாள் பிரதமர் இஸ்மாயில் சப்ரி ஜாக்கோப் மீது ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. 66 வயது இஸ்மாயில் கோலாலம்பூர் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரியுள்ளார். ஜப்பானின் பிரபல ஓவியர் கலைஞர் ஜாஜோய் ஹொசாமா காலமானார். அவருக்கு வயது 97. தொடரும் விளையாட்டுச் செய்திகள். இந்தியா உட்பட 8 அணிகள் பங்கேற்கும் ஆசிய மகளிர் கிரிக்கெட் போட்டி துபாயில் இன்று தொடங்குகிறது. இன்று நடைபெறும் போட்டியில் ஹாங்காங் தாய்லாந்து அணிகள் மோதுகின்றன. இலங்கை இந்திய அணிகளுக்கு இடையிலான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நேற்று சமநிலையில் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டது. இந்திய அணியில் மீண்டும் இடம்பெற்று விளையாடுவது தொடர்பாக இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் சூரியகுமார் ஜாதவ் பேசியுள்ளார். என்னால் முடிந்த அளவுக்கு கடுமையாக உழைத்து வருகிறேன். எல்லாம் சரியாக சென்றால் இந்திய அணியில் நான் மீண்டும் இடம் பிடிப்பேன் என்று குறிப்பிட்டுள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கி தொடரில் நேற்று ஜெர்மனியை 3-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்திய இந்தியா 5வது இடம் பிடித்தது. நிறைவாக நாணய மாற்று வீதங்கள் ஆலோசனை வழங்குகின்றார்கள். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தின் ஊடாக தந்து கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழொலியின் உதயபுர இணையதளமான www.trdtamiloli.com இணையதளத்தினர். இந்த இணையதளத்தின் ஊடாக நீங்கள் டிஆர்டி தமிழொலியின் நேரடி மற்றும் மாறு ஒலிபரப்புகளை நீங்கள் கேட்கலாம். இன்றைய நாணய மாற்றாக 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 381.87 ரூபாயாகவும் இந்திய பெறுமதியில் 111.26 ரூபாயாகவும் 1 அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 327.95 ரூபாயாகவும் இந்திய பெறுமதியில் 95.54 ரூபாயாகவும் 1 ஸ்விஸ் ஃப்ரங்க் இலங்கை பெறுமதியில் 407.44 ரூபாயாகவும் இந்திய பெறுமதியில் 118.69 ரூபாயாகவும் 1 ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 445.65 ரூபாயாகவும் இந்திய பெறுமதியில் 129.83 ரூபாயாகவும் 1 கனடிய டாலர் இலங்கை பெறுமதியில் 236.74 ரூபாயாகவும் இந்திய பெறுமதியில் 68.97 ரூபாயாகவும் காணப்படுகிறது. நீங்கள் இதுவரை நிரமம் இணைந்திருந்தது மணிக்கூறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகளோடு. செய்தி தலைப்புகளுக்கு ஆலோசனை வழங்கியிருந்தார்கள் பாரிஸ் லாஷபிலில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரி, காஸ்லி கோனிஸில் அமைந்திருக்கும் வி டி சூப்பர் ஸ்டோர். அவர்களுக்கும் உங்களுடைய நன்றிகளை தெரிவித்து நன்றி, வணக்கம்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான்
2: பிபி கிஷன் கறி இருக்கு, அங்க போய் போத்தனாலும் மரக்கறியண்டா. அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
1: பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டதான் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
4: 11 13 rue Caille 75 000 Paris.
3: Vicky Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Vierge les Gonesses.
3: Mélodie et Tordbrelke Vicky Cash and Curry Paris La Chapelle Tordbre Tolibisi Lakam Cyberundre Napade Cyberinde Cyberele Padanette சாசல் காலா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
6: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பமருந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆண்டு வகைகள் ஏராளம். பட்டுப்படிப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் 96 700 ரன்சி தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: நேரம் சரியாக 10:17. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியோடு. தமிழ் ஒலி நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்ந்து வானொலிக்கு வருகின்றது வெள்ளிமலர். வெள்ளிமலர் நிகழ்ச்சிக்காக அவளுடன் காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். பிரதி வெள்ளிக்கிழமை தோறும் 10:10 to 11 மணி வரை இடம்பெறுகின்றது வெள்ளிமலர். அந்த வகையில் வெள்ளிமலரை மங்களகரமாக ஆரம்பித்து வைக்க ஒலிக்கிறது காயத்ரி மந்திரம்.

0: கேட்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் வெள்ளிமலரோடு இணைந்திருக்கின்றீர்கள். ஆமாம், வெள்ளிமலருக்காக சிறப்பு நற்சிந்தனை சுதனையா அவர்கள் இணைந்து கொள்வார். ஆனால் அவருடைய இணைப்பை எங்களால் இணைத்துக் கொள்ள முடியவில்லை. சரி, அவர் வரும்பொழுது நாங்கள் இணைத்துக் கொள்வோம். அதுவரை நேயர்கள், நீங்கள் உங்களுடைய தேவாரம் சிந்தனைகளோடு நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். அந்த வகையில் நான் நேயர்களை இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம்.
1: வணக்கங்கம்மா.
0: ஆமாம், உங்களையும் நாங்கள் வேற விட்டுக் கொள்கின்றோம்.
1: திருச்சி சம்பளம்

0: நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் வெள்ளிமலரோடு இணைந்திருக்கின்றீர்கள். வெள்ளிமலருக்காக தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம். உங்களுக்கும் இனிய காலை வணக்கம். நாங்களும் நலமாக இருக்கின்றோம், நீங்களும் நலமாக இருப்பீர்கள். அமைந்து கொள்ளுங்கள்.
1: நன்றி. இனிய காலை வணக்கங்கள். அன்புறவரே, நலம் தானே? நீங்கள் நலம்பால எல்லாம் இல்லை. பின்பாக் பிராண்டா விராமி என்னை பாடங்களை பற்றி பிரார்த்தனை செய்யணும். இந்த வலிமை நிகழ்ச்சிக்காக எல்லாம் இல்லை சத்தியசாயி பகவான் தெய்வீகம் வள்ளிக்கிழமை. உடலுக்கும் உயிர் தத்துவத்துக்கும் உள்ள உறவின் முக்கியத்துவம் என்ன? பகவான் ஒரு நெகிழ்ச்சியான உதாரணத்துடன் விளக்குகிறார். மனிதனுக்குள் பிரமிப்பு, மரியாதை மற்றும் வியப்பு ஆகிய உணவுகளை ஊட்ட அறிவினால் வடிவமைக்கப்பட்டு இயக்கப்படும் ஒரு பிரமாண்டமான நாடகம் இந்த உலகம். அதன் அளவு பகீரம் மற்றும் மர்மத்தால் இருக்கப்பட்டு இந்த அழகு, இந்த பரவசம் மற்றும் இந்த மயக்கும் மர்மம் ஆகிய அனைத்திற்கும் மூலமானவரை அவனால் காண முடிகிறது. மீரா சிறுமியாக இருந்த போது தன் தாயிடம், அம்மா, நாங்கள் ஒரு விளையாட்டு விளையாடுகிறோம். மற்ற பெண்கள் ஒவ்வொருவரும் தாங்கள் திருமணம் செய்ய போவோம் ஆணின் பேரை சொல்லிவிட்டார்கள். என் கணவர் யார் என்று சொல்லுங்கள். நான் அவர் பேரை சொல்ல வேண்டுமா என்று கேட்டார். அவள் சிறிது நேரம் தன் தாயை கவலைப்படுத்திய பிறகு, தாய் சற்றென்று இந்த கோவிலில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும் இந்த கிரிதரன் தான் உன் கணவர், போ என்று சொன்னாள். அந்த நொடியிலிருந்து மீரா தன்னை கிரிதர பெருமானுக்கு, அதாவது கிருஷ்ணருக்கு அர்ப்பணித்து அங்கு எல்லா நேரங்களிலும் அவருடைய நிறத்தையும் கருணையையும் மட்டுமே கண்டாள். உடல் என்பது மணமகன், ஜீவ தத்துவமே மணமகள். இதுவே ஒவ்வொரு புறவியிலும் நிகழும் திருமணம். உடல் உயிரை அனைவனத்து பாதுகாத்து வளர்ப்பதைப் போல மனிதனும் தன்னை உணர்ந்து கொள்ளும் பொருட்டு அவனுள் பொதிந்துள்ள உயிர் நெறியை இறைவன் பேணுகிறான். கடவுளை உங்களிடமிருந்து வகுத்துள்ளவில் வைத்து அவரை எல்லாம் அறிந்தவர், எல்லாம் வல்லவர், எங்கு நுழைந்தவர் என்று போல்வது அவருக்கு பிரியமானதாக இருக்காது. கடவுளுடன் நெருக்கத்தையும் அண்மையையும் உறவையும் வளர்த்து கொள்ளுங்கள். பிரகலாதன், விரோசனன் மற்றும் பலியின் தந்தையின் கதை நமக்கு என்ன போதிக்கிறது? ஓணம் எனும் மகிழ்ச்சி நிறைந்த நல் வாய்ப்பில் பகவான் நமக்கு ஒரு முக்கியமான செய்தியை தருகிறார். பிரகலாதன் கடவுளின் சிறந்த பக்தராக இருந்தார். அவருடைய பேரனான பாலி ஒரு சிறந்த பேர் அரசராகவும் பக்தராகவும் இருந்தார். இன்பம் என்பது ரெண்டு துன்பங்களுக்கு இடையிலான இடைவெளி என்றும், நல்ல ரெண்டு பொருட்களுக்கு இடையில் ஒரு தீய பொருள் உள்ளது என்றும் கூறப்படுகிறது. இவற்றிற்கு இடையில் பாலியின் தந்தையான விரோசனன் ஒரு பகுத்தறிவாளராகவும் நாத்திகராகவும் இருந்தார். உலகில் பிரகலாதன் மற்றும் பாரியிடமிருந்து உத்வேகம் பெற்றவர்கள் எண்ணற்ற உள்ளனர். பிரகோசனிடமிருந்து குறிப்புகளை பெறுபவர்களும் பலர் உள்ளனர். இத்தகைய வேறுபாடுகள் இல்லாவிட்டால் உலகம் என்று இருப்பது போல் இருந்திருக்காது. வரலாறு முழுவதும் கடவுளின் பக்தர்கள் பல சோதனைகளையும் இழப்புகளையும் சகித்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் கடவுள் மீதான தங்கள் நம்பிக்கையை ஒருபோதும் இழக்கவில்லை. அவர்கள் மனித குலத்திற்கு இலட்சியங்களாகவும் எடுத்துக்காட்டுகளாகவும் திகழ்ந்துள்ளனர். பாலி அத்தகைய ஒரு சிறந்த முன்மாதிரி ஆவார். பாலி முக்தி அடைந்த புனித நாளாக ஓணம் கொண்டாடப்படுகிறது. இது வாமனன் பிறந்த நாளும் கூட. ஒவ்வொரு ஆண்டும் பாலி மக்களின் அன்பை அனுபவிக்கவும் அவர்களின் கொட்டாண்டங்களில் பங்கேற்கவும் பூமிக்கு வருகை தரும் நாளும் இதுவே. ஆகையால் மக்கள் உணவையும் உடையையும் அனுபவிப்பதில் திருப்தி அடையாமல் ஆன்மாவின் பேரின்பத்தை அனுபவிக்க முயல வேண்டும். ஒருவர் எல்லாவற்றையும் தியானம் செய்தால் மோட்சத்தை அதாவது விடுதலையை அடைவார் என்பதை பாலி தனது தியாக சுகத்தின் மூலம் நிரூபித்தார். அந்த கூறிக்கொண்டு மற்றவர்கள் வள்ளிமேல் செய்தி உங்களை சந்திக்கிறேன். உங்கள் அன்புடன் நேசிக்கும் சன்மா லாக்குனப்படான். வணக்கமே வணக்கம்மா.
0: நன்றி நன்றி வணக்கம்.
1: நன்றி.
0: தொடர்ந்து வெளிமலருக்காக இணைப்பில் காத்திருப்போர் வணக்கம்.
2: வணக்கம் அண்டி, நான் அபிவிரதன் கதைக்கிறேன்.
0: ஆமாம், அபிவிரதனையும் வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். இணைந்து கொள்ளுங்கள்.
2: ஓமா, நன்றி.

கோவிலுக்கு நாடும் நடை போட்டிருங்கள். எவ்வூரில் இருந்தாலும் நல்லூரை நாடிருங்கள். நல்லூரான் கோவிலுக்கு நாடும் நடை போட்டிருங்கள். நல்லை கந்த நல்லருளாலே சோகம் இங்கு உனக்கில்லை. நல்லது செய்து கந்தனை நாடிடு நல்வழி தருவான் ஞான பிள்ளை. நல்லை கந்த நல்லருளாலே சோகம் இங்கு உனக்கில்லை. நல்லது செய்து கந்தனை நாடிடு நல்வழி தருவான் ஞான பிள்ளை. நல்லூரான் கோவிலுக்கு

ஏழைகளின் வாழ்வினிலே தோழனாகும் வேல்முருகா, எளிமை நிறை வாழ்வதனை எங்களுக்கும் தந்தாய் சீலா. ஏழைகளின் வாழ்வினிலே தோழனாகும் வேல்முருகா, எளிமை நிறை வாழ்வதனை எங்களுக்கும் தந்தாய் சீலா. இரவு பகலும் வந்து போகும் போகாதது இறை அருளே, இரவு பகலும் வந்து போகும் போகாதது இறை அருளே. இமைகள் மூடி உறங்கும் போதும் இதயம் சுமக்கும் வேல் அருளே, இதயம் சுமக்கும் வேல் அருளே. நல்லூரான் கோவிலுக்கு

0: இழுத்து நாடும் நடை போட்டிடுங்கள். ஹலோ.
1: ஆமாம், நன்றி இணைந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு
0: நன்றி. வணக்கம்.
1: நன்றி.

நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் வெள்ளி மலரோடு இணைந்திருக்கின்றீர்கள். வெள்ளிமலரில் நீர்கள் இணைந்து கொள்ளும் வரை

0: பிதேட்டியாடி தமிழொலி தமிழொலியில் வெள்ளிமலரோடு இணைந்திருக்கின்றீர்கள். ஆமாம், வெள்ளிமலருக்காக நேர்கள் இணைந்திருக்கின்றீர்கள். எல்லோருமே இணைப்பில் இருங்கள். வந்த ஒழுங்கின் பிரகாரம் உங்களை நாங்கள் இணைத்துக் கொள்ளுகின்றோம். உங்கள் இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம். ஆமாம், உங்களையும் நாங்கள் வேற வீட்டுக் கொள்ளுகின்றோம். இணைந்து கொள்ளுங்கள்.
1: அபிராமி தரிசனம் இன்றே கிடைத்ததே, அன்னையின் அருள் மழை பொழிந்ததே, டென்மார்க் நகரில் கோயில் கொண்டவளே, எங்கள் குறைகளை தீர்க்க

குங்கும வாசமும் சந்தன மனமும் கோடி சூரியன் போலே உன்முகம் அன்னை உன் பாதம் பணிந்திட வந்தோம் அன்புட நன்மை அழைத்திட வந்தோம் கருணை கடலே காப்பவளே கண்களில் நிறைந்த கனியானவளே அபிராமி தாயே அபயம் தரு.

அருகர அம்மா சத்தியபிராமி அம்மா வேதங்கள் போற்றும் வேலவள் தாயே விண்ணவர் வாய வணங்கும் மகிமை நிறைந்தவளே அபிராமி ரூபம் அழகின் வடிவம் அடியாகை மனதில் என்றும் உன்னினைவும் மங்கள தீபம் ஒளிரும் நேரம் மனதில் மலரும் பத்தியின் பாரம் அம்மா உன் திருவிளையாடல் நாடும் தோன்றும் எங்கும் நிறைந்தாய் அன்பில் வடிவி அம்மா உன் தரிசனம் ஆனந்தம் அதுதான் எங்கள் வாழ்வில் ஆனந்தம் மல்லிகை பூவும் மருதனி வாசமும் மங்கள இசையும் பத்தர்கள் நேசமும் நாதஸ்வரம் பாடும் திருப்புகராகம் நாடும் காக்கும் உந்தன் அருள் மோகம் தாயே உன்னை தேடி வந்தோம் தரிசனம் காண தவம் செய்தோம் பாவங்கள் நீங்கி

0: பத்தர்களுள்ளம் பூங்காவனம் அபிராமியுந்தன் அருள்மழை பொழிய இன்றைய நாள் என்று நினைக்காத நாள் இனிய நாள் மறக்காத நாள் அம்மா அபிராமியம்மா உன் புகழ் பாட ஆயிரம் பிறவி புண்ணியம் தேட உன் திருநாமம் என்றுமே உன்னருள் என்றுமே அம்மா அம்மா அபிராமியம்மா அருள் தரும் நீயே அம்மா சரணம் சரணம் சரணம் அம்மா சக்தி சரணம் அம்மா சக்தி சரணம் சரணம் சரணம். நன்றி வணக்கம் கேமா.
1: நன்றி நன்றி நன்றி வணக்கம். தொடர்ந்து வாய்வர் ஊடாக காத்திருப்போர் வணக்கம்.
2: ஹலோ வணக்கம், நான் ரவீந்திரன் போது கதைக்கிறேன்.
1: ஆமாம், உங்களை நாங்கள் வேறு வீட்டுக் கொள்ளுகின்றோம்.
2: நலமாக இருக்கிறீங்களா?
1: நலமாக இருக்கின்றோம், நன்றி. நீங்கள்
2: எல்லோரும் நலமாக சுகமாக?
1: ஆ
2: நன்றி நன்றி. சந்தனமும் செவ்வாதும் சேர்ந்து மனங்கமள பாலபிஷேகமுடன்

0: நன்றி அம்மா, வணக்கம்.
1: நன்றி, நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி, வணக்கம்.
1: தொடர்ந்து அழைப்பில் வந்திருப்போர் வணக்கம். ஆமாம், உங்களை நாங்கள் வேற வைத்துக் கொள்கின்றோம், இணைந்து கொள்ளுங்கள்.
2: நன்றி. திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். திருச்செந்தூரில் கடலோர செந்தில் நாதன் அரசாங்கம் அசுரரை வென்ற இடம், அது தேவரை காத்த இடம். ஆவணி மாசியிலும் வரும் ஐப்பசி திங்களிலும் அன்பர் திருநாள் காணுமிடம், அன்பர் திருநாள் காணுமிடம். அசுரரை வென்ற இடம், அது தேவரை

பெரிய கூட்டங்கள் தலையா கடல் அலையா, குழந்தைகள் பெரியவர் அனைவரை இழுக்கும் குமரன் அவன் கலையா. கோவிலின் அருகினில் கூடிய கூட்டங்கள் தலையா கடல் அலையா, குழந்தைகள் பெரியவர் அனைவரை இழுக்கும் குமரன் அவன் கலையா. மங்கையரின் குங்குமத்தை

சாதி மத பேதமின்றி பார்க்கும் முகம் ஒன்று, நோய் நொடிகள் தீர்க்கும் வரை பண்ண முகம் ஒன்று, நூறு முகம் காட்டுதமா.

0: எல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். திருச்செந்தூரில் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம். நன்றி, நன்றி, வணக்கம்.
1: நன்றி, நன்றி, வணக்கம்.

0: நேரம் சரியாக 10:58 நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி, தமிழ் ஒலியில் இதுவரை நேரம் வெள்ளிமலை நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள். வெள்ளிமலை நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு சிறப்பித்த நீர்கள் செம்மடைந்து கேட்டுக் கொண்டிருந்தீர்கள். அனைவருக்கும் நன்றிகளை கூறி நன்றி வணக்கம்.
1: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவுப் பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1 42 5 1 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்க இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 65 //////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////// வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.

வணக்கம். மணிக்கூறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கு ஆலோசனை தருகின்றார்கள் பாரிஸ் லாஷபிலில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரி, காஸ்லி கோனிஸில் அமைந்திருக்கும் வி டி சூப்பர் ஸ்டோர். இலங்கையின் கடல்சார் வலிமையை மேலும் உறுதிப்படுத்தும் வகையில் உலகின் முன்னணி கொள்கலன் துறைமுகங்களின் தரவரிசையில் கொழும்பு துறைமுகம் 26வது இடத்திலிருந்து 20வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. பதுளை, பண்டாரவளை, பூனகலை, கபரகலை பகுதிகளைச் சேர்ந்த 50 குடும்பங்களுக்காக நிர்மாணிக்கப்பட்ட நவோதய புறம புதிய வீட்டு திட்டம் இன்று ஜனாதிபதி அன்ருகுமார தீசநாயக தலைமையில் மக்கள் பாவனைக்காக கையளிக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் கந்தர்மடம் அன்னிசத்திர வீதியில் அண்மையில் மூடப்பட்ட பாதுகாப்பற்ற மற்றும் அனுமதி அளிக்கப்படாத போயிருந்த கடலை தொடர்பில் பொதுமக்கள் முன்வைத்த கோரிக்கையை பரிசீலிப்பதற்காக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் விமல் ராட்நாயக்க, பாராளுமன்ற உறுப்பினர் க. இளங்குமரன் உள்ளிட்டோர் குறித்த பகுதிக்கு நேரில் சென்று பார்வையிட்டுள்ளனர். போலீஸ் தடைக்கல் அகற்றல் சான்றிதழ் தரவு கட்டமைப்பு மீள செயற்படுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை போலீசார் குறிப்பிட்டுள்ளனா்.

சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு ஒன்று எதிர்வரும் மாதம் இலங்கைக்கு விஜயம் செய்யவுள்ளது. விரைவுபடுத்தப்பட்ட நிதியுதவி வசதியின் கீழ் செயற்படுத்தப்படும் அந்த கட்டமைப்பு மீளாய்வுக்காகவே இந்த விஜயம் மேற்கொள்ளப்பட உள்ளது. முன்மொழியப்பட்டுள்ள 22வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்திற்கு தனது எதிர்ப்பை மீண்டும் வலியுறுத்தியுள்ள இலங்கை சட்டத்தணிகள் சங்கம் நீதித்துறை மீது பொறுப்பான முறையிலான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என கோரியுள்ளது. அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ள அரசியலமைப்பின் 22வது திருத்த மசோதாவிற்கு ஆதரவாக மேலும் 2 இடைக்கால மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. அரச மருந்தாளர் சங்கம் வரும் 31ஆம் தேதி காலை 8 மணி முதல் ஒருநாள் தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட தீர்மானித்துள்ளது. தங்களது மேலதிக நேர கொடுப்பனவுகள் தொடர்பான பிரச்சினைகளை முன்வைத்தே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. பேரழிவை ஏற்படுத்திய வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் உயிரிழப்புகள், இடம்பெயர்வு மற்றும் பரவலான அழிவுகள் ஏற்பட்டதை தொடர்ந்து நேபாள மக்களுக்கு இலங்கை தனது ஆதரவை வெளிப்படுத்தும் விதமாக ஜனாதிபதி அன்ரோ குமார திசநாயக்க நேபாளத்தின் தற்போதைய மனிதமான மற்றும் நிவாரண முயற்சிகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் 1 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவி வழங்குமாறு அரசாங்கத்திற்கு உத்தரவிட்டுள்ளார். காவலில் வைத்து விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வந்த நிலையில் நீதிமன்றத்தால் எதிர்வரும் மாதம் 3ஆம் தேதி வரை விளக்கமறியில் வைக்கப்பட்ட பாதாள உலகக் குழுவின் முக்கிய புள்ளி என அறியப்படும் கோரள கமகே மத்தினு பத்மஸ்ரீ பெரேரா எனும் கெஹல் பத்தர பத்மி அதி உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையான பூசா சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளின் அந்தரங்க நிழற்படங்களை பாய்ந்த பேஸ்புக் குழுக்கள் மற்றும் பக்கங்களை நடத்தி வந்த 21 வயது இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. கல்குடா கருங்காலிச்சோலை பகுதியில் கையடக்க தொலைபேசியை சார்ஜ் செய்தவாறு மார்பில் வைத்துக் கொண்டு உறங்கிய போது கையடக்க தொலைபேசி வெடித்ததில் 19வயது இளைஞர் ஒருவர் பரிதாபகரமாக உயிரிழந்த சம்பவம் நேற்று மாலை 6 மணிக்கு இடம்பெற்றுள்ளதாக பாசிக்குடா போலீசார் தெரிவித்துள்ளனர். வடக்கு ரயில் பாதையில் ரயில் ஒன்று தடம் புரண்டதை தொடர்ந்து ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. காங்கேசந்துறை ஊடாக இந்தியாவுக்கு தங்கம் கடத்த முயன்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 11 இந்தியர்களையும் எதிர்வரும் 9ஆம் தேதி வரை விளக்கமறியில் வைக்க மல்லாகம் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இலங்கையின் வர்த்தக தலைநகரமான கொழும்பு நகரில் எலிகளின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வருவதாக மக்கள் தெரிவித்துள்ளனர். கிழக்கு இலங்கையின் வரலாற்று சிறப்புமிக்க மட்டக்களப்பு குறுக்கல் மடம் அருள்மிகு ஸ்ரீலஸ்ரீ செல்ல கதிர்காமர் ஆலயத்தின் சீத்திர தேர் திருவிழா நேற்று ஆயிரக்கணக்கான அடியார்கள் புடைசூழ சிறப்பாக நடைபெற்றது. இலங்கையை சூழவுள்ள பல கடற்பிராந்தியங்களில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதுடன் கடல் கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளது. தொடரும் இந்திய செய்திகள். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான மத்திய அரசின் திட்டங்களை அனைத்து கட்சிகளுடனும் பகிர்ந்து கொள்ளும்படி பிரதமர் நரேந்திர மோடிக்கு காங்கிரஸ் கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கடிதம் எழுதியுள்ளார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு எதிராக பாரதிய ஜனதா புதிய இணையதளத்தை தொடங்கியுள்ளது. இதில் இளைஞர்களை ஏமாற்ற ராகுல் காந்தி கூறும் பொய்களை அமல்படுத்தி உண்மைகளை வெளியிட இருப்பதாக பாரதிய ஜனதா மூத்த தலைவர்கள் கூறியுள்ளனர். உலகின் உற்பத்தி மையமாகவும் புத்தாக்கம் உருவாகும் இடமாகவும் ஏற்றுமதி தளமாகவும் இந்தியா மாறி வருகிறது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தில் பயிற்சி விமானம் கங்கை நதி கரையோரம் விழுந்து விபத்துக்குள்ளானதில் விமானி உட்பட இருவர் உயிரிழந்துள்ளனர். நேபாளத்தில் ஏற்பட்ட பேரழிவு வெள்ளத்தால் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களின் நிலை குறித்து கவலைப்பட்டு வரும் டெல்லி பல்கலைக்கழகம் மற்றும் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர்கள் தங்களால் படிப்பில் கவனம் செலுத்த முடியவில்லை என தெரிவித்துள்ளனர். நேபாளத்தில் வெள்ளத்தில் சிக்கிய தமிழர்களை மீட்கும் நடவடிக்கையாக தமிழக அமைச்சர்கள் டெல்லியில் முகாமிட்டுள்ளனர். சென்னை வில்லிவாக்கத்தில் தனியார் மருத்துவமனையில் பிறந்த 2 நாட்களான குழந்தை விற்கப்பட்ட விவகாரத்தில் 7 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கடலூர் மாவட்டத்தில் அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் அடுத்த மாதம் வரை கொள்முதல் செய்ய முடியும் என அதிகாரிகள் கூறியதால் விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தமிழ்நாடு முழுவதும் அரசு அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடத்திய அதிரடி சோதனைகளில் கணக்கில் வராத 1.5 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது.
தொடரும் உலக செய்திகள். நோர்வே நாட்டின் மன்னர் ஐந்தாம் ஹரால்டின் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் பிந்திய தகவலின்படி அவர் உயிரிழந்துவிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. நேபாளத்தில் சுனாமியை போன்ற சீற்றத்துடன் வெள்ளம் கட்டடங்களையும் மக்களையும் விழுந்துள்ளது. பாலங்கள் உடைந்து வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. உயிரிழந்தோர் எண்ணிக்கை 400 கடந்துள்ளது. சுமார் 1400 பேரை காணவில்லை. நேபாளத்துக்கு உலக நாடுகள் நிதியுதவி அறிவித்துள்ளன. செஞ்சிலுவை சங்கம் $31 மில்லியன் அவசரகால நிதிக்கு கோரிக்கை விடுத்துள்ளது. இருப்பினும் மோசமாக பாதிக்கப்பட்ட இடங்களை சென்றடைவதில் சிரமம் நீடிக்கிறது. பாகிஸ்தான் மற்றும் குவைத் இடையே கூட்டு பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. அமெரிக்காவில் கழிப்பறை தாளில் விலை அதிகரித்துள்ளது. அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையே நீடிக்கும் வர்த்தக போர் அதற்கு காரணம். கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தின் 2 முனையத்தில் விமானத்தின் சக்கர பகுதியில் அடையாளம் தெரியாத ஒருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சர்க்கரை இல்லாத சுவிங்கம் மற்றும் புதினா மிட்டாய்களில் பொதுவாக பயன்படுத்தப்படும் சைரிட்டால் என்ற இனிப்பூட்டியை அதிக அளவில் உட்கொள்வோருக்கு மாரடைப்பு அல்லது பக்கவாதம் ஏற்படும் அபாயம் அதிகரிக்கக்கூடும் என புதிய ஆய்வு ஒன்றிலிருந்து தெரிவிக்கப்படுகிறது. தொடரும் விளையாட்டுச் செய்திகள். இந்தியா உட்பட 8 அணிகள் பங்கேற்கும் ஆசிய மகளிர் கிரிக்கெட் போட்டி துபாயில் இன்று தொடங்குகிறது. இன்று நடைபெறும் போட்டியில் ஹாங்காங் தாய்லாந்து அணிகள் மோதுகின்றன. இலங்கை இந்திய அணிகளுக்கு இடையிலான 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நேற்று சமநிலையில் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டது. கொல்கத்தாவில் நடைபெறும் நட்புறவு கால்பந்து போட்டியில் 5 முறை உலக சாம்பியனான பிரேசில் அணியை இந்திய கால்பந்து அணி எதிர்கொள்கிறது. நிறைவாக நாணயமாட்டு வீதங்கள் ஆலோசனை வழங்குகின்றார்கள். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழொலியின் உத்தியபூர்வ இணையதளமான www.trttamiloli.com இணையதளத்தினர். இந்த இணையதளத்தினூடாக நீங்கள் டிஆர்டி தமிழொலியின் நேரடி மற்றும் மாறு ஒளிபரப்புகளை நீங்கள் கேட்கலாம். இன்றைய நாணய மாற்றாக ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 381.87 ரூபாயும் இந்திய பெறுமதியில் 111.26 ரூபாயும் ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 327.95 ரூபாயும் இந்திய பெறுமதியில் 95.54 ரூபாயும் ஒரு சுவிஸ் பிராங் இலங்கை பெறுமதியில் 407.44 ரூபாயும் இந்திய பெறுமதியில் 118.69 ரூபாயும் ஒரு ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 445.65 ரூபாயும் இந்திய பெறுமதியில் 129.83 ரூபாயும் ஒரு கனடிய டாலர் இலங்கை பெறுமதியில் 236.74 ரூபாயும் இந்திய பெறுமதியில் 68.97 ரூபாயும் காணப்படுகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் இணைந்திருந்தது மணிக்கூறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகளோடு. செய்தி தலைப்புகளுக்கு அனுசனை வழங்கியிருந்தார்கள் பாரிஸ் லாஷிப்பிலில் அமைந்திருக்கும் வி டி கேஷங்கரி, காட்லி கோனிஸில் அமைந்திருக்கும் வி டி சூப்பர் ஸ்டோர். அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து நன்றி வணக்கம்.

0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சி பிள்ளைக்கு வந்த நான்
2: பிபி கிஷன் கறி இருக்கு, அங்க போய் போத்தனாலும் மரக்கறியண்டா அகத்தியில பின்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: காரம் கொண்டு அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18. சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
5: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனக்கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடு வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழல் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழல் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் 93 700 ரம்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சே.
6: தனிப்பந்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பொலிவுடன் பொண்டுபண்டி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் என்றும் பொண்டுபண்டி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்காணி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்து இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட் 1 Avenue Edwan Bio 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டுபொண்டே ரேம் தடுப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபொண்டே மார்க்கெட்.
7: நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
8: இருக்கேன். மரக்கறிகளையும் மாறி போன மீனையும் வாங்கி வாருங்கள், நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன். இதுகளெல்லாம் குப்பையில போடுங்க.
7: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
8: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கூட கிடங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
7: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
3: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், ஏற்கனவே இருக்கின்றது லாட்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சாய் இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் மீன் பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடல் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 765 ','////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////
9: வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
10: தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி TRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 11:19, ஐக்கிய ராஜ்யத்தில் 10:19. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது.

తేనుం పాలు. தேனும் பாலும் நிகழ்ச்சியினை கேட்பதற்கு ஆவலோட காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். எப்படி அன்பு ஒருவர்களை நலமாக உற்சாகமாக லலப்பாயிருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு தேனும் பாலும் நிகழ்ச்சியை வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள். பரிசு லாட்சியப்பலில் அமைந்திருக்கும் அம்பாலிஸ்டோ சாசி பூசரி இவர்களோடு இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கர் இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் எமது ஈதியோகமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு முதலில் வரும் பாடல் தேனும்பாலன் நிகழ்ச்சியை ஆரம்பிக்க வரும் பாடல்

0: குளிராக.
1: ஒலித்த பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ ஹெச் எம் எஸ் அவர்கள், பாடலை ஆற்றவர் கவிஞானி வாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் மெலிசை மாமன்னர் எம் எஸ் வி அவர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றது தீனும் பாலும். திங்கள் முதல் வெளிவரை 11, 15 மணி வரை கேட்டுமாகலாம். இந்த நேரத்தில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தீனும் பாலும் நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

ஒலித்த பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ ஹரிகரனோடு பேபி சுவாமி. பாடலை யாற்றவர் பரிணாமன். பாடலுக்கு இசை அமைச்சர் தேனிசை தென்றல். நேரம் சரியாக 11:32 ஐக்கியராச்சியத்தில் 10:32 இந்த நேரத்தில் தேனும்பால நிகழ்ச்சியில் வரும் இந்த பாடல்.

ஒலித்த பாடலை பாடியவர் மனு அவர்கள். பாடலுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா. பாடலை இயற்றியவர் கவிஞர் பிரேசூடன் அவர்கள். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தங்க மனசுக்கார். அன்பர்களே, அதாவது காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர் என்ற பாடல் இசையமைத்தவர் நான் தவறுதலாக விஸ்வநாதன் என்று கூறிவிட்டேன். சங்கர் கணேஷ் அவர்கள் இசையமைத்தவர் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவருக்கும் மன வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பாலு நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்

பாடலை பாடியவர்கள் பத்மஸ்ரீ ஹரிகரனோடு இணைந்து சின்னக்குயில் சித்ரா பாடலை இயற்றவர் கலைக்குமார் அவர்கள். பாடலுக்கு இசையமைத்தவர் இசை வசந்தம் இசை ராஜ்குமார் அவர்கள். சுதந்திரம் திரையிலிருந்து பாடல் ஒலித்தது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பெரும்பாலும் நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

பல நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்ட பாடலை பாடியவர்கள் மனவோடு இணைந்து ஜானகி அம்மா. பாடலை யாத்தவர் கருஞ்ஞானி வாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா, பாடலில் இடம்பெற்ற திரைப்படம் சம்பருத்தி. நேரம் சரியாக 11:40.

சுஜாதாவோடு இணைந்து பத்மஸ்ரீ பாலா என்ற பாடலை பாடியிருந்தார். பாடலுக்கு இசை அமைச்சவர் தேனிசை தென்றல் தேவா. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கண்ணோடு காண்பதெல்லாம். நேரம் சரியாக 11:53 ஐக்கியராச்சியத்தில் 10:54. இந்த நேரத்தில் இன்றைய தேனபால நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் இந்த பாடல்.

பாடலை பாடிக்கொண்டிருப்பவர்கள் பத்மஸ்ரீ பாலாவோடு இணைந்து சின்ன குயில் சித்ரா பாடலை இயற்றியவர் கவிஞர் முத்துலிங்கம். பாடலுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா. இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய தேனும் பாலும். தேனும் பாலும் நிகழ்ச்சியினை செய்யமெடுத்து கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள். தொடர்ந்து வானொலியில் மலர்கின்றது மணித்தியால செய்திகள். மணித்தியால செய்திகளை தொடர்ந்து வானொலிக்கு வலம் பெற இருக்கின்றது ஆன்மீக தொகுப்பு.

நேரம் சரியாக 12 மணி. ஐக்கியராட்சியத்தில் 11 மணி. மணித்தியால செய்திகள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசமையை வழங்குகின்றார்கள் பரிசலாட்சியப்பில் அமைந்திருக்கும் வீட்டு சங்கரி அவர்களின் சகோதரர் நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள வீட்டின் சூப்பர் ஸ்டார். இலங்கை கடல்சார் வலிமையை மேலும் உறுதிப்படுத்தும் வகையில் உலகில் முன்னணி கொள்கலன் துறைமுகங்களின் தரவரிசையில் கொழும்பு துறைமுகம் 26வது இடத்திலிருந்து 20வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. பதுளை, பண்டாரவளை, பூனாகலை, அபரகலை பகுதிகளைச் சேர்ந்த 50 குடும்பங்களுக்காக நிர்மாணிக்கப்பட்ட நவோயோதபுரம புதிய வீட்டுத் திட்டம் என்று ஜனாதிபதி அருணகுமார் திசநாயக்க தலைமையில் மக்கள் பாவனைக்காக கையளிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை இறங்குதுறையை அகலப்படுத்தும் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் பணிகளை கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல்வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசிங்கர் நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் கந்தர்வட மன்னசந்திர வீதிக்கு அண்மையில் மூடப்பட்ட, பாதுகாப்பற்ற மற்றும் அனுமதி அளிக்கப்படாத புகையிருந்த கட்டவை தொடர்பில் பொதுமக்கள் முன்வைத்த கோரிக்கையை பரிசீலிப்பதற்காக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பீமல் ரட்நாயக்க, பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் உள்ளிட்டோர் குறித்த பகுதிக்கு நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார்கள். ஏறாவூர் பற்று பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட மாவடிவேம்பு கிராம மக்களின் நீண்டகால கோரிக்கையாக இருந்து வந்த பொது மயானம், விளையாட்டு பூங்கா, கலாச்சார மண்டபம் மற்றும் கிராம அபிவிருத்தி சங்கத்துக்கான காணி பிரச்சனைகள் தீர்வு காண பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரானகியன் நடவடிக்கை எடுத்துள்ளார். போலீஸ் அடையகத்தில் சான்றிதழ் தரவு கட்டமைப்பு மீள செயற்படுத்த உள்ளதாக இலங்கை போலீஸ் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச காணாமலாகப்பட்டோர் தினத்தையொட்டி யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற சர்வதேச மாநாட்டுக்கு எதிராக சில சக்திகள் இன்னொரு போராட்டம்

பிரயத்தனை நடத்துவதன் மூலமாக அதனுடைய ஜதா அதனுடைய ஒரு முன்னேற்றத்தையும் அதனுடைய வலுவையும் குறைப்பதற்கான சில வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக நாங்கள் அறிகிறோம். எனவே அவைகள் தவிர்க்கப்பட வேண்டும், நிறுத்தப்பட வேண்டும் என்று மட்டக்களப்பு மாவட்ட சிவில் சமூக செயற்பாட்டாளர் சபாரத்தினம் சிவஜோகநாதன் தெரிவித்துள்ளார். முன்மொழியப்பட்ட 22வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்திற்கு தனது எதிர்ப்பை மீண்டும் வலியுறுத்தியுள்ள இலங்கை சட்டத்தினைகள் சங்கம் நீதித்துறை மீது பொறுப்பான முறையிலான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார்கள். அரச மறுத்தாளர் சங்கம் வரும் 31ஆம் தேதி காலை 8 மணி முதல் ஒரு நாள் தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட தீர்மானித்துள்ளார்கள். திபெத் பகுதியில் இருந்து போதே கோஷி நதி ஊடாக நேபாளத்தின் லசுவா மாவட்டத்திற்குள் புகுந்த திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக டிமுரி மற்றும் சியாபெருசி பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளுக்கு பாரிய சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாக காத்மாண்டுவில் உள்ள இலங்கை தூதரகம் அறிவித்துள்ளது. தடுப்பு காவலில் வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வரும் நிலையில் நீதிமன்றத்தினால் எதிர்வரும் 3ஆம் தேதி வரை விளக்கமறையில் வைக்கப்பட்ட பாதாள உலக குழுவின் முக்கிய புலி என அறியப்படும் குரலகம மந்தினு பத்மஸ்ரீ பெரியரா எனும் கேகல் பற்ற பத்கமே அதி உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையான பூசா சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளின் அந்தரங்க நிலப்படங்களை பகிர்ந்த முகப்புத்தக குழுக்கள் மற்றும் பக்கங்களை நடத்தி வந்த 21வது இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். மாத்தறை தொடர்ந்து நிலையத்தின் அருகிலுள்ள அழகு கலை நிலையம் ஒன்றில் சுமார் 70 மில்லியன் ரூபாய் மதிப்புடைய ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்களுடன் தம்பதியர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கிழக்கு மாகாணம் மற்றும் புலனறுவை யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு பவனியா மொரணாகலை மாவட்டங்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் வெப்பமான காலநிலை குறித்து எச்சரிக்கையை விடுத்துள்ளது. திருகோணமலை வில்லூன்றி கந்தசுவாமி ஆலய வருடாந்த மகோற்சவம் நேற்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. இதன்போது கொடி கம்பத்திற்கு விசேட பூஜை இடம்பெற்றது. இலங்கையை சூழவுள்ள பல கடற்பிராந்தியங்களில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதுடன் கடல் கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. குழந்தைகளை தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபடுத்தவில்லை என சென்னை உயர்நீதிமன்றத்தில் முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். உலகின் உற்பத்தியை மையமாகவும் புத்தாக்கம் உருவாக்கம் இடமாகவும் ஏற்றுமதி தளமாகவும் இந்தியா மாறி வருகின்றது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் பயிற்சி விமானம் கங்கை நதியோரம் விழுந்து விபத்துக்குள்ளானதில் விமானி உட்பட இருவர் உயிரிழந்துள்ளார்கள். போர்களையும் பல நெருக்கடிகளையும் கடந்து வந்த காஷ்மீரும் புகழ்பெற்ற கைத்தறி கம்பளத் தொழில் தற்பொழுது நலிவடைந்து வருகின்றது. நேபாளத்தில் சுனாமியை போன்ற சீற்றத்துடன் வெள்ளம் கட்டிடங்களையும் மக்களையும் விழுங்கியது. பாலங்கள் உடைந்து வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டுள்ளது. நேபாளத்துக்கு உலக நாடுகள் நிதியுதவி அளித்து வருகின்றது. உக்ரைன் தலைநகர் கீவ் உட்பட 9 முக்கிய நகரங்களை குறிவைத்து ரஷ்யா நேற்று அதிகாலை நடத்திய தீவிர ஏவுகணை ஆளில்லா விமான தாக்குதலில் ஒரு பெண் உட்பட இருவர் உயிரிழந்துள்ளார்கள். 14க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளார்கள். பாகிஸ்தான் மற்றும் குவைத்துக்கிடையே கூட்டு பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. 2 லட்சம் விசாக்களை ட்ரம்ப் நிர்வாகம் ஆய்வு செய்து வரும் நிலையில் அமெரிக்க விசா உரிமை அல்ல, ஒரு சலுகை என அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது.
ஜெர்மனியில் பிராங்க்ஃபர்ட் விமான நிலையத்தில் ஊழியர்கள் இருவரும் மலேரியா நோயினால் உயிரிழந்துள்ளார்கள். அமெரிக்கா கழிப்பறை டாலின் விலை அதிகரித்துள்ளது. சொத்துக்களை அறிவிக்க தவறியதாக மலேசியா முன்னாள் பிரதமர் இஸ்மாயில் சப்ரி யாகோப் மீது ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். மன்னிக்கவும் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தின் இரண்டாம் முனையத்தில் விமான சக்கர பகுதியில் அடையாளம் தெரியாத ஒருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு செய்திகள். இந்தியா உட்பட 8 அணிகள் பங்கேற்கும் ஆசிய மகளிர் கிரிக்கெட் போட்டி துபாயில் இன்று தொடங்கியது. இன்று நடைபெறும் போட்டியில் ஹாங்காங் தாய்லாந்து அணிகள் மோதுகின்றன. இலங்கை இந்திய அணிகளுக்கு இடையிலான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நேற்று சமநிலையில் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்திய அணியில் மீண்டும் இடம்பெற்று விளையாடுவது தொடர்பாக இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் சூரியகுமார் யாதவ் பேசியுள்ள என்னால் முடிந்த அளவுக்கு கடுமையாக உழைத்து வருகின்றேன், எல்லாம் சரியாக சென்றால் இந்திய அணியில் நான் மீண்டும் இடம் பிடிப்பேன் என்று அவர் தெரிவித்துள்ளார். நிறைவாக இன்றைய நாணய மாற்றுவிடம். இன்றைய நாணய மாற்றிற்கான சொன்னை வழங்குகின்றார்கள் TRTTamiloli.com. உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளையும் இணையதள வானொலியையும் வானொலியை மறு ஒலிபரப்பையும் அத்தோடு எமது வானொலியில் வலம் வருகின்ற அனுசரணை நிகழ்ச்சியில் யாவும் புகைப்படத்துடன் இலவசமாக பிரசுரிக்கின்றோம். ஒரு யூரோ இலங்கையில் 381.87 ரூபா, இந்தியாவில் 111.26 ரூபா. ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 307.95 ரூபா, இந்தியாவில் 95.54 ரூபா. ஒரு சுவிஸ் ஃப்ராங்க் இலங்கையில் 407.44 ரூபா, இந்தியாவில் 118.69 ரூபா. ஒரு ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கையில் 465.65 ரூபா, இந்தியாவில் 189.83 ரூபா. ஒரு கனடியன் டாலர் இலங்கையில் 136.74 ரூபா, இந்தியாவில் 68.97 ரூபா. இதுவரை மணித்தியால செய்திகளை கேட்டீர்கள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் பரிசில் ஆட்சியப்படலாம் அமைந்திருக்கும் வீட்டுகே சங்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனேசில் அமைந்துள்ள வீட்டு சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தின் இரண்டு நிறுவனங்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள்.

0: குழந்தைகள் மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சப்பிலுக்கு வந்தனா வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் பூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
3: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
2: VT Superstore, Gare La Gonesse, Sasselil.
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Gare Jaligonesse.
2: Mélodie et Tordre-Gelakke, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre-Bu, Tolébissi Lakkam, Saivarondru, Nappadu, Saivaraindu, Saivarayilu, Padanette. சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசம் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

0: அன்பிற்குரிய உறவுகளே, என்னுடைய அற்புதமான டிஆர்டி வானொலியின் அன்பிற்குரிய உறவுகளே, அற்புதமான டிஆர்டி வானொலியின் உதவும் தொட்ட இனிய உறவுகளே, என் அன்பு தமிழ் சொந்தங்களே, சித்தர் நரி சித்தர் வழிகாட்டுதல் ஆலய தரிசனம் என்ற அற்புதமான இன்றைய பதிவில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்கள் அன்பு உறவு சுவாமிநாதன் சுந்தரேசன் மதுரை என்பதையிலே 63 திருவிளையாடல் அற்புதமான பயணங்களிலும் அந்த ஞான மிகுந்த திருவிளையாடல் புராணத்தில் இப்பொழுது பயணிக்கின்றோம். எம்பெருமான் ஈசன் மதுரை என்பதையை சங்கம் வைத்து தமிழ் வளர்த்து இந்த உலகிற்கு உன்னதமான செம்மொழியை தந்து செக்க சிவந்த செம்பிளம்பாய் அனாதியாய் ஏகமாய் அகண்ட பிரம்மாண்டமாய் ஆனந்த சுரூபமாய் சச்சிதானந்தமாய் இந்த பிரபஞ்சத்தின் பேர் இயக்குனனாய் ஞானத்தின் மூலமாய் ஆதியாகிய அந்த அர்த்தநாரீஸ்வரன் மீனாட்சி எம்மை உடல்முறை சொக்கநாதராக அந்த வெள்ளியம்பதியில் அறநெறி வழிவா பாண்டிய மன்னனாய் அரசாட்சி செய்து மும்முடி மன்னர்களான சேர சோழ பாண்டியர்க்கு அரசாட்சி என்பது எது, அதனுடைய இலக்கணம் எப்படிப்பட்டது என்ற அறநெறியை வகுத்து அதன் வழி நடப்பதற்கான ஒரு வழிகாட்டுதலை தந்த மாபெரும் இறைவன் ஞானஸ்வரூபமாக விளங்கக்கூடிய அந்த குடியாட்சி தந்த கோமகனுடைய வரலாற்று பக்கங்களில் பயணிக்கின்றோம். முன்பே கூறியபடி எல்லாம் வல்ல சித்தரான படலத்தில் நாம் பயணிக்கின்றோம். வருணன் ஏவிய மேகங்களை தடுத்து மதுரையை நான்மாடக்கூடல் ஆக்கிய இறைவனார் அபிடேக பாண்டியனுக்கு வீடு வேற்றினை அளிக்க திருவுளம் கொண்டார். இதனால் அவர் சித்த வடிவம் தாங்கி மதுரையில் தோன்றினார். அவர் ஜடாமுடி, காதுகளில் வெள்ளி குண்டலங்கள், ஸ்படிக ருத்ராட்ச மாலைகள் அணிந்து உடலெங்கும் திருநீரும் கையில் தங்க பிரம்பும் மலி என்னும் ஆயுதமும் புலித்தோடாகிய கோவணமும் ருத்ராட்ச மாலையும் அணிந்து முகத்தில் யாவரையும் மயக்கும் புன்னுருவலும் கொண்டு திருக்கோவிலில் வீற்றிருந்தார். அப்போது மதுரையின் கடைவீதியில் நாற்சந்தி கூடும் இடங்களிலும் வீதியிலும் மாளிகையின் வாயிலும் திண்ணைகளிலும் தோன்றி பல சித்தி வேலைகளை செய்தருளினார். மதுரை மக்கள் அவரின் சித்தி வேலைகளை காண்பதற்காக அவர் இருக்கும் இடத்தில் கூட்டமாக திரண்டனர். அவர் ஓரிடத்தில் சித்தி வேலைகளை செய்து கொண்டிருக்கும் போதே திடீரென அந்த இடத்தில் மறைந்து விடுவார். மக்கள் அவரை தேடிக்கொண்டிருக்கும் போதே வேறு ஒரு இடத்திற்கு சென்று ஏதாவது செய்து கொண்டிருப்பார். மக்கள் சித்தர் இருக்கும் இடத்திற்கு எறும்புகள் சர்க்கரையை நாடி ஓடுவது போல கூட்டம் கூட்டமாக ஓடி சித்தரின் சித்தி வேலைகளை காண முயல்வர். சித்தரை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் இளைஞர்களை முதியவராக்குவார், முதியவர்களை இளைஞராக்குவார், ஆண்களை பெண்களாக மாற்றுவார், பெண்களை ஆண்களாக்குவார். பிறவியிலேயே பார்வையற்றவர்கள், காது கேளாதவர், பேச முடியாதவர் ஆகியோர்களை பார்க்க கேட்க பேச வைத்து அதிசயம் செய்தார். ஊனமுற்றவர்களை குணமாக்கினார். ஏழைகளை பணக்காரனாக்கியும் பணக்காரனை ஏழைகளாக்கியும் காட்டினார். கடல் நீரை நன்னீராக்கியும் நன்னீரை உப்பு நீராக்கியும் அதிசயங்கள் செய்து காட்டினார். கசப்பு சுவையிலா சுவையிலான் எட்டி மரத்தில் இனிப்பு சுவையையும் இனிப்பு இனிப்பு சுவையுடைய பழங்களை உண்டாக்கினார். திடீரென வைகையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட செய்தும் பின்னர் வெள்ளத்தை வற்ற செய்தும் காட்டினார். பட்ட மரத்தில் இலையையும் பூவையும் உண்டாக்கி பசுமையாக்கினார். இவ்வாறாக சித்தர் பல சித்தி வேலைகளை செய்து மக்களின் மனதினை கொள்ளையடித்தார். சித்தரின் சித்தி வேலைகளால் மதுரை மக்கள் தன்னிலை மறந்து தங்களின் வேலைகளை மறந்து கூட்டம் கூட்டமாக சித்தரிடமேயே இருந்தனர். சித்தரின் சித்து விளையாடல்களையும் மதுரை மக்கள் மனம் மயங்கிய நிலையிலையும் கேட்ட அபிஷேக பாண்டியன் தனது அமைச்சர்களை அழைத்து அமைச்சர்களிடம் மதுரை மாநகருக்கு வந்து சித்தி வேலைகளை செய்யும் சித்தரை பற்றி கல்விப்பட்டீர்களா? மதுரை மக்கள் எப்போதும் அவரை சுற்றியே நின்று கொண்டிருக்கிறார்களே. நீங்கள் விரைந்து சென்று அவரை அரண்மனைக்கு அழைத்து வந்து என்னை பார்க்க சொல்லுங்கள் என கட்டளையிட்டான். அமைச்சர்கள் சித்தர் இருக்கும் இடத்திற்கு விரைந்து சென்றனர். சித்தரின் சித்து விளையாட்டுகளில் மெய்மறந்து நின்றனர். சிறிது நேரத்தில் சுயநினைவு திரும்பியவர்களாய் சித்தரை அணுகி தங்களின் திருவிளையாடல்களை கேட்டறிந்த எங்கள் மன்னர் தங்களை அரண்மனைக்கு அழைத்து வர சொன்னார் என கூறினர். அதற்கு சித்தர், உங்களின் மன்னவனால் எனக்கு ஆக வேண்டிய காரியம் ஒன்றுமில்லை. உங்கள் மன்னவனுக்கு என்னால் ஆக வேண்டியது ஏதாவது இருந்தால் அவனை வந்து என்னை பார்க்க சொல்லுங்கள் என கூறினார் சித்தர். சித்தரின் பதிலை கேட்ட அமைச்சர்கள் வருத்தத்துடன் அரண்மனைக்கு திரும்பினர். அபிஷேக பாண்டியனிடம் சித்தர் வரமறுத்து அவர் கூறிய காரணத்தையும் கூறினர். அபிஷேக பாண்டியனுக்கும் முதல்வனாகிய சிவபெருமானின் திருவருளை பெற்ற சித்தர்கள் இந்திரன் திருமால் பிரம்மா முதலிய தேவர்களை கூட மதிக்க மாட்டார்கள். இந்த நாட்டை ஆளும் மன்னனையா மதிப்பார்கள் என்று கூறினான். சிவபெருமான் இந்த திருவிளையாடல் செய்து இதன் மூலம் உலகிற்கு அளித்த நன்மை, இறைவன் தன்னை அடைய தகுதி பெற்று தன்னை சரண அடைந்த அனைவருக்கும் வீடுபற்றினை அளிக்க எண்ணினால் தானே உடல் வடிவம் எடுத்து வருவதையும் அதிகாரத்தில் இருப்பவர்கள் தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி இறைவனை உணர்ந்தவர்களையும் இறைவனை சரணடைந்தவர்களையும் கட்டாயப்படுத்த முடியாது என்பதை இந்த திருவிளையாடல் மூலம் அனைவருக்கும் உணர்த்தினார். சித்தரே செய்யும் அற்புதங்களிலும் அதனுடைய அருளையிலும் பயணித்த நாம் கல்யாணைக்கு கரும்பு தந்த படலத்தில் பயணிப்போம். சிவபெருமானின் அருளை பற்றி உலக ஆசையை துறந்தவர்கள் யாரிடமும் ஏதேனும் பொருட்களை விரும்பி அவர்களை நாடி செல்ல மாட்டார்கள். ஆகவே அந்த சித்தர் என்னை நாடி வர எந்த காரணமும் இருக்கவில்லை. ஆகையால் நானே அவரை பார்க்க வருகிறேன் என்று சொல்லி சொக்கநாதரை வழிபட வேண்டி மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்றான். அரசனின் வருகை அறிந்த சித்தர் அவர் செல்லும் வழியிலாகிய கோவிலின் வடமேற்கு திசையில் சென்று அமர்ந்திருந்தார். அபிஷேக பாண்டியன் சொக்கநாதரை வழிபட்டு கோவிலை வலம் வந்த போது பாண்டியனின் மெய்காவலன் முன்னதாக சென்று சித்தரிடம், அரசர் வரும் நேரம் ஆகையால் நீங்கள் இந்த இடத்தை விட்டு செல்லுங்கள் என கூறினான். அவர் அசையாமல் அமர்ந்திருந்தார். அங்கு வந்த அபிஷேக பாண்டியன் சித்தரிடம், சித்தரே தாங்கள் யார்? தங்களது ஊரும் நாடும் எது? நீங்கள் எதனை எதிர்பார்த்து இங்கு வந்து உங்களின் சித்தி வேலைகளை மதுரை மக்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள்? என்னால் உங்களுக்கு ஆக வேண்டியது ஏதாவது உள்ளதா என்று கேட்டான். சித்தர் சிரித்து கொண்டே, அப்பா, எல்லா நாட்டிலும் எல்லா ஊரிலும் நாம் தெரிவோம். நான் தற்போது காசியை சொந்த ஊராக கொண்டுள்ளேன். எதிலும் பற்றில்லாமல் பிச்சை எடுத்து வாழும் அடியவர்களே என்னுடைய உறவினர்கள். நாம் என்னாலும் வித்தைகள் செய்கின்ற சித்தராவோம். தில்லைவனம் உள்ளிட்ட சிவதலங்களை வணங்க வந்தோம். இம்மையில் வளமான வாழ்க்கையும் மறுமையில் வீடு பெற்றினையும் அளிக்கும் மதுரையம்பதியில் தற்போது தங்கி உள்ளேன். உன் நாட்டு மக்கள் என்னிடம் என்ன கேட்கிறார்களோ அதை தருவது போல் உனக்கும் நீ வேண்டியவர்களை கொடுக்கிறேன். 64 கலைகளிலும் நாம் நன்கு தேர்ச்சி உடையோம். விண்ணுலகத்தில் உள்ளவற்றை மண்ணுலகத்திற்கு கொண்டு வரும் ஆற்றலை உடையவன் பாண்டியனே, உன்னிடத்தில் நான் பெறத்தக்கது ஒன்றுமில்லை என்று கூறி புன்னகைத்தார். சித்தரின் வார்த்தைகளை கேட்ட அபிரேக பாண்டியன் அதிர்ச்சி அடைந்து இவருடைய சிறுக்கு பெருமிதம் இருமாப்பு உள்ளது போல் இருக்கிறது, ஆகவே இவரை கண்டிப்பாக சோதித்தறிய வேண்டும் என்று எண்ணினான். அப்போது அங்கே ஒரு உழவன் செங்கரும்பினை கொண்டு வந்து அரசனை வணங்கினான். அபிஷேக பாண்டியன் அக்கரும்பினை பெற்றுக்கொண்டு, இந்த உலகத்தில் உங்களால் இயலாதது ஒன்றுமில்லை என்று சொன்னீர்கள், இங்கு நிற்கும் இந்த கல்யாணைக்கு இந்த கரும்பினை கொடுத்து அதை சாப்பிடச் செய்தால் வல்லமை பெற்ற சித்தர் நீங்களே என்று இங்கு குடிகொண்டிருக்கும் சொக்கநாதரும் நீங்களே என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன், நீங்கள் விரும்பியதை அளிப்பேன் என கூறினான். சித்தர் சிரித்துக் கொண்டு, பாண்டியனே, எமக்கு உன்னால் வரும் பயன் ஒன்றுமில்லை, இருப்பினும் நீ கூறியபடி இந்த கல்யாணை இப்பொழுதே கரும்பினை கடித்துண்பதை பார் என கூறி கல்யாணையை பார்த்தார். சித்தரின் கண் அசைவினால் கல்யாணை உயிர் பெற்றது. தன்னுடைய கண்களை உருட்டியது, வாயினை திறந்து கோவில் அதிரும்படி மீறியது. அபிஷேக பாண்டியன் கையில் இருந்த கரும்பினை பிடுங்கி கரும்புச்சாறு ஒழுகுமாறு கரும்பினை நின்று தின்றது. பின்னர் சித்தர் கல்யாணையை மீண்டும் பார்த்தார். உடனே கல்யாணை தன்னுடைய துதிக்கையால் பாண்டியன் அணிந்திருந்த முத்துமாலையை பிடுங்கியது. இதை கண்ட மேற்காவலர்கள் யானையை அடிக்க கம்பினை உயர்த்தினர். சித்தர் கோபம் கொண்டு மேற்காவலர்களை பார்த்தார். அதற்குள் கல்யாணை முத்துமாலையை விழுங்கிவிட்டது. இதனை கண்ட பாண்டியன் மிக கோபம் கொண்டான். உடனே மேற்காவலர்கள் சித்தரை அடிக்க நெருங்கினர். உடனே சித்தர் புன்னகையுடன், தன் கையை அங்கேயே நில்லுங்கள் என்பது போல் அவர்கள் முன் தன் கையை நீட்டினார். உடனே வீரர்கள் அடுத்த அடியை எடுத்து வைக்க முடியாமல் அப்படியே அசைவின்றி நின்றனர். இதனை கண்ட பாண்டியனுக்கு கோபம் மாறி பயம் உண்டாகியது. சித்தரின் காலில் விழுந்து வணங்கி, அடியனின் பிழையை பொறுத்தருளுங்கள் என கூறினான். அதற்கு சித்தர், பாண்டியனே, உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேள் என கேட்டார். அதற்கு அபிரேக பாண்டியன், புத்திர பேறு அருளுங்கள் என்று வேண்டினான். சித்தரும் அவ்வாறே ஆகட்டும் என்று அருள் புரிந்து கல்யாணையின் மீது தன்னுடைய கடைக்கண் பார்வையை செலுத்தினார். உடனே யானை தனது குதிக்கைகளை நீட்டி பாண்டியனின் முத்து மாலையை திருப்பி கொடுத்தது. பாண்டியனும் அதனை வாங்கி அணிந்து கொண்டான். அப்போது சித்தர் மறைந்து அருளினார். யானையும் மீண்டும் கல்லாகி அசையாது நின்றது. இறைவனின் திருவிளையாடலை எண்ணிய அபிஷேக பாண்டியன் மீண்டும் சொக்கநாதரை வணங்கி அரண்மனை திரும்பினான். சித்தரின் திருவருளால் அபிஷேக பாண்டியனுக்கு விக்ரமன் என்ற புதல்வன் பிறந்தான். விக்ரமன் வளர்ந்து பெரியவனானதும் அபிஷேக பாண்டியன் விக்ரமனுக்கு அரசாட்சியை அளித்து இறைவனின் திருவடியை அடைந்தான். சிவபெருமான் இந்த திருவிளையாடல் செய்ததன் மூலம் இறைவனை தவறாக எண்ணி சோதித்தாலும் இறைவன் இறுதியில் தனது பக்தர்களை காப்பான் என்பதே இந்த திருவிளையாடல் மூலம் அனைவருக்கும் உணர்த்துகின்றார். இப்படிப்பட்ட அற்புதமான இந்த திருவிளையாடல் பியா புராணத்தில் பயணித்த நாம் மதுரை காண்டத்தில் 22வது திருவிளையாடலில் அடுத்த வாரத்தில் இணைந்து பயணிப்போம். என் அன்புறவுகளே, அம்மையப்பனுடைய அருளும் கருணையும் நமக்கு என்றுமே துணையாக இருக்கட்டும். அருளினை வாரி வாரி வழங்கட்டும். என் அன்புறவுகளே, என் அன்பு சொந்தங்களே,
1: கேட்டது என்ற ஆன்மீக தேடலே இங்கே சிந்தனை துளிகளை தந்திருந்தார் ஐக்கியரபு ராஜ்யத்திலிருந்து சுவாமிநாதன் சுந்தரேசன் அவர்கள். இந்த நிகழ்ச்சியானது அடுத்த வாரமும் தொடர்கின்றது.

0: மாதிரி இருக்கு.
1: உண்மை குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல் விற்பனை முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள் செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை பண முதலீட்டு சேவைகள் உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம் வன்கூவர் நகரில் வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம் தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778-994-23-25.
2: நேரம் ஃப்ரீயாக 12:32 நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியோடு. தமிழ் ஒலி நிகழ்ச்சியில் வரிசையில் தொடர்ந்து வாடகைக்கு வருகின்றது

0: நேயர் விருப்பத்தில் பக்தி பாடல். இந்த நிகழ்ச்சிக்காக அவளுடன் காற்றுக்கும் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். பிரதி வெள்ளிக்கிழமை தோறும் ஆன்மீக நிகழ்வை தொடர்ந்து இடம்பெறுகின்றது நேயர் விருப்பத்தில் பக்தி பாடல். இந்த நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான பக்தி பாடல்களை இணைந்து கொண்டு கேட்கலாம் என்பதையும் நேர்களுக்கு அறிய தந்து நாங்கள் வந்திருக்கும் நேர்களை இணைத்துக் கொள்வோம். அந்த வகையில் முதலில் வந்தவர் வணக்கம்.
1: வணக்கம், நான் சதீஷ் கதைக்கிறேன்.
0: ஆமாம் சதீஷ், நிலமா இருக்கிறீங்களா?
1: நிலமா சமயம் இருக்கின்றேன். நீங்கள் தானே?
0: நாங்களும் நிலமாக இருக்கின்றோம்.
1: நான் கந்தன் கண்ணை பத்திரம் பாடல் இருக்கின்றோம். பாடல் எப்பவுமே
0: கந்தன் கண்ணையில இருந்து உங்களுக்கு என்ன பாடல் இருந்தாலும் சரி.
1: ஆமாம்
0: சரி. எத்தனை பாடல் அதிகமான பாடல் இந்த கந்தங்கண்ணை திரைப்படத்திலே
1: இருக்கு.
0: சரி, நான் ஒரு பாடலை தரேன் உங்களுக்கு.
1: நன்றி
0: நன்றி. சதீஷ் இணைந்திருந்தார். சதீஷுக்காக கந்தன்கண்ணை திரைப்படத்தில் இருந்து பாடலை தருகின்றேன்.

0: இணைப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் நேர் விருப்பத்தில் பக்தி பாடலோடு இணைந்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து வாய்வரோடாக வந்திருப்பவர் வணக்கம்.
1: இனிய மதிய வணக்கம் சோழி தண்டநம்பிக்கை மோட்டை பாலன்.
0: உங்களுக்கும் இனிய மதிய வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
1: உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகளுதையா என்ற பாடல் பாஸ்டர் எஸ்.ஜே. பெர்க்மன் தமிழ்நாடு.
0: சரி, நீங்கள் கேட்ட பாடலை உங்களுக்காக நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். நன்றி வணக்கம். ஆமாம், பாலன் இணைந்திருந்தார். பாலன் விரும்பி கேட்ட அந்த பாடல் எஸ்.ஜே. பெர்க்மன் அவர்களின் குரலில் ஒலிக்கிறது.

0: நீங்கள் இணைந்திருப்பது பக்தி பாடல்களோடு. அந்த வகையில் தொடர்ந்து இணைப்பு காத்திருப்பவர். வணக்கம்.
1: வணக்கம் கேமா, நான் சுபாஷினி பத்மநாதன்.
0: ஆமா, நிலைமை இருக்கீங்களா?
1: ஓ, நாங்கள் நிலைமை இருக்கிறோம் கேமா. அதோட நீங்களும் எல்லோரும் நிலைமை இருக்கோம் என்று வேண்டி கொண்டு நான் கேட்கும் பாடல் முதல் வணக்கம் எங்கள் முருகனுக்கே.
0: ஆமா,
1: அந்த பாடலை கேட்கிறேன்.
0: சரி, நீங்கள் கேட்ட பாடலை உங்களுக்காக நாங்கள் ஒளிபரப்புகின்றோம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி. இணைந்தோடு சிறப்பித்தமைக்கு சுபாஷினி பத்மநாதன் அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குரலில் ஒலிக்கிறது.

0: நேரம் சரியாக 12:49 நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழொலியில் நேயர் விருப்பத்தில் பக்தி பாடலோடு இணைந்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து இணைப்பில் காத்திருப்போர் வணக்கம்.
1: நீங்க வணக்கம் திருமதி ஹேமா பொண்டிலிருந்து நீங்களும் நான் ஒரு இஸ்லாமிய பாடல் கேட்டிருக்கின்றேன். ஒரு இஸ்லாமிய பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று அறிவுரை கூறும் பாடலாக அமைந்திருக்கின்றது. எல்லோரும் இந்த பாடலை கேட்போம்.
0: சரி, இஸ்லாமிய பெண்கள் யாராவது கேட்டுக்கொண்டிருந்தால் எடுத்துக்கொள்ளட்டும். நான்
1: நேற்று அவருடைய பெருநாள் மாறி உண்டு, இன்றும் அது பருவம் நிற்கிறவர்.
0: சரி, நாங்கள் பாடலை கேட்போமா. ஆமாம், பிபி அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் நாகூர் எம் கேனிஃபா குரலில் ஒலிக்கிறது.
2: ஃபாத்திமுத்து ஜோ

0: தொடர்ந்து பக்தி பாடலோடு வைபவரோடாக இணைந்திருப்பவரை மணித்துக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் உமா. வணக்கம்.
0: நலமா இருக்கீங்களா? ஓ, நலமாக இருக்கணும். நன்றி. சரி, என்ன பாடலோடு இணைந்திருக்கா? ஓ மாமோ, எல்லாரும் நலமாக இருக்கிறார்கள். என்ன பாடலோடு?
1: நீ எல்லா தெய்வம் இல்லையென்ற பாடலை கேட்போம்.
0: சரி, நீங்கள் கேட்ட அந்த பாடலை உங்களுக்காக நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். நன்றி இணைந்து கொண்டு சிறப்பித்தமை.
1: நன்றி.
0: ஆமாம், தர்மாதியம் அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குரலில் ஒலிக்கிறது.

நேரம் சரியாக 1:02 நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் நேயர் விருப்பத்தில் பக்தி பாடலோடு இணைந்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து இணைப்பில் காத்திருப்பவர் வணக்கம். உங்களுக்கும் இனிய மதிய வணக்கம். நலமா இருக்கீங்களா? நாங்க உங்களோட புண்ணியத்துல, நீங்க எங்களோட புண்ணியத்துல. ஆமா, சில இடங்கள்ல இந்த ஐஸ் மலை கல்லா கொட்டி இருக்கு போல இருக்கு. ஆமா, அவர் கூறினார் இங்கேயும் வந்து

0: ஃபான்ஸ்லயும் அப்படி பேயிருக்கு போலாம். எல்லா இடமும் ஒரு இயற்கை தான் தாண்டவம் ஆடுது.
1: என்ன அழகு அழிக்கிறானா நேபாளத்தில் 450 பேர் தெரியும்.
0: 450 அவர்கள் இப்பொழுது சொல்லுகின்ற கணக்கு அதிகம் இருக்கு.
1: ஆமாம், சரி. நீ எல்லாம் தெய்வம் இல்லை.
0: நீங்கள் கேட்ட அந்த பாடலை உங்களுக்காக ஒலிபரப்புகின்றோம்.
1: நன்றி
0: நன்றி
1: நன்றி.
0: ஆமாம், சண்முகநாதன் அவர்கள் இணைந்திருந்தால் அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் திருவிளையாடல் திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.

ஈழத் தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு சுவிட்சர்லாந்தில் சிறப்பாக நடைபெற இருக்கிறது.

அவரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாபுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். மறந்து விடாதீர்கள், 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வுகள் நடைபெறுகிறது. இடம்பெறும் மண்டபம் இந்த நிகழ்வுக்கு அனுசரணை கொடுக்கின்றார்கள். பிசரியா மம்மாமியா GmbH, சஜிகா கேஷ் அண்ட் கரி, சஜிகா பியூட்டி பார்லர், சோட்டகன் கராத்தே நிறுவனம், பரவச யோகா நிலையம் இவர்களது ஆதரவுடனும் உங்கள் ஆதரவை எதிர்பார்க்கின்றார்கள் வசாவிலான் மத்திய கல்லூரியின் பழைய மாணவர்கள். மேலதிக தொடர்புகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தியாகராஜா சச்சிதானந்த மூர்த்தி, சைவ சைவர் 41 79 771 17 12, தம்பிராஜா இளங்குமரன், சைவ சைவர் 41 76 386 14 82, தர்மலிங்கம் பிரபாகரன், சைவ சைவர் 41 76 51 83, சைவர் 3 4. மறந்து விடாதீர்கள், நவம்பர் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வு. கல்வி கண்ணை திறந்த வயாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

0: இணைப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் நேர் விருப்பத்தில் பக்தி பாடலோடு இணைந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து வைவரோடாக வந்திருப்பவர், வணக்கம்.
1: வணக்கம் ஹேமா.
0: வணக்கம், நலமா இருக்கிறீங்களா? நாங்களும் நலமாக இருக்கிறோம்.
1: விளங்குலன்னு
0: அதான் உங்களுக்கு உங்கள மாதிரி அகளுக்கு சந்தர்ப்பம் குடுக்கறதுதான் ஒரு இடவழி வந்திருக்கு.
1: சிலவள போனாங்களே அதுக்கு முதல்ல அடிக்க அடிக்க அடிக்க வர மாட்டேன். மற்றும்படி வீட்டை நின்றா கதைக்கலாம்.
0: உங்களுக்கு இணைப்பு கிடைச்சிருக்கு. அப்ப நாங்க அந்த பாடலுக்கு வைப்போமே.
1: நன்றி
0: நன்றி நன்றி இணைந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு. ஆமாம், ஷியாமலா சக்குமாரன் அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் திருவருள் திரைப்படத்தில் இருந்தோம்.

இடையோடு கூடும் உடை.

சிறிது உயரும் பொழுது உனது கோயில் மலரும். முருகா உருகுதே கண்கள் உருகுதே, பெருகுதே வெள்ளம் பெருகுதே, எனது நிலையில் சிறிது உயரும் பொழுது உனது கோயில் மலரும். முருகா நான்

0: நீங்கள் இணைந்திருப்பது பக்தி பாடலோடு. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்காக இணைப்பில் காத்திருப்போர் வணக்கம்.
1: இனிய மதிய வணக்கம் உறவுகளுடன் சந்தோஷமாக இருக்க எல்லாருக்கும் பொதுவான அந்த இறைவனை வேண்டிக் கொண்டு நேரம் நெருங்குகிறது. நான் கேட்கவிருக்கும் பாடல் திருப்பெருங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா திருத்தனி. அந்த பாடலை நான் ஆசையுடன் கேட்க வந்தேன். இல்ல ஒண்ணு மாற்றி என்று கேட்பேன் அந்த பாடலை.
0: உங்களுடைய பாடலையும் தருகின்றேன். நன்றி இணைந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு.
1: நன்றி.
0: திருமதி சிவசுந்தரலிங்கம் அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் கண்ணன் கண்ணை திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.

0: எங்கள் இணைந்திருப்பது டிஆடி தமிழொலி. தமிழொலியில் பக்தி பாடலோடு இணைந்திருக்கணும். இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்காக அனுப்பில் வந்திருப்போம். வணக்கம்.
1: வணக்கம் கேம்மா.
0: ஆமாம், நல்லமா இருக்கிறீங்களா?
1: ஓ, நாங்கள் நல்லமா இருக்கிறோம் கேம்மா. நேரம் போகுதுண்டு, நேரம் போச்சுது. ஆனால் இந்த பாட்டு கவுலி வரப்புங்க திருமால் பெருமைக்கு நிகரேதன் பாட்டு.
0: சரி, நீங்கள் கேட்ட பாடலே உங்களுக்காக தரணும். நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். கமலவன் இவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் திருமால் பெருமை திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.
2: பாவியேன் உன்னையெல்லாம் பற்றுமிட வேறுண்டோ திருமாலே, உங்கள் பெருமையே பெருமை, உங்கள் பெருமையே பெருமை.

0: ஒழிக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் இணைந்திருந்த நேயர் விருப்பத்தில் பக்தி பாடல் இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த நேர்கள் செம்படுத்துக் கொண்ட நேர்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறி நன்றி வணக்கம்.
1: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
2: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்திருக்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலகம் ஊடாக
3: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
4: NWLULAGA நூலகம் நூலகம்.
5: பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
6: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் பூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
5: விடாதீங்க, போங்க போங்க.
7: ஆம் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் Paris Lachapelle
8: 11 à 13 rue Caille 75 000 dit Paris
7: VT Superstore Gala Gonesse Sasselil
8: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse
7: Mélodie தொடர்புகளுக்கு VT Cash and Carry Paris Lachapelle தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸ் 3098 குயினிட்ஸ் சுவிஸ்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் பிரதான செய்திகள். பிரதான செய்திகளில் இலங்கை செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் இணையத்தினூடாக நூல்களை விட்டு வருகின்ற நூலகம் .com இணையதளத்தினர். இந்திய செய்திகளுக்கு ஆலோசனை தருகின்றார்கள் பாரிஸ் லாஷபிளில் அமைந்திருக்கும் வி டி கேஷங்கரி, காட்லி கோனிஸில் அமைந்திருக்கும் வி டி சூப்பர் ஸ்டோர். அதனைத் தொடர்ந்து உலக விளையாட்டுச் செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுவாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் ஃபைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். இலங்கையின் கடல்சார் வலிமையை மேலும் உறுதிப்படுத்தும் வகையில் உலகின் முன்னணி கொள்கலன் துறைமுகங்களின் தரவரிசையில் கொழும்பு துறைமுகம் 26வது இடத்திலிருந்து 20வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. 2026 ஆண்டின் முதல் 6 மாதங்களில் கொழும்பு துறைமுகம் 4.44 மில்லியன் டிஇயு கொள்கலன்களை கையாண்டுள்ளதுடன் கடந்த ஆண்டின் இதே காலப்பகுதியில் ஒப்பிடுகையில் 11.9% வளர்ச்சியையும் பதிவு செய்துள்ளது. இந்த காலப்பகுதியில் கையாளப்பட்ட மொத்த கொள்கலன்களின் பெரும்பகுதி மறுகப்பல் நடவடிக்கையாக அமைந்துள்ளது. ஆசியா, மத்திய கிழக்கு, ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பாவை இணைக்கும் முக்கிய இந்து சமுத்திர மறுகப்பல் மையமாக கொழும்பு துறைமுகத்தின் முக்கியத்துவத்தை இந்த முன்னேற்றம் மேலும் உறுதிப்படுத்துவதாக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சு தெரிவித்துள்ளது. இது இலங்கையின் கடல்சார் மற்றும் பொருளாதார இலக்குகளை முன்னெடுப்பதில் முக்கிய மைல்கல்லாகும் என்றும் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. பதுளை, பாண்டாரவளை, பூனாகலை, கபரகலை பகுதிகளைச் சேர்ந்த 50 குடும்பங்களுக்காக நிர்மாணிக்கப்பட்ட நவோதய புரம புதிய வீட்டுத் திட்டம் இன்று ஜனாதிபதி ஆண்ட்ரூகுமார் திசநாயக தலைமையில் மக்கள் பாவனைக்காக கையளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வு பூனாகலை தமிழ் மகாவித்யாலய விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. புதிய வீட்டுத் திட்டத்தின் கீழ் மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட 50 குடும்பங்களுக்கு தலா 10 பர்ச்சஸ் காணியும் 550 சதுர அடி பரப்பளவை கொண்ட வீடும் வழங்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வீட்டிலும் 2 படுக்கையறைகள், வரவேற்பறை, சமையலறை மற்றும் குளியலறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. நீண்ட காலமாக பாதுகாப்பற்ற சூழலில் வசித்து வந்த குடும்பங்களுக்கு பாதுகாப்பான மற்றும் நிரந்தர குடியிருப்பை வழங்கும் நோக்கில் இந்த வீட்டுத் திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. 2023 ஆண்டு மார்ச் மாதம் மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை மீள கட்டியெழுப்பவும் அவர்களுக்கு பாதுகாப்பான வாழ்க்கைச் சூழலை ஏற்படுத்திக் கொடுக்கவும் இந்த திட்டம் முக்கியமான நடவடிக்கையாக அமைந்துள்ளது. புதிய வீட்டுத் திட்டத்தின் கீழ் பூனாகலை, கபரகலை பகுதிகளைச் சேர்ந்த 50 குடும்பங்களுக்காக வீடுகள் நிர்மாணிக்கப்பட உள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. ஜாழ்ப்பாணம் கொழும்பு துறையை இறங்கு துறையை அகலப்படுத்தும் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் பணிகளை கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நேரில் சென்று பார்வையிட்டார். கடற்தொழிலாளர்களின் தேவைகளை கருத்தில் கொண்டு இறங்குத்துறை வசதிகளை மேலும் மேம்படுத்தும் நோக்கில் முன்னெடுக்கப்பட்டு வரும் இந்த திட்டத்தின் தற்போதைய பணிநிலை மற்றும் எதிர்கால கட்டுமான நடவடிக்கைகள் தொடர்பில் அமைச்சர் அதிகாரிகளிடம் விரிவான தகவல்களை கேட்டறிந்ததாக கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்திற்காக 205 மில்லியன் ரூபாய் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. தற்போது இந்த திட்டத்தின் முதற்கட்ட பணிகள் நிறைவடையும் நிலையில் உள்ள போதிலும் திட்டமிட்ட கால அட்டவணையை விட பணிகள் சற்று தாமதமடைந்துள்ளதாக அதிகாரிகள் அமைச்சரிடம் தெரிவித்தனர். இதனையடுத்து கடற்தொழிலாளர்கள் மற்றும் துறைசார் தரப்பினரின் நலன்களை கருத்தில் கொண்டு எஞ்சியுள்ள பணிகளை துரிதப்படுத்தி அடுத்த 2 மாதங்களுக்குள் அனைத்து பணிகளையும் நிறைவு செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். மேலும் இறங்கு துறையை அகலப்படுத்துதல் மற்றும் அதனுடன் தொடர்புடைய உட்கட்டமைப்பு வசதிகளை விரைவாக அமைத்தல் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பிலும் அமைச்சருக்கு அதிகாரிகளும் விரிவான கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். கொழும்பு துறை இறங்குத்துறையின் வசதிகளை நவீனப்படுத்துவதன் மூலம் கடற்தொழிலாளர்களின் தொழில்சார் தேவைகளை இலகுப்படுத்துவதுடன் அவர்களின் பாதுகாப்பு மற்றும் வசதிகளை மேலும் உறுதிப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுக்கப்படும் என்று அமைச்சர் இதன்போது மேலும் தெளிவுபடுத்தினார். ஜாழ்ப்பாணம் கந்தர்மடம் அன்னை சத்திர வீதியில் அண்மையில் மூடப்பட்ட பாதுகாப்பற்ற மற்றும் அனுமதி அளிக்கப்படாத புகையிரத கடவை தொடர்பில் பொதுமக்கள் முன்வைத்த கோரிக்கையை பரிசீலிப்பதற்காக போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் விமல் ராட்நாயக், பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் உள்ளிட்டோர் குறித்த பகுதிக்கு நேரில் சென்று பார்வையிட்டனர். வடமாகாணத்தில் புகையிரத தண்டவாளங்களை செப்பனிடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் பாதுகாப்பற்ற மற்றும் அனுமதி அளிக்கப்படாத புகையிரத கடவைகளை மூடும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாகவே கந்தர்மடம் அன்னைசத்திர வீதியில் நீண்ட காலமாக பொதுமக்களால் பயன்படுத்தப்பட்டு வந்த குறித்த புகையிரத கடவையும் மூடப்பட்டது. எனினும் குறித்த பாதையை தொடர்ச்சியாக பயன்படுத்தி வந்த பொதுமக்கள் எமது அன்றாட போக்குவரத்துக்கு ஏற்படும் சிரமங்களை கருத்தில் கொண்டு புகையிரத கடவையை மீண்டும் திறப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு கோரிக்கை விடுத்திருந்தனர். குறித்த
இடத்திலிருந்து சுமார் 200 மீட்டர் தூரத்துக்குள் மாட்டு பாதைகளும் சட்டபூர்வமான புயிரத கடவைகளும் காணப்படுகிற போதிலும் நீண்ட காலமாக மக்கள் பயன்படுத்தி வந்த பாதை மூடப்பட்டுள்ளதால் தமக்கு நடைமுறை ரீதியான சிரமங்கள் ஏற்படுவதாகவும் மக்கள் சுட்டிக்காட்டினர். பொதுமக்களின் கோரிக்கையை கருத்தில் கொண்டு இந்த விடயம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனால் நல்லூர் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு மற்றும் யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு ஆகியவற்றின் ஊடாக தொடர்ச்சியாக கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இது தொடர்ச்சியாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் விமல் ராட்நாயக்க குறித்த விடயம் தொடர்பில் உயர் அதிகாரிகளுடன் கலந்துரையாடி பாதுகாப்பு மற்றும் பொதுமக்களின் தேவைகள் ஆகிய இரு தரப்பையும் கருத்தில் கொண்டு பொருத்தமான தீர்வை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அமைச்சர் விமல் ராட்நாயக்க, பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் மற்றும் யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரின் இணைப்பாளர் சு கபிலன் ஆகியோர் குறித்த பகுதிக்கு நேரில் சென்று நிலைமைகளை பார்வையிட்டு பொதுமக்களின் கோரிக்கைகள் மற்றும் அந்த பகுதியில் போக்குவரத்து நிலைமைகள் தொடர்பில் ஆராய்ந்தனர். பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதுடன் பொதுமக்களுக்கு ஏற்படும் போக்குவரத்து சிரமங்களுக்கு தீர்வு காணும் வகையில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று இதன்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏறாவூர்பேட்டை பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட மாவடி வேம்பு கிராம மக்களின் நீண்டகால கோரிக்கையாக இருந்து வந்த பொது மயானம், விளையாட்டு பூங்கா, கலாச்சார மண்டபம் மற்றும் கிராம அபிவிருத்தி சங்கத்துக்கான காணி பிரச்சினைகளுக்கு தீர்வு காண பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் நடவடிக்கை எடுத்துள்ளார். மாவடி வேம்பு கிராம மக்களின் அடிப்படை தேவைகளை கருத்தில் கொண்டு காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் பணிப்பாளருடன் சாணக்கியன் முன்னெடுத்த தொழில் கலந்துரையாடல்களின் பயனாகவே இந்த காணிகளை பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக குறிப்பிடப்பட்ட 4 முக்கிய தேவைகளுக்காகவும் காணிகளை ஒதுக்குவதற்கான காணி சீர்திருத்த ஆணைக்குழு பணிப்பாளரின் உத்தியோகபூர்வ சிபாரிசு கடிதம் மாவடி வேம்பு கிராம அபிவிருத்தி சங்கத்தினரிடம் இன்று அதிகாரப்பூர்வமாக கையளிக்கப்பட்டது. இந்த தீர்ப்பின் மூலம் பல வருடங்களாக மக்கள் எதிர்நோக்கி வந்த பொது மயானத்துக்கான காணி உறுதி செய்யப்பட்டுள்ளதுடன் சிறுவர் மற்றும் இளைஞர்களின் விளையாட்டு திறன்களை ஊக்குவிக்கும் விளையாட்டு பூங்கா, சமூக பண்பாட்டு நிகழ்வுகளுக்கான கலாச்சார மண்டபம் மற்றும் கிராம அபிவிருத்தி சங்க கட்டடத்துக்கான நில ஒதுக்கீடுகளும் சாத்தியமாகியுள்ளது. இந்த நிலையில் மாவடி வம்பு கிராம மக்கள் இந்த காணிகள் எதிர்காலத்தில் கிராமத்தின் சமூக கலாச்சார மற்றும் விளையாட்டுத்துறை வளர்ச்சிக்கு பெரும் துணையாக அமையும் என தெரிவித்துள்ளனர். இந்த நிகழ்வில் பிரதேச சபை உறுப்பினர்களான பிரி ரட்னகுலபாலன், சே நீலாந்தன் உட்பட விளையாட்டுக் கழக உறுப்பினர்கள், கிராம அபிவிருத்தி சங்க பிரதிநிதிகள் மற்றும் கிராம மக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். போலீஸ் தடையகற்றல் சான்றிதழ் தரவு கட்டமைப்பு மீள செயற்படுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை போலீஸ் குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக போலீஸ் ஊடகப் பிரிவின் அறிக்கையில் இலங்கை போலீஸ் தலைமையகத்தினால் வழங்கப்படும் போலீஸ் தடையகற்றல் சான்றிதழ்கள் பத்திரம் உள்ள சுகுருபாய கட்டிடத்தின் 17வது மாடியில் அமைந்துள்ள போலீஸ் தடையகற்றல் பிரிவினால் வழங்கப்பட்டுள்ளது. குறித்த நட் சான்றிதழுக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பித்தல், அறிக்கைகளை பெற்றுக் கொள்ளுதல் மற்றும் சான்றிதழ்களை அச்சிடுதல் ஆகிய நடவடிக்கைகள் தரவு கட்டமைப்பின் ஊடாக மேற்கொள்ளப்படுகிறது. குறித்த தரவு கட்டமைப்பு 2026 August 20 அன்று நண்பகல் 12:50 முதல் செயலிழந்திருந்ததுடன் இலங்கை தகவல் மற்றும் தொடர்பாளர் தொழில்நுட்ப முகவர் நிலையத்திற்கு அறிவிக்கப்பட்டு தற்போது குறித்த தரவு கட்டமைப்பை மீள செயற்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதன்படி போலீஸ் தடையகற்றல் சான்றிதழ் அறிக்கைகளுக்கான விண்ணப்பங்களை மீண்டும் வளமை போன்று சமர்ப்பிக்க முடியும். 20 August 2026 அன்று போலீஸ் சான்றிதழ் தரவு கட்டமைப்பு செயலிழந்ததன் காரணமாக அதற்கு முன்னர் விண்ணப்பதாரர்களால் சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் குறித்த தரவு கட்டமைப்பிலிருந்து நீக்கப்பட்டுள்ளது. எனவே August 20 அன்று விண்ணப்பங்களை சமர்ப்பித்த விண்ணப்பதாரர்கள் மீண்டும் இணையவழி ஊடாக போலீஸ் நட் சான்றிதழுக்கு விண்ணப்பிக்க வேண்டும். மீண்டும் சமர்ப்பிக்கப்படும் விண்ணப்பம் தொடர்பான அறிக்கைகள் பெற்றுக் கொள்ளப்பட்ட பின்னர் போலீஸ் நட் சான்றிதழை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும். மேலும் முன்னர் சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பத்திற்காக அறவிடப்பட்ட ₹5100 கட்டணம் விண்ணப்பதாரர் பணம் செலுத்திய ATM அட்டை மூலம் தொடர்புடைய கணக்கில் மீள வரவேற்கப்படும் என்பதையும் தயவுடன் அறிய தருகிறோம் என்று அது கூறப்பட்டுள்ளது. சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தையொட்டி ஜாலில் நடைபெறவுள்ள சர்வதேச மாநாட்டுக்கு எதிராக சில சக்திகள் இன்னும் ஒரு போராட்டத்தினை நடத்துவதன் மூலமாக அதனுடைய தாக்கத்தையும் அதனுடைய ஒரு முன்னேற்றத்தையும் அதனுடைய வலுவையும் குறைப்பதற்கான சில வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக நாங்கள் அறிகிறோம். எனவே அவைகள் தவிர்க்கப்பட வேண்டும், நிறுத்தப்பட வேண்டும் என மட்டக்களப்பு மாவட்ட சிவில் சமூக செயற்பாட்டாளர் சபாரத்னம் சிவஜோகநாதன் தெரிவித்தார். எதிர்வரும் August 30 சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினமாகும். அன்றைய தினத்தில் வடகிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கமானது யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கலையரங்கத்தில்
அன்றைய தினத்தினை ஒரு சர்வதேச மாநாடாக நடத்துவதற்கு ஏற்பாடு செய்துள்ளார்கள். எனவே அன்றைய தினத்தில் நடைபெற இருக்கிற அந்த மாநாட்டில் தமிழ் பேசும் மக்களாக, தமிழர்களாக நாங்கள் அன்றைக்கு அந்த மக்களுக்கு நடந்த இன அழிப்பின் ஒரு அங்கமாக அந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளது உறவினர்கள், கையில் ஒப்படைக்கப்பட்ட உறவினர்கள் வேலை கட்டாயமாக காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். பொறுப்பு வாய்ந்த அரசினுடைய முப்படைகளினுடைய கைகளில் ஒப்படைக்கப்பட்ட அந்த அப்பாவி மக்கள் கூட காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் சிறு குழந்தைகள் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள், பெண்கள் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள், வயது முதிர்ந்த முதியவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள், அருட்தந்தையர்கள் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். இது மிகவும் உலகத்திலேயே இரண்டாவதாக அதிகமான மனிதர்கள் காணாமல் ஆக்கப்பட்ட நாடு என்ற ஒரு பட்டியலை இந்த இலங்கை அரசாங்கம் ஸ்ரீலங்கா பெற்றிருக்கிறது. அது எம்மை பொறுத்தவரையில் மிகவும் வேதனையான ஒரு கவலையான விடயமாகும். எனவே இந்த சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினம் தொடர்பான வேலை திட்டங்களுக்கு எதிராக சில சக்திகள் தங்களும் அதை ஒரு இன்னும் ஒரு போராட்டங்கள் போன்ற ஒரு போராட்டங்களை நடத்துவதன் மூலமாக அதனுடைய தாற்பரியத்தையும் அதனுடைய ஒரு முன்னேற்றத்தையும் அதனுடைய வலுவையும் குறைப்பதற்கான சில வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக நாங்கள் அறிகிறோம். எனவே அவைகள் தவிர்க்கப்பட வேண்டும், நிறுத்தப்பட வேண்டும். நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக ஒரே இடத்தில் தான் இந்த போராட்டத்தை நடத்த வேண்டும் என்றதையும் நாங்கள் கூறிக்கொள்வதுடன், 25ஆம் தேதி நேற்றுக்கு முதல் நாள் காணாமல் போனோர் அலுவலகம் ஜாழ்ப்பாண மாவட்ட அலுவலகத்தில் ஒரு கலந்துரையாடல் நடைபெற்றிருந்தது. அந்த கலந்துரையாடலானது உள்ளக பொறிமுறைக்குள் காணாமல் ஆனோர் அலுவலகத்தின் ஊடாக இழப்பீடு வழங்குதல் மற்றும் காணாமல் போனவர்களுக்கான சான்றிதழை வழங்குவது தொடர்பான ஒரு கலந்துரையாடலுக்கு ஏற்பாடு செய்திருந்தது. அந்த ஏற்பாட்டிற்காக அதிகமான நபர்கள் வாகனங்கள் மூலமாக அந்த இடத்திற்கு அழைத்து வரப்பட்டிருந்தார்கள் அல்லது சென்றிருந்தார்கள். அந்த நேரத்தில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளானவர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள். இந்த ஜனநாயக நாட்டில் இந்த மாதிரியான சர்வதேச நீதி வேண்டி போராடி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இலங்கை அரசாங்கமானது காணாமல் போனோர் போன்ற அலுவலகங்களுக்கு ஊடாக காணாமல் ஆக்கியோர் மற்றும் காணாமல் போனோர் இரு தரப்பையும் ஒன்றாக இணைத்துக் கொண்டு உள்ளக பொறிமுறைக்கு அந்த பிரச்சினையை தீர்த்து விடலாம் என்று கங்கணம் கட்டிக்கொள்கிறது. காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகம், அதாவது காணாமல் போனோர் அலுவலகத்தின் மூலம் எந்த ஒரு சட்ட ஏற்பாடுகளோ அல்லது பொறுப்பு கூறலோ இல்லாத ஒரு இடத்தை தான் அந்த ஒரு நிகழ்ச்சி நிரலுக்கு கீழ்தான் அந்த காணாமல் போனோர் அலுவலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே அந்த காணாமல் போனோர் அலுவலகத்தினுடைய செயற்பாடு எம்மை பொறுத்தவரையில் ஒரு கண்துடைப்பு. சர்வதேசத்திற்கு ஒரு நாடகமாகத்தான் அது அவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையான பொறுப்பு கூறலும் அந்த சட்டத்தின் பிரகாரம் இந்த காணாமல் ஆக்குதலை செய்வதற்குரிய சட்ட நடவடிக்கைகள் அல்லது அவர்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கான எந்த ஒரு ஏற்பாடும் இலங்கை அரசின் சட்ட திட்டங்களுக்குள் இல்லாதிருப்பதன் காரணத்தினால் நாங்கள் இந்த உள்ளக பொறுமுறையை வேண்டாம் என்பதை தெளிவாக கூறி நிற்கிறோம். அந்த வகையில் சர்வதேச நீதி பொறுமுறைதான் இந்த காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான தீர்வாக இருக்கும் என்பதனை வலியுறுத்தி கொண்டு 30ஆம் தேதி நடைபெற இருக்கிற சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை மிகவும் சிறப்பான முறையில் அவர்களோடு நினைந்து ஒரு ஏற்பாடு நடைபெறுவதற்கு எல்லோருடைய ஆதரவும் அந்த மாநாட்டுக்கு இருக்க வேண்டும் என்பதனையும், அன்றைய தினம் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு இந்த மாதிரியான மோசமான ஒரு செயற்பாட்டை செய்த பொறுப்பு வாய்ந்த அரசாக இருக்கிற ஸ்ரீலங்கா அரசின் கடந்த கால போக்கினை கண்டித்துக் கொண்டு காணாமல் ஆக்கப்பட்டோர்களுக்கான சர்வதேச நீதி கிடைப்பதற்கு அனைவரும் ஒன்றிணைந்து கட்சி பாரபட்சம் இல்லாமல் எல்லோரும் அனைத்து தரப்பினருடன் இளையோர் முதல் பல்கலைக்கழக மாணவர்கள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், சமய தலைவர்கள், விளையாட்டுக் கழகங்கள், மாதர் சங்கங்கள், அனைத்து தரப்பினரும் அந்த இடத்திற்கு வந்து தங்களுடைய இந்த மாநாட்டுக்கு வேலை சேர்க்குமாறு சிவில் சமூகம் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் அன்றைய தினம் மாநாட்டுக்கு முன்னதாக காலை 9 மணியளவில் பேரணி ஒன்று நடைபெற இருக்கிறது. அந்த பேரணியானது தந்தை செல்வா கலையரங்கத்தில் சென்றடையும். அந்த பேரணிக்கு பிற்பாடு மாநாடு தொடங்கும். அந்த மாநாட்டில் 2 விதமான புத்தகங்களும் வெளியிடப்பட இருக்கிறது. இதுவரையில் 600க்கும் மேற்பட்ட தாய்மார் தங்களது உயிரை தியாகம் பண்ணியிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தில் சர்வதேச நீதி கேட்டு போராடி எந்த ஒரு நீதியும் கிடைக்காமல் அவர்கள் உயிரை விட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பெயர்களுடன் அவர்களுடைய போராட்ட வரலாறு ஒரு புத்தகமாக வெளியிடப்பட இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தொடர்ச்சியாக மாநாடு, கருத்தாடல்கள் போன்ற பல நிகழ்வுகள் நடைபெற இருக்கிறது. அதன் பிற்பாடு மதியத்திற்கு பின்னர் காட்சிப்படுத்துதல் இருக்கிறது. அந்த காட்சியில் பல விடயங்கள், தடயங்கள், அதாவது காணாமல் ஆக்கப்பட்டோர் இறுதியாகவும் அவர்கள் வாழ்ந்த காலத்திலும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள், அவர்களுடைய ஞாபகமாக அவர்கள் இன்னொன்றுக்கு தங்கள் குடும்பத்தவர்களுக்கு வழங்கிய நினைவு பொருட்கள் என்பனவும் காட்சிப்படுத்தப்பட இருக்கிறது. எனவே அன்றைய தினத்தினை மிக சிறப்பான வகையில் அழுத்தம் திருத்தமாக சர்வதேச நீதி
மூலமாகத்தான் நாங்கள் இந்த நீதியை பெற்றுக்கொள்ளலாம் என்பதனை சர்வதேசத்திற்கு தெரிவிக்கும் முகமாக அனைவரும் இதில் பங்கு கொண்டு அந்த போராட்டத்திற்கு வேலை சேர்க்குமாறு எல்லோரையும் தயவாக மட்டக்களப்பு சிவில் சமூக செயற்பாடல்கள் ஒன்றியத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நீண்ட காலமாக இதில் ஒரு சிலர் வந்து சர்வதேச நீதிக்கு புறம்பான ஒரு வகையில் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தூரதிருஷ்டவசமாக அவர்கள் உண்மையிலேயே நான் நினைக்கிறேன் சென்ற காலங்களில் அவர்கள் சில ஒரு சர்வதேச அமைப்புகள் மற்றும் இலங்கை அரசாங்கம் நடத்திய மாநாடுகளில் கலந்திருக்கிறார்கள். உலக பொறிமுறைக்கு அதாவது முழு அலுவலகத்திற்கு வேலை சேர்க்க வேண்டும் என்று எல்லாம் கோரியவர்கள் எல்லாம் சேர்ந்து இதற்கு ஒரு ஈடானதா அல்லது இதனை மழுங்கடிப்பதற்காகவோ அல்லது இதனுடைய தாற்பரியத்தை குறைப்பதற்காகவோ சில போராட்டங்கள் நடத்துவதற்கான முயற்சியும் நடைபெறுகிறது. இலங்கை அரசாங்கமானது இதேபோன்று பல செயற்பாடுகளை செய்விக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அவர்களும் இலங்கை அரசாங்கத்தின் உள்ளக பொறிமுறைக்குள் உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள். இது வந்து தூரதிருஷ்டவசமானது. ஆனால் உண்மையிலேயே காணாமலாக்கப்பட்டோர் பொறுப்பு வாய்ந்த அரசு துருப்புகளிடம் கையளிக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லது சுட்டி வளைப்புகளின் போது இராணுவத்தினரால் அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார்கள். எனவே குற்றவாளிகளிடம் நாங்கள் நீதியை எதிர்பார்க்க இயலாது. அதனால்தான் நாங்கள் சர்வதேச நீதியை கேட்டு நிற்கிறோம். இந்த மாதிரியான தரப்புகள் அந்த உண்மையை நீதியை விளங்கிக் கொள்ளாத ஒரு தரப்பாக அரசினுடைய நிகழ்ச்சி நிரலிலிருந்து செயற்படுவது என்பதனை நாங்கள் மிகவும் வன்மையாக காண்பிக்கிறோம். அதேபோல நான் இன்னும் ஒரு கண்டனத்தை தெரிவித்துக் கொள்ள இந்த இடத்திலே விரும்புகிறேன். சென்ற 25ஆம் தேதி முழு அலுவலகம் ஜாழ்ப்பாண மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக நடைபெற்ற போராட்டத்தில் போலீசார் மிகவும் மோசமாகவும் மிலேச்சத்தனமாகவும் நடந்து கொண்டிருந்தார்கள். அங்கிருந்த பெண்களை வந்து தரதரமென இழுத்து வெளியில் விட்டு கேட்டை சாத்தியதும் பதாதைகளை இழுத்து கிழித்தறியப்பட்டதே கண்ணால் பார்க்கக்கூடியதாக இருந்தது. எனவே இந்த மாதிரியான அரச இயந்திரங்களாக இருந்து செயற்பட்ட போலீசார்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். எனவே அந்த மாதிரியான செயற்பாடுகளை நாங்கள் வன்மையாக காண்பிக்கிறோம். ஏனென்றால் அவர்கள் பாதிக்கப்பட்ட தரப்பினர். அவர்களுடைய உறவினர்கள் பொறுப்பு வாய்ந்த அரசியலில் இருந்த தரப்பு அழைத்து கொண்டு போய் விசாரணை செய்து விட்டு விடுவோம் என்று அழைத்து சென்றிருக்கிறார்கள். இதுவரைக்கும் அவர்கள் விடுவிக்கப்படவில்லை. எனவே அவர்கள் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட ஒரு தரப்பாக இருக்கும் இந்த நேரத்தில் அவர்கள் மீது மிலேச்சித்தனமாக மிகவும் மோசமாக போலீசார் நடந்த செயற்பாட்டினை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு ஒன்று எதிர்வரும் மாதம் இலங்கைக்கு விஜயம் செய்யவுள்ளது. விரிவுபடுத்தப்பட்ட நிதியுதவி வசதியின் கீழ் செயற்படுத்தப்படும் அடுத்த கட்ட மீளாய்வுக்காகவே இந்த விஜயம் மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்த விஜயத்தின் போது அவர்கள் 7வது மீளாய்வை மேற்கொள்ள உள்ளதுடன் 8வது கடன் தவணையை விடுவிப்பது குறித்தும் பரிசீலிக்க உள்ளனர். இந்த மீளாய்வு வெற்றிகரமாக நிறைவடைந்தால் சுமார் 330 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி இலங்கைக்கு கிடைக்கப்பெறும். டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்கு பின்னரும் வாகன இறக்குமதி மீதான சுங்க மேற்கட்டணத்தை நீக்குவதா இல்லையா என்பது குறித்தான தீர்மானம் நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு நிலவரத்தை பொறுத்தே அமையும் என்று கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி பிரதி அமைச்சர் சதுரங்க அபிசிங்க தெரிவித்துள்ளார். வாகனங்களின் விலைகள் மற்றும் இறக்குமதி வரிகள் தொடர்பில் அவதானிக்கும் போது இத்தகைய தளர்த்தல் நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு முன்னர் நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பை மேலும் வலுப்படுத்துவதே அரசாங்கத்தின் முதன்மை முன்னுரிமையாகும். அந்நிய செலாவணி கையிருப்பை பாதுகாக்கும் நோக்கில் விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை அடுத்து வாகன இறக்குமதிகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டது. அரசாங்கம் ஆரம்பத்தில் சுமார் 1.8 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான வாகன இறக்குமதியை எதிர்பார்த்திருந்த போதிலும் வரிகள் மற்றும் மேலதிக கட்டணங்களை கணக்கில் கொள்ளும் போது இந்த ஆண்டில் இறக்குமதிகள் சுமார் 2.1 பில்லியன் அமெரிக்க டாலரை எட்டியுள்ளது. வாகன இறக்குமதியின் இந்த அதிகரிப்பானது நாட்டின் எரிபொருள் தேவையையும் கணிசமாக உயர்த்தியுள்ளது. இதனால் இறக்குமதி வேகத்தை கட்டுப்படுத்துவதற்கு தற்காலிக நடவடிக்கைகள் தேவைப்பட்டதன் காரணமாகவே இந்த சுங்க மேல்கட்டணம் அறிமுகப்படுத்தப்பட்டது. எனவே டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்கு பின்னர் இந்த மேல்கட்டணம் நீக்கப்படுமா என்பதை தற்போதைக்கு உறுதிப்படுத்த முடியாது. அந்த நேரத்தில் நிலவும் நாட்டின் அந்நிய செலாவணி நிலைமையை பொறுத்தே இறுதி முடிவு எடுக்கப்படும். அத்துடன் நாட்டில் வரித்தளம் விரிவுபடுத்தப்பட்டு வரி வசூலிப்பு நடவடிக்கைகளில் முன்னேற்றம் ஏற்படும் போது மறைமுக வரிகள், நேரடி வரிகள் மற்றும் இறக்குமதி வரிகள் படிப்படியாக குறைக்கப்படும் என அரசாங்கம் எதிர்பார்க்கிறது. அந்நிய செலாவணி கையிருப்பு மற்றும் அரசு வருவாய் என்பது மேலும் ஸ்திரத்தன்மை

இதன் அரசியலமைப்பு செல்லுபடியாகும் தன்மையை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் சவால் விடுத்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த திருத்தச் சட்டமாக மாறினால் அதிலிருந்து பயனடையும் முதலாம் அவர் பிரதம நீதியரசராகவே இருப்பார் என்று சட்டத்தணிகள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் 2026 டிசம்பர் முதலாம் தேதியுடன் முடிவடைய இருக்கும் பிரதம நீதியரசரின் பதவிக்காலத்தை நீட்டிப்பதற்காகவே இந்த திருத்தம் அவசரமாக கொண்டுவரப்படுவதாக பரவலான கருத்து நிலவுவதாகவும் சங்கம் கூறியுள்ளது. நாடாளுமன்ற நடவடிக்கைகளின் போதும் சமூக ஊடகங்களிலும் தற்போதைய பிரதம நீதியரசர் உட்பட நீதித்துறை குறித்த குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள சூழலில் இந்த அறிக்கை வெளியாகியுள்ளது. பொது அதிகாரத்தை பயன்படுத்தும் மத்திய நிறுவனங்களைப் போலவே நீதித்துறையும் முறைவான ஆய்வு மற்றும் பொறுப்பு கூறலுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். அத்துடன் நீதிமன்ற தீர்ப்புகள், நீதித்துறைசார் நடத்தை மற்றும் நீதி பரிபாலனம் ஆகியவை நியாயமான, தகவலறிந்த மற்றும் பொறுப்பான விமர்சனங்களுக்கு முறையாக உட்படுத்தப்படலாம் என்று சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. நீதித்துறை சுதந்திரம் என்பது முறையான ஆய்வு அல்லது பொறுப்பு கூறலுக்கு எதிரான ஒரு கவசமாக கருதப்படக்கூடாது. மாறாக தகராறுகள் பக்கச்சார்பின்றி தீர்மானிக்கப்படுவதையும் தனிநபர் உரிமைகள், சட்டத்தின் ஆட்சி மற்றும் அரசியலமைப்பு ஒழுங்கு பாதுகாக்கப்படுவதையும் உறுதி செய்யும் மக்களுக்கான பாதுகாப்பாக நீதித்துறை சுதந்திரம் திகழ்கிறது என்றும் சட்டத்தணிகள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. எனவே நீதித்துறையின் பங்கை நீதி பரிபாலன அமைப்பை மதிக்குமாறும் நாட்டின் அனைத்து உறுப்புகளையும் சம்பந்தப்பட்ட தரப்பினரையும் ஊடகங்களையும் சட்டத்தணிகள் சங்கம் கோரியுள்ளது. அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ள அரசியலமைப்பின் 22வது திருத்த மசோதாவிற்கு ஆதரவாக மேலும் 2 இடைக்கால மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனுக்களில் ஒன்றை நியூ சிஹால உரிமைய அமைப்பின் தலைவர் சரத் மனமேந்திராவும், மற்றொன்றை ஓய்வூதியதாரர் உரிமைகள் பாதுகாப்புக்கான தேசிய அமைப்பின் பொதுச் செயலாளர் கே சரத்லால் பெரேராவும் தாக்கல் செய்துள்ளனர். 22வது திருத்த மசோதா சட்டமூலமான முறையில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது என்று சம்பந்தப்பட்ட மனுக்களில் கூறப்பட்டுள்ளது. அதன்படி பொது வாக்கெடுப்பு இல்லாமல் இந்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றலாம் என்று தீர்ப்பளிக்குமாறு மனுதாரர்கள் உச்சநீதிமன்றத்தை கோரியுள்ளனர். அரச மருந்தாளர் சங்கம் வரும் 31ஆம் தேதி காலை 8 மணி முதல் ஒருநாள் தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட தீர்மானித்துள்ளது. தங்களது மேலதிக நேர கொடுப்பனவுகள் தொடர்பான பிரச்சினைகளை முன்வைத்தே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. 2026 ஆகஸ்ட் 29ஆம் தேதியை அடிப்படையாக கொண்டு சுகாதார செயலாளரினால் சுட்டறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருந்த நிலையில் அதில் மருந்தாளர்களின் மேலதிக நேர கொடுப்பனவுகளின் பெயர் மேலதிக நேர கொடுப்பனவுகள் என திருத்தப்பட்டிருந்தது. அதன் பின்னர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எந்த காரணமும் தெரிவிக்கப்படாமல் மருத்துவ சேவையின் தலையீடு காரணமாக அந்த சுட்டறிக்கை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக சங்கத்தின் தலைவர் அஜித் பி திலகரட்ன சுட்டிக்காட்டியுள்ளார். இருப்பினும் இதுவரை இந்த பிரச்சினைகளுக்கு அதிகாரிகளால் திருப்திகரமான தீர்வு வழங்கப்படவில்லை. எனவே குறித்த சுட்டறிக்கையை மீண்டும் நடைமுறைப்படுத்துமாறு கோரியும் அதற்கு அழுத்தம் கொடுத்தும் இந்த ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாக அஜித் பி திலகரட்ன தெரிவித்துள்ளார். மனிதாபிமானம் காரணங்களை கருத்தில் கொண்டு அனைத்து மகப்பேறு மற்றும் குழந்தைகள் வைத்தியசாலைகள், புற்றுநோய் வைத்தியசாலைகள் மற்றும் மனநல வைத்தியசாலைகள் இந்த வேலைநிறுத்தத்திலிருந்து விலக்களிக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏனைய அனைத்து வைத்தியசாலைகளிலும் அவசர மற்றும் அத்தியாவசிய சேவைகள் முன்னெடுத்துச் செல்வதற்கு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்தந்த நிறுவனங்களின் தலைவர்கள் முதன்மை மருந்தாளர்களை தொடர்பு கொண்டு சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த தொழிற்கலையக நடவடிக்கை காரணமாக பொதுமக்களுக்கு ஏற்படும் அசௌகரியங்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அரச மருந்தாளர் சங்கத்தின் தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார். சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் தரவுகளை அடிப்படையாக கொண்டு விஸ்வல் கேபிட்டலிஸ்ட் நிறுவனம் வெளியிட்டுள்ள உலகளாவிய குறைந்தபட்ச ஊதிய ஒப்பீட்டு அறிக்கையில் இலங்கைக்கு 120வது இடம் கிடைத்துள்ளது. வாழ்க்கை செலவு மற்றும் தொழிலாளர்களின் கொள்வனவு திறனை கருத்தில் கொண்டு கணக்கிடப்பட்ட இந்த தரவு அடிப்படையில் இலங்கையின் குறைந்தபட்ச ஊதியத்தின் கொள்வனவு திறன் 200 அமெரிக்க டாலர்களாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்து 3,804 டாலர், ஜெர்மனி 2,928 டாலர், ஐக்கிய ராஜ்யம் 2,902 டாலர் மற்றும் நெதர்லாந்து 2,876 டாலர் ஆகியன இந்த நாடுகள் அடிப்படையில் முதலிடங்களில் உள்ளது. ஆசியாவில் தென்கொரியா 2,362 டாலருடன் 11வது இடத்தையும், ஜப்பான் 1,839 டாலருடன் 16வது இடத்தையும் பிடித்துள்ளது. தெற்காசிய நாடுகளுடன் ஒப்பிடும்போது பாகிஸ்தான்
$570

68வது இடத்தையும் நேபாளம் 78வது இடத்தில் இருக்கிறது. $490 பங்களாதேஷ் 89வது இடத்தில் $379 மற்றும் இந்தியா 111வது இடத்தை பிடித்து $233 கொண்டு இலங்கையை விட முன்னிலை வகிக்கிறது. இலங்கைக்கு கீழே நைஜர், பூட்டான், கானா போன்ற வெறும் 10 நாடுகள் மட்டுமே காணப்படுகிறது. இந்த மதிப்பீடுகள் நேரடி அமெரிக்க டாலர் வருமானத்தின் அடிப்படையில் அல்லாமல் அந்தந்த நாடுகளின் உள்நாட்டு கொள்வனவு திறனின் அடிப்படையில் கணக்கிடப்பட்டுள்ளதாக விஸ்வல் கேபிட்டலிஸ்ட் குறிப்பிடுகிறது. பேரழிவை ஏற்படுத்திய வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் உயிரிழப்புகள், இடம்பெயர்வு மற்றும் பரவலான அழிவுகள் ஏற்பட்டதைத் தொடர்ந்து நேபாள மக்களுக்கு இலங்கை தனது ஆதரவை வெளிப்படுத்தும் விதமாக ஜனாதிபதி ஆண்ட்ரூ குமார் திசநாயக்க நேபாளத்தின் தற்போதைய மனிதாபிமான மற்றும் நிவாரண முயற்சிகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் $1 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியை வழங்குமாறு அரசாங்கத்திற்கு உத்தரவிட்டுள்ளார். பேரழிவினால் ஏற்பட்ட துரதிருஷ்டமான உயிரிழப்புகள் மற்றும் துயரங்களுக்கு ஜனாதிபதி தனது ஆழ்ந்த வருத்தத்தை வெளிப்படுத்தியதுடன் இலங்கை அரசாங்கம் மற்றும் மக்களின் சார்பாக நேபாள அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும், குறிப்பாக தங்கள் அன்பு கூறியவர்களை இழந்த குடும்பங்களுக்கும் தனது மனமார்ந்த இரங்கலை தெரிவித்தார். இலங்கைக்கும் நேபாளத்திற்கும் இடையிலான நெருங்கிய மற்றும் நீண்டகால நட்புறவு மற்றும் ஒற்றுமை பிடிப்புகளை நினைவு கூர்ந்த ஜனாதிபதி அவசியமிக்க இந்த நேரத்தில் இலங்கை நேபாள மக்களுடன் உறுதியாக நிற்கிறது என்று வலியுறுத்தினார். இந்த நிதிதார் பங்களிப்பு வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு உடனடி நிவாரணம் மற்றும் மனிதாபிமான உதவிகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. திபெத் பகுதியிலிருந்து போதே ஹோஷி நதி ஊடாக நேபாளத்தின் ரஸ்வா மாவட்டத்துக்குள் புகுந்த திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக திமுரே மற்றும் சியாய் பேசி பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளுக்கு பாரிய சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாக காத்மண்டுவில் உள்ள இலங்கை தூதரகம் அறிவித்துள்ளது. மேலும் போதே ஹோஷி மற்றும் திரிசூலி நதிகளின் தாழ்நிலை கரையோர பகுதிகளில் கடுமையான பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் காரணமாக ரஸ்வா, நுவாகோட், தடிங், ஹொர்கா, சித்வான் அல்லது போதே ஹோஷி மற்றும் திரிசூலி நதி பள்ள தாக்குகளை ஒட்டியுள்ள பிற பகுதிகளில் பயணம் செய்யும் அல்லது வசிக்கும் அனைத்து இளைஞர்களும் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அத்துடன் உதவி அல்லது ஒருங்கிணைப்பு தேவை உள்ள இளைஞர்கள் உடனடியாக காத்மண்டுவில் உள்ள இலங்கை தூதரகத்தை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இதேவேளை இந்த வெள்ளப்பெருக்கினால் நேபாளத்தில் உள்ள எந்த ஒரு இலங்கை பிரஜைக்கும் பாதிப்பு ஏற்பட்டதாக இதுவரை தகவல்கள் கிடைக்கவில்லை என வெளிவார அமைச்சு தெரிவித்துள்ளது. ஆகஸ்ட் 26-27 ஆகிய தேதி விடுமுறை நாட்களில் அதிவேக பாதை வலையமைப்பை பயன்படுத்திய வாகனங்கள் மூலம் 12,45,74,925 ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இந்த இரு நாட்களிலும் அதிவேக பாதை வலையமைப்பு முழுவதும் மொத்தம் 3,25,316 வாகனங்கள் பயணித்திருக்கிறது. ஆகஸ்ட் 26 அன்று மொத்தம் 163,763 வாகனங்கள் அதிவேக பாதையை பயன்படுத்தியதன் மூலம் 6,40,909,995 ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளது. ஆகஸ்ட் 27 அன்று 161,553 வாகனங்கள் அதிவேக பாதைகளில் பயணித்ததன் மூலம் மொத்தம் 6,41,64,930 ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளது. இந்த இரு நாட்களிலும் அதிகளவான வாகன போக்குவரத்து தெற்கு அதிவேக பாதை மற்றும் வெளிவட்ட அதிவேக பாதை ஆகியவற்றில் பதிவாகியுள்ளது. தடுப்பு காவலில் வைத்து விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வந்த நிலையில் நீதிமன்றத்தால் எதிர்வரும் மாதம் 3ஆம் தேதி வரை விளக்கமறியில் வைக்கப்பட்ட பாதாள உலக குழுவின் முக்கிய புள்ளி என அறியப்படும் கோரளஹமிகே மந்தினு பத்மஸ்ரீ பெரேரா எனும் கெஹல் பத்திர பத்மி அதியுயர் பாதுகாப்பு சிறைச்சாலையான பூசா சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன் போது சந்தேக நபர் சார்பில் ஆஜரான சட்டத்தணிகள் வேலிசர சிறைச்சாலையின் சந்தேக நபரின் எதிர்த்தரப்புகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதால் அவரை பாதுகாப்பு நிமித்தம் வேலிசர தவிர்ந்த வேறு எந்த சிறைச்சாலையிலாவது தடுத்து வைப்பதற்கான உத்தரவை பிறப்பிக்குமாறு நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்திருந்தனர். சட்டத்தணிகள் முன்வைத்த விடயத்தை பரிசீலித்த நீதிமன்றம் சந்தேக நபரை மிகவும் பாதுகாப்பான பொருத்தமான சிறைச்சாலை ஒன்றில் தடுத்து வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டது. நீதிமன்றத்தின் இந்த உத்தரவுக்கு அமைய சந்தேக நபரை பூசா அதி உயர் பாதுகாப்பு சிறைச்சாலைக்கு கொண்டு சென்று தடுத்து வைப்பதற்கு சிறைச்சாலைகள் திணைக்களம் நடவடிக்கை எடுத்திருந்தது.
பெண்கள் மற்றும் குழந்தைகளின் அந்தரங்க நிழற்படங்களை பாய்ந்த ஃபேஸ்புக் மற்றும் குழுக்கள் பக்கங்களை நடத்தி வந்த 21 வயது இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. சிறுவர் மற்றும் பெண்கள் துஷ்பிரயோக தடுப்பு பிரிவின் காவல்துறை அதிகாரிகள் குழுவினர் வெளியது பகுதியில் வைத்து குறித்த சந்தேக நபரை கைது செய்துள்ளனர். சந்தேக நபரின் கைபேசி காவல்துறையின் பொறுப்பில் எடுக்கப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மாத்தறை தொடரோந்து நிலையத்திற்கு அருகில் உள்ள அழகு கலை நிலையம் ஒன்றில் சுமார் 70 மில்லியன் ரூபாய் மதிப்புடைய ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்களுடன் தம்பதியர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களிடமிருந்து சுமார் 70 மில்லியன் ரூபாய் பெறுமதியான ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. கல்குடா கருங்காலிச்சோலை பகுதியில் கையெடுக்க தொலைபேசியை சார்ஜ் செய்தவாறு மார்பில் வைத்துக் கொண்டு உறங்கிய போது கையெடுக்க தொலைபேசி வெடித்ததில் 19 வயது இளைஞர் ஒருவர் பரிதாபகரமாக உயிரிழந்த சம்பவம் நேற்று மாலை 6 மணிக்கு இடம்பெற்றுள்ளதாக பாசிக்குடா போலீசார் தெரிவித்துள்ளனர். கல்குடா கருங்காலிச்சோலை வீதியைச் சேர்ந்த 19 வயதுடைய கமலேஸ்வரன் சங்கீதன் என்ற இளைஞரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த இளைஞர் சம்பவத்தினமான வியாழக்கிழமை மாலை வீட்டில் உறங்குவதற்கு சென்ற நிலையில் அவரது கையெடுக்க தொலைபேசியை மின்சாரத்தில் ஊடாக சார்ஜ் செய்து கொண்டு கையெடுக்க தொலைபேசியை அவரது நெஞ்சின் பகுதியில் வைத்து கொண்டு உறங்கச் சென்றுள்ளார். இந்த நிலையில் கையெடுக்க தொலைபேசியில் பேட்டரி சூடாகி வெடித்ததை அடுத்து படுகாயமடைந்த அவரை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று அனுமதித்த போது அவர் ஏற்கனவே உயிரிழந்ததாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலை பிரேத அறை வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். வடக்கு ரயில் பாதையில் ரயில் ஒன்று தடம் புரண்டதை தொடர்ந்து ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளது. போல்கக வேளவிலிருந்து மகாவை நோக்கி சென்ற ரயில் ஒன்று பொத்துஹிர ரயில் நிலையத்தில் தடம் புரண்டதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த தடம் புரண்ட சம்பவத்தால் ஏற்பட்ட இடையூறு காரணமாக பொத்துஹிர ரயில் நிலையத்தை தாண்டி செல்ல இருக்கும் அனைத்து ரயில்களின் சேவைகளிலும் தாமதம் ஏற்படும் என்று திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. ஜாயில போலீஸ் பிரிவுக்குட்பட்ட திகிகான பகுதியில் சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட 1000 சிகரெட்டுகளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று வியாழக்கிழமை மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகளால் நடத்தப்பட்ட விசேட சோதனையின் போதே இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் ஜாயில பகுதியைச் சேர்ந்த 43 வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகிறது. காங்கேசந்துறை ஊடாக இந்தியாவுக்கு தங்கம் கடத்த முயன்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 11 இந்தியர்களை எதிர்வரும் 9ஆம் தேதி வரை விளக்கமறியில் வைக்க மல்லாகம் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காங்கேசந்துறையிலிருந்து நாகைப்பட்டினம் நோக்கி செல்ல தயாராக இருந்த 19 பயணிகளை நேற்று முன்தினம் சுங்க திணைக்கள அதிகாரிகள் சந்தேகத்தின் பேரில் தடுத்து நிறுத்தி சோதனை மேற்கொண்டனர். இதன்போது அவர்களில் 11 பேர் தங்கத்தை மறைத்து கடத்த முயன்றமை கண்டறியப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனையடுத்து கைது செய்யப்பட்ட 11 சந்தேக நபர்களும் நேற்று மாலை மல்லாகம் நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டனர். வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதவான் சந்தேக நபர்கள் 11 பேரையும் எதிர்வரும் செப்டம்பர் 9ஆம் தேதி வரை விளக்கமறியில் வைக்க உத்தரவிட்டுள்ளார். கிழக்கு மாகாணம் மற்றும் பொலனறுவை ஜாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு வவுனியா மொனராகலை மாவட்டங்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் வெப்பமான காலநிலை குறித்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இன்று பகல் வேளையில் குறித்த மாவட்டங்களில் சில பகுதிகளில் மனித உடல் உணரும் வெப்பநிலை அதாவது வெப்பச்சுற்றன் எச்சரிக்கை நிலைக்கு உயர்வடையும் சாத்தியம் உள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது. கொக்குவில் நல்லூர் கொடிகாமம் மற்றும் நாகர்கோவில் ஆகிய இடங்களுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுக்க உள்ளது. சூரிய ஒளியில் நீண்ட நேரம் வெளிப்படுவதும் திறந்த வழியில் செயற்படுவதும் சோர்வை ஏற்படுத்தும் என்றும் தொடர்ந்து செயற்பட்டால் தசைப்பிடிப்பு ஏற்படக்கூடும் என்றும் திணைக்களம் பொதுமக்களை எச்சரித்துள்ளது. எனவே பொதுமக்கள் தங்களை நீரேற்றமாக பாதுகாத்துக் கொள்ளுமாறும் கடுமையான வெளிப்புற நடவடிக்கைகளை குறைத்துக் கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். இலங்கையின் வர்த்தக தலைநகரமான கொழும்பு நகரில் எலிகளின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வருவதாக மக்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் மக்களின் அன்றாட வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் எலி தொல்லைக்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எலிகள் மூலம் ரேபிஸ் பிளேக் ஆகிய
ஆபத்தான நோய்கள் பரவக்கூடிய அபாயம் இருப்பதால் கொழும்புக்கு வரும் மக்களின் சுகாதாரத்திற்கு இது அச்சுறுத்தலாக இருப்பதாக மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். கொழும்பில் உள்ள முக்கிய ஹோட்டல்கள், உணவகங்கள் மற்றும் வர்த்தக நிலையங்களிலும் எலிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் பல்வேறு சிரமங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நகரின் பல பகுதிகளில் குவிந்து கிடக்கும் குப்பைகளை உணவாக கொள்ளும் எலிகள் தற்போது பொதுமக்களின் சுகாதாரத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. மேலும் பல்வேறு இடங்களில் தங்கும் இடங்களை அமைத்துக் கொள்ளும் எலிகளால் கட்டிடங்கள், சொத்துக்கள் மற்றும் ஏனைய பகுதிகளும் சேதமடைவதாக மக்கள் கூறுகின்றனர். எலி தொல்லையை கட்டுப்படுத்த குப்பைகளை முறையாக அகற்றுதல், உணவு பாதுகாப்பை உறுதி செய்தல் மற்றும் வடிகால் அமைப்புகளை சுத்தமாக பராமரித்தல் ஆகியவையாகும். இதற்காக கொழும்பு நகர அதிகாரிகளுடன் நகரில் வசிக்கும் மக்களும் கொழும்புக்கு வருகை தரும் மக்களும் இணைந்து செயற்பட வேண்டியது சமமான பொறுப்பாகும் என சுட்டிக்காட்டப்படுகிறது. திருகோணமலை வில்லூன்றி கந்தசுவாமி ஆலய வேடாந்த மகோற்சவம் நேற்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. இதன்போது கொடிக்கம்பத்திற்கு விசேட பூஜை இடம்பெற்று துவஜாரோகணம் எனப்படுகிற கொடியேற்ற நிகழ்வு இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்து முருகப்பெருமான் வீதியுலா வந்து அடியார்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து இதுவரும் செப்டம்பர் மாதம் 9 அன்று புதன்கிழமை ரதோற்சவமும் மறுநாள் வியாழக்கிழமை தீர்த்தோற்சவமும் இடம்பெறும். கிழக்கு இலங்கையின் வரலாற்று சிறப்புமிக்க மட்டக்களப்பு குறுக்கல் மடம் அருள்மிகு ஸ்ரீலஸ்ரீ செல்ல கதிர்காமர் ஆலயத்தின் சித்திர தேய திருவிழா நேற்று ஆயிரக்கணக்கான அடியார்கள் புடைசூழ சிறப்பாக நடைபெற்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் பல நூற்றாண்டு பழமை வாய்ந்த இந்த ஆலயமானது கதிர்காமத்துடன் மிகவும் நெருங்கிய தொடர்பு கொண்டதாக ஆலய வரலாறுகள் கூறுகிறது. இந்த ஆலயத்தின் வேடாந்த உற்சவமானது தமிழர்களின் வழிவந்த மரபில் நடத்தப்பட்டு வருகிறது. கடந்த 19 ஆலயத்தின் வேடாந்த மகோற்சவம் கொடியேற்றத்துடன் சிறப்பாக ஆரம்பமானது. 10 தினங்கள் நடைபெற்று வரும் இந்த ஆலயத்தின் வேடாந்த உற்சவத்தில் தினமும் சுவாமி உள் வீதியுலா வெளி வீதியுலா நடைபெறுவதுடன் பூஜை கொடித்தம்ப பூஜை என்பன நடைபெற்று வருகிறது. ஆண்கள் ஒரு பகுதியாகவும் பெண்கள் ஒரு பகுதியாகவும் அரோகரா ஓசையுடன் அடியார்கள் தேரினை இழுத்து வந்த காட்சி அனைவரையும் பக்தி பரவசத்தில் ஆழ்த்தியுள்ளது. தேர் உற்சவத்தினை தொடர்ந்து பச்சை திருவிழா நடைபெற்றதுடன் சுவாமிக்கு பச்சை நீர் இறைக்கும் நிகழ்வு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு விசேட பூஜைகள் நடைபெற்று பிராயச்சித்த அபிஷேகம் நடைபெற்றது. இந்த உற்சவத்தில் நாடெங்கிலும் இருந்து பெருமளவான அடியார்கள் கலந்து கொண்டிருந்தனர். ரஷ்ய விமான நிறுவனமான SL Airlines சைபீரியாவில் உள்ள நோவோசிபிர்ஸ்க் நகரை கொழும்பையும் இணைக்கும் புதிய சர்வதேச விமான சேவையை தொடங்க உள்ளது. இந்த சேவை 2026 டிசம்பர் 20 அன்று தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த புதிய சேவை சைபீரியா மற்றும் இலங்கைக்கு இடையே நேரடி விமான இணைப்பை வழங்கும். இதன் மூலம் ரஷ்ய பயணிகள் கொழும்பு மற்றும் கிக்கடுவ பெந்தோட்ட திருகோணமலை உள்ளிட்ட தீவு முழுவதும் உள்ள பிரபலமான இடங்களுக்கு எளிதாக செல்ல முடியும். வாரத்திற்கு 2 அதாவது வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த விமானங்கள் இயக்கப்படும். விமான நிறுவனத்தின் தகவலின்படி பயணத்தின் போது இந்தியாவின் ஜெய்ப்பூரில் எரிபொருள் நிரப்புவதற்காக ஒரு தொழில்நுட்ப நிறுத்தம் மேற்கொள்ளப்படும். இந்த நிறுத்தத்தின் போது பயணிகள் விமானத்திற்குள்ளே இருக்க வேண்டும். விமானம் வியாழக்கிழமைகளில் காலை 5:15 ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 5 நோவோசிப்கின் டொல்மான்ஷோ விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு மதியம் 1:40 பண்டாநகர் சர்வதேச விமான நிலையத்தை சென்றடையும். கொழும்பிலிருந்து இது திரும்பும். விமானங்கள் அதே நாட்களில் மதியம் 2:50 புறப்பட்டு மறுநாள் அதிகாலை சுமார் 2:15 நோவோசிப்கை சென்றடையும். மொத்த பயண நேரம் சுமார் 10 இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையை சூழவுள்ள பல கடற்பிராந்தியங்களில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதுடன் கடல் கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளது. பாதிக்கப்படக்கூடிய கடற்பிராந்தியங்களாக காங்கேசந்துறையிலிருந்து மன்னார் ஊடாக புத்தளம் வரை கடற்பிராந்தியம், முல்லைத்தீவிலிருந்து திருகோணமலை வரையான கடற்பிராந்தியம் மற்றும் அம்பாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையான கடற்பிராந்தியம் என தெரிவிக்கப்படுகிறது. மேற்கூறப்பட்ட கடற்பிராந்தியங்களில் காற்றின் வேகம் மணித்தியாலத்திற்கு 50-60 வரை அவ்வப்போது அதிகரித்து வீசக்கூடும் என்பதுடன் கடல் பகுதிகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும். புத்தளத்திலிருந்து கொழும்பு, காலி மற்றும் மாத்திரை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பிராந்தியங்களில் கடற்கரைகளில் கடல் அலைகளின் உயரம் 2-3 வரை உயரக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. கடற்பிராந்தியங்களில் நிலவும் இந்த சீரற்ற வானிலை காரணமாக மீனவர்கள் மற்றும் கடற்படையினர் மிகவும் அவதானத்துடன் செயற்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது.
நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். செய்திகளில் தொடரும் இந்திய செய்திகளுக்கு ஆன்சரை வழங்குகின்றார்கள். பாரிஸ் லாட்சப்பிலில் அமைந்திருக்கும் வி டி கஷன்கரி, காஸ்லி கோனேஸில் அமைந்திருக்கும் வி டி சூப்பர் ஸ்டோர். அதனைத் தொடர்ந்து உலக விளையாட்டுச் செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள். சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுவாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎஸ் நிறுவனத்தினர்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்பி தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை இசை காலங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்பி தமிழ் ஒளி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்பி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
1: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்ஷிலா கோனிசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎச் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎச் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான மத்திய அரசின் திட்டங்களை அனைத்து கட்சிகளுடனும் பகிர்ந்து கொள்ளும்படி பிரதமர் நரேந்திர மோடிக்கு காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கடிதம் எழுதியுள்ளார்.
2: கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் மகளிர் இடஒதுக்கீடு திருத்த மசோதா, தொகுதி மறுவரையறை மசோதா, யூனியன் பிரதேச தொகுதி மறுவரையறை மசோதா ஆகியவற்றை மத்திய பாஜக அரசு தாக்கல் செய்தது. தொகுதி மறுவரையறை மசோதாவுடன் மகளிர் மசோதாவை இணைந்ததை கண்டித்து எதிர்க்கட்சிகள் வாக்களித்ததால் அது தோல்வியடைந்தது. அந்த மசோதாவை மீண்டும் கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டுள்ள நிலையில் இதுகுறித்து காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே பிரதமர் திரு மோடிக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அதில் தொகுதி மறுவரையறை மசோதா மற்றும் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா ஆகியவற்றை பற்றி விவாதிக்க உடனே அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். அடுத்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே பெண்களுக்கு 33% ஒதுக்கீட்டை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்றும், தற்போதைய 543 தொகுதிகள் என்ற எண்ணிக்கையை அடுத்த 25 ஆண்டுகளுக்கு அப்படியே தொடர வேண்டும் என்றும் கார்கே கூறியுள்ளார். மேலும் தொகுதி மறுவரையறை என்ற பெயரில் மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கையை கூட்டுவதற்கு பதில் தற்போதுள்ள 543 தொகுதிகளிலேயே பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை அமல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி வலியுறுத்துவதாகவும் அவர் கூறியுள்ளார். நாட்டின் மிக முக்கியமான பிரச்சினையில் அனைத்து கட்சிகளின் கருத்துக்களை கேட்டுதான் அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்றும் காங்கிரஸ் தலைவர் கார்கே பிரதமர் மோடிக்கு எழுதிய கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார்.
1: தொடர்ந்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு எதிராக பாரதிய ஜனதா புதிய இணையதளத்தை தொடங்கியுள்ளது. அதில் இளைஞர்களை ஏமாற்ற ராகுல் காந்தி கூறும் பொய்களை அமுல்படுத்தி உண்மைகளை வெளியிட இருப்பதாக பாரதிய ஜனதாவின் மூத்த தலைவர்கள் கூறியுள்ளார்கள். குழந்தைகளை தேர்தல் பிரச்சாரங்களில் தான் ஈடுபடுத்தவில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் முதல்வர் விஜய் தெரிவித்திருக்கிறார்.
2: 2026 சட்டப்பேரவை தேர்தலில் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் வெற்றி பெற்ற திரு விஜய் திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். பெரம்பூர் தொகுதியில் அவர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டதை எதிர்த்து பெரம்பூர் தொகுதி வாக்காளர்கள் தினேஷ், லட்சுமி நரசிம்மன் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்குகள் தாக்கல் செய்திருந்தனர். அதேபோல திருச்சி கிழக்கு தொகுதியில் திரு விஜய் வெற்றி பெற்றதை எதிர்த்து திமுக வேட்பாளர் திரு இனிகோ இருதயராஜ் தேர்தல் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்குகளை நிராகரிக்க கோரி மனு தாக்கல் செய்ய திரு விஜய் தரப்பில் அவகாசம் கோரப்பட்டது. கூடுதல் அவகாசம் கோரப்பட்டதை ஏற்க மறுத்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி காலதாமதம் செய்யாமல் 50,000 ரூபாய் அபராதம் விதிக்க நேரிடும் என சில தினங்களுக்கு முன் எச்சரித்திருந்தார். இதையடுத்து திரு விஜய் தரப்பில் தனது வெற்றிக்கு எதிராக தொடரப்பட்ட தேர்தல் வழக்குகளை நிராகரிக்க கோரி நேற்று மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவில் குழந்தைகளை தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுத்தவில்லை என்றும், பிரச்சாரத்திற்கு குழந்தைகளை பயன்படுத்தியதாக கூறி தமது வெற்றியை செல்லாது என அறிவிக்க முடியாது என்றும் கூறியுள்ளார். வெளிநாடுகளில் இருந்து நிதி உதவி பெற்றதை மறைத்ததாக கூறுவதற்கு எந்த ஆதாரங்களும் இல்லை என்றும், வழிபாட்டு தலங்களில் பிரச்சாரம் செய்ததாக கூறிய குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரங்கள் இல்லை என்றும் திரு விஜய் கூறியுள்ளார். தேர்தல் நடத்தை விதிகளை மீறுவது தேர்தல் வெற்றியை செல்லாது என அறிவிப்பதற்கான காரணமாக சொல்ல முடியாது என்றும் பதில் மனுவில் தெரிவித்துள்ள அவர், தமக்கு எதிராக தொடரப்பட்ட தேர்தல் வழக்கை நிராகரிக்க வேண்டும் என்றும் கோரியுள்ளார்.
1: தொடர்ந்து உலகின் உற்பத்தி மையமாகவும் புத்தாக்கம் உருவாகும் இடமாகவும் ஏற்றுமதி தளமாகவும் இந்தியா மாறி வருவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார். எனவே இந்தியாவுக்கும் உலக சந்தைகளுக்கும் பயனளிக்கும் வகையில் முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். 2030 ஆண்டுக்குள் இந்தியாவின் மின்சார வாகன சந்தை 20 லட்சம் கோடி ரூபாவாக உயரும், 5 கோடி வேலைவாய்ப்புகள் உருவாக்கும் என்று மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்திருக்கிறார். முறைகேடு புகார் காரணமாக பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்ட டெண்டரை மறு உத்தரவு வரை நிறுத்தி வைக்குமாறு உயர்நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்தது.
3: கரூர் மாவட்டம் புகழூர் நகராட்சிக்கு உட்பட்ட நகராட்சி பள்ளி குழந்தைகளுக்கு பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் மூலம் உணவு வழங்குவதற்காக கடந்த ஜூலை மாதம் டெண்டர் கோரப்பட்டது. இதில் ஒரு அறக்கட்டளை மற்றும் கோத்தாரி இண்டஸ்ட்ரியல் கார்ப்பரேஷன் லிமிடெட் நிறுவனம் ஆகியவை மட்டுமே பங்கேற்றன. டெண்டர் திறக்கப்பட்டபோது அறக்கட்டளை சார்பில் 1,64,95,995 மதிப்பீட்டிலும் கோத்தாரி இண்டஸ்ட்ரியல் கார்ப்பரேஷன் நிறுவனம் 1,61,84,750 ரூபாய் மதிப்பீட்டிலும் புள்ளிகள் சமர்ப்பிக்கப்பட்டன. டெண்டரின் முக்கிய நிபந்தனையான தகுதிச் சான்றிதழை கோத்தாரி இண்டஸ்ட்ரியல் கார்ப்பரேஷன் லிமிடெட் நிறுவனம் சமர்ப்பிக்கவில்லை. மாறாக தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்கும் வெறும் 3 பணி ஆணைகளை மட்டுமே தாக்கல் செய்திருந்தது. மேலும் நிறுவனத்தின் பெயரில் வருமான வரி தாக்கல் செய்வதற்கு பதிலாக தனிநபரின் பெயரில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இத்தகைய விதிமீறல்கள் குறித்து கடந்த 17ஆம் தேதி புகழூர் நகராட்சி ஆணையரிடம் முறைப்படி அறக்கட்டளை சார்பில் புகார் அளித்தும் அதை அலட்சியப்படுத்திய நகராட்சி ஆணையர் தகுதியற்ற தனியார் நிறுவனத்தின் டெண்டரை ஏற்றுக்கொண்டார். நகராட்சி ஆணையரின் இந்த நடவடிக்கையை எதிர்த்து அறக்கட்டளை சார்பில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி திரு சரவணன் முன் நேற்று விசாரணைக்கு வந்தபோது தகுதிச் சான்றிதழ் சமர்ப்பிக்காதது ஏன் என கோத்தாரி இண்டஸ்ட்ரியல் கார்ப்பரேஷன் நிறுவனத்திடம் நீதிபதி கேள்வி எழுப்பினார். அதற்கு முறையான பதில் அளிக்கப்படாததால் மறு உத்தரவு வரும் வரை டெண்டர் தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கக்கூடாது என புகழூர் நகராட்சி ஆணையருக்கு நீதிபதி உத்தரவிட்டார். மேலும் புகழூர் நகராட்சி நிர்வாகம் மற்றும் தனியார் நிறுவனம் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை நீதிபதி ஒத்திவைத்தார்.
1: தொடர்ந்து தொழிலதிபர் சுபாஷ் சந்திரா வாங்கிய 22,006.57 கோடி ரூபாய் கடனை தீர்க்க 6.5 கோடி மட்டும் செலுத்தினால் போதும் என்ற தேசிய நிறுவன சட்ட தீர்ப்பாயத்தின் உத்தரவு கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இது முழு மொட்டையடிக்கும் செயல் என்று காங்கிரஸ் அதனை விமர்சித்துள்ளது. மணிப்பூரின் காங்போக்வி மாவட்டத்தில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் நாகா பழங்குடியினத்தைச் சேர்ந்த தனியார் பள்ளி முதல்வர் உட்பட 4 பேர் உயிரிழந்தார்கள். மேலும் ஒருவர் காயமடைந்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் பயிற்சி விமானம் கங்கை நதிக்கரையோரம் விழுந்து பத்துக்குள்ளானதில் விமானி உட்பட 2 பேர் உயிரிழந்தார்கள். நேபாளத்தில் ஏற்பட்ட பேரழிவு வெள்ளத்தால் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களின் நிலை குறித்து கவலைப்பட்டு வரும் டெல்லி பல்கலைக்கழகம் மற்றும் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக நேபாள மாணவர்கள் தங்களால் படிப்பில் கவனம் செலுத்த முடியவில்லை என்று தெரிவிக்கிறார்கள். இதனிடையே நேபாளத்தில் வெள்ளத்தில் சிக்கிய தமிழர்களை மீட்கும் நடவடிக்கையாக தமிழக அமைச்சர்கள் டெல்லியில் முகாமிட்டுள்ளார்கள். இந்த பயங்கர வெள்ளத்தில் 359 பேர் பலியாகியுள்ள நிலையில் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் மற்றும் இந்திய நாட்டவர்கள் பலர் அங்கு பாதிப்படைந்துள்ளார்கள்.
3: பனிப்பாறை சரிவு காரணமாக நேபாளத்தின் பொதைகோசி ஆற்றில் நேற்று முன்தினம் திடீரென வெள்ளம் ஏற்பட்டது. சுமார் 5,200 மீட்டர் உயரத்தில் லாங்டாங் நெருங் மலையின் வடக்கு பகுதியில் இருந்த மிகப்பெரிய பனிப்பாறை உடைந்து சுமார் 1,200 மீட்டர் கீழே உள்ள லெண்டே ஆற்றில் விழுந்ததே இந்த துயரத்திற்கு காரணம் என சாட்டலைட் காட்சிகள் உறுதிப்படுத்தியுள்ளன. இதற்கிடையே சோசென்கோலா மற்றும் புரேபு சாங்கு ஆறுகள் சங்கமிக்கும் பகுதியில் புதிய தடுப்பு ஒன்று உருவாகியுள்ளதாகவும் நேற்றைய நிலவரப்படி அதில் சுமார் 20,00,000 கனமீட்டர் தண்ணீர் தேங்கி நிரம்பி வழிய தொடங்கியுள்ளதாகவும் 72 மணி நேரத்திற்குள் அந்த தடுப்பு உடைந்து திடீர் வெள்ளம் ஏற்படும் அபாயம் உள்ளதாக சீனா எச்சரித்துள்ளது. இதனால் சுனாமியை விட கோர தாக்குதலுக்கு ஆளான நேபாள மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதற்கிடையே சென்னை குரோம்பேட்டையில் உள்ள மகாதேவ் டூர் ஏஜென்ட் மூலமாக சென்ற சேலத்தைச் சேர்ந்த 4 பேர் உட்பட 49 பேர் குறித்து எந்த தகவலும் கிடைக்கப்பெறாததால் உறவினர்கள் சோகமடைந்துள்ளனர். சேலம் மையனூரைச் சேர்ந்த மணிகண்டன், வெள்ளாளப்பட்டி பகுதியைச் சேர்ந்த சுந்தரராஜன் மற்றும் அழகாபுரம் ஸ்ரீராம் நகரைச் சேர்ந்த நாகலட்சுமி, சசிரேகா ஆகிய 4 பேரும் இந்த சுற்றுலா குழுவில் சென்றுள்ள நிலையில் அவர்கள் குறித்த தகவல் கிடைக்காததால் உறவினர்கள் சோகமடைந்துள்ளனர்.
4: இந்த 2 நாளா வந்து எந்த ஒரு தகவலுமே எங்களுக்கு கிடைக்காம இருக்கு. என்னானார் ஏதானார் இருக்காங்களா இல்லைன்றது 49 பேர் டீடைல்ஸ் எங்களுக்கு எதுவுமே இன்ன வரைக்கும் கைக்கு எதுவுமே வரல. என்னானாங்களாச்சு தயவு செய்து கவர்மெண்ட் கொஞ்சம் சீக்கிரம் கண்டுபிடிச்சு சொன்னா நல்லா இருக்கும். ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப ரொம்ப பேச முடியாம, சாப்பிட முடியாம, தூக்கம் இல்லாம எல்லாம் 2 நாளா ரொம்ப கவலையில இருக்கும். தயவு செஞ்சு கொஞ்சம் எங்க இருக்காரோ எதுனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் எங்களுக்கு சீக்கிரமா சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்.
3: கும்பகோணத்தில் இருந்து சுற்றுலா சென்ற 57 நபர்களில் 21 நபர்களை தவிர எஞ்சிய நபர்களின் நிலை 2 நாட்களாக தெரியாத நிலையில் 2 கள நிலவரத்தை அறிக்கையாக அரசு வழங்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சுற்றுலா சென்றவர்களின் நிலை குறித்து அவரது உறவினர்கள் கேட்க வரும்போது தகவல் தெரியாததால் யாத்ரா நிறுவனம் சார்பில் நிறுவனத்தின் உரிமையாளரின் இரண்டாவது மகன் முகமது உசேன் உள்ளிட்ட இரண்டு பேர் நேபாளத்திற்கு புறப்பட்டுள்ளனர். சுற்றுலா சென்றவர்களின் பாஸ்போர்ட் உள்ளிட்ட ஆவணங்கள் அனைத்தும் உரிமையாளர் மகன் சையது ஃபாரூக் சென்ற வேனில் சிக்கி வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கிடையே மீட்பு பணிகளை துரிதப்படுத்த அமைச்சர்கள் திரு ஆதவ் அர்ஜுனா, திரு ராஜ்மோகன், திரு வினோத், திரு தென்னரசு ஆகியோர் விமானம் மூலம் நேபாளம் புறப்பட்டுச் சென்றனர். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ராஜ்மோகன் முதற்கட்ட தகவலின்படி தமிழகத்திலிருந்து 103 பேர் சென்றிருக்கலாம் என்றும், அவர்களில் 26 பேர் உடனடியாக மீட்கப்பட்டுள்ளதாகவும், சிலரை தொடர்பு கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கூறினார்.
1: தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி உஸ்பெகிஸ்தான், கிர்கிஸ்தான் ஆகிய நாடுகளுக்கு நாளை முதல் 4 பயணம் மேற்கொள்கின்றார். முதலில் உஸ்பெகிஸ்தான் செல்லும் பிரதமர் மோடி அந்த நாட்டு தலைவர்களை சந்தித்து இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்துகிறார். அதைத் தொடர்ந்து கிர்கிஸ்தான் செல்லும் பிரதமர் மோடி அந்த நாட்டு தலைநகர் பிஷ்கெக்கில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் மாநாட்டில் பங்கேற்கிறார். இதில் பிராந்திய பாதுகாப்பு சூழல் குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படுகிறது. இதில் பிராந்திய பாதுகாப்புக்கு இந்தியா அளித்து வரும் முக்கியத்துவம் குறித்து பிரதமர் உரையாற்றுகிறார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின், சீன அதிபர் ஷி ஜின்பிங், பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் உள்ளிட்ட தலைவர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்பார்கள் என்று தெரிகிறது. பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் பிரதமர் மோடி இருதரப்பு பேச்சுவார்த்தைகளையும் நடத்த இருக்கிறார். நியூயார்க்கில் RSS தலைவர் மோகன் பகவத் பங்கேற்கும் நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கும் அமைப்பின் எக்ஸ் கணக்கு முடக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. RSS அமைப்பின் தலைவர் மோகன் பகவத் அமெரிக்கா, கனடா மற்றும் பிரிட்டன் ஆகிய நாடுகளுக்கு கடந்த ஆகஸ்ட் 25 முதல் பயணம் மேற்கொண்டுள்ளார். இதில் வருகின்ற ஆகஸ்ட் 29 நியூயார்க்கின் மெடிசன் சதுக்கத்தில் நடைபெறும் பிரமாண்ட நிகழ்ச்சியில் மோகன் பகவத் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கின்றார். இந்த நிகழ்ச்சியை அமெரிக்கன் கிந்துஸ் ஃபார் எங்கேஜ்மெண்ட் அண்ட் டயலாக் என்ற அமைப்பு ஒருங்கிணைந்து நடத்துகிறது. இந்த நிகழ்ச்சி குறித்து அந்த அமைப்பு அவர்களின் எக்ஸ்தல பக்கத்தில் தொடர்ந்து பதிவிட்டு வந்தது. இந்த நிலையில் அகெப்ட் அமைப்பின் எக்ஸ் கணக்கு நேற்று முடக்கப்பட்டதாகவும், பின்னர் பல மணி நேரம் கழித்து மீட்டெடுக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எக்ஸ் தளத்தின் அல்காரிதத்தை தவறாக பயன்படுத்தி சிலர் தங்களின் கணக்கை முடக்க முயன்றதாக அந்த அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. முன்னதாக மோகன் பாவத் பங்கேற்கும் நிகழ்ச்சிக்கு நியூயார்க் நகர மேயரும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவருமான சோரன் மம்தானி மற்றும் கிந்துஸ் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. சென்னை வில்லிவாக்கத்தில் தனியார் மருத்துவமனையில் பிறந்து 2 குழந்தை விற்கப்பட்ட விவகாரத்தில் 7 பேரை தற்போது போலீசார் கைது செய்துள்ளார்கள்.
2: கொருக்குப்பேட்டையைச் சேர்ந்த பவித்ரா என்பவருக்கு வில்லிவாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கடந்த 18 பெண் குழந்தை பிறந்தது. பிறந்து 2 ஆன நிலையில் அந்த குழந்தையை ஆந்திர மாநில தம்பதியினருக்கு விற்கப்பட்டதாக சென்னை மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அதிகாரிக்கு தகவல் கிடைத்தது. இது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தீவிர விசாரணை நடத்தியதில் பவித்ராவுக்கு 2 பிறந்த குழந்தையை இடைத்தரகர்கள் உதவியுடன் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த கணேசமூர்த்தி செல்வரசி தம்பதியினருக்கு 400,000 ரூபாய்க்கு விற்பனை செய்தது தெரியவந்தது. இந்த விவகாரத்தில் இடைத்தரகராக செயல்பட்ட மருத்துவமனை வரவேற்பாளர் துர்கா, இடைத்தரகர் ஆண்டாள் ஆகியோருக்கு தலா 50,000 ரூபாய் கமிஷனாக கொடுத்துள்ளதையும் பவித்ரா ஒப்புக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து குழந்தையின் தாய் பவித்ரா, இடைத்தரகர்கள், மருத்துவமனை பணியாளர்கள் மற்றும் குழந்தையை வாங்கிய ஆந்திராவைச் சேர்ந்த தம்பதியர் உள்பட 7 பேர் கைது செய்யப்பட்டனர். குழந்தை நலனை கருத்தில் கொண்டு தாயை தவிர்த்து மற்ற 6 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த போலீசார் திட்டமிட்டுள்ளனர். மீட்கப்பட்ட குழந்தை தற்போது அரசின் குழந்தைகள் பாதுகாப்பு குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது.
1: தொடர்ந்து போர்களையும் பல நெருக்கடிகளையும் கடந்து வந்த காஷ்மீரின் புகழ்பெற்ற கைத்தறி கம்பள தொழில் தற்போது நலிவடைந்து வருகிறது. இளைய தலைமுறையினர் இந்த கடினமான கைத்தொழிலை தேர்ந்தெடுக்காதது அதற்கு காரணமாக சொல்லப்படுகிறது. மல்பேரி பட்டுநூல் அல்லது தூய செம்மறியாட்டு கம்பளியால் கம்பளங்கள் தயாரிக்கப்படுகின்றன. பல நூற்றாண்டுகளாக அவை அரண்மனைகள், அருங்காட்சியகங்கள், ஆடம்பர வீடுகளை அலங்கரித்துள்ளன. 1980 வரை கம்பளங்கள் காஷ்மீரின் முதன்மை ஏற்றுமதி பொருளாக இருந்தன. 78 வயது நெசவாளர் பசிர் அகமது இதை காண வேதனையாக இருப்பதாக கூறுகிறார். இன்று தேர்ந்த நெசவாளர் ஒருவர் நாளுக்கு சுமார் 500 ரூபாய் 5 அமெரிக்க டாலர் சம்பாதிக்கிறார். திறன் தேவையில்லாத பல வேலைகளின் ஊதியத்தை விட இது குறைவாக இருக்கிறது. நீண்ட வேலை நேரமும் குறைந்த ஊதியமும் இளையவர்களை கவரவில்லை. ஒரு கம்பளத்தை முடிக்க நெசவாளர் குழுவுக்கு ஓராண்டு வரை ஆகலாம். சில கம்பளங்கள் அனைத்துலக சந்தையில் 20,000 அமெரிக்க டாலர் வரை விற்கப்படுகின்றன. இந்த தொழிலில் தற்போது சுமார் 30,000 பேர் பணியாற்றுவதாக மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. தொழிலை நவீனப்படுத்தவும் புதிய நெசவாளர்களை ஈர்க்கவும் முயற்சிகள் எடுக்கப்படுகின்றன. உண்மையான காஷ்மீர் கம்பளங்களை மலிவான போலிகளிலிருந்து வேறுபடுத்தவும் முயற்சி எடுக்கப்படுகிறது. சக்தி இருக்கும் வரை தொழிலை தொடரப்போவதாக வயதான நெசவாளர்கள் தெரிவிக்கிறார்கள். பாட்டி பண் தரவில்லை என்பதற்காக மயிலாடுதுறையில் குறைந்த விலைக்கு எடுத்த டெண்டரை ரத்து செய்துவிட்டு அதிக தொகைக்கு டெண்டர் எடுத்த தமிழக வெற்றிக்கழக ஒன்றிய செயலாளருக்கு டெண்டரை தான் கொடுத்து விட்டதாக ஒப்பந்தக்காரர் ஒருவர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
3: மயிலாடுதுறை மாவட்டம் பெருந்தோட்டம் பகுதியைச் சேர்ந்த திரு அப்துல் அகத் என்பவர் ஒப்பந்ததாரர்களிடம் துணை ஒப்பந்த பணிகளை செய்து வருகிறார். இந்நிலையில் மயிலாடுதுறை ஊராட்சி ஒன்றியத்தில் 10 இடங்களில் தலா 4 லட்சம் ரூபாய் மதிப்பில் போர்வெல் அமைத்து மின் இணைப்பு வழங்குவதற்கான டெண்டரில் குறைந்த தொகைக்கு டெண்டர் எடுத்தவரிடம் 10% பார்ட்டி ஃபண்ட் கேட்டதாகவும் அதற்கு மறுப்பு தெரிவித்ததால் அவரது ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டதாகவும் புகார் எழுந்துள்ளது. குறைந்த தொகைக்கு எடுத்த தனது டெண்டரை ரத்து செய்துவிட்டு அதிக தொகைக்கு டெண்டர் எடுத்த தாவேக்கா ஒன்றிய செயலாளருக்கு டெண்டரை கொடுத்து விட்டதாக திரு அப்துல் அகத் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளார். லஞ்சம் மற்றும் ஊழலற்ற ஆட்சி நடத்துவதாக கூறும் ஆளும் கட்சியினர் அரசுக்கு நிதி இழப்பை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் தனது புகாரில் தெரிவித்துள்ளார்.
5: நான் வந்துட்டு ஒரு வேலையை 4 லட்சம் ரூபா வேலையை 3:30 பண்ணி தரேன் சொல்றேன். எனக்கு கொடுக்காம 4 லட்சம் ரூபா வேலையை 3:95 பண்றேன் சொல்றவங்களுக்கு பிட்டா கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 10 ஒர்க்குக்கு 7 லட்சம் ரூபா கவர்மெண்ட்டுக்கு லாஸ். ஏன் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு நெருக்கடிய சப்கான்ட்ராக்டர் ஏதோ கான்ட்ராக்டர் எல்லாம் கிடையாது, சப்கான்ட்ராக்டர் ஏதோ சின்ன ஒர்க்ல போடுறவங்களுக்கு இவ்வளவு பெரிய நெருக்கடிய இந்த கவர்மெண்ட், இந்த கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஆள் அரசுல இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர்கள்லாம் நெருக்கடி கொடுக்கறாங்கன்னு தெரிய வருது.
3: சீர்காழியைச் சேர்ந்த தீரன் என்பவர் கடந்த 4 ஆண்டுகளாக ஒப்பந்ததாரர்களிடம் துணை ஒப்பந்த பணிகளுக்காக விண்ணப்பித்து வருவதாகவும் இதுவரை தனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றும் கூறியுள்ளார். இதேபோல் துணை ஒப்பந்த பணிகளுக்காக விண்ணப்பித்து காத்திருக்கும் பலருக்கும் வாய்ப்பு வழங்கப்படாத நிலையில் தற்போது விண்ணப்பித்த ஆளும் கட்சி நிர்வாகிக்கு உடனே சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.
6: மயிலாடுதுறை ஒன்றியத்தில் ஒதுக்கியிருக்கிற அந்த போர்வெல் ஒர்க் 4 லட்சம் ரூபா மதிப்புல 10 போர்வெல் ஒர்க் வந்திருக்கு. அந்த 10 ஒர்க்ல 3 ஒர்க்கு புதுசா இப்ப இந்த ஜூலை 1 ஜியோக்கு பிறகு அப்ளை பண்றாரு. ஒருத்தர் அவருக்கு சால்வன்சியும் வருது, சால்வன்ஸ் சர்டிபிகேட்டும் வருது, அவருக்கு 3 வேலையும் கிடைக்குது. இப்ப எங்களை போன்ற சாமானியர்கள் சப்கான்ட்ராக்டரா 10 வருஷத்துக்கு மேல கஷ்டப்படுறோம். எங்களுக்கு வந்து இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட்டை தரமாட்டாங்க.
3: எனவே இந்த விவகாரத்தில் அதிக விலைக்கு டெண்டர் கோரி ஆளுங்கட்சி பிரமுகருக்கு பணிகள் வழங்கப்பட்டது தொடர்பாக உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று துணை ஒப்பந்ததாரர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
1: தொடர்ந்து கடலூர் மாவட்டத்தில் அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் அடுத்த மாதம்தான் கொள்முதல் செய்ய முடியும் என்று அதிகாரிகள் கூறியதால் விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள்.
3: கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதியான பேரலையூர், வேட்டக்குடி, கிளிமங்கலம், பரவலூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்பட்டு வருகின்றன. இங்கு குறுவை நெல் அறுவடை செய்யும் விவசாயிகள் ஆங்காங்கே உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் விற்பனை செய்து வருகின்றனர். இந்நிலையில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் மணிகள் கொள்முதல் செய்யப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தற்போது மழை பெய்து வருவதால் நெல் மணிகள் மழையில் நனைந்து சேதமடையும் நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் வேதனை தெரிவித்தனர்.
7: ரோடு நெல் ஏற்றல எங்க ஊர்ல கிடக்கு, அதனால வந்து ரோடு ஏற்றால்தான் நெல் போட மாட்டாங்க மக்கள். எங்க நெல் எல்லாம் முளைச்சிட்டு கிடக்கு எடுக்கல. நாங்கள் விவசாயம் என்ன பண்றது? இதை போல செஞ்சா எங்களுக்கு நஷ்டம் தான். 1 மாசம் எடுக்குன்னு சொல்றாங்க, போடுறேன்னு சொல்றாங்க.
3: கொள்முதல் தாமதமாகும் பட்சத்தில் நெல் மணிகள் ஈரப்பதம் அடையாமல் இருக்க தார்பாய்களை கொண்டு தற்காலிகமாக மூடி பாதுகாக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
1: தொடர்ந்து இந்திய உணவுக் கழகத்தைச் சேர்ந்த பெண் அதிகாரி ஒருவர் இந்தியாவுக்கு எதிராக பேசுவது போன்ற வீடியோ பரவி வர நிலையில் அது குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. மத்திய அரசு நிறுவனமான இந்திய உணவுக் கழகத்தைச் சேர்ந்த பெண் அதிகாரி ஒருவர் காஷ்மீரை இந்தியா ஆக்கிரமித்து தொடர்ந்து அங்கேயே இருப்பது அநீதி என்று பேசுவது போன்ற வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. அந்த பெண் இந்திய உணவுக் கழகத்தில் தரம் சரிபார்ப்பு பிரிவில் மேலாளராக பணிபுரிவதாக கூறப்படுகிறது. அவர் தற்போது விசாரிக்கப்படுகிறார். தமிழ்நாடு முழுவதும் அரசு அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடாத்திய அதிரடி சோதனைகளில் கணக்கில் வராத 1.5 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது.
2: மாநிலத்தில் மொத்தம் 38 அரசு அலுவலகங்களில் நேற்று லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். இதில் கணக்கில் காட்டப்படாத 28.24 லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் ஜிபே மூலம் மேற்கொள்ளப்பட்ட 89.89 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஆன்லைன் பரிவர்த்தனைகளும் கண்டறியப்பட்டன. இதுகுறித்து தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஊழல் மற்றும் முறைகேடுகளை கண்டறியும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை பேரூராட்சி அலுவலகத்தில் 2.14 லட்சம் ரூபாயும், நீலகிரி மாவட்ட பஞ்சாயத்து அலுவலகத்தில் 6.85 லட்சம் ரூபாயும், மதுரை ஊமச்சிக்குளம் சார்பதிவாளர் அலுவலகத்தில் 1.86 லட்சம் ரூபாயும் சிக்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகை வட்டாட்சியர் அலுவலகத்தில் 3.12 லட்சம் ரூபாயும், ஒசூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் 3.14 லட்சம் ரூபாய் ரொக்கமும் சிக்கியது. திருச்செந்தூர் மீன் வளர்ச்சித்துறை அலுவலகத்தில் 1.56 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. சென்னை கிண்டியில் உள்ள அரசின் தலைமை மின் ஆய்வாளர் அலுவலகத்தில் 31.52 லட்சம் ரூபாய் ஆன்லைன் பரிவர்த்தனை நடைபெற்றிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் கள்ளக்குறிச்சி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் 6.69 லட்சம் ரூபாயும், கடலூர் பேரூராட்சி அலுவலகத்தில் 5.45 லட்சம் ரூபாயும், அரியலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் 7.24 லட்சம் ரூபாயும் ஜிபே மூலம் பரிவர்த்தனை செய்யப்பட்டது தெரியவந்துள்ளது. இந்த சோதனையில் பறிமுதல் செய்யப்பட்ட கணக்கில் வராத பணம் மற்றும் கண்டறியப்பட்ட டிஜிட்டல் பரிவர்த்தனைகளின் மொத்த மதிப்பு 1.18 லட்சம் ரூபாயாகும்.
1: இனி இன்று சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு 600 ரூபாய் குறைந்து, ஒரு சவரன் 1,17,200 ரூபாவுக்கும் கிராமுக்கு 75 ரூபாய் குறைந்து 15,030 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி விலை 1 கிராம் 5 ரூபாய் குறைந்து 260 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழ்வழியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலகச் செய்திகள். நோர்வே நாட்டின் மன்னர் 5ஆம் ஹராட்டின் உடலை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நோர்வே நாட்டின் மன்னராக கடந்த 1991 முதல் பதவி வைத்து வரும் 89 வயதான 5ஆம் ஹராட் இரத்த சோகியால் பாதிக்கப்பட்டு கடந்த சில வாரங்களாக சிகிச்சை பெற்று வருகிறார். இதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் மாதத்தின் தொடக்கத்தில் தலைநகர் ஒஸ்லோவில் உள்ள தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மன்னர் ஹராட் சில நாட்கள் கழித்து சீற்றம் முடிந்து வீடு திரும்பியிருந்தார். இந்த நிலையில் மன்னர் ஹராட்டுக்கு ரத்தத்தில் பாக்டீரியா தொற்று ஏற்பட்டுள்ளதாகவும், இதனால் அவரது உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடமாக இருப்பதாக நோர்வே அரசு மாளிகை நேற்று அறிவித்தது. கடந்த சில வாரங்களாக தொடர்ந்து உடல்நிலை பாதிப்பால் மன்னர் ஹராட் ஓய்வு பெற்று வரும் நிலையில் அவரது மகனும் நோர்வே நாட்டின் பட்டத்து இளவரசருமான கக்கோன் அரசு பிரதிநிதியாக தற்போது செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. பிந்தி கிடைத்த தகவல்களின்படி அவர் இறந்துவிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. நேபாளத்தில் சுனாமியை போன்ற சீற்றத்துடன் வெள்ளம் கட்டிடங்களையும் மக்களையும் விழுங்கியது. பாலங்கள் உடைந்து வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன. உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 400 நெருங்குகிறது. சுமார் 1400 பேரை காணவில்லை. அத்தகைய சக்தி வாய்ந்த வெள்ளம் எப்படி ஏற்பட்டது? நிபுணர்கள் தங்களது ஊகங்களை முன்வைத்திருக்கிறார்கள். பனிப்பாறை உடைந்தது. துணைக்கோள படங்களை காணும் போது நேபாளத்துக்கும் திபெத்துக்கும் இடையிலான எல்லைப் பகுதியில் ஒரு பனிப்பாறை உடைந்ததாக தெரிகிறது. அந்த பனிப்பாறை கடல் மட்டத்திலிருந்து 5,200 மீட்டர் உயரத்தில் இருந்ததாக ஆய்வாளர்கள் கணிக்கிறார்கள். பனிப்பாறை பின்னர் 1,200 மீட்டர் கீழே பள்ளத்தாக்கில் விழுந்ததாக அவர்கள் நம்புகிறார்கள். கீழே விழுந்த பனிக்கட்டி கற்கள் மண் படிவங்கள் முதலியவற்றையும் சேகரித்தது. அதுவே நகரம் பனிக்கட்டியை வலுவடைய செய்ததாக ஆய்வாளர்கள் நம்புகிறார்கள். நிலநடுக்கத்தால் நிலச்சரிவு ஏற்பட்டது. நேபாளத்தின் வெளியுறவு அமைச்சர் ஒரு நிலநடுக்கத்தால் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கலாம் என்று கூறுகிறார். நிலச்சரிவு ஒரு ஆற்றை முடக்கியதால் தண்ணீர் பாய்ந்தோடியிருக்கலாம் என்று சிசிர் கனல் கூறுகின்றார். நிலச்சரிவே தொடக்கம். அமெரிக்க புவியியல் ஆய்வு நிலையம் லடக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுவதை நிராகரித்திருக்கிறது. நிலச்சரிவு ஏற்பட்டதால் 4.4 ரிக்டர் அளவிலான நில அதிர்வுகள் உணரப்பட்டதாக அது தெரிவித்தது. நேபாளத்தில் பாறையும் பனியும் கலந்த நிலச்சரிவு ஏற்பட்டதால் லிகண்ட் ஆற்றின் ஒரு பகுதி முடக்கப்பட்டதாக அனைத்துலக ஒருங்கிணைந்த மலைப்பகுதி மேம்பாட்டு அமைப்பு தெரிவிக்கிறது. அது வெள்ளத்துக்கு பங்களித்ததாக அந்த அமைப்பு தெரிவித்திருக்கிறது. சம்பவம் எப்படி ஏற்பட்டது என்பதை கண்டறிய விசாரணைகள் அங்கு தொடர்கின்றன. நேபாளத்துக்கு உலக நாடுகள் நிதியுதவி அளித்துள்ளன. செஞ்சிலுவை சங்கம் $31 மில்லியன் அவசரகால நிதிக்கு கோரிக்கையை விடுத்துள்ளது. இருந்தாலும் மோசமாக பாதிக்கப்பட்ட இடங்களை சென்றடைவதில் சிரமங்கள் நீடிக்கின்றன. முதன்முறை ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் அடித்து வரப்பட்ட குப்பைகள் குவிந்திருப்பதால் ஆற்றில் நீர்மட்டம் உயர்வதாக நேபாளம் சொல்கிறது. சுமார் 1200 ஒலிம்பிக் நீச்சல் குளங்களை நிரப்பும் அளவு தண்ணீர் தனது எல்லையில் உள்ள ஏரியில் பாயலாம் என்று சீனா முன்னிறைக்கிறது. அதேவேளை வெள்ள அபாயம் காரணமாக இந்தியாவின் பீகார் உத்தரப்பிரதேச மாநிலங்கள் உச்ச விழிப்பு நிலையில் உள்ளன. பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு செல்ல அது பெரும் தடையாக இருக்கிறது. உக்ரைன் தலைநகர் கீவ் உட்பட 9 முக்கிய நகரங்களை குறிவைத்து ரஷ்யா நேற்று அதிகாலை நடத்திய தீவிர ஏவுகணை ட்ரோன் தாக்குதலில் ஒரு பெண் உட்பட 2 உயிரிழந்தார்கள். 14 மேற்பட்டோர் காயமடைந்தார்கள். கடந்த புதன்கிழமை இரவு தொடங்கி வியாழக்கிழமை காலை வரை, அதாவது நேற்று வரை நீடித்த இந்த தாக்குதலில் உக்ரைன் ராணுவம் சார்ந்த தொழிற்பேட்டைகள், எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள், துறைமுகங்கள் ஆகியவற்றை இலக்கு வைத்து தாக்கியதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. ஆனால் ரஷ்யாவின் தாக்குதலில் குடியிருப்பு பகுதிகள், பள்ளிகள், தானிய கிடங்குகள், மருத்துவமனைகளும் சேதமடைந்துள்ளன. உக்ரைனின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை பலவீனப்படுத்தும் நோக்கில் ரஷ்யா இந்த மிகப்பெரிய வான்வெளி தாக்குதலை முன்னெடுத்ததாக உக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். இதையொட்டி உக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலஸ்கி கூறுகையில், ரஷ்யாவின் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை எதிர்கொள்ள உக்ரைனுக்கு பாட்ரியாட் வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் உடனடியாக தேவைப்படுகிறது. ஐரோப்பிய நாடுகள் இதை அமெரிக்காவிடமிருந்து பெற்றுத்தர வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்திருக்கிறார். ரஷ்ய தாக்குதலுக்கு பதிலடியாக உக்ரைன் எல்லைக்குள் உக்ரைன் ராணுவமும் நூற்றுக்கணக்கான தொலைதூர ட்ரோன்களை அனுப்பி தாக்குதல் நடத்தியுள்ளது. உக்ரைனின் 267 ட்ரோன்களை தாங்கள் சுட்டு வீழ்த்தியதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. இதனிடையே அண்ட நாடான மோல்டாவின் வான்வெளிக்குள் 5 ட்ரோன்கள் அத்துமீறி நுழைந்ததாக அந்த நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நேற்று சுதந்திர தினத்தை கொண்டாடிய மோல்டோ நாட்டுக்கு உக்ரைன் அதிபர் செலஸ்கி பயணம் மேற்கொண்டதற்கு முன்னதாக இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது கூடுதல் கவனத்தை ஈர்த்துள்ளது. பாகிஸ்தான் மற்றும் குவைத் இடையே கூட்டு பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. குவைத் பாதுகாப்பு அமைச்சர் ஷேக் அப்துல்லா அலி அல் சலீம் அல் சபா அரசுமுறை பயணமாக பாகிஸ்தான் நாட்டுக்கு சென்றுள்ளார். இந்த பயணத்தில் அவர் பாகிஸ்தானின் பாதுகாப்பு அமைச்சர் குவாஜா ஆசிப்பை நேற்று நேரில் சந்தித்து உரையாடினார். இந்த சந்திப்பில் பாகிஸ்தான் மற்றும் குவைத் இடையே புதிய கூட்டு பாதுகாப்பு ஒத்துழைப்புக்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இதன் மூலம் இருதரப்பும் ராணுவ பயிற்சிகளில் ஈடுபடுவதுடன் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேம்படுத்த இணைந்து செயல்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. ஏற்கனவே துருக்கி மற்றும் சவுதி அரேபியாவுடன் இணைந்து முத்தரப்பு பாதுகாப்பு ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் அரசு மேற்கொண்டிருந்தது. நேட்டோ அமைப்பில் இடம்பெற்றுள்ள துருக்கியுடன் மேற்கொள்ளப்பட்ட இந்த ஒப்பந்தத்தின் மூலம் ஒரு நாட்டின் மீதான தாக்குதல் 3 நாடுகளின் மீதான தாக்குதலாக கருதப்பட்டு ராணுவ நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. 2 லட்சம் விசாக்களை டிரம்ப் நிர்வாகம் ஆய்வு செய்து வரும் நிலையில் அமெரிக்க விசா உரிமை அல்ல, ஒரு சலுகைதான் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது.
2: அமெரிக்காவில் விசா நடைமுறைகளை மேலும் கடுமையாக்கும் நடவடிக்கைகளை டிரம்ப் நிர்வாகம் மேற்கொண்டுள்ளது. 2016 முதல் 2026 வரை B1 வணிகம் மற்றும் B2 சுற்றுலா விசாக்கள் மூலம் நாட்டிற்குள் நுழைந்து பின்னர் புகலிடம் கோரி விண்ணப்பித்துள்ள சுமார் 2 லட்சம் வெளிநாட்டினரின் விசாக்களை ஒட்டுமொத்தமாக ரத்து செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் பாதுகாப்புத்துறை பரிந்துரையை ஏற்று தொழில்துறை பணியாளர்களுக்கான H1B விசா கட்டணத்தை 1,03,265 அதாவது இந்திய மதிப்பில் 99 லட்சம் ரூபாயாக உயர்த்தவும் டிரம்ப் அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக அமெரிக்க தூதரகங்களில் விசா நேர்காணல்கள் திடீரென நிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் அமெரிக்காவிற்குள் நுழையும் போது தங்கள் உண்மையான நோக்கங்கள் குறித்து வெளிநாட்டினர் பொய்யான தகவல்களை அளித்தார்களா என்பதை அறிய சுமார் 2 லட்சம் விசாக்களை அமெரிக்க அரசு ரகசியமாக ஆய்வு செய்து வருகிறது. இதுகுறித்து செய்தியாளரின் கேள்விக்கு பதிலளித்து தெரிவித்த அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ஜாமி பிகோட், அமெரிக்காவில் தங்கியிருப்போர் தங்கள் சொந்த நாட்டிற்கு திரும்புவார்கள் என்ற எதிர்பார்ப்பின் அடிப்படையிலேயே தற்காலிக விசா வழங்கப்படுவதாகவும் இது உரிமை அல்ல, ஒரு சலுகைதான் என்றும் கூறினார். அமெரிக்க விசா முறையில் நடைபெறும் மோசடி மற்றும் முறைகேடுகளை ஒடுக்கும் நடவடிக்கைகளையே அரசு மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தற்காலிக விசாவில் வந்துவிட்டு பின்னர் தஞ்சம் கோருதல் அல்லது நிரந்தர குடியுரிமை பெற முயன்றவர்களின் வழக்குகளை வெளியுறவுத்துறை மற்றும் உள்நாட்டு பாதுகாப்புத்துறை ஆகியவை இணைந்து ஆய்வு செய்து வருவதாக ஜாமி பிகோட் கூறினார். தூதரக அதிகாரியிடம் பொய்யான தகவலை அளித்தால் அது மோசடியாக கருதப்பட்டு அவரது விசா ரத்து செய்யப்படலாம் என அவர் தெரிவித்தார்.
1: தொடர்ந்து ஜெர்மனியின் பிராங்க்ஃபர்ட் விமான நிலையத்தில் ஊழியர்கள் இருவர் மலேரியா நோயால் உயிரிழந்தார்கள். கொசுக்களால் பரவும் மலேரியா நோயால் 6 ஊழியர்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அந்த கொசுக்கள் விமானம் வழி பிராங்க்ஃபர்ட் விமான நிலையத்துக்குள் வந்ததாக நம்பப்படுகிறது. அதுவே ஜெர்மனியின் ஆக பரபரப்பான விமான நிலையம். கொசுக்களை பிடிக்க விமான நிலையத்தில் பொறிகள் வைக்கப்பட்டுள்ளன. அவை எங்கிருந்து வந்தன, என்ன ரகம் என்பது ஆராயப்படும். விமான நிலையத்தின் வெவ்வேறு பகுதிகளில் வெவ்வேறு வேலைகளில் இருக்கும் 6 நபர்கள் பாதிக்கப்பட்டார்கள். அவர்கள் அனைவரையும் கடித்தது ஒரே கொசுவா வெவ்வேறு கொசுக்களா என்பது தெரியவில்லை. மலேரியா நோய் மனிதரிடமிருந்து மனிதருக்கு பரவாது, கொசுக்களால் மட்டுமே பரவக்கூடியது. ஆகவே பிராங்க்ஃபர்ட் நகர மக்கள் பாதிக்கப்படக்கூடிய அபாயம் மிகவும் குறைவென்று சுகாதார அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். அமெரிக்காவில் கழிப்பறை தாளின் அதாவது டொய்லெட் பேப்பரின் விலை அதிகரித்துள்ளது. அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையே நீடிக்கும் வர்த்தக போர் அதற்கு காரணமாக தெரிவிக்கப்படுகிறது. சென்ற வாரம் இரு நாடுகளுக்கு இடையே வர்த்தக பேச்சுவார்த்தை முறிந்து போனது. அமெரிக்கா மீது கனடா பதிலுக்கு பதில் வரி விதிக்கும் என்று கனடிய பிரதமர் மாக்கானே தெரிவித்திருந்தது நேர்கள் அறிந்ததே. அடுத்த மாதம் செப்டம்பர் 8 முதல் சுமார் 900 அமெரிக்க பொருட்கள் மீது 25 விழுக்காடு முதல் 50 விழுக்காடு வரை வரி விதிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். அதில் மோசமாக பாதிக்கப்படுவது காகிதம் தொடர்பான பொருட்கள் என்று தெரிய வருகிறது. குறிப்பாக டாய்லெட் பேப்பர், கழிப்பறை தாள் அல்லது முகத்துக்கு பயன்படுத்தப்படும் தாள் மீது வரி விதிக்கப்படும் என்று கனடா மிரட்டுகிறது. பொதுவாக கழிப்பறை தாள்கள் அமெரிக்காவில் தான் தயாரிக்கப்படுகின்றன. ஆனால் அதற்கான மூலப்பொருட்கள் கனடாவிலிருந்து தான் செல்கிறது. 2024 அமெரிக்கா கனடாவிலிருந்து 328 மில்லியன் டாலர் மதிப்பிலான கழிப்பறை தாள்களை இறக்குமதி செய்திருந்தது. தொடரும் வர்த்தக போரால் விலைவாசி உயரக்கூடும் என்ற அச்சம் இரண்டு நாட்டு மக்களிடமும் நிலவுகிறது. சொத்துக்களை அறிவிக்க தவறியதாக மலேசிய முன்னாள் பிரதமர் இஸ்மாயில் சப்ரி யாக்கோப் மீது ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. 66 வயது இஸ்மாயில் கோலாலம்பூர் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரினார். கிட்டத்தட்ட 40 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள பணத்தை அவர் அறிவிக்க தவறியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மலேசிய ரிங்கிட், சிங்கப்பூர் வெள்ளி, அமெரிக்க டாலர் உள்ளிட்ட 10 வகை நாணயங்கள் அதில் அடங்குகின்றன. மேலும் 5 தங்க கட்டிகள், ஒரு வெள்ளிக்கட்டி, ஒரு தங்க நாணயம் ஆகியவற்றையும் அவர் அறிவிக்கவில்லை. அவருக்கு 3,00,000 ரிங்கிட் பிணை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கு செப்டம்பர் 29 மீண்டும் நீதிமன்றத்துக்கு வருகிறது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படலாம். இஸ்மாயில் 2021 ஆகஸ்ட் முதல் 2022 நவம்பர் வரை மலேசியா பிரதமராக இருந்தார். 700 மில்லியன் ரிங்கிட் அரசாங்க நிதி தொடர்பான ஊழல் விசாரணையில் கடந்த ஆண்டு அவர் பலமுறை விசாரிக்கப்பட்டிருந்தார். கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தின் 2 முனையத்தில் விமானத்தின் சக்கர பகுதியில் அடையாளம் தெரியாத ஒருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானின் டோக்கியோவில் இருந்து சென்ற அந்த விமானத்தில் சடலம் இருந்தது. அந்த விமானம் நேற்று காலை சுமார் 6:30 தரையிறங்கியது. விமானத்தின் சக்கர பகுதியை திறக்கும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டிருந்தார்கள். அப்போது அந்த பகுதியிலிருந்து துர்நாற்றம் வீசியதை அவர்கள் கவனித்தார்கள். அதை திறந்து பார்த்தபோது உள்ளே சடலம் இருப்பதை கண்டுபிடித்தார்கள். இதையடுத்து விமான நிலையத்தின் காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. உயிரிழந்தவருக்கு 20 முதல் 30 வயது வரை இருக்கலாம் என்று முதற்கட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. அவர் இறந்து 72 மணி நேரத்துக்கு அதிகமாகி இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. அவர் ஆணா பெண்ணா என்பது இன்னமும் கண்டறியப்படவில்லை. உயிரிழந்தவரின் அடையாள ஆவணங்கள் எதுவும் கிடைக்கவில்லை. விசாரணை தொடர்கின்றது. ஜப்பானின் பிரபல ஓவிய கலைஞர் யாயோய் குசாமா காலமானார். அவருக்கு வயது 97. அவர் ஆகஸ்ட் 14 தேதி காலமானதாக அவருடைய இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் மரணத்துக்கான காரணம் வெளியிடப்படவில்லை. கண்ணை பறிக்கும் வண்ணங்கள் வடிவங்களை கொண்டு கலைப்படைப்புகளை உருவாக்குவதில் அவர் பெயர் பெற்றவர். குறிப்பாக போல்காடோட் என்ற புள்ளிகளை கொண்டு ஓவியங்களை படைப்பதில் அவர் கைதேர்ந்தவராக போற்றப்படுகிறார். திருமதி குசம்மா ஜப்பானின் ஆக புகழ் பெற்ற நவீன கால கலைஞர்களில் ஒருவர். அவர் 27 வயதில் ஜப்பானை விட்டு நியூயோர்க்கு சென்றார். அங்கு அவருடைய கலைப்படைப்புகள் உலகெங்கும் பிரபலமடைய தொடங்கின. மியூசியம் ஆஃப் மாடர்ன் ஆர்ட், விட்னரி மியூசியம் உட்பட பல்வேறு அரும்பொருளகங்களில் அவருடைய படைப்புகள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. சிறுவயதில் அவருக்கு புள்ளிகள், பூக்கள், வெளிச்சங்கள் ஆகியவை மாயையாக தோன்றின. அவற்றை மையமாக கொண்டு திருமதி குசாமா தமது கலைப்படைப்புகளை உருவாக்கினார். சர்க்கரை இல்லாத சுவிங்கம் மற்றும் புதினா மிட்டாய்களில் பொதுவாக பயன்படுத்தப்படும் சைலிட்டால் என்ற இனிப்பூட்டியை அதிக அளவில் உட்கொள்வோருக்கு மாரடைப்பு அல்லது பக்கவாதம் ஏற்படும் அபாயம் அதிகரிக்கக்கூடும் என்று புதிய ஆய்வொன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியின் பெர்லினில் உள்ள சரிட்டி பல்கலைக்கழக மருத்துவமனையைச் சேர்ந்த ஆய்வாளர்கள் 17,710 பேரின் சுமார் 30 ஆண்டு கால தரவுகளை ஆய்வு செய்திருக்கிறார்கள். இதன்போது ரத்தத்தில் சைலிட்டால் அளவு அதிகமாக இருந்தவர்களுக்கு குறைந்த அளவு கொண்டவர்களுடன் ஒப்பிடுகையில் மாரடைப்பு, பக்கவாதம் அல்லது இதய நோய் தொடர்பான அகால மரணம் ஏற்படும் அபாயம் அதிகமாக இருந்ததாக ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். 6 ஆண்டு கால தொடர் கண்காணிப்பில் வயது, பாலினம், புகைப்பிடித்தல் மற்றும் உயர் ரத்த அழுத்தம் உள்ளிட்ட இதய நோய் அபாய காரணிகளை கருத்தில் கொண்ட பின்னரும் ரத்தத்தில் அதிக சைலிட்டால் அளவு கொண்டவர்களுக்கு முக்கிய இருதய ரத்த நாள சம்பவங்கள் ஏற்படும் அபாயம் 57% அதிகமாக இருந்ததாக அந்த ஆய்வு தகவல் தெரிவிக்கிறது. மேலும் நீண்டகால கண்காணிப்பில் மாரடைப்பு, பக்கவாதம் அல்லது இதய நோய் காரணமாக உயிரிழக்கும் அபாயம் 18% அதிகமாக இருந்ததாகவும் தெரிய வந்துள்ளது. சைலிட்டால் இயற்கையாகவே மனித உடலில் காணப்படும் ஒரு சர்க்கரை அல்கோஹோல் வகையாகும். குறைந்த கலோரி கொண்ட இனிப்பை வழங்குவதால் சர்க்கரைக்கு மாற்றாக சுவிங்கம், மிட்டாய்கள், பானங்கள் மற்றும் வாய்வழி பராமரிப்பு பொருட்களில் இது பயன்படுத்தப்படுகிறது. பல் சொத்தையை ஏற்படுத்தும் சில பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை குறைப்பதன் மூலம் பல் நலனுக்கும் சைலிட்டால் சில நன்மைகளை வழங்கக்கூடும் என்று கூறப்படுகிறது. ஆனாலும் சைலிட்டாலை அதிக அளவில் உட்கொள்வது இரத்த முறையின் தன்மையை அதிகரித்து இரத்த உறவு ஏற்படும் அபாயத்துடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என்று முந்தைய ஆய்வுகள் சுட்டிக்காட்டியிருக்கின்றன. இருந்தாலும் சைலிட்டால் மற்றும் இருதய நோய்களுக்கு இடையிலான தொடர்பை இந்த ஆய்வு சுட்டிக்காட்டினாலும் சைலிட்டால் நேரடியாக மாரடைப்பு அல்லது பக்கவாதத்தை ஏற்படுத்துகிறது என்பதை இது நிரூபிக்கவில்லை என்று சில நிபுணர்கள் எச்சரித்துள்ளார்கள். எனவே சைலிட்டால் உட்கொள்வதற்கு இருதய நோய்களுக்கும் இடையிலான தொடர்பை உறுதிப்படுத்த மேலதிக ஆய்வுகள் அவசியம் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இனி விளையாட்டுச் செய்திகளில், இந்தியா உட்பட 8 அணிகள் பங்கேற்கும் ஆசிய மகளிர் கிரிக்கெட் போட்டி துபாயில் இன்று தொடங்குகிறது. இன்று நடைபெறும் போட்டியில் ஹாங்காங், தாய்லாந்து அணிகள் மோதுகின்றன. இலங்கை இந்திய அணிகளுக்கு இடையிலான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நேற்று சமநிலையில் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டது. 2வது போட்டியின் இறுதி நாளில் இலங்கை அணி சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியதால் 9 விக்கெட்டுகளை இழந்து 429 ஓட்டங்களை பெற்றிருந்த போது ஆட்டத்தை இடைநிறுத்துவதாக அறிவித்தது. நேற்றைய ஆட்டத்தில் இலங்கை அணியின் பின்வரிசை வீரர்களுடன் இணைந்து சோனால் தினுசா போராட்டம் மிக்க ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். இதில் 264 பந்துகளை எதிர்கொண்ட சோனால் தினுசா 8-4 ஓட்டங்கள் மற்றும் 2-6 ஓட்டங்கள் அடங்கலாக ஆட்டமிழக்காமல் 133 ஓட்டங்களை பெற்றிருந்தார். முன்னதாக நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று முதலில் துடுப்படுத்தாடிய இந்திய அணி 9 விக்கெட்டுகளை இழந்து 503 ஓட்டங்களை பெற்ற நிலையில் தனது முதல் இன்னிங்ஸை இடநிறுத்திக் கொண்டது. இதனையடுத்து முதல் இன்னிங்ஸில் துடுப்படுத்தாடிய இலங்கை அணி முதல் இன்னிங்ஸில் 290 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. இதனால் 213 ஓட்டங்கள் பின்தங்கிய நிலையில் ஃபாலோவன் பெற்ற இலங்கை அணி 2வது இன்னிங்ஸில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியதால் 9 விக்கெட்டுகளை இழந்து 429 ஓட்டங்களை பெற்றிருந்தது. சோனால் தினிசாவுடன் இணைந்து பசிந்து சூரிய பண்டாரா 92 ஓட்டங்களையும், கமிந்து மெந்திஸ் 55 ஓட்டங்களையும், கேசரன் வந்த 46 ஓட்டங்களையும் பெற்று இலங்கை அணியின் போராட்டத்துக்கு முக்கிய பங்களிப்பை வழங்கினார்கள். இதன் மூலம் இரண்டாவது டெஸ்ட் போட்டி சமநிலையில் முடிவுக்கு வந்தது. ஆனாலும் முதல் டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெற்றிருந்த இந்திய அணி இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை 1-0 என்று கைப்பற்றியுள்ளது. ஆனாலும் முதல் டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெற்றிருந்த இந்திய அணி இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை 1-0 என்று கைப்பற்றியுள்ளது. இந்திய அணியில் மீண்டும் இடம்பெற்று விளையாடுவது தொடர்பாக இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் சூரியகுமார் யாதவ் பேசியுள்ளார். தன்னால் முடிந்த அளவுக்கு கடுமையாக உழைத்து வருவதாகவும் எல்லாம் சரியாக சென்றால் இந்திய அணியில் தான் மீண்டும் இடம் பிடிப்பேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். கொல்கத்தாவில் நடைபெறும் நட்புறவு கால்பந்து போட்டியில் 5 முறை உலக சாம்பியனான பிரேசில் அணியை இந்திய கால்பந்து அணி எதிர்கொள்ள இருக்கிறது. கால்பந்து போட்டியை ஊக்குவிக்கும் நோக்கில் வெளிநாட்டு அணிகள் இந்தியாவுக்கு சென்று நட்புறவு போட்டிகளில் விளையாடி வருகின்றன. பரபரப்பான ஆட்டங்கள் அடுத்தடுத்து பட்டியலிடப்பட்டுள்ள வேளையில் பிஃபா தரவு

www.trttamilolli.com இந்த இணையத்தினூடாக டிஆர்டி தமிழொலியின் நேரடி ஒலிபரப்பினையும் மறு ஒலிபரப்புகள் சிலவற்றையும் நீங்கள் கேட்கலாம். ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 381 ரூபாய் 87 சதம், இந்திய பெறுமதியில் 111 ரூபாய் 26 சதம், ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 327 ரூபாய் 95 சதம், இந்திய பெறுமதியில் 95 ரூபாய் 54 சதம், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 407 ரூபாய் 44 சதம், இந்திய பெறுமதியில் 118 ரூபாய் 69 சதம், ஒரு ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 445 ரூபாய் 65 சதம், இந்திய பெறுமதியில் 129 ரூபாய் 83 சதம், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 236 ரூபாய் 74 சதம், இந்திய பெறுமதியில் 68 ரூபாய் 97 சதம். கேட்டது டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனங்களான விடிஎஸ் பினான்ஸ், ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் அறிய தருகிறார்கள். சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ், ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். உங்கள் செய்திகளுக்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: புத்தகத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர்

0: குறிப்பிடுகின்றார். புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையத்தளத்தில் நூலகம் ஊடாக
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: nwlulaha.com.
3: பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
4: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்த அள்ளி கண்டு போகிறதுக்கு.
3: விடாதீங்க, போங்க போங்க.
5: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
6: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
5: VT Superstore, Gare La Gonesse, Sasselil.
6: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
5: மேலதிகை தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு. தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கார்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில்

0: நூற்றுக்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கிக் கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட்காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக்கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் த்ராச 3098 அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.
2: ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படுப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் ஹெனப் 93700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01-48-18-72-02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே. செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்த இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணம் மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிரா, பிரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணம் மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கித் தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன் 62 Avenue de Marsel 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன் 01-60-20-29-47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 06-67-20-40 சைபர் சைபர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 3:09, ஐக்கிய ராஜ்யத்தில் 2:09. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது.

0: உங்கள் விருப்ப நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் நெஞ்சை தொட்டு பாடல்களை கேட்டு மகிழலாம். அந்த வகையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் பொங்கையூர் ராஜா, நலமா இருக்கீங்களா? எல்லோரும் நலமா இருக்கிறோம், நன்றி. ஏன் விக்கி விக்கி வருது உங்களோட டெலிபோன்? பூமாலையில் ஒரு மல்லிகை என்று பாட்டு கேக்குறீங்க.
1: அந்த பாட்டு கேட்க சும்மா தெரியாத மல்லிகை இங்கு நான் தான் தேனென்றதோ. ஊட்டி வர உறவு என்ன திரைப்படம்? ஊட்டி வர உறவு என்ன ராஜா?
0: கண்ணதாசனுடைய கவிதை, வரி விஸ்வநாதனுடைய இசை. ஆகவே உங்களுக்காக இந்த பாடல் வருகின்றது. சகோரம் கேட்டு மாளுங்கள்.
1: நன்றி.
0: வணக்கம்.

0: அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசலிருந்து ஒளிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது உங்கள் விருப்பம். உங்கள் விருப்ப நிகழ்ச்சியில் வைபருடாக இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா, நலம் தானே?
0: நல்லா இருக்கிறோம். நீங்கள்?
1: நேரங்களும் சேர்ந்து செய்யறோம். ஆனால் ஒரு மாதம் ஆகியும் இப்பொழுதும் அந்த நினைவுகள் ஓடிக்கொண்டே இருக்கிறது மனதில்
0: ஓடிக்கொண்டிருக்கு.
1: ஓமோம், அது மறக்க முடியாத ஒரு சம்பவத்திலே அதுவும் ஒன்றாயிட்டுதண்ணா.
0: என்ன, ஒரு மாதம் ஆயிட்டு அங்க பிறந்த நாள் நடந்து?
1: ஓ, 24ஆம் தேதி தான் நாங்க பயணம் வந்தோம். அந்த இரவு தான் இந்த பிறந்த நாளை செய்திருந்தாங்க.
0: 25 மாறிக்கிற சொல்லாதீங்க, கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் பேசுவார்கள்.
1: நாங்கள் மாறி சொன்னாலும் நீங்கள் அதை திருத்தவணுமே, நீங்கள் மாறிதான் தெரியும் இருக்கிறேன்.
0: அப்படி ஒரு
1: முட்டாளன்
0: மனம்
1: கனிவான அந்த பெண்ணை கண்டால் கல்லும் தனியா.
0: மனம் கனிவான,
1: ஆமாம், அது வந்து நல்ல நல்ல அழகான ஆம்பளை நீங்க சொல்லுவாரு. பட்டதாரி என்று அசோகன் இந்த பாட்டு கட்டத்துக்கு நடிக்கின்றார். நல்ல வடிவா இருக்கும் அந்த நேரம். ஓ, வடிவுதான். நீங்களா சொன்னீங்க, படிப்பாளியர்,
0: பட்டதாரி.
1: ஆம், அவர் ஜெயசங்கர் நீங்க சொல்லுவீங்க,
0: படித்தவர்கள்.
1: ஆமாம், இந்த பாடல் இந்த காட்சி எல்லாம் அருமையா இருக்குமா? அருமையா இருக்கும். பேசும் புலத்தாரங்கள் உலக வாழ்க்கை அறிஞர் சிறப்பம் அண்ணா.
0: நன்றி, வாழ்த்துக்கள் சகோதரம். உங்களுக்கான பாடல்
1: நன்றி.
0: அவர் அமெரிக்க ராஜா அவர்கள் இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடல்.

0: பாடலை விரும்பி கேட்டிருந்தார் அமெரிக்கா இருந்து ராஜா அவர்கள். நேரம் சரியாக 3:23 ஐக்கியராஜ்யத்தில் 2:23. அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விருப்பம், உங்கள் விருப்ப நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். நலமாக இருக்கின்றோம் பார்த்திபன். நீங்கள் குளிரா இருக்கு?
1: என்ன
0: பாடல் பார்த்திபன்?
1: எனக்கு பாய்மரக்கப்பல் படத்துல தென்றல் வந்து பாட்டு கட்டும், விட்டு வந்து தாளம் போட்டு.
0: தென்றல் வந்து பாட்டு கட்டும்.
1: ஆமா,
0: நல்ல பாட்டா?
1: நல்ல பாடல். ஜோடி பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் ஜோடி பாடலாம் இருக்கும் இன்னைக்கு. சரியா ஞாபகம் இல்ல ராஜன்.
0: தென்றல் வந்து பாட்டு கட்டும்.
1: ஓ, எனக்கு இந்த பாய்மர கப்பல் அத ஞாபகம் வந்தது. பாய்மர கப்பலை பார்த்த ஞாபகம் வந்து கடற்கரையில் அதை இந்த பாட்டை வந்து பீரை பார்த்த உடனே எனக்கு அது அந்த பழைய ஞாபகம் வந்து.
0: ஆமா,
1: முந்து நாள் நினைக்கிறேன். அந்த என்ன தேனும் வளர்ந்த முதல் முதல பாட்டு போட்டீங்களா, மன்னவன் வந்தான் இல்லையா, அந்த என்ன சொர்க்கத்துக்கு கட்டப்பட்ட தொட்டில், அது எனக்கு அதே ஒரு ஞாபகம் ஏற்படுத்தி அன்று மீண்டும் சந்தித்திருக்கணும். எனக்கு எவ்வளவு கவலையா இருந்த ராஜன்,
0: எவ்வளவு கவலை வந்துட்டுதா
1: இல்ல கரண்ட்? இந்த போன்
0: நாலு பாட்டுகள் வந்திருக்கின்றது. நாலு பாட்டுல வந்து நீங்கள் சொன்ன தென்றல்
1: ஈரக்காட்டு
0: தென்றல் ஒரு
1: பாட்டு கட்டும் ஒட்டு வந்து தாளம் போடும்.
0: தென்றல் ஒரு பாட்டு கட்டும் பாப்பம் அடிச்சு பாப்பம் பிறங்க உங்களுக்கு தென்றல் ஒரு பாட்டு கட்டும் என்ன?
1: அதெல்லாம் அந்த பாட்டு இருக்கு, அந்த படம் தான் இருக்கு.
0: ஷுவர்
1: ஈரத்தாமரைக்கு முன்னுக்கு வருது, அந்த படத்துல முன்னுக்கு வருது. அதுக்கு முதல் படம் பார்த்துக்கணும் கொஞ்சம்.
0: தென்றல் ஒரு பாட்டு கட்டும். நல்ல பாட்டா?
1: நல்ல பாடம்,
0: நன்றா
1: இருந்து. கொஞ்சம்
0: பாடி காட்டுங்க குருக்கா.
1: தென்றல் வந்து பாட்டு கட்டும், வட்டு வந்து தாளம் போடும்.
0: அப்படியா?
1: அங்க பாட்டு தெரியாம
0: யாரு கதாநாயகன்?
1: கதாநாயகன் இவர் இருக்க என்ன பேர்,
0: ஜனராஜன். படத்துல
1: ஜனராஜன் குரல் சரியா வித்தியாது இருக்கு
0: குரல் இல்லையா?
1: ஓ சரியா, சின்ன பிள்ளைகள் இளம் வயசுல நடித்தாரு.
0: உங்களை வரி இளம் வயசுல நடிச்சிருக்காரு.
1: பாடல்
0: வருகின்றது.

0: ஒழித்து பாடல் வைரமுத்து அவர்களுடைய கவிதை வரி பாடலுக்கு இசையமைத்தவர் திரு இசை திலகம் கே வி மகாதவன் அவர்கள். இந்த நேரத்தில் வைஃபர் ஊடாக இணைந்திருக்கிறார் மேரி மேக்டலின் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து. வணக்கம் மேரி.
1: வணக்கம்.
0: நலமா இருக்கிறீங்களா?
1: நலமா இருக்கிறீங்களா?
0: நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள்?
1: நான் நலமாக இருக்கின்றேன். நான் கேட்கும் பாடல் நேற்று பூத்த ரோஜா பிராப்தன் திரையில இருந்து.
0: ஓம் ஓம் ஓம் ஓம் ஓம். நல்ல பாட்டு. ஓம் ஓம் ஓம். நேற்று பூத்த ரோஜா நேற்று பூத்த ரோஜா அந்த பாடல் நல்ல பாடல். சிவாஜியும் விவாகம். யார் சொல்லுங்க? சாவித்திரி. சொந்த படம் தான் அந்த பிராப்தம். பயங்கர காசை செலவழிச்சு படம் தோல்வி.
1: நன்றி. வணக்கம்.
0: உங்களுக்கான பாடல் வருகின்றது, கேட்டு மாளுங்கள்.
1: நன்றி. நன்றி. வணக்கம்.

0: ஒலித்த பாடல் பிராப்தம் திரையிலிருந்து கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய கவிதை வரியில் வந்த பாடல். இந்த நேரத்தில் உங்கள் விருப்ப நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் மிஸ்டர் ராஜகோபால், நலமா இருக்கீங்களா? நாங்களும் நல்ல சௌக்கியமா உற்சாகமா இருக்கின்றோம். இருந்தா போல அடிச்சிட்டீங்க கட்டிக்காரன்.
1: ஒரு மூன்று நாலு பேர் எனக்கு இருக்கணும், இங்க ஒரு வாடிக்கையாளர்கள் ஒரு நாலு பேரு கிட்ட இருக்கணும். என்னட்ட கை விசேஷம் பண்ண விரும்பினோம், ஆனா அவ சொல்லி வினம் தங்களுக்கு என்னட்ட கை விசேஷம் வேண்டினா என்னமோ தெரியாதாம். அந்த கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் இல்ல, ஆனா தங்கள்ட பொக்கத்துல இப்போ காசு இருந்து கொண்டிருக்கிறோம். 50 or 100 என்னமோ தாங்கள் காசு இல்லையென்று சொல்லி நினைக்கிறதே இல்லையா அண்ட் அப்படி என்று சொல்லி நான் அதுக்கு எனக்கு ஒரு பெருமையா இருக்கிறது.
0: கைராசிக்காரன் பாட்டு பாபம்
1: அது வந்து நிலா ஒன்றை கண்டேன் எதிர் வீட்டு எண்ணலில், நிலா ஒன்றை கண்டேன் எதிர் வீட்டு எண்ணலில். அதாவது பொம்பளை பிள்ளைகளுக்காக வந்து அந்த பாட்டை போடுதாங்க. ஆனால் உண்மைதான், ஒரு இந்த நல்ல ஒரு சாதாரணமான வடிவான பொம்பளை பிள்ளைகள் ஜன்னலுக்குள்ள பார்த்தோம்னா பௌர்ணம் நிலவை பார்த்த மாதிரி இருக்குமே. அந்த பொம்பளை பிள்ளைகள் அந்த இளம் வயதுல அது நல்ல அழகா இருப்பினம் தானே, நல்ல ஒரு முகத்தை பார்த்தாலே ஜன்னலுக்கு அளம் வந்து ஒரு வயதுல பாக்குறதானே பார்த்தது தானே. அப்ப அது நல்ல வரி வடிவா இருப்பினம். அதை வச்சுதான் நான் நினைக்கிறேன். யாரு கவிஞர் ரெண்டு தெரியல, வைரமுத்தர் போட்டிருக்கிறாரு கவிதை, அவருக்கு அந்த அப்படி பார்த்திருக்கிறாரு போல ஜன்னலுக்குள்ளாலே.
0: கவிஞர்களுக்கு அத்தனை வரிதானே அவர்கள்.
1: ஓ, அதை பாத்தினமோ இல்லையோ. ஆனா கண்ணதாசன் ஒரு ஆள் தான் கொஞ்சம் தன்னோட தனக்கு நியந்திருக்கிற நிகழ்வுகள்ல வெஜ் எழுதுவார் என்று சொல்லினோம். அவர் தானே அவரு அந்த
0: எழுதுறோடு சம்பந்தப்பட்ட
1: அவருடைய நிகழ்வுகளை வச்சுதான் எழுதுறாரு. இந்த பிராப்தம் படமும் அந்த படம் ராஜா நல்ல எல்லாம் உங்களுக்கு தெரியுமில்ல, அதாவது எல்லாம் நல்ல பாட்டுகள். ஆனா தோல்வி படம்,
0: படம் வந்து தோல்வி. அது சகோதரியா நடிச்சவர்களுக்கு அவர்களுக்கு இடையில வந்து அந்த சகோதரங்களை காதல் செய்யணும், பிறகு வந்து கல்யாணம் இல்ல. என்ன ஒரு ஆள் கட்டுறார், மனசுக்கு அவருக்கு திருப்தி இல்லை, அதனால ரசிகர்கள் கைவிட்டுருவார்கள்.
1: ஆனா எல்லா பாட்டும் நல்ல பாட்டு, அதுல வர பாட்டுகள் முழுக்கலும் நல்ல பாட்டு. ஓ, இவா எங்கட சூலமங்கலம் ஜெயலட்சுமி ராஜலட்சுமி அவிகள் கூட அந்த அந்த இருக்கை இல்லாம செய்த மாதிரிதான் தரிசனம் படத்தை எடுத்தவே. அதுலயும் அவைய தோல்வி கண்டு போச்சு
0: நந்தானே. எல்லாம்
1: அருமையான பாட்டு ராஜா, கண்ணதாசன் தான் எழுதி கொடுத்தவர் அந்த பாட்டு. அவர் இலவசமா எழுதி கொடுத்த
0: வேண்டியதான் காசு இல்ல. அப்புறம் வந்து அவருடைய மரண வீட்டில் வந்து அந்த பொடி இருக்குந்தனைக்கும் அவ தான் பாடினது வாரம் திருவாசம் அதுகள் எல்லாம்.
1: ஓமாம்,
0: நாள் கணக்கா இருந்து பாடுகிறது.
1: ஆனா அது அந்த நன்றி கடனை,
0: நன்றி கடனை.
1: ஓ, தன்னை படத்துக்காக இலவசமாக காசு ஒண்ணும் வேண்டாம் எழுதினபடியாதான் அவரோட மரணம் விட்டுக்கு அவ அப்படி நிறைய அந்த அந்த இடங்களுடைய பாட்டுகள் எல்லாத்தையும் படிச்சு விட்டாவாம்.
0: நன்றி மிஸ்டர் ராஜகோபால், உங்களுக்கான பாடல்
1: மிக்க மகிழ்ச்சி ராஜா. நன்றி நன்றி.

0: ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் ராஜகோபால் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து. நேரம் சரியாக 3:45 ஐக்கியராட்சியத்தில், 2:45 அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும். உங்கள் அபிமான தமிழொலியில் உங்கள் விருப்ப நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ரஜன், நான் நலமா இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்கின்றோம். நீங்கள்?
1: நாங்கள் அனைவருமே நலமாக இருக்கின்றோம் அண்ணா. நான் கேட்க இருக்கிற பாடல் வந்து உதயகீதம் படத்தில் இருந்து பாடி நிலாவே, அந்த பாடல
0: கேட்கறேன். உங்களுக்காக அந்த பாடலை தேடி கண்டுபிடித்து தாரம் கேட்டு மாலை போறீங்கள். பாடி நிலாவே என்ற பாட்டா?
1: பாடி நிலாவே என்ற பாடல்.
0: இந்த பாட்டு பாடித்தான் அவருக்கு பாடி நிலா என்று கூப்பிடுவார்கள். நல்ல பாட்டா,
1: பிடிச்சிருக்கு எனக்கு. அந்த பாடல் ரேவதியும் மோகனும் நடிச்சிருக்கணும்.
0: கேக்குறீங்கள். ஓகே, உங்களுக்கு அந்த பாடலை தருகின்றேன். நன்றி சௌரவ்.
1: நன்றி அண்ணா.
0: நன்றி. ராதா அவர்கள் இந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார்.

0: ஒலித்த பாடலை ராதா கனகராஜா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். மேத்தா அவர்களுடைய கவிதை வரியில் வந்த பாடல். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய பைபரூடாக இணைந்திருக்கிறார் வதனி மோகன் அவர்கள். வணக்கம் வதனி.
1: வணக்கம் அண்ணா.
0: நலமா இருக்கிறீங்களா?
1: நலமாவே இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்களும் நல்லா இருக்கிறோம், நன்றி.
1: அப்படியே என்றென்றும் குடும்பத்தோட பிள்ளைகளோட சந்தோஷமா நல்லா இருக்கும் இறைவனை வேண்டிக்கொண்டு நான் ஒரு பாட்டு ஒன்று கேட்கிறேன். இந்த படம் வந்து நான் பகல பாட்டு கேட்ட ஞாபகத்துல கேட்கிறேன். யார் அது சொல்லாமல் நெஞ்சள்ளி போகுது?
0: ஓஹோ,
1: வாணிஜயராம்
0: அவர்கள் பாடிய பாடல், சூப்பர் பாட்டு.
1: இது நான் எனக்கு அது இந்த டீட்டெயில்ஸ் ஒன்றும் தெரியல. நான் படம் பார்க்கல பாட்டு கேட்டிருக்கிறேன். ஆனா அதை ஞாபகத்துக்கு வந்து அப்ப கேட்டு.
0: அப்படியா?
1: என்ன படம் அது?
0: என்ன சினிமா படம் தான்? சூப்பர் பாட்டு தான். உங்களுக்கான பாடல் அருமையான. ராதா படிக்கிறான் நினைக்கிறேன். அருமையான பாடல்.
1: எனக்கு தெரியல, கேட்டிருக்கேன். நல்ல ஒரு பாட்டு ஒன்று கேட்டு இப்ப ஞாபகம் வந்தது.
0: அப்படியா? ராதாவும் மோகனும் நடிக்கிற படம் தான். சங்கர் கணேசன் இசையில் நல்ல பாடல், எனக்கு நல்ல பிடிச்ச பாடல். உங்களுக்காக அந்த பாடலை தருகிறேன், படம் உங்களுக்கு சொல்றேன்.
1: ஓகே,
0: நன்றி.

பாடலை பதனி மோகன் அவர்கள் ஜெர்மனிலிருந்து விரும்பி கேட்டிருந்தார். இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய உங்கள் விருப்பம். உங்கள் விருப்ப நிகழ்ச்சியில் நின்று கொண்டு சிறப்பித்த ஆட்டானை அன்பு உறவுகளுக்கும் எனது இதயபூர்வ நன்றிகள். தொடர்ந்து மணித்தியால செய்திகள். மணித்தியால செய்திகளை தொடர்ந்து டென்மார்க் குருணாபதியில் எழுந்தருளி அடியார்களுக்கு அருள் பாலிக்கும் அபிராமி வாசை தாயினுடைய

0: ஹாய் தேவி, சியாச்சி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
1: எத்தனை பேருக்கு?
0: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
1: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வேணுமென்றாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
0: ஓ, அப்படி என்ன? ஜியாச்சியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
2: தேவி மகால் உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள். தேவி மகால்

நேரம் சரியாக 4 மணி. ஐக்கிய ராஜ்யத்தில் 3 மணி. மணித்தியால செய்திகள். இலங்கையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வாழும் தமிழ் மக்கள் உள்ளடங்கலாக சகல சமூகங்களும் நாட்டின் எதிர்காலத்தை கட்டியெழுப்புவதில் பங்களிக்கும் வகையில் சம உரிமையுடனும் சம வாய்ப்புகளுடன் வாழக்கூடிய சூழல் உருவாக்கப்பட வேண்டும் என்பதே தமது நிலைப்பாடாகும் என ஆஸ்திரேலியாவின் தூதுவர் மெத்யூ டாக்வேர் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவர் இரா சாணக்கினிடம் தெரிவித்துள்ளார். இலங்கை கடல்சார் வலிமை மேலும் உறுதிப்படுத்தும் வகையில் உலகில் முன்னணி கொள்கலன் துறைமுகங்களின் தரவரிசையில் கொழும்பு துறைமுகம் 26வது இடத்திலிருந்து 20வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை இறங்குதுறையை அகலப்படுத்தும் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் பணிகளை கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார். ஏறாவூர் பற்று பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட மாவடிவேம்பு கிராம மக்களின் நீண்டகால கோரிக்கையாக இருந்து வந்த பொது மயானம், விளையாட்டு பூங்கா, கலாச்சார மண்டபம் மற்றும் கிராம அபிவிருத்தி சங்கத்துக்கான காணி பிரச்சனைகளுக்கு தீர்வு காண பாராளுமன்ற உறுப்பினர் ஷானக்கியன் நடவடிக்கை எடுத்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு ஒன்று எதிர்வரும் மாதம் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளார்கள். முன்மொழியப்பட்டுள்ள 22வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் தனது எதிர்ப்பை மீண்டும் வலியுறுத்தியுள்ள இலங்கை சட்டத்தணிகள் சங்கம் நீதித்துறையை மீது பொறுப்பான முறையிலான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என கோரியுள்ளது. அரச மருத்தாளர்கள் சங்கம் வரும் 31ஆம் தேதி காலை 8 மணி முதல் ஒரு நாள் தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட தீர்மானித்துள்ளார்கள். திபெத் பகுதியில் இருந்தபோதே கோஷி நதி ஊடாக நேபாளத்தின் ராகவா மாவட்டத்துக்குள் புகுந்த திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக டிமரே மற்றும் ஷியாபரிசி பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளுக்கு பாரிய சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாக காத்மண்டுவில் உள்ள இலங்கை தூதரகம் தெரிவித்துள்ளது. தடுப்பு காவலில் வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட வந்த நிலையில் நீதிமன்றத்தினால் எதிர்வரும் 3ஆம் தேதி வரை விளக்கமறையில் வைக்கப்பட்ட பாதாள உலக குழுவின் முக்கிய புள்ளி என அறியப்படும் கொரலா கமகே மதுனு பத்மஸ்ரீ பெரியரா என்னும் கெககல் பத்ர பத்மே அதி உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையான பூஷா சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். மாத்திரை தொடருந்து நிலையத்தின் அருகிலுள்ள அழகு கலை நிலையம் ஒன்றில் சுமார் 70 மில்லியன் ரூபாய் மதிப்புடைய ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்களுடன் தம்பதியர் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். காங்கிரஸ் துறைமுகத்தின் ஊடாக இந்தியாவுக்கு தங்கம் கடத்த முயன்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 11 இந்தியர்களையும் எதிர்வரும் 9ஆம் தேதி வரை விளக்கமறையில் வைக்க மல்லாக நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கிழக்கு மாகாணம் மற்றும் பொலிநறுவை யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு வவுனியா முரணாகலை மாவட்டங்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் வெப்பமான காலநிலை குறித்து எச்சரிக்கை விடுத்துள்ளது. இலங்கையின் வர்த்தக தலைநகரமான கொழும்பு நகரில் எலிகளின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வருவதாக மக்கள் தெரிவிக்கின்றார்கள். கிழக்கிலங்கையின் வரலாற்று சிறப்புமிக்க மட்டக்களப்பு குறுக்கல்மண்டு அருள்மிகு ஸ்ரீலஸ்ரீ செல்வக்கதிர்காமர் ஆலயத்தின் சித்திரத்தேர் விழா நேற்று ஆயிரக்கணக்கான அடியார்கள் புடைசூழ சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ரஷ்ய விமான நிறுவனமான S7 ஏர்லைன் சைபீரியாவில் உள்ள நோவோசிபிர்ஸ்க் நகரையும் கொழும்பையும் இணைக்கும் சர்வதேச புதிய விமான சேவையை தொடங்க உள்ளது. தொடரும் இந்திய செய்திகள்.

தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான மத்திய அரசின் திட்டங்களை அனைத்து கட்சிகளுடன் பகிர்ந்து கொள்ளும்படி பிரதமர் நரேந்திர மோடிக்கு காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே கடிதம் எழுதியுள்ளார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்திக்கு எதிராக பாரதிய ஜனதா புதிய இணையதளத்தை தொடங்கியுள்ளது. குழந்தைகளை தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபடுத்தவில்லை என சென்னை உயர்நீதிமன்றத்தில் முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். தொழிலதிபர் சுபாஷ் சந்திரா வாங்கிய 22,657,000 கடனை தீர்க்க 6.5 கோடி மட்டுமே செலுத்தினால் போதும் என்று தேசிய நிறுவன சட்ட தீர்ப்பாயத்தின் உத்தரவு கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நேபாளத்தில் வெள்ளத்தில் சிக்கிய தமிழர்களை மீட்கும் நடவடிக்கையாக தமிழக அமைச்சர்கள் டில்லியில் முகாமிட்டுள்ளார்கள். பிரதமர் நரேந்திர மோடி உஸ்பெகிஸ்தான், கிர்கிஸ்தான் ஆகிய நாடுகளுக்கு நாளை முதல் 4 நாட்கள் பயணம் மேற்கொள்ள உள்ளார். போர்களையும் பல நெருக்கடிகளையும் கடந்து வந்த காஷ்மீரின் புகழ்பெற்ற கைத்தறி கம்பள தொழில் தற்பொழுது நலிவடைந்து வருகின்றது. சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு 600 குறைந்து 1,17,200 விற்பனை செய்யப்படுகின்றது. தொடர்கின்றது உலக செய்திகள். நோர்வே நாட்டின் மன்னர் ஐந்தாம் ஹெரால்டின் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிந்திய தகவல்களின்படி அவர் இறந்துவிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. நேபாளத்தில் சுனாமியை போன்ற சீற்றத்துடன் வெள்ளம் கட்டிடங்களையும் மக்களையும் விழுங்கியது. பாலங்கள் உடைந்து வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டுள்ளது. உக்ரைன் தலைநகர் கீவ் உள்பட 9 முக்கிய நகரங்களை குறிவைத்து ரஷ்யா நேற்று அதிகாலை நடத்திய தீவிர ஏவுகணை ஆளில்லா விமான தாக்குதலில் ஒரு பெண் உட்பட 2 உயிரிழந்தார்கள். 14 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளார்கள். பாகிஸ்தான் மற்றும் குவைத்துக்கிடையே கூட்டு பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தின் 2 முனையத்தில் விமானத்தின் சக்கர பகுதியில் அடையாளம் தெரியாத ஒருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானின் பிரபல ஓவிய கலைஞர் ஜாங்கோய் குஷாமா காலமானார். அவருக்கு இறக்கும் தருவாயில் வயசு 97. நிறைவாக இன்றைய நாணய மாற்று கடனை வழங்குகின்றார்கள் TRTTamil.com. உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளையும் இணையதள வானொலியையும் வானொலியுடைய மறு ஒலிப்பையும் அத்தோடு இந்த வானொலியில் வலம் பெறுகின்ற அனுசரணை நிகழ்ச்சிகள் யாவும் புகைப்படத்துடன் இலவசமாக பிரசுரிக்கின்றார்கள். ஒரு யூரோ இலங்கையில் 381.87 ரூபா, இந்தியாவில் 111.26 ரூபா. ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 327.95 ரூபா, இந்தியாவில் 95.54 ரூபா. ஒரு சுவிஸ் ஃபிராங் இலங்கையில் 407.44 ரூபா, இந்தியாவில் 118.69 ரூபா. ஒரு ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கையில் 445.65 ரூபா, இந்தியாவில் 189.83 ரூபா. ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 236.74 ரூபா, இந்தியாவில் 68.97 ரூபா. இதுவரை மணித்தியால செய்திகளை கேட்டீர்கள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் பரிசு ஆட்சியாளர் அமைந்திருக்கும் பிடி கேஷன்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள பிடி சூப்பர் ஸ்டோர் 2 நிறுவனங்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகள்.

0: പൊന്നാങ്കാണി വല്ലേര കുറിഞ്ച പാക്ക മാട്ടിങ്ക മരക്കറിയ பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி ஆட்ரிஃபி.
1: ஐயோ நானும் கேள்விப்பட்டான் கேமா மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்கள் உங்களோட கதையோடு இப்ப நான் பூரம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
0: விடாதீங்க போங்க போங்க.
2: ஆம் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் Paris Lachapelle
3: 11 à 13 rue Caille 75 000 dit Paris
2: VT Superstore Gala Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse
2: Mélodie தொடர்புகளுக்கு VT Cash and Curry Paris Lachapelle தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18 சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழ் ஒலி. தமிழ் ஒலி நேரம் சரியாக 4:11, ஐக்கிய ராஜ்யத்தில் 3:11. தமிழொலியின் நிகழ்ச்சிகளில் வானிலையில் மலர்கின்றது.

0: டென்மார்க் பிரண்டாபதியில் எழுந்த நிலை அடியாரல்கார்கள் பாலித்துக் கொண்டிருக்கும் அன்னை அபிராமி உபாசகி தாயினுடைய அவதாரம் அற்புதம் என்னும் சிறப்பு நிகழ்ச்சி பிரதி வெள்ளிக்கிழமை தோறும் 4:00 to 5:00 வரை இடம்பெறுகின்றது. இந்த நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் அன்னையுடைய அடியார்கள் அன்பு நேர்கள் அனைவருக்கும் அன்னை அபிராமி உபாசகி தாயினுடைய அருட்கடாட்சம் கிடைக்க அன்னையை முதலில் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொண்டு யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற கூற்றுக்கு அமைய நீங்களும் வந்து அந்த அன்னையினுடைய அருட்கடாட்சத்தையும் அன்னையுடைய அவதாரத்தையும் அன்னையினுடைய அற்புதத்தையும் வந்து கூறும்போது இன்று கூட கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்கள் அன்னையிடம் செல்வதற்கு நீங்கள் வழி சமைத்துக் கொடுக்கின்றீர்கள். இந்த கோடான கோடி புண்ணியம் உங்களை நாடி வருகின்றது அன்பு உறவுகளே. அன்னை ஒரு 32 வருடங்களாக டென்மார்க்கில் பிரண்டாபதியில் அழகான கோபுரத்தோடு அமைந்த ஆலயத்தை அமைத்து தன்னை நாடி வருகின்ற அடியார்களுக்கு தன்னால் என்ற துன்பங்களை அகற்றி இன்பங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார் அந்த அன்னை மாதாஜி அவர்கள். எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் நான் இருக்கின்றேன், பயமில்லை என்பதுதான் அன்னையுடைய திருவாக்கு. அன்னையிடம் செல்ல முடியாதவர்கள் நிச்சயமாக அவரோட தொலைபேசி ஊடாக நீங்கள் ஆலயத்திற்கு செல்ல முடியாமல் இருக்கின்றவர்கள் அன்னையினுடைய உங்களுக்கு இருக்கின்ற துன்ப துயரங்களை இல்லாமல் செய்வதற்கு நீங்கள் தொலைபேசி ஊடாக அன்னையோடு உரையாடி அல்லது கடிதம் எழுதி அவருடைய முகவரி ஆலயத்தினுடைய முகவரியை எடுத்து அழகான தமிழில் எழுதிய பெரிய எழுத்துக்களால் அதாவது கேபிட்டல் லெட்டர்ஸில் நீங்கள் முகவரியை அமைத்து அனுப்பி வைத்தால் நிச்சயமாக தாயாருடைய திருக்கரங்களில் உங்களுடைய கடிதம் கிடைத்து அவர் பார்த்த பின்பு அவர் உங்களுக்கு பிரசாதங்களை அனுப்பி வைப்பார். அனுப்பி நீங்கள் கடிதத்தில் ஒரு தட்சணையாக தாய்க்கு உங்களால் இயன்ற உதவிகளையும் செய்யுங்கள். இந்த பெரிய ஆலயத்தை நிர்வகிப்பது என்பது ஒரு பெண், அதுவும் அங்கே மின்சாரம் இவ்வளவு, எங்கள் வீட்டுக்கே வரும் மின்சாரம் இவ்வளவு தொகையோடு என்றால் அந்த ஆலயம் நித்தமும் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஆலயத்தினுடைய மின்சாரம் இவ்வளவாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள். தண்ணி காசு இவ்வளவாக இருக்கும். அவ்வாறு பல துன்பங்கள் இன்பங்களை என் தாயார் தாங்கித்தான் உங்களுக்காக அந்த தாயார் ஒரு நடமாடும் தெய்வமாக வாழ்ந்து வந்து கொண்டிருக்கின்றார். எங்களுக்காக அந்த தாயாரிடம் உங்கள் துன்பங்களை கூறி நீங்கள் இன்பமாக வாழ்வதற்கு இந்த வானொலி வழி சமைத்து கொடுக்கின்றது. இந்த வானொலியை நீங்கள் கேட்காத அன்பு உறவுகளை திரும்பவும் பேர் இருப்பார்கள், அவர்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தி அவர்களும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு அன்னையிடம் சென்று தாங்களும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பதற்கு வழி செய்து கொடுக்கலாம் அன்பு உறவுகளே. அதற்காக நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் இந்த நிகழ்ச்சியினூடாக 33148 50 32 15 40 33148 32 15 40 அல்லது இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் 33951 48 71 வாட்ஸ்அப் நம்பர் 33689 86 55 29 வைபர் நம்பர் 33 650 7 74 27. இந்த 4 தொலைபேசிகளிலும் நீங்கள் தூர தேசங்களில் இருப்பவர்கள் வைபருடாகவும் வாட்ஸ்அப்புடாகவும் நீங்கள் இணைந்து கொண்டு தாயினுடைய அவதாரத்தையும் அற்புதத்தையும் நீங்கள் கூறலாம். இப்பொழுது அன்னையனுடைய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா இடம்பெற்று அடியார்கள் அங்கே புடை சூழ வந்து அன்னையனுடைய திருவுருளை பெற்று சென்றீர்கள். அவ்வாறு நீங்கள் சென்றவர்களோடு இணைந்து கொண்டு கூறலாம். இந்த நேரத்தில் காத்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் கமலவேணி. நலமா இருக்கிறீங்களோ?
1: நன்றி,
0: நாங்களும் நலமாக இருக்கின்றோம் அன்னையனுடைய அருளோடு.
1: சில வரிகள், சில பாட்டு எடுத்து நானே வரிகளை சேர்த்து எழுதி உங்களுக்காக
0: பாடிக்கிறேன்.
1: ஓம் சக்தி அபிராம் சக்தி. அபிராமியம்மா அருள் தருவாய், அபிராமியம்மா
2: அருள் தருவாய், அன்போடு அழைத்தால் ஓடி வருவாய், அன்போடு அழைத்தால் ஓடி வருவாய் ஆவி.

காலை மலசூலே உன்முகம் காண, காலை மலர் போலே

கேட்டகத்தாயே காலம் முழுதும் காத்திடுவாய் அபிராமி அம்மா.

0: ഒളി താറുമമ്മ താറുമമ്മ താറുമമ്മ. നന്ദി രാജാ.
1: நன்றி சகோதரி, அழகாக பாடலை தந்திருந்தீர்கள். அன்னையினுடைய திருவருளும் உங்களுக்கு கிடைக்க அன்னையை பிரார்த்தித்து விட வருவோம். நன்றி நன்றி நன்றி. அவர் திருமதி நவராஜா கமலமணி அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அந்த உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது டென்மார்க் பிரணபதியில் எழுந்தருளி அடியார்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அன்னை அபிராமி வாசகி தாயினுடைய அவதாரம் அற்புதம் என்னும் சிறப்பு நிகழ்ச்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் சுவிசிலிருந்து திருமதி தர்மவதி அம்மா இணைந்திருக்கின்றார். வணக்கம் அம்மா.
2: வணக்கம் ஐயா. வணக்கம்.
1: நலமா இருக்கிறீங்களா?
2: ஓ நாகல்ல மகன், நீங்கள் நலம் நல்ல சுகம்?
1: ஓ நல்லா இருக்கிறோம். அன்னையுடைய அருளோடும் உங்களுடைய அன்போடும் நலமா இருக்கின்றேன். அதே போல் நீங்கள் நல்லா இருக்கணும் என்று அன்னையை பிரார்த்தித்துக் கொண்டு உங்களுடைய பாடலை தாருங்கள் சகோதரம்.
2: நன்றி. வரும் அழித்து உலகமெல்லாம் வாட வைக்க வந்தவளே, வரம் வழிக்க உலகமெல்லாம்

என்று கோரும் வரம் யாவும் தந்திடுவாயன்றி வரம் படித்து உலகமெல்லாம் வாழ வைக்கும் அபிராமி தாயே. கூறுதம்மா அன்பர் திரு கூட்டமெல்லாம் என்று கூறுதம்மா அன்பர் திரு கூட்டமெல்லாம் என்று திரு சாம்பல் அணிந்து கொண்டால் மனமும் மகிழுதம்மா, திரு சாம்பல் அணிந்து கொண்டால் மனமும் மகிழுதம்மா, தீராத நோய்களையும் தீர்த்து வைப்பார்.

0: நன்றி.
1: நன்றியே சகோதரி, இணைந்து கொண்டு அன்னைக்காக பாடலை தந்த உங்களுக்கும் அன்னையனுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி.
0: உங்களுக்கும் உங்கள் பையன் அருள் கிடைக்க வேண்டும் வேண்டும் என்று நன்றி.
1: நன்றி அம்மா. நன்றி. நன்றி. அவர் தர்மவதி அம்மா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவர்களுக்கும் அன்னையனுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். அன்பு உறவுகள், கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது டென்மார்க் பிரண்டாபதியில் எழுந்தருளி அடியாரர்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அன்னை அபிராமி வாசை தாயினுடைய அவதாரம் அற்புதம் என்னும் சிறப்பு நிகழ்ச்சி. இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அவருடைய தொடர்பை இணைத்துக் கொள்ள முடியவில்லை. இணைந்து கொள்ள ஆர்வம் உள்ளவர்கள் வேகமாக இணைந்து கொண்டு சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அன்பு உறவுகளே, இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம். வணக்கம் பொங்குயர் ராஜா, நலமா இருக்கிறீங்களா? எல்லோரும் நலமா இருக்கின்றோம். நன்றி. தாருங்கள் உங்கள் பாடலை.
2: அபிராமி அம்மா மலரடி பணிந்தோம் மங்களம் தந்தருள் மாசில் அத்தாயே. தென்மார்க் மண்ணில் சுடரொளி வீசும் அபிராமி அன்

0: രണ്ടാപതിതലത്തിലേ ഭക്തർകൾ കൂടിയിടും പാകിയ നാളേ. കനിവുടൻ കാക്കും കരുണയക്കടലേ അഭിരാമിയമ്മ കാത്തരുളമ്മ കാത്തരുൾ അമ്മ. വസന്തം വീശിടും വാനവിൽ മേഘം വണ്ണമായി പൂത്തിടും വാനവിൽ നീയേ. ഇസൈമലൈ പൊളിന്തിടും ഇൻപ തിരുവിള എങ്കും ഉണ്ണാമമേ ഒടിക്കരു തായേ. സങ്കേ മുളങ്കിടും ചന്ദനവാസം സത്യയിൻ പേരൊളി തികഴ്കുന്ന വേളേ. അംഗങ്ക ദീപങ്ങൾ ആനന്ദം കൂറ അമ്മാവുൻ തിരുവറ് പൊളികின்றதே പൊളികின்றதே പൊളികின்றதே அம்மா പൊളികின்றதே. ഉയർന്നിടും മലകളും ഉന്നെ പോറ്റും ഉലാവിടും പറവുകൾ ഉന്നെ പാടിടും. ഡെൻമാർക്ക് മണ്ണിലെ തമിഴ് മണം വീശിടും അന്നൈ അഭിരാമി അരുളല്ലവാ. മലർകളാൽ അലങ്കരിത്ത് മണ്ഡവർ തോറും മംഗള ഇസൈനാദം മുളങ്കിടും വേളൈ. വാഴ്ക വാഴ്ക അഭിരാമി തായേ ഉൻ കോയിൽ. പല്ലാണ്ടു കാലമും പത്തിയാൽ തളൈത്ത് പാരെങ്കും പരവിടുമേ. ആനന്ദ വെള്ളത്തിൽ അനവരും മൂഴ്ക അമ്മാ ഉന്നരി എന്നുമേ കാക്ക. എൻ ചിന്തയുളെണ്ടും ചിരന്തരുൾവായേ അമ്മാ ചിരന്തരുൾവായേ അമ്മാ ചിരന്തരുൾവായേ അഭിരാമി അമ്മ അഭിരാമി അമ്മ അഭിരാമി അമ്മ.
1: நன்றி சகோதரன் அணிந்து கொண்டு அன்னைக்காக பாடலை தந்த உங்களுக்கும் அன்னையினுடைய திருவுருள் கிடைக்க அன்னையை பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி
2: நன்றி வணக்கம் ராஜா.
1: அவர்கள் அன்புக்குரிய பொங்கையூர் ராஜா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசில் இருந்து ஒளிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 4:32 ஐக்கியராட்சியத்தில் 3:32. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் அவதாரமும் அற்புதம் என்னும் சிறப்பு நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புரவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
2: வணக்கம் ராஜா.
1: வணக்கம் ராஜலிங்கம். நலமா இருக்கிறீங்களா ராஜலிங்கம்?
2: ஆமா நலமா இருக்கிறோம் ராஜா. தாங்கள நலமா இருக்க இல்லாமல் ஆத்தியும் அருளும் அருட்களாச்சும் வேண்டிக் கொண்டு ராஜா. தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தார் எல்லோருக்கும் மற்றும் அதிகாரிய அறிவிப்பாளர்கள் நேர்கள் கலந்திருப்பேர்கள் எல்லோருக்கும் பார்த்து வைத்துக் கொண்டு தாயின் வழி விழி கவி கலைச்செல்வி வசந்தானன் கவிவரியில் இருந்து ஒரு பாடல் ஒன்று
1: கவியை எடுத்து நீங்கள் பாடலாக்கி தருகின்றீர்கள்.
2: நன்றி
1: சகோதரம் தாருங்கள்.
2: நன்றி நன்றி. ஒளி கொண்ட தாயவளின் அருள் கொண்ட விழியாலே வழி சொல்லுவாழ்வாள நல்வழி சொல்லுவாள். ஒளி கொண்ட தாயவளின் அருள் கொண்ட விழியாலு வழி சொல்லுவாழ்வாள நல்வழி சொல்லுவாள். ஒளி கொண்ட தாயவளின் அருள் கொண்ட விழியாலே களி கொண்டு கதங்கூப்பி தொழுகின்ற போதினிலே களி கொண்டு கரங்கூப்பி தொழுகின்ற போதினிலே கண்முன்னே வந்தினிற்பாள் அன்னை அன்னை காத்திடவே கண் முன்னே வந்து நிற்பாள் அன்னை ஒளி கொண்ட தாயவளின் அருள் கொண்ட வெளியாலே வெளியாலே.

சென்றால் பழித்தவரை திருத்தி வைப்பாளன்னை, பழித்தவரை திருத்தி வைப்பாளன்னை. பாத்திருக்க உயர்த்தி வைப்பாளும் அவர், பாத்திருக்க உயர்த்தி வைப்பாளன்னை. ஒளி கொண்ட தாயவளி அருள் கொண்ட விழியாலே.

0: போரின் அழியாமை போக்கி வைப்பாள் அன்னையவர் அறியாமை போக்கி வைப்பாள் அன்னை உலகின் நெறியதனை அறிந்திடவே அறிவு அறிவதனை அளந்துளை வைத்தே வறுமையினை போக்கி வைப்பாள் அறிவின் வறுமையினை போக்கி வைப்பாள் நெறியதனை அறிந்திடவே அறிவதனை அளந்து வைத்தே வறுமையினை போக்கி வைப்பாள் அறிவின் வறுமையினை போக்கி வைப்பாள் ஒளி கொண்ட தாயவளின் அருள் கொண்ட விழியாலே வழி சொல்லுவாள் வாழ நல்வழி சொல்லுவாள் அன்னை அபிராமி. நன்றி ராஜன், நன்றி
1: நன்றி நன்றி சகோதரன். பாடலை தந்த உங்களுக்கும் அன்னையினுடைய திருவுருள் கிடைக்க அன்னையை பிரார்த்தித்து விட வருவோம். நன்றி
2: நன்றி நன்றி.
1: அவர் ராஜலிங்கம் அவர்கள். ஒல்லாந்தில் வசிக்கும் கலைச்செல்வி வசந்தானந்தனுடைய கவிதை புத்தகத்திலிருந்து அன்னையினுடைய கவிதையை எடுத்து அவர் பாடலாக்கி தந்திருந்தார். அவருக்கும் அன்னையினுடைய திருவுருள் கிடைக்க அன்னையை பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். நேரம் சரியாக 4:36 ஐக்கியராஜ்யத்தில் 3:36 அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது. டென்மார்க் பிரண்டாபதியில் எழுந்தருளி அடியாரலுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அன்னை அபிராமி வாசகி தாயினுடைய அவதாரம் அற்புதம் என்னும் சிறப்பு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு உறவுகள், நிச்சயமாக நீங்கள் ஆலயத்தோடு தொடர்பு கொண்டு ஆலயத்தினுடைய தொலைபேசி இலக்கம் தேவைப்பட்டால் எங்களோடு தொடர்பு கொண்டால் நிச்சயமாக நாங்கள் வழங்குவதற்கு காத்திருக்கோம். செல்லக்கூடியவர்கள் ஆலயத்துக்கு சென்று இப்பொழுது அன்னையோடு நீங்கள் அதாவது அப்பாயின்மெண்ட் எடுத்து அந்த நேரத்தை குறித்து அந்த நாளையும் குறித்து நீங்கள் சென்றீர்கள் அன்னையோடு மிக அமைதியாக நீங்கள் உரையாடலாம். நீங்கள் அவர் கூறு நேரம் ஆலயத்திலேயே இருப்பதனால் அவருக்கு நேரம் கிடைப்பது அறிந்து அந்த வகையில் நீங்கள் தொடர்பை தொலைபேசி ஊடாக தொடர்பு கொள்ளுங்கள். அல்லது உங்களால் போக முடியாதவர்கள் அன்னைக்கான கடிதத்தை எழுதி அதற்கு ஒரு சிறு காணிக்கையும் வைத்து அனுப்பி வைத்தால் நிச்சயமாக உங்களுக்கான பிரசாதங்களோடு அன்னையினுடைய திருவருளும் உங்களை வந்து சேரும். இந்த நேரத்தில் கனடாவிலிருந்து வைபரூடாக இணைந்திருக்கின்றார் திருமதி இந்திரா அவர்கள். வணக்கம் சௌதரி.
3: வணக்கம் ராஜா.
1: நலமா இருக்கிறீங்களா?
3: ஓம் அம்மாவின் அருளால் நலமா இருக்கின்றோம்.
1: நன்றி.
3: நீங்கள் எல்லோரும்
1: அன்னையினுடைய அருளோடும் உங்களுடைய அன்போடும் நலமாக இருக்கின்றோம். நன்றி அம்மா.
3: ஓம் சக்தி அபிராமி சக்தி அபிராமி தாயின் அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். இப்பொழுது அம்மா மலைய மக்களுக்கு போய் ஆசீர்வதிக்க அம்மா அம்மா செல்வகத்தில் இருக்கிறார். அம்மா போய் அங்கு உள்ள மக்கள் ஏழாலை பவனியா எல்லா இடங்களுக்கும் அம்மா பவனி வரப்போகின்றார். கண்டு எல்லோருக்கும் அருள் கொடுக்க போகும். அது அம்மா அம்மா நினைத்தால் நினைத்தவுடன் எங்கு செல்ல வேண்டுமோ அங்கு சென்று எல்லோருக்கும் அருள் கொடுப்பார். நிறைய வீடுகள் எல்லாம் எல்லாம் செய்ய அம்மா இருக்கிறா. அங்கு போய் மலைய மக்களுக்குத்தான் கூடுதலாக அம்மா எல்லாவற்றையும் செய்ய இருக்கிறார். உங்களுக்கு இயன்ற அம்மாவுக்கும் உங்கள் திருத்தரங்களை நீட்டி இதோ உங்களால் இயன்றதை அம்மாவுக்கு கொடுத்து பாருங்கள். கொடுத்தால் அம்மா அந்த கஷ்ட துன்பப்படும் மக்களுக்கு அம்மா கொடுத்து கொண்டு இருக்கிறார். உண்மையாகவே அது பெரிய உங்களுக்கு நீங்கள் செய்யும் அந்த பணி பெரிய உங்களுக்கு போற வழிக்கு புண்ணியம் கிடைக்கும் என்றுதான் கூறுவார்கள். கஷ்டப்படும் துன்பப்படும் மக்களுக்கு உதவிக்கரன் நிறுத்த வேண்டும். அம்மா உதவிக்கரன் நிறுத்திக் கொண்டு இருக்கிறார். அதற்கு நாங்களும் ஒத்துழைக்க வேண்டும். அம்மா தாய் அம்மாவை அம்மாவை நினை அம்மாவை போல ஒரு தாயை நாங்கள் கண்டதற்கு கொடுத்து வைக்க வேண்டும். அம்மா இங்கே எங்கெங்கு இருக்கும் மக்களுக்கும் அம்மா வருத்தங்கள் துன்பங்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறான். அம்மா அம்மா போகும் இடமெல்லாம் ஒரு செல்வம் கொளிக்கும் இடமாகவே உண்மையாகவே அது பெரியொரு அற்புதம். அம்மா அந்த மலைய மக்களை போன முறை போயிட்டு வந்தவர் இந்த முறையும் அவர்களிடம் அம்மா வர வேணும், அம்மா வர வேண்டும் என்று கூறி அவர்கள் பெரிய பெரிய பூசைகள், பெரிய டான்ஸுகள், வரவேற்புகள் அம்மாவுக்கு செய்ய இருக்கிறார்கள். செய்து அம்மாவை வரவேற்று எல்லோரும் நிறைய மக்கள் ஏழாலைக்கு போகிறார்கள். அம்மா இப்போ வருவார்கள், நிறைய மக்கள் ஏழாலைக்கும் போகிறார்கள். தோறும் அம்மாவிட போய் அடுத்து அடுத்து நலமுடன் வாழ வேண்டும். அம்மாவை அம்மாவை நினைத்து நாங்கள் வணங்கும் பொழுது அம்மா எங்கள் ஓடோடி வந்து அம்பாள் எங்களுக்கு அருள் கொடுத்தார். அந்த தாயை போல ஒரு தெய்வத்தை நாங்கள் கண்டதற்கு பெரியொரு நாங்கள் புண்ணியம் செய்த நாங்கள் அம்மாவை பார்க்க அம்மாவை பார்த்தாலே நேராக பார்த்தாலே அந்த தெய்வீக சக்தி எங்களில் இருந்து எங்களில் இருக்கும் தீய இதுகளை அம்மா எடுத்து விடும். அப்படி ஒரு தாய் தான் அபிராமி தாயார். அபிராமி தாயிடம் போய் எல்லோரும் நலம் பெறுங்கள், எல்லோரும் நலம் பெற்று எல்லோரும் நலமுடன் வாழ வேண்டும். உடன் நீங்கள் அம்மாவுடன் தொடர்பு கொண்டு தேசிக்கணி எடுத்து உங்கள் வருத்தமுள்ள இடங்களுக்கு உருட்டுங்கள். பொழுது இனி புரட்டாய் சனி அடுத்த மாதம் துவங்குகின்றது. அது விசேஷமாக அம்மா செய்வா. அதை நீங்கள் நேரே போய் பார்த்தால்தான் தெரியும். எல்லாவற்றையும் அம்மாவிடம் தூசைகளை நீங்கள் நேரையும் பார்க்கலாம். நீங்கள் வைபரோடாகவோ அச்சப்பூடாகவோ பார்த்து மகளலாம். அம்மாவின் பூசைகள் இன்றும் இன்றும் வெள்ளிக்கிழமை நேரடியாக அம்மா அந்த பூஜை போடுவா. இரவு 7 மணிக்கு அவசர பூசைகள் நடைபெறும். எல்லோரும் அந்த பூசையை பார்த்து எல்லோரும் நலம் பெறுங்கள், நலம் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் என்று வேண்டிக்கொள்ளும் விடைபெறுகிறேன். ராயான நன்றி, வணக்கம்.
1: நன்றி சகோதரி. இணைந்து கொண்டு அன்னையனுடைய அவதாரம் அற்புதம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கும் அன்னையனுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றியம்மா. அவர் திருமதி இந்திரா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது டென்மார்க் பிரண்டாபதியில் எழுந்திரளி அடியார்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அன்னை அபிராமி உபாசகி தாயினுடைய அவதாரம் அற்புதம் என்னும் சிறப்பு நிகழ்ச்சி. இந்த சிறப்பு நிகழ்ச்சியின் ஊடாக அன்பு உறவுகளை நீங்களும் அன்னையினுடைய ஆலயத்துக்கு சென்றிருப்பீர்கள். அன்னையினுடைய ஆலயத்திலேயே மகோற்சவ திருவிழா, அதாவது 14 நாட்கள் அங்கே இடம்பெற்றது. நீங்கள் தீர்த்தமாடி பூங்காவன திருவிழா எல்லாம் கண்டு வைரவர்மடை எல்லாம் கண்டு அன்னை மீது பாசம் பெற்று வணங்கி கொண்டிருக்கின்றவர்கள் அன்னையினுடைய ஆலயத்திலே நின்றிருப்பீர்கள். அங்கே அன்னை செய்கின்ற கண்கொள்ளாத காட்சிகளை எல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஒரு தெய்வமாக இருந்து அந்த எழுந்தருளியின் தெய்வத்திற்கு சாட்டுப்படியை செய்து என்ன அழகாக அந்த சாத்துப்படியை எல்லாம் செய்கின்றார். ஒரு கையாலேயே சகலதையும் அந்த தெய்வத்திற்கு செய்து கொண்டிருக்கின்றார் எங்களுடைய அபிராமி அம்மா அவர்கள். நிச்சயமாக அதே போல் எங்களிடம் இருக்கின்ற நோய் பிணிகளை காப்பதற்கான பல தேசிக் கனிகளையும் அங்கே வைத்திருக்கின்றார் அபிராமி அம்மனுடைய, அதாவது கற்ப இதில் கிரகத்திற்கு அருகாமையிலே கொண்டே வைத்து அந்த தாயினுடைய அருளையும் பெற்று அந்த அபிராமி அம்மனுடைய அருளையும் பெற்று அந்த தேசிக்கனியை பாதுகாப்பு தேசிக்காய் காவல் தேசிக்காயாக வைத்திருக்கின்றார். அதை விட நோய் புணிகளை இல்லாமல் செய்கின்ற தேசிக்கனியை எல்லாம் வைத்து கொடுத்து கொண்டு இருக்கின்றார் அந்த தாயார். உண்மையாக எந்த நோய் உங்களுக்கு இருக்கின்றதோ அந்த இடத்திலே அந்த தேசிக்கனியை நீங்கள் உருட்டும் போது நிச்சயமாக உங்களுக்கு இருக்கின்ற நோய்கள் எல்லாம் இல்லாமலே பறந்துவிடும். அதே போல் நீங்கள் நோய் மாறாமல் இருந்து உங்களை தொலை செய்து கொண்டிருக்கின்றவர்கள் நிச்சயமாக அந்த தாயிடம் சென்று அந்த தாயினுடைய திருக்கரங்களினால் உங்களுக்கு தலையிலே தண்ணீர் ஊற்றி அந்த நீர் ஊற்றலோடு அந்த வருத்தங்கள் இல்லாமல் போவதற்கு மிக மிக மிக சால சிறந்த உண்மையை பல பேருக்கு இல்லாமல் போயிருக்கின்றது. அவ்வாறானவர்கள் தாய் மீது நம்பிக்கை பெற்று நீங்கள் தாயை வணங்கி கொண்டிருந்தால் நிச்சயமாக திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமைகள் தாயினுடைய படத்திற்கு பால் வைத்து நீங்கள் நித்தமும் வணங்கி கொண்டிருந்தால் அந்த தாய் உங்களை கைவிட மாட்டால் நிச்சயமாக பெரிய விஷயமாக வந்தது சிறிய விஷயமாக மாறும். அதாவது தலையோடு போகிறது தலப்பாயோடு போகும் என்று சொல்லுவார்கள். அதாவது கிருஷ்ணர் எப்படி அர்ஜுனனை காப்பாற்றினாரோ, அதாவது அந்த அது அது அதுவும் வந்து நாகாஸ்திரம், நாகாஸ்திரத்திலிருந்து தப்ப முடியாது ஒருவரும். அது நாகாஸ்திரம் பாஞ்சால் ஒரு அழிவு தான், அந்த அழிவே இல்லாமல் சில ஒரு அடி நீ அந்த அவர் இருந்த அந்த ஆஞ்சநேயருடைய கொடியோடு இருந்த அந்த அவருடைய அதாவது பார்த்த சாரதியாக இருந்தவர் அர்ஜுனனுடைய சாரதியாக இருந்தப்பா ஒரடி அந்த போர்க்கிழிதை அவர்கள் அந்த அவர்கள் இருந்து போர் செய்கின்ற அந்த இதை கீழே ஒரு அடி அமர்த்தினபடியினால் அவருடைய முடியோடு அந்த பிரச்சனை போயிருந்த அல்லது அன்றைக்கே அர்ஜுனன் அதுக்கு பிறகு குந்தி தேவி அவர்கள் கண் தனது மகனிடம் நீ ஒரு முறைக்கு மேல் நான் அஸ்திரத்தை விடாது என்று சத்தியமாகிவிட்டார். அந்த சத்தியம்தான் அவரை காப்பாற்றியது. அதெல்லாம் கண்ணனுடைய கட்டித்தனம். இவ்வளோ சிந்தித்திருக்கிறார் என்று பாருங்கள். ரெண்டு மூன்று தரம் விட்டிருந்தால் நாகாஸ்திரம் அர்ஜுனனை கொள்வதற்கு துடித்துடியாக துடித்து கொண்டிருந்தது. என்னை வையுங்கள் அந்த அம்பிலே என்று சொல்லி கத்திக்கொண்டே இருந்தது. அவ்வாறு பல அற்புதங்களை எப்படி பார்த்த சாரதி செய்கின்றாரோ அதே போல் அந்த தாய் எங்களுடைய டென்மார்க்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தாயும் பல எங்களுடைய வருத்தக்காரர்களுடைய நோய் புனி துன்பங்களை எல்லாம் இல்லாமல் செய்து சந்தோஷமாக வைத்திருக்கின்றார்கள். எத்தனையோ பேருடைய துன்பங்களை நீக்கி எத்தனையோ பேரை காப்பாற்றி கொண்டிருக்கிறார். பிள்ளை வரம் இல்லாதவர்களுக்கு அந்த தாயினுடைய அருளினால் பிள்ளை கிடைத்திருக்கின்றது. அதாவது கேன்சர் வந்தவர்கள் எத்தனையோ பேர் டாக்டர் மாதிரி ஆச்சரியப்படுற அளவுக்கு எப்படி போச்சு இந்த வருத்தம் என்று கேட்கின்ற அளவுக்கு அந்த அளவுக்கு அந்த தாய் அந்த வருத்தங்களை எல்லாம் இல்லாமல் செய்திருக்கிறார். அப்படியான ஒரு நடமாடும் தெய்வமாக டென்மார்க் பிரண்டாபதியிலேயே காத்திருக்கின்ற அந்த தாயை நீங்கள் வணங்குங்கள். நிச்சயமாக அந்த தாயோடு நீங்கள் கதைக்க வேண்டும், அந்த ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் நிச்சயமாக எங்களோடு தொடர்பு கொண்டால் நிச்சயமாக அதற்கான முகவரியை அதற்கான வழிவகைகளை நாங்கள் செய்து தருவதற்கு தயாராக இருக்கின்றோம் அன்புறவுகளே. இப்பொழுது இசைவேந்தன் ஞானலிங்கம் அவர்கள் பாடிய பாடல் ஒன்றை கேட்போம்.

இசைவேந்தன் ஞானலிங்கம் அவர்கள் பாடிய பாடலை கேட்டீர்கள். அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது டென்மார்க் பிரண்டாபதி எழுந்தருளி அடியார்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அன்னை அபிராமி வாசை தாயினுடைய அவதாரம் அற்புதம் என்னும் சிறப்பு நிகழ்ச்சி. பிரதி வெள்ளிக்கிழமை தோறும் 4:10 to 5 PM இடம்பெறுகின்றது.

அன்பாக விடைபெறுகின்றது அவதாரமும் அற்புதம் எனும் சிறப்பு நிகழ்ச்சி. பாரிஸ் லாச்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழை மரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 பரிஸ் 10 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 5:02, ஐக்கிய ராஜ்யத்தில் 4:02. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானிலையில் ஜெர்மனி நேரம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக கலப்பாயிருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியானது செவ்வாய், வியாழன், வெள்ளி ஆகிய 3 தினங்கள் மாலை 5 தொடக்கம் 6 வரை வானிலையில் மலர்கின்றது. இன்றும் உங்களுக்கான ஒரு பாடலோடு புதிய நிகழ்ச்சியாக அதாவது வானிலைக்கு வளம் பெறுகின்றது. அன்புறவுகளே, ஜெர்மனிய நேரம். சரி, உங்களுக்கான பாடலை தருவதற்கு முதல் உங்களுக்கான கேள்வியை தருகின்றேன். அன்பு நேயர்களே, இன்றைய கடும் யுத்தங்களினால் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் குரல்களில் ஒலிப்பவற்றில் ஒன்றினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து உணவினை குறித்தாலும் வெறுப்பூட்டும் சில மனிதர்களின் குணத்தினை குறிப்பிடும் சொற்களில் ஒன்றினை விடையாக பெறலாம். அது என்ன என்பதுதான் உங்களுக்கான கேள்வியாக அமைந்திருக்கின்றது. இன்றைய கடும் யுத்தங்களினால் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் குரல்களில் ஒலிப்பவற்றில் ஒன்றினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து உணவினை குறித்தாலும் வெறுப்பூட்டும் சில மனிதர்களின் குணத்தினை குறிப்பிடும் சொற்களில் ஒன்றினை நீங்கள் விடையாக உருவாக்கலாம். அது என்ன என்பதுதான் உங்களுக்கான கேள்வியாக அமைந்திருக்கின்றது. இப்பொழுது அதற்கான பாடலை தருகின்றோம். அந்த பாடலிருந்து சொல்லை கண்டுபிடித்து பதிலோடு இணைந்து கொள்ளுங்கள்.

சரி, அன்பு உறவுகளே, ஒழித்த பாடலை கேட்டீர்கள். அந்த பாடலிருந்து உங்களுக்கான சொல்லை தேடி கண்டுபிடித்து நிகழ்ச்சியோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அன்புறவர்களே, அதற்கான கேள்வியை மீண்டும் உங்களுக்காக தருகின்றேன். இன்றைய கடும் யுத்தங்களினால் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் குரல்களில் ஒழிப்பவற்றில் ஒன்றினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து உணவினை குறித்தாலும் வெறுப்பூட்டும் சில மனிதர்களின் குணத்தினை குறிப்பிடும் சொற்களில் ஒன்றினை நீங்கள் விடையாக பெறலாம். இதுதான் உங்களுக்கான கேள்வி. அன்பு உறவுகளை, விடை தெரிந்தால் நீங்கள் விரைவாக இணைந்து கொள்ள அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் உங்களுக்கு தெரிந்தவை. அந்த தொலைபேசி இலக்கத்தினூடாக நீங்கள் இணைந்து கொண்டு விடைகளை வந்து கூறலாம்.

0: இந்த வழியில் வைபர் ஊடாக இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். வணக்கம்.
1: வணக்கம்
0: திருமதி ராணி சம்பந்தர். நல்லா இருக்கீங்களா ராணி சம்பந்தர்?
1: ஆமா நல்லா இருக்கிறேன். நன்றி அண்ணா. நீங்க?
0: நாங்கள் நல்லா இருக்கிறோம், நன்றி.
1: நேற்றுக்கு நடக்கல தானே? நீங்க நலமா இருக்க ரெவனை வேண்டி கொண்டு நான் பாடல் வந்து தேடினு கிடைக்கல. ஒரு பாட்டி என்று சொல்லி பாக்குறேன் முதல். இது
0: ஒரு பாட்டி.
1: ஒரு பாட்டி என்றாலும் காட்டுங்கோ சொல்லி நெடுகளும் கத்துவினம் தானே.
0: ஒரு வாட்டியாவது
1: அந்த எங்களை விட்டு போனவிய ஒரு வாட்டி என்றாலும் காட்டுங்கோ காட்டுங்கோன்னு சொல்லி நெடுகளும் கூப்பிட்டு கொண்டிருப்பினம் தானே.
0: அந்த ஒரு வாட்டி அடித்து
1: எடுத்து வந்து பின்விட என்ன மடுக்கல நான் எடுத்துக்கொண்டு வர்றேன் ராஜா.
0: நன்றி, வாழ்த்துகள்.
1: நன்றி அண்ணா.
0: அவர் ராணியை சம்பந்தர் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பிட்டார். அவர் ஒரு வாட்டி என்றாலும் அந்த எங்களுடைய இழப்புகளில் காணாமல் ஆக்கப்பட்டதை காட்டுங்கள், சிறையில் வைத்திருப்பதாக நினைத்து அந்த கற்பனா சக்தியிலே செல்லிக் கொண்டிருப்பார்கள். நேரம் சரியாக 5:11 ஐக்கியராட்சியத்தில் 4:11 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜெர்மனி நேரம்.
2: கடவுள்
3: கைவிடுத்த மாதிரி இருக்குதுக்கேமா நான் போறேன். அவர்கிட்ட போய் கதைச்சு வீட்டை எடுத்து புது வீடுன்னு இன்சூரன்ஸ் பிள்ளைகளுக்கு போடணும் பிள்ள அந்த மாதிரி செய்வார் என்று சொல்லி நினைக்கிறேன்.
2: மறக்காதீங்க ஜோஸ் ஜீரத்.
3: ஓ, கடைசி வரையும் மறக்க மாட்டேன்.
4: ஆம், உண்மையிலும் உண்மை. குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல் விற்பனை முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள் செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை பண முதலீட்டு சேவைகள் உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம், வன்கூவர் நகரில். வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம் தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778-994-23-25.
0: நேரம் சரியாக 5:14 ஐக்கியராட்சியத்தில் 4:14 இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
5: வணக்கம் ராஜா, நலமா இருக்கிறீங்களா?
0: இருக்கிறோம். நீங்கள்?
5: நாங்களும் அனைவருமே நலமாக இருக்கின்றோம். அதே போல் நீங்களும் அனைவரும் நலமாக இருக்கிறவனை வேண்டிக் கொண்டு நான் வந்து முகமண்டு சொல்றேன். நான் முதல் விடை. ரெண்டாவது விட வந்து முகச்சுளிப்பு என்று சொல்றேன்.
0: ஏன் முகமண்டு நீங்கள்?
5: எங்கட பிள்ளைகள முகத்தை ஒரு தடவை வேண்டாலும் பாக்கணும் கேக்குறவதானே காட்டுங்க. எங்கட பிள்ளைகள பாக்கணும் பாக்கணும் எங்கட பிள்ளைகள இருக்கணும் அப்படி கேக்குறேன். நான் முகத்தை எடுத்தேன். நான் வேறையும் வந்திருக்கும் சொல்லுவலன்ட்டு நினைக்கிறேன்.
0: ராதாக நகராஜா அவர்கள் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
6: வணக்கம்.
0: வெங்கியன் வரையில பிள்ள
6: போட்டுதான்
0: எடுத்துட்டீங்க.
6: ஒருவர்களாக வீட்டுக்குள்ள வந்து காலடி வச்ச முதல் முறையாக தயாரனும் வயலாம்
7: என்ன பிள்ள
6: தயாரனும் வயலாம் என்னட்ட வீட்டுக்கு வந்துட்டினா
7: லண்டனுக்கோ
6: என்னட்ட வந்துட்டினா
7: ஆ நன்றி நன்றி சந்தோஷம் எனக்கு
6: அப்பா பெரிய சந்தோஷம்
7: இலக்கம்
6: நாங்கள்
7: கேட்க விரும்பல நீங்க சொல்லிட்டீங்க
6: ஒரு
7: வாட்டி உருத்தல் ஊனா இல்ல வார ஊனா இல்ல நீங்க தவறா சொல்றீங்க புஷ்பாதி அம்மா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானலில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
8: வணக்கம் அண்ணா. நான் வேற ஒரு வீடு எடுத்தேன். முண்டி அடிக்கிறேன் சொல்லி பாக்குறேன்
7: அண்ணா.
8: முண்டி அடிக்கிறது முன்னுக்கு எல்லாத்துக்கும் போறது
7: முகஞ்சலிப்பு இல்லாமல் முந்தி
8: அடிக்கிறது சொல்லி பாக்குறேன்.
7: முந்தி அடிப்பு சரியா வருமா?
8: வரலாம். முண்டி அடிக்கிறதும் அது சரியில்லாத குணம் தான். எல்லாத்துக்கும் அது அப்படியும் எடுக்கலாம். இனி உணவுக்கு என்றாலும் முண்டி அடிச்சு கொண்டு போற அதுவும் எடுக்கலாம். ரெண்டு எடுத்து வச்சிருக்கேன் பாப்போம்.
7: நன்றி வாழ்த்துக்கள்.
8: நன்றி அண்ணா. நன்றி வணக்கம்.
7: அவர் சகோதரி ராதா கனகராஜா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவர்களுக்கும் நன்றிகள். பாடலை உங்களுக்காக மீண்டும் ஒரு முறை ஒலிபரப்புகின்றேன்.

0: நேரம் சரியாக 5:22 ஐக்கியராஜ்யத்தில் 4:22 இந்த நேரத்தில் வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் பத்மராணி, நலமா இருக்கீங்களா? இன்றைக்கு பள்ளிக்கூடத்து போயிலையா? நீங்க முருகன் பக்தைக்கு என்ன லீவு? அவைக்கிழமை மாதிரி நீங்க உங்கேயும் எல்லாம் செல்ல வேண்டியா? பள்ளிக்கூடம் தொடங்க இல்ல. அதாவது உணவினை குறித்தாலும் வெறுப்பூட்டும் சில மனிதர்களின் குணத்தினை குறிப்பிடும் சொற்களில் ஒன்றினை விடையாக பெறலாம். உணவினை குறித்தாலும் வெறுப்பூட்டும் சில மனிதர்களின் குணத்தினை குறிப்பிடும் சொற்களில் ஒன்றினை விடையாக பெறலாம்.
1: உணவினை குறித்தாலும்
0: அது ஒரு சொல்லோட்டத்துக்காக எழுதியிருப்பார் நினைக்கிறேன். உணவினை குறித்தாலும் வெறுப்பூட்டும் சில மனிதர்களின் குணத்தினை குறிப்பிடும் சொற்களின் ஒன்றினை நீங்கள் விடையாக பெறலாம்.
1: இரண்டாவது
0: சோந்தா?
1: இல்ல இல்ல, முதலாவது
0: சோந்து.
1: சோந்து இருக்கும் உள்ளத்துல இருந்து வருவதா?
0: நன்றி, வாழ்த்துகள். ஓகே, அவர் திருமதி பத்மராணி அவர்கள். பத்மராணியை தொடர்ந்து பைபர் ஊடக ராணி சமுதர் இணைந்திருக்கின்றார். வணக்கம் ராணி.
2: வணக்கம் ராஜா அண்ணா.
0: சொல்லுங்கள் ராணி.
2: நானது அந்த முதல் சொல்லு சொன்னி ஒரு வாட்டி என்றதுல இருந்து ஒடியல் என்று சொல்லி பாக்குறேன். ஏனெண்டா அந்த ஒடியல் மாவில அந்த ஒரு உணவு செய்யலாம் தானே? ஒடியல் கூழ் செய்யலாம், ஒடியலோட செய்யலாம், ஒடியல் புட்டு செய்யலாம், ஒடியல் கூழ் செய்யலாம். அது அதை வச்சு ஒடியல்னு சொல்றேன். ஒடியல்னு சொல்லி சொன்னா முறிக்கிறது, அந்த சோம்பல் முறிக்கிறது, நெட்டி சோம்பல் முறிக்கிறதுக்கு சொல்லலாம் தானே? அது ஒரு குணம் தானே? எங்கட
0: மனிதர்களின் குணத்தினை குறிப்பிடும் சொற்களில் ஒன்றினை விடையாக
2: முறித்தலன்.
0: நன்றி,
2: சோம்பல் முறித்தல். அது சரியோதரையில இன்னும் ஒரு சொல்ல ஒன்று இருக்குது அதுல, என்ன தேடி என்றதும் இருக்குது. ஆனா இது என்னன்னு தெரியல ராஜா. நான் பாட்டும் படிவா அந்த சொற்கள் கொஞ்சம் பிடிபடுது இல்ல.
0: நன்றி, வாழ்த்துகள். கண்டுபிடிங்கள். அவர் ராணி சமுதர் அவர்கள். ராணி சமுதரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
3: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் சுபா, நலமா இருக்கீங்களா?
3: நலமா இருக்க, நீங்கள எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கிறீங்க?
0: ஓ, நல்ல சௌக்கியமா உங்களை மருந்தோட இருக்கிறோம்.
3: அப்படி என்றும் சௌக்கியமா இருக்கணும் என்று வேண்டிக்கொண்டு நான் வந்து ஒரு வாட்டியில இருந்து
0: ஒரு வாட்டி
3: ஒதுக்குதல் என்று சொல்லி பார்க்கிறேன்.
0: ஒரு வாட்டி என்ற சொல்லை எடுத்து பிறகு ஒரு குரல்
3: ஒதுக்குதல்.
0: என்ன ஒதுக்குதல்?
3: ஆமா,
0: ஒதுக்குதல். ஒதுக்குதல் என்று சொல்றீங்க. நன்றி, வாழ்த்துக்கள் சௌரம்.
3: நன்றி, வணக்கம்.
0: நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: ஓ, நன்னடமா இருக்கிறேன்.
0: நன்றி, வாழ்த்துக்கள். அவர் சுபாசினி அவர்கள். சுபாசினியை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
4: வணக்கம் ராஜா.
0: உதயன் அவர்கள், நலமா இருக்கீங்களா? உதயன், நல்ல சௌக்கியமா உற்சாகமாக கலகலப்பாக இருக்கின்றோம்.
4: நானும் இந்த ஒரு வாட்டி விரலாம்னு எடுத்தேன், அக்கா சொல்லிட்டாங்க. நான் முழுமையா இந்த ஒடியல் கூழ் என்று சொல்லியே எடுக்கிறேன்.
0: ஒடியல் கூழ்
4: ஏன்னா அந்த கூழ் பேல பாக்கலன்னு சொல்லி சொல்லுவோம் சில இந்த பொறுப்புட்ட மனிதர்களின் செயல்கள்.
0: அப்படியா?
4: அப்ப இந்த கூழ் வேலை பாக்கலாம், அதுல இந்த ஒடியல் சேர்க்க வேண்டி இருக்கேன். ஒரு வாட்டி என்று சொல்லி எடுத்தது. அப்ப ஒடியல் அந்த கூழ்
0: என்று ஒடியல் கூழ் இணைந்திருக்கின்றார். வணக்கம் ஷியாமலா.
5: வணக்கம் ராஜா, நல்லமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோம். நீங்க பார்த்த மாதிரியே இருக்கிறீங்க, நாங்களும் பார்த்த மாதிரி இருக்கோம்.
5: சும்மா போய் சேர்ந்தீங்க.
0: நாங்கள் என்ன நாங்கள் என்ன சும்மா ஃப்ளைட்ல இருந்து மாதிரி இருந்தோம் ஆள்
6: நான்
0: நித்திர உள்ள மற்றவருக்கு நித்திர வரும் இல்லை நான் நித்திர உள்ள மரம் முடிச்சு கொண்டிருக்கேன் முடிச்சு
6: கொண்டிருக்கேன் நான்ராஜனா வாடி வதங்கி என்று ஒரு சொல்லு வந்தவர்
0: ஓம்
6: அதுல இருந்து வாடை என்று சொல்லி பாக்குறேன்
0: வாடி வதங்கி எடுக்கிறீங்க வாடி வதங்கி
6: அது அந்த உணவு சாப்பிடுற உணவு என்று சொல்றீங்களா இல்ல அது வறுக்கத்தக்கதுல வாடை என்று வருங்க
0: என்ன கேட்காதீங்க சகோதரன் நான் ரூட்டை மாத்தி விட்டுறேன்
6: நான் சொல்லுறேன்
0: ஓ
6: உணவு பல்லா போனா ஒரு வாடை வரும் இல்லோ அப்ப அத சொல்லி பாக்குறேன்
0: வாடி என்று சொல்றீங்க
6: நன்றி
0: வாழ்த்துக்கள்
6: நன்றி ராஜா
0: அவர் சகோதரி ஷியாமலா அவர்கள் ஷியாமலாவை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம் வணக்கம்
7: வணக்கம் அண்ணா
0: வணக்கம் அன்பு சகோதரி நலமா இருக்கீங்களா
7: என்ன அப்படி இப்படி போகுது
0: அப்படி இப்படி போகுது
7: என்ன
0: கதையை காணையில
7: இரவுல காண இல்லையே இரண்டு மூணு நாள்
0: ஓ
7: என்ன
0: பதவி என்ன வேலை செய்யறாங்க மன்னன் முடிய ஆட்சியும் அங்க இருக்க
7: உறுதிப்படுத்தி
0: உங்களோட உத்தியோகபூர்வமாக வெளிப்படுத்தணும் புண்ணியத்துல இருக்கிறோம்
7: நீங்களும் நல்ல சுகமா இருக்கு என்னது
0: கோயிலுக்கு போறோம்
7: என்ன
0: முடிஞ்ச இத்தனை அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் இருக்குது
7: கோலும் கொடுத்து முடிஞ்சது மூணு மணிக்கு அடுத்த வாசல் வரி
0: வரப்போனும் என்ன விட கண்டுபிடிச்சீங்க
7: நான் உங்களுக்கு ஹாய் சொல்லிட்டு போக மட்டும்தான் வந்த நான் ஒரு வாட்டி என்று சொல்றேன்
0: ஒரு வாட்டி சொல்லி
7: அங்கால எனக்கு தெரியல பெருசா
0: நன்றி துர்க்கிய மாட கேட்டுடுவாங்க
7: அவர்
0: சித்ரா பவன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார் அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு வணக்கம் வணக்கம் மீனா நலமா இருக்கீங்களா மீனா நல்லா இருக்கிறோம் நல்லா இருக்கிறோம் அதுதானே சாப்பாடு இருக்கு
7: பின்னேரம்
0: தான் சனம் கூட வரும்ல
7: இல்ல
0: நானும் சோறு தந்தாலும் பரவாயில்ல
7: தெரியாது
0: என்னம்மா
7: இவ்வளவு சேர்த்து சாப்பிட
8: பிறந்த நாள் இருந்து நான் சாப்பிடுறோம் அப்படித்தான். நீங்க அதை பற்றி
9: கவலைப்படுறீங்க.
8: ரெண்டு கிலோ ஊறுகாய் தந்திருக்கிறா உங்களுக்கு பத்மநாணி அக்கா. பாவக்காய், புடலங்காய், எல்லா காயெல்லாம்,
9: பூசணிக்காய்,
8: அதுல
9: எல்லாம்
8: உண்மையா எல்லாம் கீரை.
9: இன்னொரு
8: மரக்கறி மறந்து அந்த மரக்கறி பாவம் எங்களுக்கு புளிச்சாதம், புளிச்சாதம் புட்டு,
9: ஐயோ
8: ராசாத்தி தான்
9: கொண்டு
8: பாவம்
9: அவர் துணை இருக்க பிரச்சனை இல்ல.
8: அள்ளி கொடுத்து
9: நன்றி
8: வாழ்த்துகள்.
10: நீங்க
8: என்ன
10: சொல்றீங்க?
8: என்ன விடிய விடிய ராமாயணம் படிங்க, வீட்டை போகாம ஒரு ரோட்ல நின்று
10: வாங்கிருவாரு.
8: இதெல்லாம் குடிச்சு அதெல்லாம் குடிச்சு
10: பெரிய விருந்துவா.
8: ஓ
10: நீங்களும் அப்படியே நலமாக இருக்க வேண்டிக் கொண்டேன். நான் இதுல எடுக்கிற சனங்கள் எல்லாம் சில சனங்கள் எத்தனை பேர் இறந்தவே சோந்து போச்சு. நான் சோந்து சோந்து எத்தனை பேர் இறந்தவே வயதானதுகள் எல்லாம் நான் சோந்துல இருந்து சோத்து மாடன்னு
8: சொல்றேன். வேணும் என்ன பேசுறீங்க? என்ன இப்படி சோத்து மாடு ராஜா?
10: என்ன
8: செய்வோம்? நன்றி, வாழ்த்துக்கள் வதனி.
10: நன்றி அண்ணா, நன்றி.
8: அவர் மதனி மோகன் அவர்கள், அவர்களை தொடர்ந்து எங்களுடைய அருமை சௌதரி இணைந்திருக்கின்றார். ஜெயா நடேசன் அவர்கள், வணக்கம். ஜெயா
11: வணக்கம். ராஜா
8: நல்லா இருக்கிறீங்களா?
11: ஓ நல்லா இருக்கும்,
8: நன்றி. வாழ்த்துக்கள்.
11: மூன்று
8: இணையதளம் ஆரம்பத்தில் இணையதளம் அதெல்லாம் அவர் தான் உருவாக்கினவர்.
11: நன்றி,
8: வாழ்த்துக்கள்.
11: அவர் நல்ல இதுங்கட நடிக எங்கட இதுகள் சித்தவடுகளுக்கு இல்லாம எங்கட அண்ணாட சித்தவடு தம்பியில சித்தவடுக்கு எல்லாம் வந்த நான் ராஜா முகத்திரி எடுத்து முருகல் என்று சொல்றேன்.
8: முகத்திரியா?
11: முருகல்
8: முகம் எடுத்து முருகல் என்று சொல்றீங்க, என்ன? நன்றி சகோதரம். அவர் திருமதி ஜெயா நடேசன் அவர்கள், அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம்.
10: ஒரு
8: ஒரு வாட்டி போட்டு பின்ன சொல்றீங்க,
10: ஒதுக்குதல்
8: சொல்றீங்க. நன்றி வாழ்த்துக்கள் சகோதரி. சகோதரி திருமதி ஜெயந்திமாலா, ஜெயந்திமாலாவை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம். வணக்கம். சௌசிகம்மா நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோம். உங்களோட புண்ணியத்தால உங்களோட பேத்தி எப்படி இருக்கிறா? நல்லா இருக்கிறா. பாத்துட்டீங்களா வீடியோ? எடுக்க கூடாது, எடுத்த பிரச்சனை.
10: நீங்களும்
8: போனீங்களா?
10: நன்றி,
8: நன்றி.
10: அழைப்பு இருந்தது. என்னென்றால் நானும் சோந்துல இருந்து.
8: என்னமா?
10: சோந்து போறது.
8: சோந்து, ஓகே.
10: சோர்ந்து என்றதுல இருந்து சோத்து மாறன்னு சொல்ல.
8: நன்றி, வாழ்த்துக்கள். அவர் சசியம்மா அவர்கள் சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ வணக்கம்.
12: வணக்கம்
8: ராஜலிங்கம், உண்டைக்காக வந்திருக்கிறேன். நல்லா இருக்கிறீங்க ராஜலிங்கம்?
12: ஓ, நாங்கள் அண்ணா அபிராமி நல்லா இருக்கிறோம்.
0: தன்றி என்றும் அப்படி இருக்கும்.
12: அதே போல தாங்களும் என்றும் அதே மருளும் கிடைக்க வேணும் உண்டு அபிராமியம் வேண்டிக் கொண்டு அதோட சாங்கடமாவும் பரமாவும் இருக்க வேணும் கேட்டுக்கொண்டு என்னது உங்களை சொல்லே இல்ல இப்படியேதான் சொல்றேன்.
0: ராஜலிங்கம், ராஜலிங்கத்தை தொடர்ந்து சகோதரி பத்மராணி வந்திருந்தீங்க. பத்மராணி வணக்கம். வணக்கம் ராணி. கட் பண்ணிட்டா. பத்மராணியை மீண்டும் அழைக்கின்றோம், நீங்கள் இணைந்து கொள்ளலாம். ஃபைபர் ஊடாக வந்துட்டா. நலத்தோடு இருக்கிறீங்களா பத்மராணி? நல்லா இருக்கிறீங்க.
13: என்ன
0: வேணும் என்ன பிளான் பண்ணி சொல்றீங்க என்ன? நீங்க தான் சோந்து எடுத்தது. சோந்து எடுத்து போட்டு சோத்து மாடு ராஜா பார்த்தா சோத்து மாட மாதிரியா இருக்கு உங்களுக்கு.
13: உங்களோட
0: ராஜா என்ன செய்யறாரு சௌரம்? உங்களோட ராஜா என்ன செய்யறாரு? சும்மா இருக்கிறாரா? அந்த என்ன சொல்றேன், கோயிலுக்கு கூப்பிடுறாமா?
13: கோயிலும் இல்லையா ஜெத்தவிடு போன தலை மூன்று நாள் தொடக்கம்.
0: ஆ, மூன்று நாள் போக கூடாதோ? உங்களுக்கு ரத்த உறுத்தி இல்லையே சௌரம்.
13: ரத்த உறுத்தி இல்ல, செத்த வீட்டுக்கு போனா போக கூடாதுன்றாரே.
0: நீங்க சரியான கன்னியத்தை தான் பிடிக்கிறீங்க. ஈ கட்டிக்காரு பெரிய கவலையா இருக்கு.
13: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம் சௌரி. அவர் திருமதி பத்மராணி ராஜரத்னம் அவர்கள் ஹாயில்புரோன் ஜெர்மனியிலிருந்து இணைந்து கொண்டு சிறப்பித்தார். வேகமாக இணைந்து கொள்ளுங்கள். வராத அன்பு உறவுகள், உங்களுக்கான நேரம் என்னமே 16 நிமிடம் இருக்கின்றது. இணைந்து கொள்ளுங்கள். நீங்கள் வரும் வரை ஒரு சில வர்த்தக விளம்பரங்கள்.
14: ஈழத் தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாபுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு சுவிட்சர்லாந்தில் சிறப்பாக நடைபெற இருக்கிறது.

0: பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாபுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். மறந்து விடாதீர்கள், 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிளான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வுகள் நடைபெறுகிறது. இடம்பெறும் மண்டபம்
1: In der AU 18604 Volkeswil Zürich Switzerland.
0: இந்த நிகழ்வுக்கு அனுசரணை கொடுக்கின்றார்கள் பிசரியா மம்மா மியா GMPH, சஜிகா கேஷன் கரி, சஜிகா பியூட்டி பார்லர், சோட்டோகன் கராத்தே நிறுவனம், பரவச யோகா நிலையம் இவர்களது ஆதரவுடனும் உங்கள் ஆதரவை எதிர்பார்க்கின்றார்கள் வசாவிளான் மத்திய கல்லூரியின் பழைய மாணவர்கள். மேலதிக தொடர்புகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தியாகராஜா சச்சிதானந்தமூர்த்தி, சைவ சைவர் 41 79 771 17 12, தம்பிராஜா இளங்குமரன், சைவ சைவர் 41 76 386 14 82, தர்மலிங்கம் பிரபாகரன், சைவ சைவர் 41 76 51 83, சைவர் 3 4. மறந்து விடாதீர்கள், நவம்பர் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிளான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வு. கல்வி கண்ணை திறந்த வயாவிளான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம், அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

0: ஏற்றாங்க விட்டு மானம் கூட ஆகல, ஒழுங்கா வேலை செய்யல. என்ன செய்யறது
1: அப்பா? இந்த தப்புல பணம் ஒன்றும் வரதில்ல அப்பா. இந்த
2: சரி சரி, எந்த காரும் ஒழுங்கா பிரேக் பிடிக்குது இல்ல. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு எங்கட ஜோய் தான். ஜோயின் போன் நம்பரை சொல்லுங்கப்பா.
3: இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரே தீர்வாக நியாயமான விலை தரமான சேவைக்கு ஜோய். தொடர்பு தொலைபேசி இலக்கம் பிரான்சுக்குரியது 0782 81 88 14. மறந்து விடாதீர்கள், ஜோய் 0782 81 88 14.

0: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழல் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழல் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே. பொன்னுப்பண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொன்னுப்பண்டி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொன்னுப்பண்டி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொன்னுப்பண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொன்னுப்பண்டே மார்க்கெட் 1 அவென்யூ எடுவான் பயோ 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொன்னுப்பண்டி ரேம் தடுப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொன்னுப்பண்டி மார்க்கெட்.
1: நீ சொல்லி விட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா இருக்கு.
2: என்னப்பா நீங்க எங்க போய் இந்த அழகி போன மரக்கறிகளை, நாரி போன மீனையும் வாங்கி வாருங்கள். நான் உங்களை எங்க போய் வாங்கி சொன்னா இதுகளெல்லாம் கொண்டு குப்பையில போடுங்க.
1: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
2: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்குதாங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
1: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பாள் ஸ்டோர்ல நீ சொல்லி விட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
0: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ் 192 ரோடு பார்க்குக் சென்டரி பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினால் 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
3: சரி அன்புகளே, தொடர் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் எனது இதயபூர்வ நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடரும் நிகழ்ச்சியோடு ராகு அவர்கள் வானொலியில் இங்கே காத்திருக்கின்றார்களே கிளையத்தில், அவரையும் வரவேற்று உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றது. ஜெர்மனிய நேரம் இன்றைய பொழுது மாத்திரமல்ல அனைத்து நாள் பொழுதும் உங்களுக்கு உற்சாகமான பொழுதாக மலர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், அன்புறவுகளே.
4: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் களஞ்சியம்.
0: இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
4: காயத்திலிருந்து உடல் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில்.
0: பிரதி சனிக்கிழமை தோறும் ஆட்டு ரஜி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
4: மேலதிக தொடர்புகளுக்கு
5: 7265 Fraser Street, Vancouver, Canada.
4: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யான் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிவித்திருக்கின்றோம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன் 778-882-40-39 அல்லது 604-375 சைபர் 55. மேலதிக தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள், வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பரிசு லாட்சியத்தில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதனிகள் முதல் பல் வரை மிக மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிய விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால் 14 ரே கை பாரிஸ், 10 லா ஷோப்பல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி 9-51-15-82-3 அல்லது 6-69-58-61-61. மறந்து விடாதீர்கள், பரிசு லாட்சியப்பலை ஷரிமஹால். கனடா வன்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து

0: வான்கூவர் கனடா. தொடர்பு இருக்க தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ் 604-707-1-57 அல்லது 604-902-43-44 மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com இணையதள முகவரி www.jabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ். சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் கிராஸ் 3098 கோனிட்ஸ் சுவிஸ் கோனிட்ஸ் மெக்மாஸ்க் அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறவேசி இலக்கம் 031-971-2750 கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858
0: ஆமாம், வன்கூவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 East 30th அவனியூ வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
2: உனக்கெனவோ சரித்திரமே எழுதும் காலம் முடி.
3: பாரிஸில் இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கடுமையாக்கள் வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போக போறேன் யாழ்ப்பாணம். ஒரு ஒரு புள்ள வருது கும்பிட போன தெய்வம் கொடுக்கணும். தங்கச்சி தங்கச்சி
4: அவங்களே கொண்டு யாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
0: இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள். பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து

0: நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன் கோஷன் விழா முகவரி 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-76-24-440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன் குரேஷன் விழா 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-76-24-440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
1: பிரான்ஸ் லாகுனோவில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆடவர் மகளிர் சிறுவர் சிறுமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டு சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலை போல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டைக்கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியூர் மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால், நண்டு, கணவாய், ரால் அனைத்தும் மலை விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட், 62 அவினியோ பால் வயோன் குற்றூரியே, 93,120 லாக்குர்னோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க், 07-83-20-49-85 அல்லது 07-87-34-16-55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள், பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கில்
0: பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க, அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் திரையா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
2: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
0: பிரான்ஸ் நாட்டில் வதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம், இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ். 18
3: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
0: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.
2: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
1: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன் வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள் உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறை போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிய விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கே ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 0160-20-29-47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 0667-20-40-00. பாரிஸ் லாட்சபலில் ரூயிக்கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ், 16 பரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0142-41-77-67 அல்லது 0650-26-21-15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.

அந்த தடைகள் அனைத்து முடைத்து 24 மணி நேரமாக டிஆர்டி தமிழொலி இணையத்தில் www.trttamilnadu.com செயற்கைக்கோள் ஒளிபரப்பில் ஏர்டெல்சாட் 9 பாகையில் 11727 வேத்திக்கலில் மற்றும் பிரான்சிலே ஃப்ரீபாக்ஸ் ஊடாகவும் டிஆர்டி தமிழொலி.

0: தடைகள் அனைத்து முடைத்து 24 மணி நேரமாக டிஆர்டி தமிழொலி இணையத்தில் www.trttamilori.com செயற்கைக்கோள் ஒளிபரப்பில் எயிட்டல் செட் 9 பாகையில் 11727 வேத்திக்கலில் மற்றும் பிரான்சிலே ஃப்ரீபாக்ஸ் ஊடாகவும் டிஆர்டி தமிழொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாக கொண்டிருக்கும் உங்கள் அபிமான டிஆர்டி தமிழொலி வானொலி. இப்பொழுது கலையக நேரம் சரியாக 6:15 அக்கிய ராஜ்யத்தில் 5:15. நிகழ்ச்சியின் வரிசையில் ஆரம்பமாக இருக்கிறது சந்தோஷ நேரம். சந்தோஷ நேரத்துக்காக ஆவலுடன் காத்திருக்கும் அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது மகிழ்வான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றும் வளமை போல் ஆரம்பத்தில்

0: ஆரம்பத்தில் பாட்டும் படமும், அதனைத் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியிடம் பேபி சிவா அவர்கள் உங்களுடன் இருந்து தொகுத்து வழங்குவார். அதனைத் தொடர்ந்து பல்லவி தேடும் சரண நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கின்றது. அந்த வகையில் ஆரம்பமாக காத்திருக்கின்றது பாட்டும் படமும். வணக்கம் பேபி.
1: வணக்கம் ரோகண்ணா. வணக்கம் அன்பு நேயர்களே. எல்லோரும் எப்படி நடந்தானே? நாங்களும் கலையகத்தில் எல்லோரும் நலமாக இருக்கிறோம். உங்கள் நலத்தையும் வேண்டிக் கொண்டு இதுவும் ஆரம்பமாக இருக்கிறது சந்தோஷ நேரம். இதில் அத்தனை உறவுகளும் கலந்து கொண்டும் சிறப்பித்து அன்பாந்த நேயர்களையும் கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களுக்கும் அன்பாந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இதுவும் ஆரம்பமாகிறது பாட்டும் படம்.
0: ஆம், வளவே போல் இன்றும் ஒரு பாடலில் உள்ள சில வரிகளை தருவேன். அந்த வரிகளில் இருந்து ஒரு சொல்லை நீங்கள் கருவாக எடுத்து கருவின் கருத்து மாறாமல் ஒரு பாடல் ஒரு படம் வர வேண்டிய தொலைபேசி இலக்கம் வளமை போல்தான் 0314-3215-45 அல்லது 0915-1-4-7-7-1. வைஃபரில் அமைக்கம் இருக்கின்றது 0033-6650-0774-27. வாட்ஸ்அப் இலக்கம் இருக்கின்றது 0033-6989-8655-26. அந்த வகையில் இன்றைய சந்தோஷ நேரத்தை பாட்டும் படம் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க நான் தரும் முதலாவது பாடலுக்குரிய வரிகள்.

0: சொல்லி எடுத்து கரு மாறாமல் உங்கள் பாடலை படத்தையும் பாடலையும் சொல்லவும்.
1: ஆம், பழமை போல் இந்த இப்பொழுது ஒழித்த பாடல் வரிகளிலிருந்து ஒரு சொல்லை நீங்கள் கருவாக எடுத்து கருவின் கருத்து மாறாமல் ஒரு பாடல் ஒரு படம். இப்பொழுது உங்களுக்கான வாசல் கதவுகள் திறக்கப்படுகின்றன. ஆம்,
0: வந்திருப்பவர் வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவர்களை அழைத்துக் கொள்ள போன்றேன். பைபர் ஊடாக வணக்கம்.
2: வணக்கம் பேபி. வணக்கம் ரகுண்ணா.
0: வணக்கம்.
2: நான் திருமதி ராணி சம்பந்தாக அழைக்கிறேன்.
0: எப்படி நிலமா இருக்கிறீங்களா?
2: நிலமா இருக்கிறீங்களா?
0: நாங்க நிலமா இருக்கிறேன். நீங்க நிலமா இருக்கிறீங்களா?
2: ஆமா, நான் நிலமா இருக்கிறேன். நன்றி. இதுவரைக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு
0: நன்றி.
2: நான் வந்து எடுத்த சொல்லு வந்து அன்புள்ள என்றது எடுத்த. நான்
1: தொடர்ந்து எடுக்கிறீங்களா?
2: தனி அன்புள்ள என்றது எடுத்து படம் வந்து அன்புள்ள அப்பா.
0: ஓகே. பாட்டு
2: பாடல் வந்து அன்புள்ள மான்விலியே ஆசையில் ஓர் கடிதம் அந்த பாடலை சொல்றேன்.
0: சரி, நன்றி நன்றி.
2: நன்றியண்ணா, நான் வெளியில போறதுக்காக முதலில் எடுத்துட்டேன். நன்றியண்ணா.
0: நன்றி நன்றி. வணக்கம்.
2: நன்றியண்ணா.
1: நன்றி வணக்கம். ஆமா, அவர் இணைந்திருந்தார் ராணி சம்பந்தர் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பார். வணக்கம்.
3: வணக்கம் ராவண். வணக்கம் தேவி சிவா.
0: வணக்கம் வணக்கம். எப்படி நலமா இருக்கிறீங்களா? நீங்க யாருன்னு சொல்லுங்க முதல்ல.
4: அவர்
0: நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டாரு.
4: என்ன
0: இல்லாடி, நீங்க எல்லாம் தேடுவீங்கல்ல? நீங்க தேடுவீங்க, ஆளுவீங்க.
4: பாட்டு வந்து அன்பு நடமாடும் கலை கூடமே.
0: அன்பு, இந்த பாட்டு உங்களுக்கு நல்லா பிடிக்கும் என்ன? ஒன்றில் பாடுறதுமா தான் நல்லது, கேட்கறதுமா தான் இருக்கும். இப்ப உங்களுக்கு நல்லா பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன்.
4: அதே மாதிரி கேட்டிருக்கீங்க பாடலே.
0: பாடலாம் வந்தா கேட்கறது தானே.
4: இளவைக்கு ஒரு பாட்டு ஒண்ணு வந்தாலும் பேரு.
0: சரி, அப்ப நாங்கள் அடுத்த நேரோடு இணைந்து கொள்வோம். நன்றி. தெரிவித்துக் கொண்டு அடுத்து வந்திருப்பவர் வைபர் மூலம் வந்திருப்பவரை அழைத்துக் கொள்கின்றேன்.
5: வணக்கம் இருவருக்கும்.
0: வணக்கம்.
5: கொஞ்சம் கிளியர் இல்லாம இருக்கோ?
0: இல்லையே, கிளியரா இருக்கே. வடிவாண்டு எப்படி?
5: எனக்கு நெட் சரியில்லை என்று காட்டுதான்
0: இல்ல, நல்லா இருக்குது. இல்ல வடி
5: சரி, அப்படி இருந்தா சரி.
0: தனியா இல்ல.
5: கொஞ்சம்
1: கூட சேர்த்து சொன்னவா.
0: நல்ல விஷயம். வந்தோடனே வணக்கத்தை சொல்றீங்களா? என்ன
2: வந்து வணக்கத்தை சொல்லுவோம்.
0: சரி சொல்லுங்க.
2: பாட்டு வந்து வணக்கம் பலமுறை சொன்னேன்.
1: வணக்கம் பலமுறை சொன்னேன். ஓகே.
2: மற்றது படம் வந்து வணக்கம் சென்னை.
0: வணக்கம் சென்னை.
1: சென்னை.
0: ஓகே. நன்றி வணக்கம். நன்றி நன்றி வணக்கம். சியாமலா அக்கா ஜெர்மனிலிருந்து இணைந்து கொண்டிருந்தார். அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்து வந்திருப்பவர்
6: வணக்கம்
0: வாட்ஸ்அப் ஊடாக
6: புஷ்பாமா இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம்.
0: வணக்கம் அம்மா, கேட்கலையா? புஷ்பா அம்மா வணக்கம். கேட்கல. வணக்கம் புஷ்பா அம்மா. என்னாச்சு?
6: சரி புஷ்பா அம்மா, நீங்கள் மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். உங்களுடைய இணைப்பு சரியாக இணையவில்லை. இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
7: வணக்கம் பேபி. வணக்கம் ரோவண்ணா. நலமா இருக்கிறீங்களா?
0: நீங்கள யாரு?
7: நான் சொல்லுங்க.
0: சுகாசினி அக்கா. அண்டை வந்து கதைச்சதானே, அதுக்கப்புறம் நான் பல தடவை உங்களோட குரலை கேட்டிருக்கேன். என்னட்ட கூட வந்திருக்கிறீங்களே? அப்ப அதனால அந்த குரலை அப்படியே எட்டி பிடிச்சிட்டேன்.
7: அப்ப நீங்களும் எல்லோரும் அப்படியே நிலைமை இருக்கும் வேண்டி கொண்டிருவோம். எல்லாரும் நான் வந்து கையெடுத்து
0: கையெடுத்து
7: கை கொடுக்கும் தெய்வம் படம்.
0: கை கொடுக்கும் தெய்வம் படம்.
7: பாட்டு வந்து கை வலிக்குது கை வலிக்குது மாமா. அப்படி வந்து பாட்டு சொல்றேன். இது எடுக்கணும் அந்த பாட்டை சொல்றேன். கை வலிக்கும் தான் எங்களுக்கு வேலை.
0: நானே சின்ன அடிக்கடி உழந்துட்டு வரியாண்டு
7: அப்படி அடிவிடாது. அவர் எங்களை கைய கவனமா பாப்போம்.
0: நன்றி
7: வணக்கம்.
0: ரோசாலி வணக்கம். ரோசாலி நாங்க நலம் ரோசாலி. நீங்க எப்படி இருக்கீங்க?
8: நலமா இருக்கும். நன்றி. அன்புள்ள அப்பா எடுத்து
6: அன்புள்ள என்ன சொல்ல எடுக்கிறீங்களா?
8: ஆமாம்.
6: அன்புள்ள அப்பா
8: படம். அன்புள்ள மாண்வியே
0: பாட்டு.
8: பாட்டு
6: ரெண்டு வரி பாட மாட்டீங்களா? இன்னைக்கு கச்சேரி ஆரம்பம் இருக்கின்றது. அதுல இப்ப பேபி ஷோ தான் தனியா நடத்துவா.
0: எனக்கு பாடி காட்டணும் கட்டாயமா. நன்றி வணக்கம்.
8: நன்றி வணக்கம்.
0: பிரான்ஸ்ல இருந்து ரோசாலி அவர்கள் இணைந்து கொண்டார்கள். அடுத்து வந்திருப்பவர்
6: எங்கள் டீச்சர் இணைந்திருக்கிறார். வணக்கம் டீச்சர்.
9: வணக்கம் மாணவனே.
6: எப்படி அம்மா, நலமா இருக்கிறீங்களா?
9: நாங்கள் நலம். நீங்க எல்லாரும் நலமா?
6: ஓ நலமாக இருக்கிறோம். நன்றி. சரி நீங்க உரையாடி கொள்ளுங்கள் எங்கள் பேபியுடன்.
9: ஓகே. பேபிக்கு கதைக்க தெரியுமா?
6: இந்த கதைக்கிற ஏதோ திக்கி திக்கி கதைக்கிறாய். பல்லு முளைச்சி இருக்குது.
0: இப்பதான் ஒரு வயசு.
9: விளங்குனா சரி. பேபிக்கு நாங்க கதைக்கிறோம்.
0: அதுதான்.
9: நானும் வணக்கம் எடுத்து
6: வணக்கம் எடுத்து
9: சொன்னேன். அந்த பாட்டு
6: வணக்கம்
9: வணக்கம் பாத்தி வணக்கம் பாத்தியார் ரெண்டு பிள்ளைகள் சொல்றதே அதையும் சொல்லி
6: வணக்கம் பாத்தியார் ரெண்டு பிள்ளைகள் சொல்றதே சொல்லி அந்த படத்தையும் சொல்லி வணக்கம் பலமுறை சொன்னேன். ஓகே. நன்றி டீச்சர்.
9: நன்றி வணக்கம.
6: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் பத்மாளி ராஜரத்னம் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
10: வணக்கம்.
6: வணக்கம். எங்கள் சசி அம்மா.
10: ஓம்
6: நலமா.
10: நாங்கள் நலமாக இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்கள்?
6: ஐயா நலமா. நாங்க நலமா இருக்கோம். ஐயா நலம் தானே?
10: ஐயாவும் நலமாக இருக்கிறார். பேபி நலமா?
6: சரி உங்களோட பேபியோட
0: பேபி நலமா இருக்கிறா. நீங்க நலமா இருக்கீங்களா?
10: நான் நலமா.
0: அப்படி என் களைப்பெல்லாம் போய் விட்டதா? கொஞ்சம் போயிட்டு தான். மிச்சத்துக்கு ஒரு டீ போட்டீங்கன்னா களைப்பு போயிடும்.
10: டீ
0: போட்டு குடிக்க போறீங்களா? வேண்டாம், சொல்ல வேண்டாம், செய்யுங்க. நடந்து வர வழி கிட்டீங்களா? நடவுங்க. சொல்லுங்க, என்ன பாடல், என்ன படம்?
10: கண்ணெடுத்து கண்ணோடு காண்பதெல்லாம் படம்.
0: கண்ணோடு காண்பதெல்லாம் படம்.
10: கலக்கியதான்
0: இல்ல, நான் விட மாட்டேன்.
10: என்னுடைய
0: என்னட்ட வர்ற அன்பு நேரம் அத்தனை பேரும் என்னோட ஒரு வரியாவது பாடித்தான் போக வேணும். கண்டிப்பா.
10: நன்றி
0: சசியம்மா.
6: சசியம்மா அவர்கள் இணைந்திருந்தார். இப்பொழுது வாட்ஸ்அப் மூலம் இணைந்திருக்கின்றார் ஜெனி அவர்கள். வணக்கம் ஜெனி. சரி, அவருடைய தொலைபேசி வாட்ஸ்அப்பில் ஏதோ தவறு இருக்கின்றது. இப்பொழுது இலக்கம் இரண்டு இணைந்திருப்பவர் வணக்கம். சரி, இப்பொழுது வைஃபர் மூலம் இணைந்திருக்கின்றார் மதனி மோகன். வணக்கம் மதனி.
0: வணக்கம். வணக்கம் மதனி மோகன்.
6: தயவு செய்து வாட்ஸ்அப் மூலம் இணைந்து கொள்ளாதீர்கள். அந்த வாட்ஸ்அப் இன்றைக்கு வேறு தொழில் செயல்படுகின்றதில்லை. நீங்கள் வாட்ஸ்அப் வைஃபர் மூலமும் அநேக தொலைபேசி மூலம் இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.
11: வணக்கம்.
6: வணக்கம் வதனி மோகன்.
11: எனக்கு
0: ஆசை படம்
11: பாட்டு வந்து ஆசை ஆசையா இருக்கிறதே இது போல் வாழ்ந்துடவே. உங்களை போல அப்படியே சுத்தி திரிய வேணும்.
0: சின்ன பிரச்சனை.
11: என்னண்டு
6: நான் வருஷத்துக்கு ஒருக்காத்தான் சுத்துறேன்.
0: அது மாதாட்ட
11: இப்ப விளங்குதா?
6: நன்றி
0: வணக்கம்.
6: அவர் இணைந்திருந்தார் வதனி மோகன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
12: வணக்கம்
0: வணக்கம்
12: வேண்டி நலமா சதாசிவம். நாங்க நலமா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்களும் நலமா இருக்கிறோம்.
6: நீங்க எனக்கு தந்த பரிசுகள் எல்லாத்தையும் கொண்டே மாதாட்ட கொடுத்தனா சொன்னா இந்த முறை கொஞ்சம் போதாம இருக்குண்டு
12: கொஞ்சம்
6: எல்லாருக்கும் கொஞ்சம் கஞ்சத்தனம் காட்டுதான
0: நாங்கள்
12: அன்புள்ளத்தான்
0: வணக்கம்
12: அந்த பாட்டையே இருக்கிறேன். படம் வந்து அன்பு.
0: அன்பு கொஞ்சம் மலிவா வருது போல இருக்கு நன்றைக்கு.
6: நினைக்கிறீங்களா?
12: திருப்பி சொல்லுங்க.
6: நன்றி
0: வணக்கம்.
6: மரணிச்சிருந்தார் பேபி, மன்னிக்க வேண்டும், அது ஜெயந்தி மாதா அவர்கள். இப்பொழுது வைஃபர் மூலம் ஜெனி இணைந்திருக்கின்றார். வணக்கம் ஜெனி.
13: வணக்கம். நலமா இருக்கிறீங்களோ?
0: நாங்க நலமா இருக்கிறோம். நீங்க நலமா இருக்கிறீங்களா ஜெனி?
13: ஓ, நாங்களே நலமா இருக்கிறோம். நன்றி. பேபியும் அண்ணாவும் நலமா இருக்க இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு.
0: நன்றி.
13: நான் மயக்கம் எடுத்து பாக்குறேன்னா, மயக்கம் எடுத்து பாடல் வந்து மயக்கம் என்ன இந்த மௌனம் என்னன்ற பாடல் வசந்த மாளிகையிடத்துல இருந்து. படமும் மயக்கம் என்ன 2011 எடுத்து தாரணம். நன்றி அண்ணா.
0: நன்றி. வணக்கம். ஜெனி அவர்கள் இணைந்திருந்தார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்து வந்திருக்கும் அன்பு உறவு.
6: வணக்கம்.
14: வணக்கம் சகோதரி பேபி சிவா. வணக்கம் எங்கள் மீசழகன் ராவு அண்ணா.
0: வணக்கம்.
14: நாங்கள் நலம், நீங்கள் நலமாக இருக்க எல்லாம் வேண்டிக் கொண்டு வணக்கம் என்று சொல்லி வந்ததோ
0: வந்தது.
14: அப்படி என்றால் பேபி
0: சொல்லுங்க.
14: எனக்கும் வீட்டு பேர் சிவா தான். வணக்கம்டா மாப்பிளே. கட்டி சிவா அண்ட சொல்லுங்க. ஒரு படம் ஒன்று இருக்கா முன்னேதான் கேள்வி. வணக்கம்டா மாப்பிளே. இது படத்தின் பேர் பாட்டு வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமோஸ்கார்.
0: அதெல்லாம் உண்டியா குறிக்குது?
14: வணக்கம் எல்லாம்
0: எனக்கு வணக்கம் மட்டும்தான் தெரியும். நீ சொன்னதும் தெரியாது.
14: தெலுங்கில தெலுங்கில
0: சும்மா கேட்டான் விபி என்ன. சொல்லுங்க படத்தை சொல்லுங்க. என்ன படம் கேடுத்தீங்க?
14: அதான் சொல்லிட்டேன். வணக்கம்டா மாப்பிள்ள.
0: வணக்கம்டா மாப்பிள்ள. ஓகே. பாட்டு
14: பாட்டு வணக்கம் வந்தன நமஸ்தே நமஸ்கார். காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர். இன்னைக்கு இப்ப நவாஜான போட்டாரு தேனும்பாதி நம்மளோட பாட்டு.
0: முதல் ஆரம்பம் என்ன? வணக்கம் வருது அதுல.
14: வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார், காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர் ரெண்டு பேரும்.
6: நன்றி.
0: நன்றி. வணக்கம். நன்றி. வணக்கம். நன்றி. வணக்கம். பரசில இருந்து விபி அண்ணா அவர்கள் இணைந்து விழுந்தார்கள். அடுத்து வந்திருப்பவர்
6: வணக்கம்.
0: வணக்கம் அண்ணா. வணக்கம். எப்படி
15: இருக்கிறீங்க?
0: குழந்தை ஒன்று நின்று பிடிச்சு கொண்டு வந்து
15: விட்டுருக்கீங்க.
0: விலங்கில
15: அப்படியா?
0: ஓ சும்மா இருக்கிற, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
15: நல்லா இருக்கிறோம்.
6: நிச்சயமாக மாதா நல்ல அருள் தந்து உங்கள் உடல் நல நன்றாக வர நிச்சயம் அருள் புரிவா.
15: நன்றி
6: சாண்ட். இப்ப சொல்லுங்க பேபிக்கு, என்ன படம் எடுத்தீங்க, என்ன பாட்டு எடுத்தீங்க?
0: கண் எடுத்து
15: கண்ணிலே அன்பிரும் தாள்
0: பாருங்க, பாருங்க மிச்சத்தையும் பாருங்க, ஒரு வரி பாருங்க, நல்லா இருக்கிறது.
6: படம் படம்
15: படம் கண்
6: படம் கண். ஓகே, நன்றி சன்.
15: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
6: வந்திருந்தார் சன் அவர்கள், இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
16: வணக்கம் சகோதரன்.
6: வணக்கம் திருமதி சிவ சுந்தர். உங்களோட தனி உங்களோட மற்ற பேர் என்ன? தானே
16: அதுவும் பெரிய பேர் தான், தானே யோகவாதி.
6: தானே யோகவாதி.
0: கடைசியில வந்ததை நான் முடிச்சு விடுறோம்.
16: அதுதானே, நலமா இருக்கிறீங்களா? இருவரும் நலமா
6: இருக்கிறீங்களா?
0: நாங்களும் அதே போல நல்ல சுகமா இருக்கிறோம்.
16: கொஞ்சம் தடிமன் வந்து அந்த எல்லாமே இருந்தாதான் அதெல்லாம் சுகமா, நம்ம குரல் தான் வடிவா வரையில.
0: அப்பதான் கேட்கவும் அதுல கலந்து கொள்ளவும் ஒரு சுவாரஸ்யமாக சந்தோஷமாக இருக்கும்.
16: அப்படியும் சரிதான், நீங்க ரெண்டு பேர் பாடகர் பாடகி, நீங்கள் பாடகி நாங்களும் கேட்டு கொண்டிருப்போம்.
0: நாங்கள் பாடி பாடி அழுத்து போயிட்டு எங்களுக்கு.
6: இப்ப நாங்க நீண்ட நேரம் பாட விட மாட்டேன், ரெண்டு வரி இல்லாட்டி கூடி போனா ஒரு அஞ்சு வரி பாட வச்சிருந்தோம்.
16: அம்மாடி ஒரு வரியே பாடுறது கஷ்டம், அதுக்கு அஞ்சு வரி.
6: ரெண்டு வரி பாடுங்க, மூன்றாம் வரியே கவிதையா தாங்க,
0: நாலாம் வரைக்கும் அழுது விடுங்க. அதோடய நாங்கள் சரி போயிட்டு வாங்க பிள்ளைன்னு நாங்கள் வழி அனுப்பி சரி போயிட்டு வாங்க.
16: அஞ்சாம் அஞ்சாம் பெரிய அலையக்கு சகோதரி நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்கன்னு சொல்ல தங்கிடு.
0: அதுதான்
16: நானும் அன்படுது சகோதரி அந்த பேபி
0: என்ன கணக்கு அன்பு வந்துட்டுது, எல்லாம் நல்ல அன்பா இருக்கிறீங்க போல இருக்கு.
16: ஓ நாங்கள் அன்பு மீண்டும் என்றுமே அன்புதான்.
0: சரியா நண்படுத்து
16: அன்பு படம் இருக்கு தானே?
0: ஆமா.
16: என்ன கேள்வி கேட்டு விட
0: சொன்ன? அன்பு இருக்காண்டு கேட்டீங்க, எல்லாம்
6: இருக்காண்டு கேட்டா என்ன கேட்டா நீங்க கொப்பி அடிக்கிற மாதிரி.
16: இல்ல இல்ல, அது ஒரு கஷ்டமா கேட்டு பாக்குறது இருக்கா இல்லையாண்டு?
6: இல்ல அதே அப்படி நானும் ஒரு ஐம்பது அப்படியே தட்டி பாப்பது இருக்கா? இல்ல
0: இல்ல, வந்து சமைச்சு கொண்டு வந்தவன் அந்த டைம்ல பாவம் விட்டுருவோம். ஐம்பது வேண்டாம். சரி விட்டாச்சு இன்னைக்கு.
16: சரி ஓகே, அவர் எடுத்தா எடுக்கட்டும் பிரச்சனை
0: இல்ல. சமைச்ச வழியா நான் விட்டுட்டேன், என்னோட சமையல கஷ்டம் எனக்கு தான் தெரியும், அவைக்கு தெரியாதுதானு.
16: மூன்று மணித்தியாலும் தொடர்ந்து நிகழ்ச்சியை நடத்துறவர் அனுமதியான் ஐம்பது எடுத்து அதை பத்தி பிரச்சனை இல்லை. எங்களுக்கு அன்பு படத்து சொல்லி அன்பு மேகமே இங்கு ஓடிவா,
6: அன்பு மேகமே
16: இங்கு ஓடிவா அந்த பாடல
6: சொல்லுறேன்.
16: நன்றி நன்றி வணக்கம் இருவருக்கும். நன்றி வணக்கங்கள்.
0: நன்றி நன்றி வணக்கம்.
6: நன்றி
0: சிவசுந்தரம் அவர்கள் இணைந்திருந்தார்கள். அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்து வந்து
16: வணக்கம்
0: வணக்கம்
16: அண்ணா சொல்ற வணக்கம் அண்ணா
6: எப்படியம்மா நலமா?
0: வணக்கம். எப்படி நிலமா இருக்கிறீங்களா கலாராணி?
16: ஓமோ, நான் நிலமா இருக்கிறேன். நீங்கள எப்படி நிலம் தானே?
0: நாங்கள் நிலமா இருக்கிறோம். உங்களோட குரல் நான் அடிக்கடி வெள்ளிக்கிழமையில கூடுதலாக கேட்பேன்.
16: நானும் உங்களோட குரல் கேட்டு கூட பாட்டு கேட்கிறேன். நான் நீங்கள் நிகழ்ச்சிக்கு விரைக்க கேட்கிறேன். இப்ப காலை பூந்தன்றல்ல வாரத்துக்கு கனமுறை ரை பண்ணின்னா நான் கிடைக்க இல்லையா?
0: காலையில கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்.
16: என்ன சில சமயம் காலையில கொஞ்சம் கஷ்டம், ஆனா கேட்டு கொண்டிருப்போம். நல்லா போகுது உங்களோட நிகழ்ச்சி. முதல் வந்ததுக்கும் பிறகு நல்ல மாதிரி செய்யறீங்கள். அதை கொண்டுவா நீங்க செய்யணும். உங்களோட
0: என்ன படம் எடுத்து நீங்கள் சொல்லுங்க.
16: நான் வந்து உங்களுக்கு மூன்று வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்
16: அண்ணாக்கு பல வணக்கம்.
0: வணக்கம்.
16: படம் வந்து வணக்கம் சென்னை.
0: வணக்கம் கலாராணிக்கு பையன் பல வணக்கம் சொல்லாட்ட அவர் 50 எடுத்துருவாரண்டு. பல தடவை எடுத்ததை நான்
16: கேட்டிருக்கிறேன்.
0: அதான் அந்த பயத்துக்கு முதல்ல நீங்க பல வணக்கம் சொல்லிட்டீங்க.
1: பல வணக்கம் பல வராதே முன்னுக்கு. வணக்கம் வர வேணும்.
16: அதான் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம். அந்த
16: பல முறை சொன்னேன். என்னடா சொல்றேன் உங்களுக்கு பல முறை.
1: நீங்க பல வணக்கம் நான் தக்கண்டையில இருக்க
16: இல்ல பல முறை அண்ணா
1: பல முறையா? சரி, கச்சேரி ஆரம்பம் இருக்கின்றது. இதை தொடர்ந்து
0: கலாராணி வந்து பாடணும். பாடி காட்டணும்
16: எனக்கு. கச்சேரி நடக்குது.
1: நீங்க
16: கச்சேரி ஆரம்பிக்க சொல்லியா? அப்ப கண்டிப்பா கச்சேரி விக்கத்தானா வேணும். நீங்க
0: அவள் கள்ளக்குணத்துல என்னடா பாடினா நீங்க பல தடவை விலகிப்பீங்க.
16: நன்றி
0: வணக்கம். ஆமாம், கலாராணி அவர்கள் இணைந்து கொண்டு அதுக்கு பிறகு வந்திருப்பவர்
17: வணக்கம் ரகு.
1: வணக்கம் தேவா.
17: எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நலமா இருக்கேன். நீங்க?
17: நாங்கள் நல்ல சுகம். லூத் மாதா அம்மாவும் அருளெல்லாம் கிடைக்குதா?
1: எல்லாரும் இல்ல, எனக்கும் கிடைக்கிறது உங்களுக்கும்.
17: எல்லோருக்கும் எல்லோருக்கும் எல்லோருக்கும் நன்றி நன்றி. இது தங்கை பிபி சிவா.
0: வணக்கம் அண்ணா. வணக்கம்.
17: எல்லாரும் நலம் தானே?
0: எல்லாரும் நலமா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
17: உங்களின் நலம் போல் எங்களின் நலம்.
0: நன்றி.
17: சாரி, சுகமாக சந்தோஷமாக எல்லாரும் இருப்போம்.
0: நன்றி. என்ன பாட்டோடு என்ன படத்தோடு வந்தீர்கள்?
17: நடத்தெல்லாம் போயிட்டு இருந்தாலும் நான் மாலை என்ற ஒரு சொல்லெடுத்து.
0: மாலை.
17: மாலை சூட வந்த மங்கை படம்.
1: மாலை சூட வந்த மங்கை.
0: பாட்டு
1: பாட்டு படம். சரி, பாட்டு
17: மாலை பொழுதின் மயக்கத்திலே
1: அங்கதான் உதைக்குது.
17: அப்ப மாலை வண்ண மாலை.
1: மாலை வண்ண மாலை. இது சரியா வரும்.
17: என்னது
1: மாலை சூட வந்த மங்கை படம் சொன்னவர்.
6: அப்புறம் மாலை மாலையில
17: மாலை மயக்கத்தில்
6: மாலை பொழுதின்
17: மயக்கத்திலே
6: என்று சொன்னவர் அது நான் பிள்ளை என்று சொன்னான் பிறகு மாலை வண்ண மாலைன்னு சொல்லியிருக்க என்ன பிள்ளை என்ன சரி
0: நீங்கள் வந்து இதை பூக்களாக கருதி இருக்கிறீங்களா அப்படியா
6: அதை மாலை இது அவர் மாலை என்று சொல்லியிருக்கிறேன் அவர்
0: அதில் ரெண்டு மாலை வரும் ஒன்று காலத்தில் போடுற மாலை வரும் அல்லாட்டால் மாலை இரவு பொழுதையும் சொல்லலாம்
6: ஆமாம் ஆரம்பத்தில் சொன்னது அது இரவையும் அந்த பூக்களையும் சொன்னவர் இப்பொழுது இரண்டையும் சரியா சொல்லியிருக்கிறார் சரியா அழைப்பு எங்களுக்கு உங்களுடைய ஒலி சரியாக வருது நீங்கள் வைஃபர் மூலம் இணைய முடியுமா உங்களுக்கு அது அழைப்பு வருவதில்லை உங்களுடைய சத்தம் வருவதில்லை வணக்கம் இல்லை வணக்கம் இல்லை புஷ்பாமா உங்களுடைய சத்தம் எங்களுக்கு கிடைக்கவில்லை நீங்கள் வைஃபர் மூலம் இணைந்து கொள்ளுங்கள் இல்லை சத்தம் வருவதில்லை இப்ப கதை எங்க பாப்போம் வணக்கம் இல்லையம்மா வாரம் பருங்கோ இப்ப இல்லை வரவில்லை வைஃபர் மூலம் வர முடியாதாம்மா

0: வணக்கம் அம்மா.
1: வணக்கம் வணக்கம். எல்லாம் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டிக் கொண்டு
0: என்ன விழிக்கிறீங்களா?
1: ஜெயசிவாவை வரவேற்றுக் கொள்கிறேன். நான் மாலை எடுத்து
0: மாலை எடுத்து
1: மாலை மன மாலை அந்த பாட்டு
2: மாலை மன மாலை படம்
1: வண்ண மாலை இந்த உலகத்தில் ஆயிரம் மாலை
2: படம்
1: எடுத்துடாதீங்க. படம் என்ன மாலை எல்லாரும் ஐம்பதுல கவனமா இருக்கிறோம். சரியா?
2: நாங்களும் இருக்கிறோம்.
1: மாலை சூடும் வேலையன்று படம் வந்தது. மாலை சூடவா அந்த படத்தை
2: எடுப்பேன்.
1: உங்களை நிறைவேற்றிக்
0: கொள்கிறேன்.
1: நிப்பாட்டி விடுங்க. வாட்ஸ்அப் இருக்கா? நிப்பாட்டி விடுங்க.
0: லண்டன்ல இருந்து புஷ்பா அம்மா அவர்கள் இணைந்திருந்தார். அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்து வந்து இருப்பவர்.
2: வணக்கம். இலக்கம் இரண்டில் இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம். வணக்கம். சரி, அவருடைய இணைப்பு சரியாக அணியவில்லை. வணக்கம்.
3: வணக்கம்.
2: நாம் இப்பொழுது கதக நேரம் சரியாக 6:56 அக்கிய ராஜத்தில் 5:56 சந்தோஷ நேரத்தை சந்தோஷமாக அன்புள்ள என்ற சொல்லுடன் ராணி சம்பந்தர் இணைந்திருந்தார். அதனைத் தொடர்ந்து ஆசையுடன் ராஜா, அன்பு என்ற சொல்லுடன் ராஜலிங்கம், வணக்கத்துடன் சியாமலா, கையுடன் சுபாசினி, அன்புள்ள என்ற சொல்லுடன் ரொசாலி, வணக்கத்துடன் பத்மாணி ராஜரத்னம், கண்ணுடன் சசியம்மா, ஆசையுடன் பதனி மோகன், அன்புடன் ஜெயந்தி மாலா, மயக்கத்துடன் ஜெனி, அப்புறம் வணக்கத்துடன் விபி, கண்ணுடன் ஷன், அன்புடன் திருமதி சிவசுந்தரலிங்கம், வணக்கத்துடன் கலாராணி, மாலையுடன் தேவா, மாலையுடன் புஷ்பா அம்மா. இப்பொழுது இலக்கம் இரண்டில் ஒரு நேரணைந்திருக்கிறார். வணக்கம்.
4: வணக்கம் அண்ணா, நல்லா இருக்கிறீங்களோ?
2: வணக்கம் சரு.
4: ஆமா,
2: நீங்க சரு?
4: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். வணக்கம் பேபி சிவா.
0: வணக்கம். வணக்கம் சரோக்கா. வணக்கம்.
4: நல்ல சுகமா இருக்கிறீங்களோ?
0: நாங்க நல்லமா இருக்கிறோம். நீங்க நல்லமா இருக்கிறீங்களா?
4: நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க
0: சுணக்கம்?
4: சுணக்கம் இப்பதான் நான் ரேடியோ போட்டுதான் விசி அதால போடுவேன். இப்பதான் போட்டது அதால சுணக்கம். உங்களை வரவேற்று கொண்டு அறிவிப்ப உங்களை பணி என்னும் மென்மேலும் வளர நாங்களும் வாழ்த்தி கொண்டு கடவுளை. நல்லா இருக்கு உங்கள குரல் எல்லாம் நல்ல தானே அறிவிப்பாளருக்கு. பாட்டுக்காரி தானே நீங்க?
2: அதுதான்
4: அப்படித்தான் அப்படித்தான் ஆரம்பத்துல அது அப்படித்தான் எல்லாம் ஆரம்பத்துல சேர்ந்து எல்லாம் படிப்படியா உங்களை மிஞ்சிடுவா பாருங்க.
2: வந்ததா
4: பாட்டுல? நான் பாட்டு கேட்கல. இப்பதான் தேடி போட்டுதான்
2: அப்படின்னு இல்லைங்க.

0: கண்கள்
1: ரெண்டு முன்னிச்சானே என்று அந்த பாட்டு பாடலை
0: சொல்றேன்.
1: இடங்களுக்கு போய் போய் வருவோம். நீங்கள் உங்களோட விடுமுறைகள் எப்படி போச்சு?
0: அப்படியே
2: வணக்கம் அகிலன். நீங்கள் கலையத்தில் இருக்க ரெண்டு பேரும்
3: எல்லாரும் நலமா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கிறீங்களா?
2: நன்றி
3: நன்றி சொல்லுங்க.
2: நீங்கள் குரலை கேட்க சந்தோஷமா இருக்குது. மற்ற உங்களை வெளியில

0: சிரிச்சு கொண்டு போற அளவுக்கு அப்படியே எனக்கு எங்களுக்கு
1: அப்படித்தானே போகணும், சிரிச்சு எடுத்தானே போகணும் சாயங்காலம் போட்டுக்கிட்டு.
0: ஆ அட உள்ளுக்கு போயிருக்கதான் தெரியும் பேர்
1: அது அங்க உள்ளுக்கு போனா மிச்சம்.
0: ஆ போய்க்க கையை காட்டி கொண்டு சிரிச்சோம், இதோ இதோ இத்து போல வா ஒரு கோடி என்ன 100 கோடி இத்து போட வாங்க சொல்லி கொண்டு போனாக்கள.
1: அதுல நிறைய பேர் வந்து அதை எடுக்க சொல்லி எடுக்க சொல்லி கேட்டபடியா நான் ஒரு அரை ஒரு மணி நேரத்தில்
0: எடுத்துட்டு நல்ல விழிஞ்சு விட்டா கேட்டுகளை போட்டு போட்டு சிரிச்சு
2: கண்ணெதிரே தோன்றினால் படம்
0: பாட்டு வந்து கண்ணே கலைமானே
1: வருமா. கண்ணேன்றது ஒரு பெண்ணை குறிக்கிறது, கண்ணை நீங்க கண் எடுத்துட்டு கண்ணெதிரே கண்ணுக்கு ஒரு பாட்டு சொல்லுங்க பாப்போம். கண்ணுக்கு
0: கண்ணெதிரே தோன்றினால் கண்ணே கலைமான விரையாளம்
1: கண்ணெதிரே தோன்றினால் படம் ஓகே கண்ணை குறிக்கிறீங்க, கண்ணே கலைமானேன்ற கண்ணே என்ற கண்ணை குறிக்க இல்ல அவரால் ஒரு பெண்ணை
0: குறிக்கிற
1: அதுவும் கண்மணி அங்கால எங்கேயோ போகுது கண்ணுக்கு கண்ணுக்கு சொல்லுங்க கண்ணுக்கு ஒரு பாட்டு எத்தனை பாட்டு இருக்குது கண்ணை நம்பாதே
0: நீங்க சொல்ல சொல்லதான் அப்படியே வெந்து
1: நன்றி வணக்கம்
2: நன்றி வணக்கம். சுவிஸிலிருந்து அகிலன் அவர்கள் இணைந்திருந்தார்கள், அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்து வந்திருப்பவர் வணக்கம்.
3: வணக்கம்
2: வணக்கம். நீங்கள்
3: நாங்கள் பாமா.
2: என்ன குட்டி குரலா போயிட்டு இப்ப
3: நீங்கள் குட்டி குரல்ல வர என்னங்களோ அப்படி வந்து
2: அப்படியா
3: ட்ரை பண்ணுறோம்.
1: வணக்கம் பாமா.
3: நலகம் அண்ணா.
1: வணக்கம்.
3: நீங்க
1: நாங்கள்
3: வந்து கண்கள் எடுத்தோம்.
1: கண்கள் எடுத்தீங்களா?
3: அகிலனுக்கு பின்னால வந்து நிக்கிறோம்.
1: காத்திருந்த கண்கள் படம். காத்திருந்த கண்கள் படம் சரியா?
3: பாட்டு வந்து கண்கள் இரண்டு உன்னை கண்டு
1: தேடுதேன் பேசுமா
4: நாங்க
2: நிலமா இருக்கிறேன். நீங்க நிலமா இருக்கிறீங்களா?
4: நான் நிலமா இருக்கிறேன். உங்களோட குரல் சிறப்பா இருக்கின்றது. சிறப்பு வாழ்த்துக்கள்.
2: நேரா கண்டு அடிக்காம இருந்தா சரி நீங்க தான்.
4: ஐயோ நானு அப்படி இல்ல
2: சொல்லுங்க.
4: நாங்களெல்லாம் பழைய ஆக்கள்.
1: நாங்களெல்லாம் வாரத்துக்கு முதல் வந்த ஆக்கள்.
4: நான் கண்
1: சுமட்டி

0: நேரம் படம்
1: கண் எடுத்துருக்கீங்களா?
0: வேறொரு
1: பக்கம் போகுது.
0: கண்ணோடு காண்பதெல்லாம்
1: அது சரி, கண்ணோடு காண்பதெல்லாம்
0: கண்ணோடு காண்பதெல்லாம்
1: அது சரி.
0: நன்றி.
1: ஓகே, நன்றி.
2: நன்றி. ஆமாம்,
1: அவர் இணைந்திருந்தார்
2: ஜெயா,
1: ஜெயா நடேசன் அவர்கள். சரி, இப்பொழுது கலையக நேரம் சரியாக 7:07, அச்சராஜ்யத்தில் 6:07. இன்றைய பாட்டும் படம் நிகழ்ச்சியில் ராணி சம்பந்தர், ராஜா, ராஜலிங்கம், ஷியாமலா, சுபாஷினி, ரோசாலி, டீச்சர் சசியம்மா, வதனிமோகன், ஜெயந்தி மாலாஜி, ஜெனி, விபி, சன், திருமதி சிவ சுந்தரலிங்கம், கலா ராணி, தேவா, புஷ்பாமா, சரு, அகிலன், பாமா, ஜெயா, நடேசன் அடைந்திருந்தார்கள். அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இப்பொழுது நேரம் வந்து 7:07 ஆகின்றது. எனவே இன்றைய பாட்டும் படம் நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவுக்கு கொண்டு பேபி சிவா அவர்கள் தொகுத்து வழங்கும் கச்சேரி ஆரம்பம் படம் நிகழ்ச்சி இப்பொழுது ஆரம்பமாக இருக்கின்றது. அவர் அந்த நிகழ்ச்சியை, அதாவது அவர் ஒரு பாடலை தருவார், அந்த பாடலில் பல ஒரு பல சொற்கள் கொண்ட ஒரு பாடலை தருவார், அந்த பாடலிலிருந்து ஒரு சொல்லை நீங்கள் கருவாக எடுத்து அந்த அந்த சொல்லில் ஆரம்பிக்கும் ஒரு பாடல் ஒரு வரியோ இரண்டு வரியோ நீங்கள் தர வேண்டும். கூடுதலாக நாங்கள் தந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நீங்கள் ஒரு வரியோ இரண்டு வரியோ பாடலை தந்தீர்கள்னா சரியாக இருக்கும். இந்த அந்த நிகழ்ச்சியை அவர் தான் தனிமையாக தொகுத்து வழங்குவார். நான் அவருக்கு உதவியாக இருப்பேன். அவருடன் உரையாடி நீங்கள் அந்த பாடல்களை தாருங்கள். ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து அந்த நிகழ்ச்சி ஆரம்பமாக இருக்கின்றது.
2: கச்சேரி ஆரம்பம்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜாண்ணா, லாட்சப்பிலுக்கு வந்த நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 du Paris
3: VT Superstore Gala Gones Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses
3: Mélodie et Tordre VT Cash and Curry Paris La Chapelle Tordre Tolibisi Lacam Cyberondre Napade Cyberinde Cyberle Padanette சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
6: ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம், தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.
7: பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்காணி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு இறால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட் 1 Avenue Edwan Bayon 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டுபொண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபொண்டி மார்க்கெட்.
8: நீ சொல்லி விட்டது எல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா இருக்கு.
9: என்னப்பா நீங்க எங்க போய் இந்த அழகி போன மரக்கறிகளை, நாரி போன மீனையும் வாங்கி வாருங்க, நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னா? இதுகளெல்லாம் கொண்டு குப்பையில போடுங்க.
8: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
9: அதுக்கு தானே லாச்சப்பல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்குதாங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
8: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லி விட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
10: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ் 192 ரோடு பார்ஃபுக் சென்டரி பாரிஸ் பத்தே. தொலைபேசி எண்ணக்கம் ஹாலோ விக்கினால் சைபர் 1 42 சைபர் 5 41 85 நாடுங்கள் அம்பாளை அருளும் உண்டு பொருளும் உண்டு.
3: நீரழிவு நோயை குறைக்க வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் களஞ்சியம்.
10: இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
3: காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
10: பிரதி சனிக்கிழமை தோறும் ஆட்டிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
3: மேலதிக தொடர்புகளுக்கு
11: 7265 Fraser Street, Vancouver, Canada.
10: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறியத் தருகின்றோம்.
3: மேலதிக தொடர்புகளுக்கு
10: தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன் 778 882 40 39 அல்லது 604 375 சைபர் 55.
12: வணக்கம் உறவுகளே, நேரம் சரியாக 7:15 இதோ ஆரம்பமாக இருக்கிறது கச்சேரி ஆரம்பம். எப்படி நேயர்களே, அன்பு உறவுகளே, எல்லோரும் நலந்தானே? நாங்களும் இவ்வளோ நலமாக இருக்கிறோம். உங்கள் நலத்தையும் வேண்டிக் கொண்டு

ஆமாம் உறவுகளே, நான் ஒரு பாடல் ஒன்று தருவேன். அந்த பாடலிலிருந்து ஒரு சொல்லை எடுத்து அந்த சொல்லுக்குண்டான பாடலில் ஒரு இரு வரிகளை பாடி காட்டணும் எனக்கு. ஓகேயா? உங்களை விளங்கிட்டு தான் ஏற்கனவே நீங்கள் ரகுநாடம் கேட்டிருப்பீர்கள், அவரோடு கலந்து சிறப்பித்திருப்பீர்கள். அதே மாதிரி தான் இந்த நிகழ்ச்சியும் நடைபெற போகிறது. எங்கே ஆரம்பிப்போம்?

ஆம், இப்பொழுது ஒலித்த பாடல் வரிகளிலிருந்து ஒரு சொல்லை நீங்கள் எடுத்து அந்த சொல்லில் ஆரம்பமாகும் ஒரு பாடல். இப்பொழுது உங்களுக்கான வாசல் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. ஆம், இப்பொழுது நீங்கள் இணைந்து கொள்ளலாம். உங்களுக்கான பாடல் தரப்பட்டுள்ளது.

0: வந்திருப்பவர். வணக்கம் வணக்கம். இரண்டாவதுல வந்திருக்கிறவர் வணக்கம். இப்ப கேக்குது, சொல்லுங்க சன் அண்ணா.
1: வணக்கம். பல முறை சொல்லேன் அரை மகள் முன்னே. வணக்கம் வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் சன் அண்ணா, வணக்கத்துல ஆரம்பிச்சிருந்தீங்க.
1: ஆமா, அழகா இருக்கா?
0: நல்லா இருக்கு நல்லா இருக்கு.
2: இதுவரைக்கும் ஆசை பாடி விடுமா?
1: வணக்கம் பல முறை சொன்னேன் முன்னே.
2: நன்றி
0: நன்றி சன்னா, நன்றி நன்றி நன்றி, வணக்கம்.

0: வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். காஷ்மீர் பியூட்டிஃபுல், காஷ்மீர், காஷ்மீர் வண்டர்ஃபுல்.
0: தெரியும் எனக்கு. நன்றி.
1: வணக்கம் பேபி, வணக்கம் ராவ்.
2: என்ன சொல்ல எடுத்தீங்க? என்ன சொல்ல எடுத்தீங்க?
1: அதே பாட்டு.
0: என்ன பாட்டு?
1: சன் வணக்கம் வணக்கம் பரம்பரை சொல்லுண்டார். நான் வணக்கம் வந்தேன், நமஸ்தே நமஸ்காரம்.
0: சரி, நன்றி அண்ணா. விபி நன்றி அண்ணாவா? நன்றி நன்றி, வணக்கம். வைபரூடாக வந்திருப்பவர் வணக்கம்.
3: வணக்கம்
0: வணக்கம். ஜியா நடேசன் சொல்லுங்க.
3: மயக்கம் என்ன, மயக்கம் எடுத்தான். மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன, மாளிகைதான் கண்ணே. அந்த
2: பாட்டு
0: அடுத்த முறை பாடலாம். என்ன அடுத்த முறை நீங்களும் பாடலாம்.
2: நன்றி. அவர் நினைத்திருந்தார்.
0: ஆமாம், ஜியான் அடிசன் அவர்கள் இணைந்திருந்தார்கள். அடுத்து வந்திருப்பவர் வைபருடாக வந்திருப்பவர் அழைத்துக் கொள்கின்றேன். வணக்கம் வணக்கம் வைபருடாக.
4: வணக்கம்
0: வணக்கம். என்ன நித்திரியா போயிட்டீங்களா?
4: இல்ல இல்ல, நான் இந்த மற்ற பொருள் கேட்டு விட்டுருந்தேன். இந்த பாடல நான் எடுத்து என்ன மற்ற பார்த்து கேட்போம்னு பார்த்து. சரி, நான் இதே மயக்கத்தை எடுத்து. மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன, மணி மாளிகை தான் கண்ணி, தயக்கம் என்ன, இந்த தருணம் என்ன, காணிக்கை தான் கண்ணி.
0: சரி, உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
4: நன்றி நன்றி, வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம்.
5: என்ன
0: பிரச்சனை
5: எடுத்தீங்க?
0: வணக்கம் எடுத்து
5: வணக்கம் எடுத்து வணக்கம் வணக்கம் வணக்கம் என் அம்மாவுக்கு வணக்கம், வணக்கம் வணக்கம் வணக்கம் என் அப்பாவுக்கு வணக்கம்.
0: கலாராணி அவர்கள் இணைந்திருந்தார்கள்.
5: நன்றி மேபி.
0: நன்றி கலாராணி, நன்றி நன்றி, வணக்கம்.
5: நன்றி வணக்கம்.
0: வைபருடாக வந்திருப்பவர் வணக்கம் வணக்கம். வைபருடாக வந்திருப்பவர்
6: வணக்கம். நான் துறை டென்மார்க்ல இருந்து.
0: துறை டென்மார்க்ல இருந்து சொல்லுங்க.
6: இயற்கை என்று வந்தது. இயற்கை.
0: ஓகே, இயற்கையில இருந்து பாடுங்கள்.
6: இயற்கை என்னும் இளைய கண்ணி துணையை எண்ணி.
0: நன்றி அண்ணா, நன்றி. ஆமாம், டென்மார்க்ல இருந்து துரை அவர்கள் இணைந்திருந்தார். அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்து வந்தவர்கள் இணைத்துக் கொள்ளுகிறேன். வணக்கம்
7: வணக்கம்
0: வணக்கம். நீங்கள்? டீச்சர் பத்மராணி அக்கா சொல்லுங்க. ஓ, பக்கத்துல இருந்து மாஸ்டர் நிக்கிறார் சொல்லுங்க.
7: மயக்கம் எடுத்து.
0: மயக்கம் எடுத்து.
7: மயக்கமா கலக்கமா
0: அட கடவுளே,
7: மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடக்கமாட்டும்.
0: நன்றி நன்றி பத்மராணி அக்கா அவர்கள் ஜெர்மனியிலிருந்து இணைந்திருந்தார்கள். நன்றியில தெரிவித்துக் கொண்டு அடுத்து வந்திருப்பவர்களை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் வணக்கம்
8: வணக்கம்
0: வணக்கம்.
8: நான் சத்தியமா கதைக்கிறேன்.
0: தெரியுது, சொல்லுங்க, ஏன் கதைக்கிறீங்க?
8: நீங்க சொல்ல இல்ல, நான் அன்பு சொல்ல எடுத்து அன்புள்ளதான் தொடங்கினது.
0: ஆமாம்,
8: கரு மாறாமல் அன்பு எடுக்கலாம் வந்து நினைக்கிறேன்.
0: சொல்லுங்க,
8: அன்புல பாட போறோம்
0: பாருங்க.
8: அன்பு நடமாடும் கலைக்கூடமே ஆசை மலை மேகமே கண்ணில் விளையாடும் மொழி வண்ணமே தமிழ் மன்றமே. காணுமா?
0: காணும் காணும், நல்லா இருக்குது நல்லா இருக்கு. அப்ப நீங்களும் பாடுவோ பாடலாம் கலந்து கொள்ளலாம். என்ன
8: பாடிட்டா போச்சு?
0: பாடிட்டா போயிட்டு, இதுல என்ன சின்ன பிரச்சனை? என்ன? நன்றி வணக்கம் நன்றி வணக்கம். அடுத்து வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம் அண்ணா. வணக்கம்.
9: ரெண்டாம் பாட்டுல
0: இல்ல இல்ல, இதுதான் முதலாவது. சொல்லுங்க.
9: முதல் பாட்டு தானா?
0: ஓ, முதல் பாட்டு தான். முதல் பாட்டு
9: தான்.
0: இலையன்னி
9: துணைய எண்ணி இயற்கை என்னும் இளைய கண்ணி ஏங்குகிறாள் துணைய எண்ணி. நன்றி
0: நன்றி அண்ணா, நன்றி. ஆமாம், ராஜலிங்கம் அண்ணா இணைந்திருந்தார்கள், அவருக்கு நன்றியில தெரிவித்துக் கொண்டு.
9: நன்றி.
0: வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவர் அழைத்துக் கொள்கிறேன். வணக்கம்
10: வணக்கம்
0: வணக்கம். ஜெனியா சொல்லுங்க. ஜெனி அக்கா சொல்லுங்க. ஜெனி
2: ஜெனி இல்ல,
0: அப்ப வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க.
10: வணக்கம். தமிழ்நாடு மதுரையில இருந்து லலிதா பேசுறேன்.
0: லலிதா,
2: இரண்டாவது முறை இணைந்திருக்கின்றீர்கள் என்ன?
10: ஆமா ஆமா.
0: எப்படி நல்லமா இருக்கிறீங்களா? நிகழ்ச்சியில் வருவதில் சந்தோஷம். அங்க எத்தனை மணி? இப்ப
10: இரவு 11 மணி.
0: ஓ, 11 மணி மட்டும் நீங்க முடிச்சிருந்து வந்திருக்கீங்க என்ன? ஒரு தடவை நான் உங்கள காலை பூந்தன்ல உங்களோட நான் உரையாடி இருக்கிறேன். காலை புந்தன்றது பரவாயில்ல, அது இட டைம் தானே, அது பரவாயில்ல. இத்தனை மணி மட்டும் முடிச்சிருந்தீங்க நிகழ்ச்சியில கேட்டு வர்றதுக்கு உண்மையில சந்தோஷம் சந்தோஷம் மிக்க சந்தோஷம். வரவேற்புகளும் கூட சொல்லுங்க. பாட்டு படிவ கேட்டீங்களா? நிகழ்ச்சியின் தொகுப்பு கேட்டீங்களா?
10: பாடல் வந்து அன்புள்ள அத்தான் என்னத்தான் அதை எப்படி சொல்வீனடி.
0: அருமை அருமை. உங்களுக்கு தெரியுமா, இரவுல வந்து இங்க பத்தரைக்கு பிறகு பாடுவோர் பாடலாம் என்ற ஒரு நிகழ்வு நடக்கிறது. பத்தரைக்கு பிறகு சில நேரம் 10:30 ஆகலாம். செய்தியலுக்கு பின்னர் அந்த நிகழ்வை எங்களோட அறிவிப்பாளர்கள் அவர்கள் இந்திரன் அவர்கள் செய்கிறார்கள். அந்த நிகழ்ச்சியில நீங்க முழுமையான பாடலை கொடுக்கலாம். நல்ல அருமையாக இருக்கும். எல்லா பாடகரும் பாடிக்கொண்டிருப்பார்கள். அதே போல நீங்களும் உங்கள் பாட்டு இந்தியாவில் இருக்கிற உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. உங்களோட பாடுகளை பாட்டுகளை நீங்க பாடலாம். அதுகளில் பாடுங்க, நீங்க பாடுங்க, வந்து சிறப்பீங்க, உங்களுக்கும் அது சுவாரஸ்யமாக இருக்கும்.
10: எனக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சியில கலந்துக்கிற ரொம்ப பிடிக்கும். டைமிங் தான்
0: வந்து. ஓ, அது உண்மைதான். நான் வாரத்துல ஒரு தடவை தானே
10: இப்ப
0: இரவுன்றது பத்தரைக்கு பிறகு வர்றது வாரத்துல ஒரு தடவை தான் நடக்கும். மற்றது ஞாயிற்றுக்கிழமை அல்ல, ஒவ்வொரு ஞாயிறும் வந்து பின்னேரம் இங்கே டைம் 3:00 to 3:10 அதே நிகழ்வு, அதாவது பாடுவோர் பாடலாம்ன்ற ஒரு நிகழ்வு நடக்கிறது. அந்த நிகழ்வு கூட நீங்கள் கலந்து சிறப்பிக்கலாம். உங்கள் பாடலை முழுமையாக தரலாம். உங்களுக்கும் பரிசியாக இருக்கும், எங்களுக்கும் உங்களோட குரலை கேட்கறதுக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா? சரி, லஜா லலிதா, நன்றிகள். எனக்கும் அப்படியா? நன்றி நன்றி லஜா, நன்றி, வணக்கம்,
10: நன்றி.
0: அடுத்து வந்திருப்பவர், வணக்கம்.
11: வணக்கம்.
0: வணக்கம்.
11: ரெண்டாந்திரம்
0: காலையில வடிவா சாப்பிட இல்ல இல்ல மத்தியானம் நீங்க வடிவா சாப்பிடல?
11: மத்தியானம் நான் நல்லபடியா இந்த வெள்ளிக்கிழமை வடிவா மிரக்கறி சாப்பிட்டு நான் நீங்க தான் சாப்பிடல போல.
0: அவர் பயண கலப்பு இல்ல, சாப்பிட்ட கலப்பு. இன்றைக்கு சாப்பிட்ட கலப்பு,
11: அதுதான் கல்யாணம் விட்டு
0: சாப்பாடு. இப்ப திரும்ப நிகழ்ச்சி முடிச்சுட்டு திரும்ப போய் சாப்பிட போறாரு.
11: அதுதான் இரவு சாப்பாடுக்கு போக போறேன்னு சொல்லிக்கொண்டு
0: இருக்கிறேன். சொல்லுங்க பதினியக்கா, நீங்கள்
11: இதுல அன்பு எடுக்க போறேன். அன்பு வந்து ஒரு இந்த மாடி வீட்டு எழுதிய ஒரு பாட்டு ஒன்று இருக்கு. அன்பு ஏனும் நல்ல தேன் கலந்து இங்கு நான் கொடுத்தேன் இந்த நல்விருந்து. இந்த மண்ணினை தேடிய பாவை ஒரு மாடி வீட்டு ஏழை. நன்றி, வணக்கம்.
0: நன்றி வதனி. ஆனால் ஒன்று பாத்தீங்களா, இந்த இந்த நிகழ்வு ஊடாக எத்தனையோ பாடகரை நாங்கள் கண்டிருக்கிறோம்.
11: என்ன
0: அந்த பாடாதவர்கள் கூட எத்தனையோ பேர்ட்ட பாடல நான் ஒரு வரியோ ரெண்டு வரியோ நான் கேட்டுட்டோம். ஆனா முந்தி வந்து அந்த இந்த நிகழ்ச்சி ஊடாக தான் அந்த வரியில நாங்க கேட்டிருக்கிறோம். என்ன இப்ப சும்மா பாடுறது பரிசு எடுத்து பாடுறது எல்லாருமே அப்படித்தான். முதல்ல சும்மாதான் பாடுறது, பிறகு அந்த ஆர்வங்கள் வரும்போது நாங்கள் பயிற்சி எடுத்து பாடிக்கொள்ளலாம்.
11: இப்படித்தானே நாங்க சமைச்சு சமைச்சு பாடுவோம், குளிச்சு குளிச்சு பாடுவோம். அந்த பாட்டு தான் இந்த பாட்டு.
0: அதுதான்.
11: நன்றி
0: நன்றி, வணக்கம், நன்றி. பைவருடாக வந்திருப்பவர், வணக்கம்.
12: வணக்கம். நான் மீண்டும் ஜெனி.
0: ஜெனி சொல்லுங்க. ஜெனி, எப்படி நிலைமை இருக்கீங்களா?
12: ஓமோம், நாங்க நிலைமை இருக்கு. நன்றி. நீங்கள் கவிதை வாசிக்கலாம் நீங்களா? அப்ப நான் கவிதை வடிவில சொல்லி பாக்குறேன்.
0: முதல்ல பாடி பாடி பாருங்க, அதுக்கு பிறகு நான் திரும்ப ரெண்டாம் தினம் உங்களுக்கு ஆசை இருந்தா கவிதையாக தாருங்களா. அதுல எந்த ஆட்சேபனையும் இல்லை. இது என்னன்னா இந்த நிகழ்வு வந்து சந்தோஷ நேரம் தான்.
12: சரியா, நன்றி. சரி, நான் மாலை எடுத்து

0: நன்றி, வணக்கம்.
1: நன்றி ஜெனி, நன்றி. ஏன் அப்ப நீங்கள் வெள்ளிக்கிழமையில பாடுவதில்லை? முயற்சி செய்தா பாடலாம்.
0: நன்றி,
1: வணக்கம். அடுத்து வந்திருப்பவர், வணக்கம்.
2: வணக்கம் பேபி.
1: வணக்கம்.
3: பாடகி சுபாஷினி.
1: சுபாஷினி,
2: நான் வந்து ஆசை எடுத்து ஆசை நின் கனவுகள் வளர்வுரை அன்பேறு முறை அனைத்தாய் மறுமுறை நான் நினைத்து நினைத்து தவிக்கிறேன் நீ வரும் முறை. உடனே
1: ஆனா அந்த ஒரு சொட்டு நிறம் கூட உண்மையிலே பறிச்சு எடுத்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க நினைக்கிறீங்க?
2: இந்த
1: ஒரு சில வரிகள்ல இருந்து நான் நினைச்சது நீங்க பறிச்சு எடுத்தால் பாடலாம் இதையும் செய்யலாம் என்று நாங்க நினைச்சோம்னா கொஞ்சம் கொஞ்சம் நாங்க தயார்படுத்தி கொள்ளலாம். முன்னுக்கு வரணும்னாலும் நாங்க தயார்படுத்துறதுக்கு ஒரு வழியை தேடிக்கொள்வோம். படிச்சல் அப்படி ஒவ்வொரு தடவையும் நாங்கள் ஒவ்வொன்றை நாங்கள் செய்து கொண்டு வரும்போது அது எப்பவுமே சிறு வெற்றியே தரும். பெருவெற்றி சொல்றதில்ல, சிறுவெள்ளம் பெருவெல்லாம் சிறுதுளி பெருவெள்ளம் என்று சொல்வார்கள். அந்த மாதிரி ஒரு சிறு சிறுவா ஆரம்பிச்சோம்னா பிறகு நல்லதா வரும்.
2: என்னிக்கு
1: நன்றியை சொல்லிக்கொண்டு நன்றி சுவாசினிக்கா. அடுத்து வந்திருப்பவர், வணக்கம்.
4: வணக்கம் பேபி, நான் திருமதி ராணி சம்பந்தர்.
1: ராணி சம்பந்தர், எப்படி நலமா இருக்கிறீங்களா?
4: ஆமா, நான் நலமா இருக்கிறேன். நான் நீங்க?
1: நாங்கள் எல்லோரும் நலமாக இருக்கிறோம்.
4: வாழ்த்துக்கள் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு.
1: நன்றி. அது இந்த இந்த டைம் அப்படி, இந்த நிகழ்ச்சி அப்படி.
4: அதுதானே, அதுதானே
1: இந்த நிகழ்ச்சியே. இந்த பேரே என்ன? அந்த நிகழ்ச்சிக்கு உண்டாவத மாதிரி எங்களை நாங்களே பதப்படுத்திக் கொள்வோம்.
4: நாங்க வைபர்ல நின்றா நீங்க வந்து மெட்டையோட கதைக்கிறது எல்லாம் கேக்கும். என்ன இங்க போட்டு வாங்கும், நான் தானே முதல் எடுத்தேன். என்னன்னு சொன்னா எங்கட வீட்டு எங்கட தோட்டத்துக்குள்ள நிறைய தக்காளி பழம், ஒரு 50 தக்காளி பழம் கொண்டு இந்த ஜெர்மன் ஃப்ரெண்டு குடுத்துட்டு வாரேன்.
1: அப்ப நடந்து வாங்க அங்க இருந்து.
4: அதான் நடந்து வந்துட்டு தான் உங்களோட கதைக்கிற, அதான் முதல் பாட்டை டக்கண்ட எடுத்துட்டு போனேன்
1: நான்
4: குடுத்துட்டு வந்தேன். மற்றது நிறைய பாவக்காய் இருக்கு, ஒரு 50-60 பாவக்காய்க்கு மீற காய்ச்சிட்டு பாவக்காய் புடல் எங்க ஹாய்க்கையில. ஆனா பெரிய நீட்டு மரமா நிக்குது, பெரிய மரமா வளர்ந்து நிக்குது.
1: என்னன்னு
4: தெரியல, நிறைய பூக்குது. இந்த ஆண் பூ பெண் பூ கண்டு எல்லாம் இருக்குதுல்ல, அது பெரிய இது போல இருக்குது, அது பிரச்சனையா இருக்கு போல. மேட்டா நிறைய கத்திரிக்காயும் ஒரு 60-70 கத்திரிக்காய் கிட்ட, பிட்டிய கத்திரிக்காய் ஒரு கத்திரிக்காய் 1 கிலோ கிட்ட நிக்கும் போல இருக்கு. அப்படி அது மற்றது எங்கட கையளவு நீட்டு.
1: அப்ப பேசாம பெரிய ஒரு என்னன்னு சொல்ற ஒரு கம்மியான என்னன்னு சொல்ற பெரிய ஒரு வாகனத்தை ஒன்ற புக்
4: பண்ணி
1: விட்டுக்கலாமே. அது
4: பீட்ரூட் கணக்கு நிக்குது ஒரு, அதுவும் ஒரு 35-40 கிட்ட நிக்குது. மற்றது கத்திரிக்காய் எல்லாம் வெள்ளை கொட்டை கத்திரிக்காய், அந்த வெள்ளை கத்திரிக்காய், மற்றது கொஞ்சம் கலர் குறைஞ்ச கத்திரிக்காய் கத்தரிப்பு, அப்படி நிறைய கத்திரிக்காய் மாதுளங்கா காய்ச்சிருக்குது. அப்படி நிறைய எங்களுக்கு அதுலயே நல்ல ஒரு பொழுதுபோக்கா போகுது.
1: என்ன பாடலோட வந்து
4: எனக்கு உண்மையா பாடல் தெரியும். நான் இப்பதானே வந்தேன், நான் முதல் பாட்டோட போயிட்டு இப்பதான் வந்தேன். அது கொஞ்சம் 10 நிமிஷம் நடக்க வேணும், கடைசியா சொல்லேக்கா வந்து அவ வந்து மாலி என்று எடுத்துவா இல்ல
1: மாலையோ
4: நானும் அது மாலி எடுத்துட்டு மாலையிட்ட மங்கை படம் இருக்கு தானே
1: படம் தேவையில்ல பாட்டு மட்டும் அதுல உள்ள முதல் எழுத்துல இருந்து ஒரு பாடல்
4: பாடும் பாடல் மட்டுமா அப்ப மாலை வண்ண மாலை அந்த பாடல் இருக்குதுல சரஸ்வதி அந்த பாடலை சொல்லி பாக்குறேன்
1: சொல்லுறேல பாடி காட்டணும்னு சொன்னா
4: பாடணுமா
1: கச்சேரி ஆரம்பம்
4: அப்படியா கொண்டு போறீங்க இப்ப
1: இந்த ரெண்டாவது கட்டம் வந்து கச்சேரி ஆரம்பம்
4: அது எனக்கு தெரியாது இப்ப வளமையா நாங்க அப்படி இதன்றி
1: வந்து பாடி காட்டினாவல்ல
0: மயக்கத்துல
1: பாடலாம் அல்ல வணக்கம் பாடலாம் இயக்கம் இயற்கை மயக்கமா அன்பு மற்றது அன்புள்ள என்று பாடலாம் அல்லது மாலை மாலை என்று பாடலாம் இல்ல ஆசையில வர்றது பாடலாம்
4: நீங்க அப்படியா எடுத்த நீங்க அப்ப நான் திருப்பி வரட்டுமா பாடல் வரி தான் பாடலாம்
1: இதுலயே சும்மா ரெண்டு வரி பாடுங்க
4: ரெண்டு வரி பாடுறதா அன்புள்ள

0: நன்றி.
1: நிலம் நிலம் தானும் கேட்கறது வயலு என்ன முதலே கேட்டுட்டேன். எனக்கு தெரியாது என்ன நீங்க வளமையா
0: ஜெர்மனியில இருந்து ராணி சம்பந்தர் அவர்கள் இணைந்திருந்தார்கள். ராணி சம்பந்தர் இணைந்திருந்த அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நேரம் சரியாக 7:43. அடுத்து வந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம் பேபி சிவா.
0: வணக்கம் வணக்கம். நலமா இருக்கிறோம். நீங்க நலமா?
2: நாங்க நலமா இருக்கிறோம். சொல்லுங்க.
0: இந்த குழி குழி வரையிலும் இருக்குது, வெளியே வெளியே வரது இல்ல. சொல்லுங்க நீங்க.
2: சரோ பரமேஸ்வரன்.
0: எனக்கு தெரியும், நான் சும்மா சொன்னா
2: நீங்க சொல்லுவீங்க. அது என்ன சொல்லுங்க, இப்ப நீங்க புதுசு தானே, போக போக எல்லாம் பிடிச்சிருவீங்க.
0: நான்
2: வந்து அன்பு எடுக்கிறேன்.
0: அன்பு எடுத்து அன்புல பாடுங்க.
2: அன்பு வந்தது என்னை ஆள வந்தது. அங்கால பாடு எனக்கு வரி தெரியாது.
0: அவ்வளவே காணும். உங்களை பாட வைக்கிறதான் எங்கட
2: உங்களோட குறியே வந்து உண்மையில அந்த லண்டன்ல இருந்து வந்த ஜெனி அந்த அவன் நல்ல உண்மையா பாடுறா. இதுல இப்ப நீங்க பாட சொல்லேக்கான் இப்ப கனவேறதுல பாடலாம். பாடுவோர் பாடல் எல்லாம் போய் பாடலாம்.
0: அதுதான் உண்மை.
2: பயிற்சி எடுத்து பயிற்சி எடுத்து அவையே பாடலாம்.
0: எத்தனையோ அன்பு நேயர்கள் வந்து தங்களுக்குள்ளேயே தாங்கள் நினைத்துக் கொள்கிறார்கள். பாட முடியாது, பாட முடியாதுன்னு எதுவும் எதுவும் செய்ய முடியாதுன்றது உண்மையில அது ஒரு பொய்க்கதை. என்ன பொறுத்தவரை நான் அப்படித்தான் நினைச்சு கொள்வேன். எதிலே முயற்சி இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு இல்ல இல்ல பஞ்சு என்று சொல்ல முடியாது. அது வந்து ஒரு பயம் என்று சொல்லி தங்களுக்குள்ள தாங்களே பயத்தை வளர்த்துக் கொள்ளினோம்.
2: அதுவும் ஒன்று. சில பேர் அதை அக்கறை எடுக்கிறோம் இல்ல.
0: அது அக்கறை வரும் எப்படி சொல்லுங்க.
2: அது என்ன சொல்லுங்க, சில பேருக்கு அது ஒரு ஆர்வம் உண்டு. அது
0: ஒரு தடவை நாங்கள் அதுல ஆரம்பிச்சிட்டோம்னா அப்புறம் ஆட்டோமேட்டிக்காவே அந்த
2: ஒன்றை செய்ய நாங்க ஒழிக்கிட்டா அது திரும்ப திரும்ப.
0: நாங்கள் காலையில நாங்கள் வேலைக்கு போறதுக்கு ஒழிக்கிறோம். முதல் நாள் எங்களுக்கு கஷ்டமா இருக்கும், இரண்டாம் நாள் கஷ்டமா இருக்கும், மூன்றாம் நாள். அதுக்கு அப்புறம் ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் நாங்க ஆட்டோமேட்டிக்கா அதையே நாங்கள் செய்யறோம். என்ன
2: வராது.
0: அப்ப அதே மாதிரிதான் எல்லா விஷயங்களையும். இந்த இதன் இல்ல, எல்லா விஷயமுமே அப்படித்தான். நாங்கள் எதை சிந்திக்கிறோமோ அது எங்கட மனசுதான். அது
3: நான்
0: அந்த சில நேரங்களை பார்த்திருப்பேன். சங்கீத வரிகளே தெரியாம இருக்கும். உண்மையிலேயே சங்கீதம் படிச்சிருக்க மாட்டேன். ஆனால் இருந்தாலும் அந்த வரியை மட்டும் அதுல எழுதி வச்சுட்டு பயிற்சி செய்து செய்து செய்து செய்து அந்த பாட்டை அந்த படிச்சு முடிக்கிறாக்களும் இருக்கிறோம். அது வந்து மனசார நாங்கள் நினைக்க வேணும், அதை செய்யலாம் என்று நினைச்சால்
2: செய்யலாம்.
0: அந்த வகையில நீங்கள் எல்லாரும் அனைத்து உறவுகளும் முயற்சி எடுங்கள், அதை பின்தொடருங்கள்.
2: நான் பாடசாலையில சங்கீதம் தான் கற்றேன். ஆனா இங்க வந்து அதை அப்படியே விட்டாச்சு. எனக்கு சங்கீத குரல் இல்ல, உங்களை போல இல்ல. ஆனா படிக்கலாம் படிக்கலாம். ஆனா நான் அதை முயற்சி எடுக்க இல்ல.
0: உண்மைதான்.
2: பாடசாலையில படிக்க படிச்சது நல்லா. இங்க வந்து அதை முயற்சி எடுக்க இல்ல.
0: நன்றி சரோ.
2: நன்றி வணக்கம்.
0: உங்களுக்கு நன்றியிலையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு. ஆமாம், சரோ இணைந்திருந்தார்கள். அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சென்று வருவோம். விளம்பரத்தை தொடர்ந்து ஆரம்பமாகிறது. வணக்கம்
4: வணக்கம்
0: வணக்கம் குட்டி. எங்கிருந்து இந்த காளான் ஓடி வந்தது? இந்த குட்டி காளான் குட்டி எங்கிருந்து ஓடி வந்தது? என்ன மாதிரி மழை மாதிரி இந்த செல்லம் கதைக்கும். நன்றி நன்றி. அப்ப என்ன பாட்டு எடுத்தீங்க நீங்க சொல்லுங்க.
4: நான் பக்கத்துல நிக்கிறேன்.
0: எங்க நிக்கிறீங்க? அத்தை விட்டு நிக்கிறீங்களா?
4: இல்ல புத்தான் நினைக்கிறேன்.
0: ஓ அப்ப எல்லாரும் புத்தான் போயிட்டு இருக்கீங்க. அப்ப ஏன் கேக்கலங்கள் எல்லாரையும் கூட்டிட்டு போயிடலாமே நீங்கள். என்ன பாட்டு
4: எடுத்தீங்கள்?
0: அல ரெண்டு வரை நீங்கள் பாடினா காணும். ஒன்று வணக்கம் என்று வந்திருக்கு, அல மயக்கம் மயக்கம் வந்திருக்கு, அல இயற்க வந்திருக்குது, அல அன்பு வந்திருக்குது, அதில் அல மாலை வந்திருக்குது. அதில் ஏதாவது ஒரு பாட்டை செலக்ட் பண்ணி ஒரு இரண்டு வரி தாங்கள் உங்களோட மழலை குரலால்.
4: அன்பென்ற மலையிலே அகிலங்கள் அணையவே அதிரூபன் தோன்றினானே, அதிரூபன் தோன்றினான். வைக்கோலின் மேலரு வைரமாய் வைரமாய் வந்தவன் நின்னானே, வந்தவன் நின்னானே.
0: அச்சாவா இருந்தது. பிள்ளைய பேர் இருக்க திருப்பருக்க சொல்லிவிடுங்க, எனக்கு கேட்டுக்கும். ஆர்த்திகன் குட்டி, ஆர்த்திகன் குட்டிக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
4: நன்றி,
0: நன்றி, வணக்கம். ஆமாம், ஆர்த்திகன் அவர்கள் இணைந்திருந்தார்கள். அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஒரு சிறிய விளம்பரத்துக்கு சென்று வருவோம். நேரம் சரியாக 7:49. நன்றி.
3: கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறுத்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜியா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9:00 வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மெலதிய விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ், 38/5 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ், 604-707-1-57 அல்லது 604-902-43-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ்.
0: ஆமாம், கச்சேரி ஆரம்பம் நிகழ்வில் கலந்து கொண்ட சன்னவர்கள், விபி, ஜியா நடேசன், அகிலன், கலாராணி, துரை, பத்மராணி, சசியம்மா, ராஜலிங்கம், லலிதா, பதனி, ஜெனி, சுவாசினி, ராணி, சரோ, ஆர்த்திகன் குட்டி, இத்தனை அன்பு உறவுகளுக்கும் என்னுடைய அன்பாத நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இதோ அடுத்து வருகிறது. நேரம் சரியாக 7:52. இதோ அடுத்த நிகழ்வு ஆரம்பமாக இருக்கிறது. அடுத்த கேள்விக்குரிய பாடல் இதோ வருகிறது.

0: ஆமாம் உறவுகளை, உங்களுக்கு விளங்கும் தானே. இப்போ ஒலித்த பாடலிலிருந்து ஒரு சொல்லை எடுத்து உங்களுக்கு தகுந்த மாதிரி இரண்டு வரிகளில் ஒரு பாடல். வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் லலிதா, எப்படி நலமா இருக்கிறீங்களா?
1: நலமா இருக்கேன்.
0: சொல்லுங்க, என்ன உங்களுக்கு தூக்கம் வர இல்லையா?
1: இல்ல இல்ல, தோர்தடம்.
0: உங்களுக்கு எப்படி இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்கா?
1: பிடிச்சிருக்கு.
0: என்ன பாட்டுனாலே பிடிக்கும் தானே?
1: ஆமா கண்டிப்பா. பொதுவா விளையாட்டுனாலே எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஆர்வம் அதிகமா இருக்கும். சொல்லு ஒரு இது.
0: உண்மைதான்,
1: உண்மைதான்.
0: சொல்லுங்க, என்ன வரியில எடுத்தீங்க பாடல?
1: மேகம் எடுத்துக்கிறேன். மேகம்.
0: மேகம்.
1: மேகம் கருத்துது மழை வர பாக்குது வீசியடி இது காத்து தாத்து மழை காத்து அவ்வளவு.
0: நன்றி நன்றி லலிதா, நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி வணக்கம். அடுத்து வந்திருப்பவர் பைபருடாக, வணக்கம்.
2: வணக்கம் பேபி.
0: வணக்கம் வணக்கம்
2: பேபி சிவா.
0: வணக்கம். நலமா?
2: ஓ, நலமா இருக்கிறேன்.
0: நலமா இருக்கிறீங்க?
2: நல்ல நிகழ்வா இருக்கின்றது.
0: சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்க? நலம் தானே? இன்னைக்கு நலம் சொல்லி சொல்லியே கலைக்க போறீங்களே இந்த மூன்று மணி நேரமும். அதான் அதான் அதான். சொல்லுங்க, என்ன?
2: நான் படை எழுதுறேன்.
0: என்ன சாமான்?
2: படை படைத்தானே படை.
0: சொல்லுங்க.
2: படைத்தானே மனிதனை ஆண்டவன் படைத்தானே. அந்த பாட்டு
3: அவ்வளவுதானா?
2: வளர்த்தானே மனிதனை ஆண்டவன் வளர்த்தானே. நன்றி
0: நன்றி நன்றி. ஆமாம், இணைந்து கொண்டிருந்தார் ஜெர்மனியிலிருந்து ஜியா நடேசன் அவர்கள். அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்து வந்திருப்பவர், முதலில் வந்திருப்பவர், ஒரா நம்பரில் வந்திருப்பவர், வணக்கம்.
4: வணக்கம் பேபி சிவா.
0: வணக்கம்.
4: நலமா இருக்கிறீங்களோ?
0: நாங்க நலம், நீங்கள்?
4: நான் நல்ல சுகமா இருக்கிறேன். உங்களோட நிகழ்ச்சியை கேட்டு சந்தோஷமா நல்ல ஆசையா இருக்குது.
0: சிரிச்சீங்களா இல்ல அடிக்கணும் தோணுச்சா? உங்களுக்கு எப்படி தோணுச்சு?
4: எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லுவோம் மண்டி இருந்தது. ஆனா எனக்கு முதல் தெரியாது. ஆனா எல்லாரும் இப்படி அதுக்காகத்தான் பாடினம் மண்டு சொல்லி
0: அது
4: அது தெரியாம
0: போய் தக்காளி பழம் புடுங்க போச்சோம். நான் சொன்னா
4: வெளியில போயிட்டு நீங்க நிலைமை இருக்க பக்கத்துல இருக்கிறவருக்கு நிலம் கேட்டுக்கொண்டு வந்துட்டாரேன். ஒரு மாதிரி
0: ஒரு மாதிரி என்ன பிரச்சனை நடந்தது எனக்கு தெரியாது.
4: நான் அதுக்குள்ள வந்துருவேன் என்ன சொல்லி கேட்டு அவள அது கேக்கு தானே. நீங்க நிலைமை இருக்கிற வேண்டி கொண்டு அண்ணாக்கு முச்சவம் கேட்டுக்கொண்டு நான் வந்து கண்ணில் எடுத்தேன். அந்த பாடல் வந்து ஜானகி அம்மாண்டு.

0: தெரியும் கண்ணிலே என்ன உண்டு கண்கள் தான் அறியும். இந்த பாடல் நான் எத்தனை நேரம் டிஆர்டி ரேடியோல பாடி
1: நீங்கள் ஜெயமல்ல இருந்து இந்த கண்ணுக்கு என்ன இருக்கு என்ன இருக்கு கேட்டா நான் இன்னண்டு பதில் சொல்றது
0: கண்டனீங்க
1: தானே கண்டன இல்ல இப்ப பாட்டுக்கு தான் சொல்றேன்
0: நன்றி
1: வணக்கம். அடுத்து வந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம் மேபி சிவா.
1: வணக்கம்,
2: எப்படி இருக்கிறீங்க? நான் வெளியாட ஓட்டிட்டு என்ன இப்பதான் வந்தேன். ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி ஒன்று நடந்துகிறது.
1: இது ஏற்கனவே இருக்கா ரகுனா வந்திருப்பாரு இந்த நிகழ்ச்சி இல்லையா? கச்சேரி ஆரம்பம் ஏற்கனவே ஒரு தடவை நடந்திருக்கு. நீங்க வந்ததை நான் கேட்டிருக்கேன்.
2: அப்படியே அப்ப ரகுவும் இருக்கிறாரா?
3: நடந்திருக்கிறீங்க.

0: சொல்லுங்க.
1: தேனொன்னும் வண்டு மாமலரை கண்டு திரிந்தலைந்து பாடுவதே நீங்காரங்கொண்டு

0: ஆமாம், பரிசிலிருந்து பசுபதி குணநாயகி அவர்கள் இணைந்திருந்தார்கள். அவருக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு பாய்வருடாக வந்திருப்பவர், வணக்கம். வணக்கம் வணக்கம் அகிலன்,
1: கனிமுகத்தை காட்டினால் நேற்று வேறை மாட்டினா
2: நீங்களா
1: எல்லாரும்
0: நன்றி, வணக்கம். ஆமாம், சுவிஸிலிருந்து அகிலன் அவர்கள் பைபருடாக இணைந்திருந்தார். அவர்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்து வந்திருப்பவர், முதலாவது வந்திருப்பவர், வணக்கம்.
3: பேரும் மாறுபட்டு வருது பாத்தீங்களே,
2: சற்று முன்புதான் சந்திச்ச நாங்க
3: என்ன நால முக்காருக்கு கொண்டு விட்டுடம்
2: வந்துட்டீங்களா?
0: வந்தாச்சப்ப வீட்ட
3: சொல்லுங்க.

0: வண்டு வந்தத படியோ கனிலமானே. சரியா வரி ரெண்டாவது.
1: ஓ, அதெல்லாம் நல்லா இருந்தது.
0: சரியா பாட்டு படிக்கோடும் நீங்கள்
2: சந்தோஷத்தில் நடத்துவார் அல்லது ஏதாவது நேரத்தில் இந்த கச்சேரி ஆரம்ப நிகழ்ச்சிக்கு
0: சொன்ன
2: அவர் பாட்டுக்காரி தானே பாட வைப்பா எல்லாரே?
0: அதுதான் எல்லாரும் பாட்டு பாடவா பாட்டு பாட்டு பாட்டு பாட்டு பாட வர வேணும் எல்லாரும்.
1: நன்றி அம்மா, நன்றி நன்றி, வணக்கம். ஆமாம், அடுத்து வந்திருப்பவரை அழைத்துக் கொள்கின்றேன். வணக்கம். வணக்கம் சண்முகன் அண்ணா.
3: பாட்டு படிப்பேன்.
1: நான் நிலம்பி ஓட மாட்டேன். நீங்க எல்லாருமே நல்லா தான் பாடுறீங்களே, நிலம்பி ஓடணும். சொல்லுங்க. நான் நான் எடுத்து
3: சொல்லாதவன்.
1: ஐயோ சொல்லுங்க.
3: சொல்லாதவன்
2: நம்ப மாட்டேன்.
1: அதுதானே
3: என்ன,
1: அது எதுவும் அந்த காலத்துல சும்மா சொல்லி விட்டு போயிட்டினோம். அரிச்சந்திரன் போய்

0: சொல்ல மாட்டாரு. அவருக்கு பின்னால என்ன இருக்குமா இருக்கு தெரியும். நீங்க சொல்லுங்க, நீங்க பாருங்க. நீங்க ஆமாம் நன்றி அண்ணா, நன்றி. உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஆமாம் பரிசிலிருந்து சன் அண்ணா அவர்கள் இணைந்திருந்தார்கள். உங்களுக்கு நன்றிகள். பாய்வரூடாக வந்திருப்பவர் ஜெனி. வணக்கம்
1: மேடம். ஜெனி
0: வணக்கம்.
1: பூவுமந்த ஒரு சொல்லி வந்தது.
0: ஓகே,
1: அப்படியே அந்த பூவுமந்த சொல்லி அப்படியே எடுக்கிறேன்.

0: போது. நன்றி, வணக்கம்.
1: நன்றி ஜெனி. நன்றி நன்றி நன்றி, வணக்கம். ஆமாம், லண்டனிலிருந்து ஜெனி அவர்கள் இணைந்திருந்தார்கள். நேரம் சரியாக இரவு 8:09. அடுத்து இணைந்திருப்பவர் இலக்கம் 2. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
2: சொல்ல மாட்டேன், வணக்கம்.
1: ஏன் களைச்சு போறீங்களா? நன்றி நன்றி. நீங்க நன்றி சொல்லல.
3: நன்றி நன்றி
2: எல்லாருக்கும் நன்றி. நான் எடுத்து
1: அந்த அந்த அந்த அந்த நான்ன்றது போயிலேன்னு
2: அப்படியும் சொல்லலாமா?
1: சரியா சொல்லுங்க.
2: நான் இல்ல பாட போறேன்.
1: ம், சரி சொல்லுங்க, பாடுங்க. காணும் காணும் காணும். பாட ஒண்ணு மட்டும் பாடுங்க, பிரச்சனை இல்ல. காணுமா? சரி, அப்ப நன்றி சொல்லுவோமா?
2: நன்றி
1: நன்றி. ஆமாம், பரிசுல இருந்து சசியம்மா அவர்கள் இணைந்திருந்தார்கள். அவர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்து வந்திருப்பவர், வணக்கம்.
4: வணக்கம் மேடி.
1: வணக்கம்.
4: வணக்கம் தான் இருக்கேன். அப்படி என்ன? நான் தான் எடுத்தேன்.
1: நான் எடுத்து
4: நான் தேடும் செவந்தி பூ ஒரு நாள் பார்த்து அந்தியை பூத்தது பூவே இது வாசம் போதோம் இனி காதல் சேஷம்.
1: கொஞ்சம் கொஞ்சமா பாடி அப்படியே பாடுவோம். பாடலாம, பாடலாம். நன்றி சுவாசினி.
4: நன்றி
1: நன்றி, வணக்கம். அடுத்து வந்திருப்பவர், வணக்கம்.
5: வணக்கம். மீண்டும் பேபி
1: வணக்கம்.
5: வணக்கம். நான் மலரோடு தனியாக ஏலிங்கு நின்றேன், என் மகராணி உனை காண ஓடோடி வந்தேன். இதுக்கு மேல படித்தால் அட்டி வெள்ளம்.
1: நன்றி நன்றி அண்ணா, நன்றி. ஆமாம்,
5: மலர் சிவத்தில தொங்கிக் கொண்டிருக்கிறார்களே, என்ன செய்கிறது?
1: உண்மைதான். நன்றி, வணக்கம். ஆமாம் ஆமாம், பரிசில இருந்து பிபி அவர்கள் இணைந்திருந்தார்கள். அவர்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருப்பவர்,
6: வணக்கம் ராகு. வணக்கம் பேபி சிவா.
1: வணக்கம் வணக்கம் அம்மா, நல்லமா இருக்கீங்களா?
6: நான் கொண்டு வந்த பாட்டு என்ன? மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகை தான் கண்ணி தயக்கம் என்ன உண்டே தரணம் என்ன காணிக்கை தான் கண்ணி கை என்ன பொண்ணை தொட்ட கைகளினாலே என்ன தொழில் சொல்லுங்க. அதை வரிய
3: நீங்க ஒரு 5-10 வரிய படிச்சா
1: என்ன
3: மற்றும் பார்த்து கண்டிருப்பேன்.
6: நன்றி நன்றி நன்றி. இந்த எனக்கு பிடிச்ச பாட்டு, அருமையான பாட்டு.
1: அப்படி அவனாலே பாடினா போச்சு, என்ன வந்தது?
6: எனக்கு வரிகள் பாடம் இல்லத்தானே கஷ்டமாக.
1: 2-3 கேட்டு. நன்றி அம்மா, நன்றி, வணக்கம்.
6: நன்றி, நீங்க பாட்டி விடுங்க. நன்றி,
1: வணக்கம். நன்றி அம்மா, நன்றி. ஆமாம், லண்டன்ல இருந்து புஷ்பபதி அம்மா அவர்கள் இணைந்திருந்தார்கள். அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்து வந்திருப்பவர், வணக்கம்.
7: வணக்கம்
1: வணக்கம். என்ன லைனுக்கு வரும்போதே சிரிச்சு கொண்டு வரீங்க, என்ன பிரச்சனை? ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு.
7: இல்ல, நான் ஒரு பாட்டாண்டு பாடுவேன். தேன் சொல்லி எடுத்து முடிவில்தான் தேன் பெறுமே.
3: இல்ல இல்ல,
7: அப்படி வரக்கூடாதா? முடிவில் வரக்கூடாதா? அது
3: இல்ல இல்ல இல்ல, அது பாட்டும் படமும்
7: நானே நானா நானே நானா யாரோ தான் உண்மை கண்டு பேசுமோ காலம் இனிமேல் நம்மை ஒன்றாய் கொண்டு சேர்க்குமோ. நன்றி வணக்கம்.
3: நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம். மாமாம் ஜெர்மனியிலிருந்து பதனி மோகன் அவர்கள் இணைந்திருந்தார். அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்து வந்திருப்பவர் வணக்கம்.
8: வணக்கம்.
1: வணக்கம்.
8: ராஜலிங்கம்.
1: ராஜலிங்கம் அண்ணா சொல்லுங்க.
8: நன்றி. நான் அந்த சொல்லத்தான் எடுத்தேன். அதுக்கு என்ன பாட்டு நான் பாட வேண்டும் நினைக்கிறீர்கள்?
1: விளங்கல.
8: நான் என்ன பாட்டு பாட வேண்டும் நீங்க நினைக்கிறீர்கள்?
3: நான் என்ன பாட்டு நினைக்கிறேன் சொல்லுங்க.
8: தம்பிக்கு வந்தனுக்கு உள்ள பாசம்
3: பாசம்
8: என்ன இதை பாருங்க.
9: நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும், இசை வெள்ளம் நதியாக ஊடும், அதில் இளநெஞ்சம் படகாக ஆடும். நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும், இசை வெள்ளம் நதியாக ஊடும், அதில் இளநெஞ்சம் படகாக ஆடும். நன்றி.
1: நன்றி. பாடி முடிச்சிட்டீங்களா? சரி. ஆமா, பரிசில் இருந்து ராஜலிங்கம் அண்ணா அவர்கள் இணைந்திருந்தார்கள். நேரம் சரியாக 8:16.

இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது கச்சேரி ஆரம்பம். சிறு விரும்ப விளம்பரத்தை தொடர்ந்து ஆரம்பமாக இருக்கிறது பல்லவி சேடும் சரணம்.

செல் நகரில் எமவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் கொரிஞ்சாய் இலை, அகத்திய இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணமாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிரா, பிரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கித் தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் ஃபோர், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், சைபர் 1 60 20 21 47, அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் சைபர் 6 67 20 40 சைபர் சைபர். பரிசு லாட்சபிலை யூகையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் எஸ்ஏஎஸ் லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூமாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் எஸ்ஏஎஸ் லங்கா என்ற பிரைஸ். இதை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு எஸ்ஏஎஸ் லங்கா என்டர்பிரைஸ், 16 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் சைபர் 1 42 41 77 67, அல்லது சைபர் 6 50 26 21 15, மின்னஞ்சல் முகவரி எஸ்ஏஎஸ் லங்கா 12@gmail.com.

வணக்கம் உறவுகளே, எல்லோரும் நலந்தானே. நேரம் சரியாக 8:21. இதோ ஆரம்பமாக இருக்கிறது பல்லவி சேடும் சரணம். நான் ஒரு சரணத்தை தருவேன், அதிலிருந்து பல்லவியை நீங்கள் தேடி அதை நீங்கள் எனக்கு சொல்லணும் என்னண்டு இதோ ஆரம்பமாக இருக்கிறது.

0: வந்திருப்பவர் வாட்ஸ்அப் ஊடாக. வணக்கம் வணக்கம் வணக்கம் வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவர் வணக்கம். ஜெனி வணக்கம் வணக்கம் வணக்கம்.
1: இந்த பாடல் வந்து நிலா காயும் நேரம் சரணம் என்ற பாடல் என்று கூறி பார்க்கின்றேன். சாரி, நீங்கள் வாட்ஸ்அப்
0: பண்ணுவீங்க பாட்டு வடிவா தெரியுமா உங்களுக்கு? அதான் பாட்டு
1: அந்த பாடல் வரி அது காது கிளட்டின பாடல் மாதிரி கிடக்கு இந்த வசனங்கள் எல்லாம் சொல்லி பார்க்கின்றேன். வடிவா தெரியாத சொல்லி பார்க்கின்றேன்.
0: நன்றி ஜெனி, நன்றி வணக்கம். நன்றி. அடுத்து வந்திருப்பவர் வணக்கம். புஷ்பா அம்மா வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் அம்மா.
2: நிலா போக நீயும் வரணும் அந்த பாட்டு
0: என்ன என்ன என்ன சொன்னீங்க?
2: நன்றி
0: இளைந்திருப்பார். வணக்கம்
3: வணக்கம்
0: வணக்கம்.
3: பேர் சொல்லுவோ தெரியுமோ? நானும் அந்த பாட்டு நிலா காயும் நேரம் சரணம் அந்த பாட்டு.
0: சரி நல்ல சரி, எத்தனை சொல்லி இருக்கீங்களே?
3: அந்த பாட்டு தான் சரணம். என்ன சரி சரி சரி,
0: அப்ப 50 எடுக்க தேவையில்ல. சரி
3: இல்ல இதுக்கு 50 எடுக்கவே இல்லையே.
0: நான் புதுசா எடுப்பம். நன்றி நன்றி வணக்கம். பைபரோடாக வந்திருப்பார் வணக்கம்.
4: வணக்கம் பேபி
0: வணக்கம்.
5: பாடகி சியாமளா.
4: நலமா?
0: நலகம். நீங்கள் நலமா? முதல்ல இவ்வளவு நேரம் என்ன தாமதம்?
4: நாங்க விசா பரீட்சைக்கு எல்லாம் போறே இல்ல.
0: ஒளிச்சிருந்தீங்களா அவ்வளவு நேரம்? இவ்வளவு நேரம் ஒளிச்சிருந்தீங்களா?
4: என்ன
0: காத்திருப்போம். சரி அப்படியான்றதை பேர்ந்து பார்த்துக் கொள்வோமா? நன்றி நன்றி வணக்கம். இலக்கம் உள்ள வந்திருப்பவர் வணக்கம்.
6: வணக்கம் மீண்டும் பிபி.
0: வணக்கம் பிபி அண்ணா.
6: வணக்கம். அது 8 தான். அது சரி. அந்த 40 வாரம் விடுவோம் வாரத்துக்கு பட்டின் தட்டா 8 தான்
0: இல்ல இல்ல 8 சொல்லுங்க.
6: இது செம்பருத்தி படத்துல இருந்து மனோ ஜானகி காம்பினேஷன் நடிப்பு பிரசாந்தும் ரோஜாவும். நிலாக்காயும் நேரம் சரணம் அந்த பாட்டு.
0: நன்றி விபி அண்ணா, நன்றி. உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்து வந்திருப்பவர் வணக்கம்.
7: வணக்கம்
0: வணக்கம் ரோசாலி.
7: நலமா இருக்கீங்களா?
0: நாங்க நலமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்கள்?
7: நானும் நலமா இருக்கேன்.
0: நீங்களும் நலமா இருக்கிறீங்களா?
7: நன்றி. நிலா காணும் நேரம் அந்த பாட்டு சொல்லுறேன்.
0: சொல்ல கூடாது, நீங்க பாடி காட்டணும் எனக்கு ஒரு வரி.
7: தெரிஞ்ச பாடுவேன், தெரியலன்னா என்ன செய்யறது, அதெல்லாம் பாட முடியல.
0: பாட முடியல, சரி பரவாயில்ல, பாட முடியாட்டி அடுத்த முறை எனக்கு பாடி காட்டணும். ஓகேயா? வணக்கம் அகிலன். வணக்கம் அகிலன்.
5: வணக்கம். அதே பாடல் தான்.
0: என்ன பாட்டு?
5: அதே பாடல்.
0: அதே பாடுறேன். எனக்கு தெரியா, நான் கேட்கல.
5: பாடி காட்டணும்.
0: பாடி காட்டணும்.
5: நிலாக்கா இந்நேரம் தரணம், உலா போக நீயும் வரணம் வரணம். அதே பாட.
0: நன்றி அகிலன், நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்து வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம் சசியம்மா.
8: நானும் இலாக்காய் நேரம் என்று சொல்லி அன்புடன் விடை கொடுத்தேன்.
0: அன்புடன் விடை கொடுக்குறீங்களா? ஓகே, நன்றி. வணக்கம் சசியம்மா, நன்றி.
8: நன்றி, வணக்கம்,
0: நன்றி. வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவர் வணக்கம்.
9: வணக்கம்.
0: வணக்கம் அக்கா, எப்படி நிலமா இருக்கிறீங்களா?
9: நான் நல்லா இருக்கிறேன். நேரம் அந்த பாட்டு தான்
0: சொல்றேன். நன்றி, நன்றி, வணக்கங்கள், நன்றி, வணக்கம். அடுத்து வந்திருப்பவர் வணக்கம். வைவரோடாக வந்திருப்பவர் வணக்கம். பைவரூடாக வந்திருப்பவர் வணக்கம். ராஜா அண்ணா வணக்கம்.
10: வணக்கம். எங்கள் ஈசி அழகனோட எங்கள் தேனி இனிமைக்கு சொந்தக்காரி சோபிதாவின் குரலை என்று கேட்டோம். அருமையான
11: பேபி சிவா.
10: பேபி சிவா, நான் என்ன சொன்ன? பேபி சிவா இருந்தேனா?
11: சோபிதா சொன்ன நீங்க.
10: நான் பயங்கர பிஸியா இருக்கிறோம். அப்படி தூரத்துல வந்து வெளியால ஓடி வந்து கதைக்கிறோம். நாலு பேர் என்னோட இருக்கிறார்கள். அண்ணா, அண்ணா நலம் தானே?
11: நீங்க ராஜா?
10: பேர பிள்ளைகள் எல்லாம் சும்மா இருக்கிறாங்களா?
11: எல்லாரும் நலமாக இருக்கின்றார்கள்.
10: பேபி சிவா, நீங்கள் சும்மா இருக்கிறீங்களா?
0: நாங்க எல்லாரும் நலமா இருக்கிறோம் அண்ணா. நீங்க நலம் தானே?
12: நல்லது, நல்லது. எனக்கு எல்லாம் கட்டா போச்சு, கதைக்க முடியாம இருக்கு, எல்லாம் கட்டா போச்சு. நினைச்சு கொள்ளுங்க.
0: என் மேல விஷயா போயிட்டது. இணைந்திருந்தார் அமெரிக்காவில் ராஜா அவர்கள். அடுத்து வந்திருப்பவர் வணக்கம்.
13: வணக்கம்.
0: வணக்கம்.
13: நலமோ?
0: நாங்கள் நலம், நீங்க நலமோ?
13: நன்றி,
0: வணக்கம், நன்றி, வணக்கம், நன்றி, வணக்கம். அடுத்து வந்திருப்பவர் வணக்கம்.
13: வணக்கம் பேபி சிவா.
0: வணக்கம்.
13: தெரியுதா
0: பேர சொல்லுங்க திருப்பி?
13: திருமதி சிவா சுந்தர்.
0: வேற ஏதோ பேர சொன்ன மாதிரி
13: நாங்க சொல்லுவோம். திருமதி சிவா சுந்தர் யோகா.
0: நான் சோட்டாக ஜோகா
13: அழைக்கிறேன்.
0: சொல்லுங்க அக்கா, என்ன பாட்டு?
13: நானும் நிலா போக நீயும் வரணும் அந்த
0: செய்தாட்டா இருக்குது.
13: நான் இப்ப என்னச்சுன்னா அந்த ஒரு வரிய நான் விட்டுட்டேன், மறந்து போனேன். நாங்க ஒத்துக்கொள்ள தனி வயது பூ போவோம், எங்களுக்கும் மாறாட்டங்கள் வரும்.
0: அப்படியா?
13: ஆமா, நாங்க ஒத்துக்கொள்றோம், நாங்க ஒத்துக்கொள்றோம்.
0: நாங்களே கடைசி வரையும் ஒத்துக்கொள்ள மாட்டோம்,
13: நாங்க ஒத்துக்கொள்றோம்.
0: 50 வயசாயினாலும் 18 வயசுதான் நெண்டைக்கும்.
13: நன்றி
0: ஜோஹாக்கா.
13: நன்றி இருவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும்.
0: நன்றி நன்றி
13: நன்றி.
0: இணைந்திருந்தார் ஜோஹாக்கா. மீண்டும் மீண்டும் ராஜாண்ணா இணைந்திருக்கிறீர்கள். ராஜாண்ணா வணக்கம். அடுத்த முறை சந்தித்துக் கொள்வோம். நன்றி வணக்கம். நன்றி நன்றி அண்ணா. இலக்கம் மூன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம். அவர் சென்று விட்டார். இலக்கம்
14: வணக்கம் தேவி, நான்
0: ஆனந்த்
14: நிலாக்காயும் நேரம் என்ற பாட்டு இடந்து கொள்கிறேன் உங்களுடன்.
0: உண்மையாவா பாட்டு இல்லையே?
14: உண்மையா கொஞ்சம் உரியாரோ எப்படியாவது கொஞ்சம் வரேன். நானும் நிலாக்காயும் நேரம் தரணுமோ?
0: நீங்கதான் சொல்லுவோம்.
14: நன்றி வணக்கம்
0: அம்மா படத்துல இருந்து ஜோகேஸ்வரி அம்மா இணைந்திருந்தார்கள். நேரம் சரியாக 8:36. அடுத்து வந்திருப்பவர் நம்பர் 1.
15: வணக்கம் பேபி.
0: வணக்கம்.
15: வேற
0: யார்? கத்திரிக்காய், வெண்டிக்காய்,
15: வணக்கம் ரகு அண்ணா, பாத்தீங்களா கிண்டல
0: ஒரு பட்டப்பேரை வச்சுட்டு
15: தெரியும் தானே? இல்ல இல்ல கஷ்டம் அண்ணா, தொடக்கத்துல பேருந்து பழகிருவினம்
16: தானே, பயம் எல்லாம் தெரிஞ்ச நேர்கள் தானே, பயப்பட வேண்டிய அவசியம்
15: உண்மை உண்மைதான். என்னன்னா இப்ப நாங்களே பாருங்க, பாட்டுகளை வந்து இவ்வளவு பாடமாக்கி எல்லாம் வச்சிருந்தது இப்ப கண்ணனால் படிக்காம விட்ட உடனே இதா இருக்கு. அதோட நான் இப்ப ஜெர்மன் பாட்டுகள் பாடமாக்கி கொண்டிருக்கிறேன். இப்ப இன்றைக்கு தந்திருக்கிறார் ஒரு பேப்பர்ல 10 பாட்டு தந்திருக்கிறார், பாடம் ஆக்கி பாடிக்கோணும். தெண்டுகளமா இருக்குது என்னமங்களுக்கு. ஆனா அவர் சொல்லுவார், மறந்தா தன்னுடைய வாயை பார்க்க சொல்லுவார். அவரும்
0: படிப்பார்
15: வாசிச்சு கொண்டுதான் எங்களோட படிச்சு கொண்டிருப்பார். அப்ப தன்னுடைய வாயை பார்க்க சொல்லுவார், திருப்பி தான் வரும். ஆனா நாங்க பாடமாக்கினபடியே அந்த 1-2 விட்டாலும் எடுக்க கூடியதா
0: இருக்குது.
15: பாருங்க, நான் ஒரு கையில ஒரு பேப்பர் ஒன்று வச்சிருக்கேன் பாருங்க, அந்த பேப்பர்ல இருக்கிறத பாத்தீங்கன்னா எப்படி பாடமாக்குறேன். thine anliegen auf den Herrn, dir wird dich versorgen und wird den Gerechten nicht ewiglich und in Unruhe lassen, denn seine Gnade reicht so weit der Himmel ist und keiner wird zu Schanden dir seine Haare tönnen mudiyumen.
0: Inne pesi mudichittingla? சத்தியமா எனக்கு அப்படிதான் தோணுச்சு. ஏதோ கண்டபடி எல்லாம் பேசின மாதிரி இருந்தது.
15: இது நீங்க பிரெஞ்சுல சொன்னா அவங்களுக்கும் அப்படித்தானே இருக்கும். ஆனா உண்மையா அந்த பாடமாக்கினா ஈஸியா இருக்கும். ஆனா சில வேலையில அந்த சொற்கள் வந்து இடைக்கிட மாறப்படும். ஒரே மாதிரி வர்றபடியா மாறப்படும். அதுக்காக உங்களுக்கு வாய்ச்சு காட்டினா.
0: ஆனா என்ன சொன்னாலும் என்ன மொழிதான் இருந்தாலும் உங்களோட தமிழ் மொழி என்பது
15: நூற்றுக்கு நூறு. ஆனா இல்ல இதுவும் நல்லா இருக்கும். நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். அது வந்து அதுக்கு இப்ப அன்றைக்கு வந்து இது குத்துப்பாட்டுகள் எல்லாம் வந்துச்சு. என்ன பைலா பைலா பாட்டு எல்லாம் ஒரு பிள்ளை வந்து படிச்சா வச்ச தமக்கு என்ன
0: மகள்
15: வெங்கட பாட்டு மாதிரி ஆடுறதுக்கு தான் கேட்டுதான் அவர் சொன்னார் அடுத்த முறை செய்யுங்க.
0: அதுக்கு ஒரு பயம் வந்துட்டு போல எனக்கு
15: என்னென்றால்
0: ராணி பின்னால நிக்கிறவர்கள் வந்து எனக்கு பைலா போட போறார்கள்.
15: அது சரியா? நான் வந்து என்ன சொல்ல போறேன்னு சொல்லுங்க. இன்னும் ஒரு பாட்டு ஒன்று சூப்பர் பாட்டு இருக்கு. நிலக்காயும் நீரம் அந்த பாட்டை சொல்றேன் உங்களுக்கு.
0: நன்றி வணக்கம் சொல்லலாமா?
15: சரணம் சரணமும் இருக்கு தானே பக்கத்துல.
0: அப்ப நன்றி வணக்கம் சொல்லுவோம்.
15: நன்றி வணக்கம். நன்றி அண்ணா.
0: நன்றி நன்றி வணக்கம். ஆமாம், ஜெர்மனியில இருந்து ராணி சம்பந்த அவர்கள் இணைந்து கொண்டார்கள். அடுத்து வந்திருப்பவர்கள் அணைக்க போகிறேன். வணக்கம், இலக்கன் ரெண்டில் இருந்துப்பவர் வணக்கம்.
17: வணக்கம் வணக்கம். ஜெயமலேந்திரா சந்திரசேகரன்.
0: வணக்கம் சந்திரசேகரன். சொல்லுங்க.
17: நானும் மிலாக்கா இன்னேரம் சரணம் என்ற பாட்டு தான் சொல்றேன்.
0: சந்திரசேகர்.
17: உங்களோட பேர் என்ன?
0: நான் பேபி சிவா.
17: பேபி சிவா? பேபி சிவா. நன்றி நன்றி நன்றி. நான் ராம்பளக்குரல். நான்
0: ஆம்பளக்குரலும் பக்கத்துல இருக்கிறார்.
17: அவருக்கு என்ன பேர்?
0: ஒரு நேரம் அந்த இடத்தை பிடிச்சோன்னு அவரை
17: மறந்துட்டீங்களே.
0: கத்தரிக்காய் சாப்பிட்ட அப்படியா குரல் மாறிட்டா? நீங்களும் சாப்பிட போறீங்களா? தக்காளி பழம் ஏதாச்சும்? அவன்டைய கத்தரிக்காய் எல்லாம் வேண்டிட்டு போனோம். அவன் தான். நன்றி அண்ணா. நன்றி அண்ணா.
17: நன்றி நன்றி. வணக்கம்.
0: ஜெர்மனியில ஆமாம் அனைவரும் ஒரு பாடலை கூறினார்கள். இப்போது அந்த பாடல் தான் சரிபார்த்துக் கொள்வோம்.

ஆமாம், பல்லவி தேடும் சலனத்தில் கலந்து கொண்ட உறவுகள் ஜெனி, பசுபதி குணநாயகி, புஷ்பவதி அம்மா, ஷியாமலா, விபி, ரொசாலினி, அகிலன், சசி, ஜெயா, ராஜா, பதனி, ஜோகா, ஜோகேஸ்வரி அம்மா, ராணி சம்பந்தர், சந்திரசேகர் ஐயா அவர்கள் அனைவர்களுக்கும் சரியான பாடலை கூறியிருந்தார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு நிறைவு செய்து கொண்டு அடுத்த பாடல் உங்களுக்காக ஒலிக்கிறது.

0: வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் பேபி சிவா.
0: வணக்கம் வணக்கம்.
1: கேளடி கண்மணி
0: வாய்வரோடாக வந்திருப்பவர், வணக்கம்.
2: மீண்டும் இனி இந்த பாடல் கீழடி கண்மணி பாடகன் நாணன் என்ற பாடல் என்று கூறிக்கொண்டு நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக இருந்தது. தொகுப்பாளர்கள் இருவருக்கும் மெட்டமடைந்து சேர்த்து கண்டான உறவுல அனைவருக்கும் பாராட்டுகளை நன்றியும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம் ஜெனி. நன்றி, வணக்கம். அடுத்து மற்றும் ஒரு நிகழ்ச்சியை சந்தித்துக் கொள்வோம். நன்றி, நன்றி, வணக்கம். வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவர், வணக்கம்.
3: வணக்கம் பேபி சிவா. வணக்கம் ராகு.
0: வணக்கம்.
3: கேளடி கண்மணி பாடகன் சங்கதி, அந்த பாட்டு. இந்த நேரத்தை எங்களோடு இணைஞ்சு சிறப்பாக்கி தந்த ரெண்டு பேருக்கும் கரங்கூப்பி ஹேண்ட் ஷேக் பண்ணி நல்ல இரவு அமையத்துக்கு நன்றி, வணக்கம்.
0: நன்றி அம்மா, நன்றி, வணக்கம்.
3: ரகு, ரகு ஒரு பிளேட் சாப்பாடு எக்ஸ்ட்ராவா நீங்க சாப்பிடுங்க, என்னென்னு. ஓகே,
0: நன்றி அம்மா.
3: பேபி சிவா,
0: ஓம்
3: என்னாச்சு சாப்பிடுங்க.
0: சரி, நீங்க சொன்ன அது ஏற்கனவே நீங்க சொன்ன அப்புறம் சாப்பிட்டது மாதிரி தான்.
3: அப்படியே, நன்றி,
0: நன்றி அம்மா, நன்றி, வணக்கம். இலக்கம் மூன்றில் வந்திருப்பவர், வணக்கம்.
4: வணக்கம் பேபி.
0: வணக்கம்.
4: சொல்லுங்க,
0: யாரு?
4: யாரு?
0: சியாமலா அக்கா.
4: ஆஹா, அங்கல ராவு என்ன சொல்லி தந்தது
0: கேட்டு. அவர் சொல்லவே இல்லை, சவுண்டே வேற இல்லை.
4: எனக்கு கேட்டு
0: நான் சும்மா வாயை மட்டும்தான் நாட்டினவர். நான் சும்மா
4: பார்த்தேன்,
0: நம்பியதான் ஆகணும்.
4: பாட்டு வந்து கேளடி கண்மணி பாடகன் சங்கதி, நீ இதை கேட்பதால் நெஞ்சில் ஒரு நிம்மதி.
0: சரி, காத்திருந்து பாப்போம் என்ன.
4: நினைச்சு விழுந்து சாப்பாடு சாப்பிடுங்க.
0: நன்றி. பிள்ளையாக இருந்தா நீங்கள் ஃபைன் கட்ட வேண்டி வருமா? அடுத்த முறை
4: டெலிபோன் நீங்க கட்டுங்க.
0: சரி சரி, நன்றி சியாமலா அக்கா. ஆமாம், சியாமலா அக்கா இணைந்திருந்தா நன்றி அவர்களுக்கும். இரண்டாவது இணைந்திருப்பார், வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம் ரோசாலி.
5: ஆம்,
0: நலமா?
5: நலமா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்கள் எல்லோரும் நலமாக இருக்கிறோம்.
5: அப்படியே இருங்க. கேளடி கண்மணி பாடகர் பாட அந்த பாட்டு சொல்றோம்.
0: சரி, காத்திருந்து பாப்போம். சரியா பிள்ளையாண்டு. நன்றி ரோசாலி. நன்றி,
5: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அடுத்து வைபரோட வந்திருப்பார், வணக்கம். வணக்கம்.
6: வணக்கம், வணக்கம், வணக்கம்,
7: வணக்கம், வணக்கம்.
0: சொல்லுங்க.
6: நானும் கேளடி கண்மணி பாடகர் நாங்களடி என்று சொல்லி விட
0: வரோம். வாய்க்குள்ள என்ன இருக்கு? வாய்க்குள்ள என்ன இருக்கு?
6: நீங்க ரெண்டு பேரும் வாய்க்குள்ளயா?
0: ஓ,
6: சாப்பாடு நடக்கு.
0: ஆ, தெரியுது. பசிய கிளப்ப கூடாது என்ன, சும்மா இருக்கிறவங்களுக்கு.
6: ஓகே ஓகே, நன்றி.
0: நன்றி, வணக்கம். வணக்கம். வணக்கம்.
8: வணக்கம் பேபி சிவா. திருமதி சிவா, அந்த யோகா சிவா.
0: சரியா, எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. பேர் மாத்தினது என்ன? நல்ல நாளாண்டு பாத்தீங்களா பேர் மாத்தினதுக்கு?
8: நல்ல நாள் தான்.
0: நல்ல நாள்.
8: எந்த நாள்? நல்ல நாள் தான்.
0: சரி, சொல்லுங்க என்ன பாட்டு.
8: நானும் கேளடி கண்மணி அந்த பாடலை கூறிக்கொண்டு உங்கள் இருவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளையும் கூறி அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு அடுத்த இந்த அடுத்த கிழமை உங்களுடன் கலந்து கொள்ளுவோம் என்று நம்பிக்கையுடன் உங்களிடம் இருந்து அன்பாக விட வருகின்றேன்.
0: நன்றி அக்கா. நன்றி, வணக்கம். ஜெர்மனியிலிருந்து ஜோஹாக்காரிந்திருந்து அவருக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்து அடுத்து அடுத்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
7: வணக்கம் பேபி சிவா ஒண்ணு ரகு.
9: வணக்கம்
7: ஐயா. வணக்கம் ராசந்திரம் பாட்டை சொல்லி கொண்டு விட நன்றி.
0: நன்றி நன்றி வணக்கம்.
7: நன்றி
0: நன்றி வணக்கம். பைபருடாக வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம் அகிலன்.
10: அதே பாடல்தான் கண்மணி.
0: நீங்க சரி அகிலன்.
10: நன்றி
0: வணக்கம். நன்றி. ஆமாம், சுவிஸ்லேருந்து அகிலன் அவர்கள் இணைந்தார். அவர்கள் நன்றி கூறிக்கொண்டு இலக்க மூன்றில் வந்திருப்பவர் வணக்கம்.
11: வணக்கம்.
0: வணக்கம் சசி அம்மா.
11: வணக்கம். இலக்க மூன்று சொன்னது எனக்கு கேட்டுட்டு
9: இலக்கம் இரண்டுக்கு போனவா நான் சொன்னேன்.
0: அப்பப்ப கை கொஞ்சம் துள்ளி கொண்டு ஓடுது.
11: பழக்கதோஷம் வந்து இருவரது நிகழ்ச்சி தொகுப்புக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை நம்பி தெரிவித்துக் கொண்டு நான் கேளடி ஹன்மணி என்று சொல்லி அன்புடன் விடவிருக்கிறேன்.
0: நன்றி சசியம்மா. நன்றி வணக்கங்கள். சசியம்மா இணைந்திருந்தார். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இலக்கன் ரெண்டுல வந்திருப்பவர் வணக்கம்.
12: வணக்கம் பேபி சிவா.
0: வணக்கம். நலம் நலம். இன்றைக்கு என்னோட நாலு தரம் கேட்டீங்க. நலமாண்டு
12: நாலு தரமா? அப்ப இல்ல, நாலு தரம் நான் வரவே இல்லை.
0: உண்மையா இல்லையா? அப்ப நான் தான் போய்
12: சொல்றேன். மூன்றாம் தரம்.
0: சரி, உங்களோட பொன்பாயாட உங்களோட பேரை சொல்லுங்க முதல்ல. அவர் வந்து நிறைய பொன்னாங்காணி சாப்பிட்டு இருப்பாரு. ஞாபகம் சக்தி. நானா அப்படியா?
12: வல்லாரம் சாப்பிடுவேன்.
0: வல்லாரத வல்லாரம் வல்லாரம்
12: வல்லாரம்.
0: சரி,
12: புட்டு மாம்பழம் போன மாம்பழம்
9: நம்மளே
12: பசிய தூண்டோடு சாப்பிட்டோன்னா இருக்கிறவா?
0: அப்படியா? சந்தோஷம். அடுத்து வந்திருப்பவர் வணக்கம்.
13: வணக்கம்
0: என்ன வந்திருப்பவர் வணக்கம்.
14: வணக்கம் பேபி.
0: வணக்கம்.
14: வணக்கம் ரகு. நல்ல நிகழ்வு.
9: வணக்கம். வணக்கம். அடுத்த வாரம் நான் வரமாட்டேன். பேபி ஷோ தான் நடத்த வேண்டவா? அடுத்த வாரம் கொண்டாட்டம் இருக்கிறபடியா அவாதான் கொண்டு இருக்கு.
0: அடிக்கிறது தடியும் வச்சுக்கொள்ளுங்களா?
14: இல்ல, நீங்க இருந்தாலும்
0: நீங்க தான் நடாத்துறீங்க. இல்ல, அதுதான் முன்கூட்டியே நான் சொல்லிட்டேன். அடிக்கிறதுக்கு தடியும் வச்சிருங்க சும்மா. சொல்லுங்க என்ன பாட்டு.
14: நன்றி
0: நன்றி நன்றி. ஆமாம், ஜெர்மனில இருந்து ஜியா நடேசன் இருந்தார். அவருக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்து வந்திருப்பவர் வணக்கம். இலக்கம் இரண்டு.
15: வணக்கம். இன்றைய இரவு பொழுது நல்ல பொழுதாக அமையா இல்லாம இறைவனை வேண்டிக் கொண்டு பேபி சிவா.
0: நன்றி.
15: இது புது புது அர்த்தங்கள் படத்துல பாலாஞ்ச குரல்ல கிரியராஜாண்ட இசையில கேளடி கண்மணி பாடகன் சங்கதி நீ இதை கேட்பதால் நெஞ்சிலோர் நிம்மதி என்ற இந்த பாடலுக்கு நடிக்கிறார்கள் நடிகர் ராவு எங்க மீசியழகன் ராவுல நடிகர் ராவும் நடிகை சித்தா ராவும்.
0: நன்றி விபி அண்ணா, நன்றி, வணக்கம்.
15: நன்றி வணக்கம். விழாவு நேரம் இருந்தால் சந்திப்போம் பாடலை அவட.
0: நன்றி, நன்றி, வணக்கம். ஆமாம், விபி அவர்கள் இணைந்திருந்தார் படத்தில் இருந்து, அவருக்கு நன்றியை கூறிக்கொண்டு இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர், வணக்கம். வணக்கம்.
13: இலக்கம்
0: உண்டு,
13: இலக்கம் இரண்டில் இலக்கம் உண்டு,
9: இலக்கம் உண்டு.
0: அது அந்த இன்னும் கொஞ்சம் தண்ணி குடிக்கல, அதனால அந்த டங்க் வந்து ஸ்லிப்.
13: நானே களைச்சு போனேன், எனக்கே சோர்றா போச்சு, அலைப்படுத்து. அப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்ப உங்களுக்கும் வாழ்த்துக்களை, சந்தோஷ நேரத்தில் வாழ்த்துக்களை குறிக்கணும். அங்க பொந்துக்க ஒளிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கிற அவருக்கும் நன்றி, நன்றியையும் வாழ்த்துக்களையும் குறிக்கண்டு.
0: நீங்க மறந்துடுங்க, அப்பப்ப சவுண்ட குடுக்குறாரு, ரெடியாதா?
13: அது வேணாம்,
0: அடியும் போட்டாச்சு, எனக்கு
13: அடியும் போட்டாச்சு.
0: நன்றி மத, நீ சொல்லுங்கள் பாடல்.
13: நான் கேளடி கண்மணி பாடகன் நானடி என்று சொல்லிக்கொண்டு வாழ்த்துக்கள் கூறி சந்தோஷமா அடுத்த சந்திப்போம் என்று கூறி விட பெறுகிறேன். ரெண்டு பேருக்கும் நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி.
9: நிறைவு செய்யும் இறுதி நேராக இருக்கின்றீர்கள். நன்றி,
0: நன்றி மத, நீ
13: நன்றி,
0: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, வணக்கம்.

0: கீழடி கண்மணி பாடகம்.
1: இதுவரை நேரமும் என்னுடன் இணைந்திருந்த பல்லவி திடும் சரணம் நிகழ்வில் இணைந்திருந்த அத்தனை உறவுகளுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிந்து கொண்டு இந்த பாடலை சரியாக சொன்ன நேயர்கள் பசுபதி குணநாயகி, ஜெனி, புஷ்பபதி, ஷியாமலா, பத்மராணி, ஜோகா, அகிலன், சசியம்மா, சரோ, லண்டனில் இருந்து புஷ்பபதி அம்மா, ஜெயா நடேசன், விபி, பதனி, அத்தனை உறவுகளுக்கும் என்னுடைய அன்பான நன்றிகளை சொல்லிக்கொண்டு இதை கேட்டுக்கொண்டிருந்த அன்பான உறவுகளுக்கும் இதில் கலந்து கொண்ட அத்தனை உறவுகளுக்கும் என்னுடைய அன்பான நன்றிகளையும் தெரிவித்துக்கொண்டு இத்துடன் நிறைவுக்கு வருகிறது பல்லவி தேடும் சரணம்.

0: மகானங்க அதால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்.
1: ஐயோ ராஜா லாட்சத்துக்கு வந்தான்,
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் போத்தான் மரக்கறியா. அகத்தில பின்னாடி வெள்ளார புரிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: அங்கும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், பரிசு லாட்சத்தலையில், வீட்டி சூப்பர் ஸ்டோர், கார்லா கோனே சாசலில்,
2: 5 rue Marcel Cerdan, 95 140 Berger Lyonnais.
0: மேலதிகே தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி, பரிசு லாட்சத்தலையில் தொடர்பு. தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கார்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அங்கும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: அறிவிப்போம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பி நாடுங்கள் சூழல் பல்வேறு பாதிப்போம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழல் பல்வேறு பாதிப்போம். 5 ஜோசப் 9 700 தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சே.
1: பொதுப்பண்டிகை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பொழிவுடன் பொதுப்பண்டிகை மாற்றத்தாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பண்டிகை மாற்றம் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்து இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால் மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொதுப்பண்டிகை மாற்றம் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொதுப்பண்டிகை மார்க்கெட் 1 Avenue Edwin Bio 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொதுப்பண்டிகை ரேம் தடுப்பதற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொதுப்பண்டிகை மார்க்கெட்.
2: சண்டைபிடிக்காத
3: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டனி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு, பொருளும் உண்டு.
4: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும்
5: இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் கலைஞர்கள்.
4: காயத்திலிருந்து உடல் மீண்டவர்கள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில்
5: பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் கலைஞர்கள்.
4: நேரடிய தொடர்புகளுக்கு
6: 11,265
5: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் கலைஞர் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிவு தருகின்றோம்.
4: நெருதிய தொடர்புகளுக்கு
5: தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன் 728 882 40 39 அல்லது 604 375 0055.
4: நெருதிய தொடர்புகளுக்கு
5: மறந்து விடாதீர்கள், வன்கூவரில் சுதனின் யாழ் கலைஞர்.
4: கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் கலைஞர்.
7: பரிசு லாட்சியில் ரோய் கோயில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம், சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம், குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள், கைக்கடிகாரம் முதல் மகளிர் அணியின் இமிட்டேஷன் வகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதனைகள் முதல்

0: வேலை செய்கின்றார்கள். இதற்கோடு மோப்பப்பூச்சி, கருப்பாம்பூச்சி, அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா? இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் வெளிநாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். சரி மகாலில் மேலதிக விவரங்களுக்கு ஷோரி மகால் 14 பாரிஸ் 10 லாஷோபல் தொடர்பு வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோஷரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லாஷோபலை ஷோரி மகால். கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் மற்ற நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கருவைகள், கடும் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறுத்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடு கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜியா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 21 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ் 38 05 1 கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலியோ ஜியா பிரதர்ஸ் 604 707 சைபர் 1 57 அல்லது 604 902 சைபர் 3 44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ். சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீடுகளில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டியில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆய் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்து தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் ரங்கசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கி கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக ரங்கசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 0031 971 77 50 அல்லது 0078 928 58 58. மறந்து விடாதீர்கள் சுவிசிலே BTS Finance GmbH
1: கிழக்கிலம் 5 Grafenstadt Straße 3028 Swiss Connect McMaster அருகாமையில்.
0: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறவேசி இலக்கம் 0031 971 77 50. கைத்தொலைபேசி இலக்கம் 0728 920 58 58.
0: சுவிசிலே BTS Finance GmbH.
2: வன்கூவருக்கு வந்து 15 வருஷமா போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கு இல்ல. நான் இதுல உள்ளுத்து கொண்டு
3: என்ன வாணி சும்மா புரிஞ்சுருத்தோன்ற எந்த நாளும் உன்னோட இதுக்கு இல்ல. 5000 புரிஞ்சு கரகரகரன்னு இருப்ப விஷயத்த போற இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
2: இந்திரா?
3: ஐயோ உனக்கு தெரியாதப்பா, இந்திரா டிரைவிங் லைசன்ஸ் போனாப்பா லைசன்ஸ் எடுத்து கொடுக்குறாங்களப்பா, புது வீடும் வாங்கி கொடுக்குறாங்களப்பா, வீடு வாங்குறது லோனும் எடுத்து கொடுக்குறாங்களப்பா, ஒரே கல்ல செண்டு மண்ணு அடிச்சுட்டு வர பொருள் இப்ப இந்த கதைக்கு இப்ப எல்லாம் தெரியாத வரப்போகுது.
0: வன்கூவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 ஈஸ்ட் 30வது அவனியூ வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தமிழ்ந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
3: பாரிசுல இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கடுமையாக்கல வந்து இறங்கி இருக்கிறனப்பா, திசையும் தெரியல திக்கும் தெரியல, எப்படி போக போறோம் யாழ்ப்பாணம்? ஒரு ஒரு ஒரு புள்ள வர்றது கும்பிட போன தெய்வம் கொடுக்கணும். தங்கச்சி தங்கச்சி
0: தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். கோஷன் விழா முகவரி 422-1B கிராமோதய வீதி தலுபத்த நீர்கொழும்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 077-76-36-74-18 அல்லது 076-24-440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடுவச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன். குரேஷன் விழா 422-1B கிராமோதய வீதி தலுபத்த நீர்கொழும்பு. தொலைபேசி இலக்கங்கள் 077-77-36-18 அல்லது 076-24-440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
3: பிரான்ஸ் லாகுனோவில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆடவர் மகளிர் சிறுவர் சினிமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டி சிறுவர் சினிமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலைப்பு
4: புத்தகாலயம் வழங்கும் நூல் உலகம். தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000 மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்.
5: வெற்றியாளராக ஆக்க முடியும்.
6: ஏதாவது விசேஷம்?
7: ஐயோ ராஜா, லாட்சி பிள்ளைக்கு வந்து
6: உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்த அள்ளி கண்டு போகிறதுக்கு
7: விடாது. இங்க போங்க போங்க.
0: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லாச்சப்பலில்
8: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
0: விடி சூப்பர் ஸ்டோர், கார்லா கோனே சாசலில்
8: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
0: மேலதிக தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பாரிஸ் லாச்சப்பலில். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01-40-05-07-18. சாசல் காலாகோனிஸில் உள்ள விகி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விகி கேஷ் அண்ட் கரி, விகி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் ஸ்ட்ராஸ் 3098 சுவிஸ், கோனிக்ஸ் மெக்மாஸ்க் அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: தொலைபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் பிரதான செய்திகள். பிரதான செய்திகளில் இலங்கை செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் இணையத்தின் ஊடாக நூல்களை விட்டு வருகின்ற நூலகம் .com இணையதளத்தினர். இந்திய செய்திகளுக்கு ஆலோசனை தருகின்றார்கள் பாரிஸ் லாஷபிளில் அமைந்திருக்கும் பி டி கிஷன்கரே, கார்லி கோனிஸில் அமைந்திருக்கும் பி டி சூப்பர் ஸ்டோர். அதனைத் தொடர்ந்து உலக விளையாட்டு செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பி டி எஸ் பைனான்ஸ் GMBH நிறுவனத்தினர். இலங்கையின் கடல்சார் வலிமையை மேலும் உறுதிப்படுத்தும் வகையில் உலகின் முன்னணி கொள்கலன் துறைமுகங்களின் தரவரிசையில் கொழும்பு துறைமுகம் 26வது இடத்திலிருந்து 20வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. 2026 ஆண்டின் முதல் 6 மாதங்களில் கொழும்பு துறைமுகம் 4.44 மில்லியன் TEU கொள்கலன்களை கையாண்டுள்ளதுடன் கடந்த ஆண்டின் இதே கால பகுதியில் ஒப்பிடுகையில் 11.9% வளர்ச்சியும் பதிவு செய்துள்ளது. இந்த காலப்பகுதியில் கையாளப்பட்ட மொத்த கொள்கலன்களின் பெரும்பகுதி மறுகப்பல் நடவடிக்கையாக அமைந்துள்ளது. ஆசியா, மத்திய கிழக்கு, ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பாவை இணைக்கும் முக்கிய இந்து சமுத்திர மறுகப்பல் மையமாக கொழும்பு துறைமுகத்தின் முக்கியத்துவத்தை இந்த முன்னேற்றம் மேலும் உறுதிப்படுத்துவதாக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சு தெரிவித்துள்ளது. இது இலங்கையின் கடல்சார் மற்றும் பொருளாதார இலக்குகளை முன்னெடுப்பதில் முக்கிய மைல்கல்லாகும் என்றும் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. பதுளை, பண்டாரவளை, பூனாகலை, கபரகலை பகுதிகளைச் சேர்ந்த 50 குடும்பங்களுக்காக நிர்மாணிக்கப்பட்ட நவோதய புரம புதிய வீட்டு திட்டம் இன்று ஜனாதிபதி ஆண்ட்ரூகுமார் திசநாயக்க தலைமையில் மக்கள் பாவனைக்காக கையளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வு பூனாகலை தமிழ் மகாவித்யாலய விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. புதிய வீட்டு திட்டத்தின் கீழ் மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட 50 குடும்பங்களுக்கு தலா 10 பர்ச்சஸ் காணியும் 550 சதுர அடி பரப்பளவை கொண்ட வீடும் வழங்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வீட்டிலும் 2 படுக்கையறைகள், வரவேற்பறை, சமையலறை மற்றும் குளியலறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. நீண்ட காலமாக பாதுகாப்பற்ற சூழலில் வசித்து வந்த குடும்பங்களுக்கு பாதுகாப்பான மற்றும் நிரந்தர குடியிருப்பை வழங்கும் நோக்கில் இந்த வீட்டு திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. 2023 ஆண்டு மார்ச் மாதம் மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை மீள கட்டியெழுப்பவும் அவர்களுக்கு பாதுகாப்பான வாழ்க்கை சூழலை ஏற்படுத்திக் கொடுக்கவும் இந்த திட்டம் முக்கியமான நடவடிக்கையாக அமைந்துள்ளது. புதிய வீட்டுத் திட்டத்தின் கீழ் பூனாகலை, கபரகலை பகுதிகளைச் சேர்ந்த 50 குடும்பங்களுக்காக வீடுகள் நிர்மாணிக்கப்பட உள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. ஜாழ்ப்பாணம் கொழும்பு துறையை, இறங்கு துறையை அகலப்படுத்தும் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் பணிகளை கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நேரில் சென்று பார்வையிட்டார். கடற்தொழிலாளர்களின் தேவைகளை கருத்தில் கொண்டு இறங்குத்துறை வசதிகளை மேலும் மேம்படுத்தும் நோக்கில் முன்னெடுக்கப்பட்டு வரும் இந்த திட்டத்தின் தற்போதைய பணிநிலை மற்றும் எதிர்கால கட்டுமான நடவடிக்கைகள் தொடர்பில் அமைச்சர் அதிகாரிகளிடம் விரிவான தகவல்களை கேட்டறிந்ததாக கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்திற்காக 205 மில்லியன் ரூபாய் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. தற்போது இந்த திட்டத்தின் முதற்கட்ட பணிகள் நிறைவடையும் நிலையில் உள்ள போதிலும் திட்டமிட்ட கால அட்டவணையை விட பணிகள் சற்று தாமதமடைந்துள்ளதாக அதிகாரிகள் அமைச்சரிடம் தெரிவித்தனர். இதனையடுத்து கடற்தொழிலாளர்கள் மற்றும் துறைசார் தரப்பினரின் நலன்களை கருத்தில் கொண்டு எஞ்சியுள்ள பணிகளை துரிதப்படுத்தி அடுத்த 2 மாதங்களுக்குள் அனைத்து பணிகளையும் நிறைவு செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். மேலும் இறங்கு துறையை அகலப்படுத்துதல் மற்றும் அதனுடன் தொடர்புடைய உட்கட்டமைப்பு வசதிகளை விரைவாக அமைத்தல் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பிலும் அமைச்சருக்கு அதிகாரிகளும் விரிவான கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். கொழும்பு துறை இறங்கு துறையின் வசதிகளை நவீனப்படுத்துவதன் மூலம் கடற்தொழிலாளர்களின் தொழில்சார் தேவைகளை இலகுப்படுத்துவதுடன் அவர்களின் பாதுகாப்பு மற்றும் வசதிகளை மேலும் உறுதிப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுக்கப்படும் என்று அமைச்சர் இதன்போது மேலும் தெளிவுபடுத்தினார். ஜாழ்ப்பாணம் கந்தர்மடம் அன்னைசத்திர வீதியில் அண்மையில் மூடப்பட்ட பாதுகாப்பற்ற மற்றும் அனுமதி அளிக்கப்படாத புகையிரத கடவை தொடர்பில் பொதுமக்கள் முன்வைத்த கோரிக்கையை பரிசீலிப்பதற்காக போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் விமல் ராஜ்நாயக்க, பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் உள்ளிட்டோர் குறித்த பகுதிக்கு நேரில் சென்று பார்வையிட்டனர். வடமாகாணத்தில் புகையிரத தண்டவாளங்களை செப்பனிடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் பாதுகாப்பற்ற மற்றும் அனுமதி அளிக்கப்படாத புகையிரத கடவைகளை மூடும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாகவே கந்தர்மடம் அன்னைசத்திர வீதியில் நீண்ட காலமாக பொதுமக்களால் பயன்படுத்தப்பட்டு வந்த குறித்த புகையிரத கடவையும் மூடப்பட்டது. எனினும் குறித்த பாதையை தொடர்ச்சியாக பயன்படுத்தி வந்த பொதுமக்கள் எமது அன்றாட போக்குவரத்துக்கு ஏற்படும் சிரமங்களை கருத்தில் கொண்டு புகையிரத கடவையை மீண்டும் திறப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு கோரிக்கை விடுத்திருந்தனர். குறித்த இடத்திலிருந்து சுமார் 200 மீட்டர் தூரத்துக்குள் மாட்டு பாதைகளும் சட்டபூர்வமான போயிருத கடவைகளும் காணப்படுகிற போதிலும் நீண்ட காலமாக மக்கள் பயன்படுத்தி வந்த பாதை மூடப்பட்டுள்ளதால் தமக்கு நடைமுறை ரீதியான சிரமங்கள் ஏற்படுவதாகவும் மக்கள் சுட்டிக்காட்டினர். பொதுமக்களின் கோரிக்கையை கருத்தில் கொண்டு இந்த விடயம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனால் நல்லூர் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு மற்றும் யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு ஆகியவற்றின் ஊடாக தொடர்ச்சியாக கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இது தொடர்ச்சியாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் விமல் ராட்நாயக்கர் குறித்த விடயம் தொடர்பில் உயர் அதிகாரிகளுடன் கலந்துரையாடி பாதுகாப்பு மற்றும் பொதுமக்களின் தேவைகள் ஆகிய இரு தரப்பையும் கருத்தில் கொண்டு பொருத்தமான தீர்வை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அமைச்சர் விமல் ராட்நாயக்கர் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் மற்றும் யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரின் இணைப்பாளர் சு கபிலன் ஆகியோர் குறித்த பகுதிக்கு நேரில் சென்று நிலைமைகளை பார்வையிட்டு பொதுமக்களின் கோரிக்கைகள் மற்றும் அந்த பகுதியில் போக்குவரத்து நிலைமைகள் தொடர்பில் ஆராய்ந்தனர். பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதுடன் பொதுமக்களுக்கு ஏற்படும் போக்குவரத்து சிரமங்களுக்கு தீர்வு காணும் வகையில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று இதன்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏறாவூர் பெற்ற பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட மாவடி வேம்பு கிராம மக்களின் நீண்டகால கோரிக்கையாக இருந்து வந்த பொது மயானம், விளையாட்டு பூங்கா, கலாச்சார மண்டபம் மற்றும் கிராம அபிவிருத்தி சங்கத்துக்கான காணி பிரச்சனைகளுக்கு தீர்வு காண பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் நடவடிக்கை எடுத்துள்ளார். மாவடி வேம்பு கிராம மக்களின் அடிப்படை தேவைகளை கருத்தில் கொண்டு காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் பணிப்பாளருடன் சாணக்கியன் முன்னெடுத்த தொழில் கலந்துரையாடல்களின் பயனாகவே இந்த காணிகளை பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக குறிப்பிடப்பட்ட 4 முக்கிய தேவைகளுக்காகவும் காணிகளை ஒதுக்குவதற்கான காணி சீர்திருத்த ஆணைக்குழு பணிப்பாளரின் உத்தியோகபூர்வ சிபாரிசு கடிதம் மாவடி வேம்பு கிராம அபிவிருத்தி சங்கத்தினரிடம் இன்று அதிகாரப்பூர்வமாக கையளிக்கப்பட்டது. இந்த தீர்ப்பின் மூலம் பல வருடங்களாக மக்கள் எதிர்நோக்கி வந்த பொது மயானத்துக்கான காணி உறுதி செய்யப்பட்டுள்ளதுடன் சிறுவர் மற்றும் இளைஞர்களின் விளையாட்டு திறன்களை ஊக்குவிக்கும் விளையாட்டு பூங்கா, சமூக பண்பாட்டு நிகழ்வுகளுக்கான கலாச்சார மண்டபம் மற்றும் கிராம அபிவிருத்தி சங்க கட்டடத்துக்கான நில ஒதுக்கீடுகளும் சாத்தியமாகியுள்ளது. இந்த நிலையில் மாவடி வம்பு கிராம மக்கள் இந்த காணிகள் எதிர்காலத்தில் கிராமத்தின் சமூக கலாச்சார மற்றும் விளையாட்டுத்துறை வளர்ச்சிக்கு பெரும் துணையாக அமையும் என தெரிவித்துள்ளனர். இந்த நிகழ்வில் பிரதேச சபை உறுப்பினர்களான ரட்னகுலபாலன், சி நிலாந்தன் உட்பட விளையாட்டுக் கழக உறுப்பினர்கள், கிராம அபிவிருத்தி சங்க பிரதிநிதிகள் மற்றும் கிராம மக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். போலீஸ் தடையகற்றல் சான்றிதழ் தரவு கட்டமைப்பு மீள செயற்படுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை போலீஸ் குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக போலீஸ் ஊடகப் பிரிவின் அறிக்கையில் இலங்கை போலீஸ் தலைமையகத்தினால் வழங்கப்படும் போலீஸ் தடையகற்றல் சான்றிதழ்கள் பத்திரம் உள்ள சுகுருபாய கட்டிடத்தின் 17வது மாடியில் அமைந்துள்ள போலீஸ் தடையகற்றல் பிரிவினால் வழங்கப்பட்டுள்ளது. குறித்த நட் சான்றிதழுக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பித்தல், அறிக்கைகளை பெற்றுக் கொள்ளுதல் மற்றும் சான்றிதழ்களை அச்சிடுதல் ஆகிய நடவடிக்கைகள் தரவு கட்டமைப்பின் ஊடாக மேற்கொள்ளப்படுகிறது. குறித்த தரவு கட்டமைப்பு 2026 ஆகஸ்ட் 20 அன்று 12:50 செயலிழந்திருந்ததுடன் இலங்கை தகவல் மற்றும் தொடர்பாளர் தொழில்நுட்ப முகவர் நிலையத்திற்கு அறிவிக்கப்பட்டு தற்போது குறித்த தரவு கட்டமைப்பை மீள செயற்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதன்படி போலீஸ் தடையகற்றல் சான்றிதழ் அறிக்கைகளுக்கான விண்ணப்பங்களை மீண்டும் வளமை போன்று சமர்ப்பிக்க முடியும். 20 ஆகஸ்ட் 2026 அன்று போலீஸ் சான்றிதழ் தரவு கட்டமைப்பு செயலிழந்ததன் காரணமாக அதற்கு முன்னர் விண்ணப்பதாரர்களால் சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் குறித்த தரவு கட்டமைப்பிலிருந்து நீக்கப்பட்டுள்ளது. எனவே ஆகஸ்ட் 20 அன்று விண்ணப்பங்களை சமர்ப்பித்த விண்ணப்பதாரர்கள் மீண்டும் இணையவழியூடாக போலீஸ் நெட் சான்றிதழுக்கு விண்ணப்பிக்க வேண்டும். மீண்டும் சமர்ப்பிக்கப்படும் விண்ணப்பம் தொடர்பான அறிக்கைகள் பெற்றுக் கொள்ளப்பட்ட பின்னர் போலீஸ் நெட் சான்றிதழை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும். மேலும் முன்னர் சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பத்திற்காக அறவிடப்பட்ட ₹5100 கட்டணம் விண்ணப்பதாரர் பணம் செலுத்திய ஏடிஎம் அட்டை மூலம் தொடர்புடைய கணக்கில் மீள வரவேற்கப்படும் என்பதையும் தயவுடன் அறிவித்துகிறோம் என்று அது கூறப்பட்டுள்ளது. சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தையொட்டி யாழில் நடைபெறவுள்ள சர்வதேச மாநாட்டுக்கு எதிராக சில சக்திகள் இன்னுமொரு போராட்டத்தினை நடத்துவதன் மூலமாக அதனுடைய தாக்கத்தையும் அதனுடைய ஒரு முன்னேற்றத்தையும் அதனுடைய வலுவையும் குறைப்பதற்கான சில வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக நாங்கள் அறிகிறோம். எனவே அவைகள் தவிர்க்கப்பட வேண்டும், நிறுத்தப்பட வேண்டும் என மட்டக்களப்பு மாவட்ட சிவில் சமூக செயற்பாட்டாளர் சபாரத்னம் சிவயோகநாதன் தெரிவித்தார். எதிர்வரும் ஆகஸ்ட் 30ஆம் தேதி சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினமாகும். அன்றைய தினத்தில் வடகிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கமானது யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கலையரங்கத்தில் அன்றைய தினத்தினை ஒரு சர்வதேச மாநாடாக நடத்துவதற்கு ஏற்பாடு செய்துள்ளார்கள். எனவே அன்றைய தினத்தில் நடைபெற இருக்கிற அந்த மாநாட்டில் தமிழ் பேசும் மக்களாக தமிழர்களாக நாங்கள் அன்றைக்கு அந்த மக்களுக்கு நடந்த இன அழிப்பின் ஒரு அங்கமாக அந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளது உறவினர்கள், கையில் ஒப்படைக்கப்பட்ட உறவினர்கள் வலு கட்டாயமாக காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். பொறுப்பு வாய்ந்த அரசனுடைய முப்படைகளினுடைய கைகளில் ஒப்படைக்கப்பட்ட அந்த அப்பாவி மக்கள் கூட காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் சிறு குழந்தைகள் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள், பெண்கள் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள், வயது முதிர்ந்த முதியவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள், அருட்தந்தையர்கள் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். இது மிகவும் உலகத்திலேயே இரண்டாவதாக அதிகமான மனிதர்கள் காணாமல் ஆக்கப்பட்ட நாடு என்ற ஒரு பட்டியலை இந்த இலங்கை அரசாங்கம் ஸ்ரீலங்கா பெற்றிருக்கிறது. அது எம்மை பொறுத்தவரையில் மிகவும் வேதனையான ஒரு கவலையான விடயமாகும். எனவே இந்த சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினம் தொடர்பான வேலை திட்டங்களுக்கு எதிராக சில சக்திகள் தங்களும் அதை ஒரு இன்னும் ஒரு போராட்டங்கள் போன்ற ஒரு போராட்டங்களை நடத்துவதன் மூலமாக அதனுடைய தாற்பரியத்தையும் அதனுடைய ஒரு முன்னேற்றத்தையும் அதனுடைய வலுவையும் குறைப்பதற்கான சில வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக நாங்கள் அறிகிறோம். எனவே அவைகள் தவிர்க்கப்பட வேண்டும், நிறுத்தப்பட வேண்டும். நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக ஒரே இடத்தில் தான் இந்த போராட்டத்தை நடத்த வேண்டும் என்றதையும் நாங்கள் கூறிக்கொள்வதுடன் 25ஆம் தேதி நேற்றுக்கு முதல் நாள் காணாமல் போனோர் அலுவலகம் யாழ்ப்பாண மாவட்ட அலுவலகத்தில் ஒரு கலந்துரையாடல் நடைபெற்றிருந்தது. அந்த கலந்துரையாடலானது உள்ளக பொறிமுறைக்குள் காணாமல் ஆனோர் அலுவலகத்தின் ஊடாக இழப்பீடு வழங்குதல் மற்றும் காணாமல் போனவர்களுக்கான சான்றிதழை வழங்குவது தொடர்பான ஒரு கலந்துரையாடலுக்கு ஏற்பாடு செய்திருந்தது. அந்த ஏற்பாட்டிற்காக அதிகமான நபர்கள் வாகனங்கள் மூலமாக அந்த இடத்திற்கு அழைத்து வரப்பட்டிருந்தார்கள் அல்லது சென்றிருந்தார்கள். அந்த நேரத்தில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளானவர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள். இந்த ஜனநாயக நாட்டில் இந்த மாதிரியான சர்வதேச நீதி வேண்டி போராடி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இலங்கை அரசாங்கமானது காணாமல் போனோர் போன்ற அலுவலகங்களுக்கு ஊடாக காணாமல் ஆக்கியோர் மற்றும் காணாமல் போனோர் இரு தரப்பையும் ஒன்றாக இணைத்துக் கொண்டு உள்ளக பொறிமுறைக்கு அந்த பிரச்சனையை தீர்த்து விடலாம் என்று கங்கணம் கட்டிக்கொள்கிறது. காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகம், அதாவது காணாமல் போனோர் அலுவலகத்தின் மூலம் எந்த ஒரு சட்ட ஏற்பாடுகளோ அல்லது பொறுப்பு கூறலோ இல்லாத ஒரு இடத்தை தான் அந்த ஒரு நிகழ்ச்சி நிரலுக்கு கீழ் தான் அந்த காணாமல் போனோர் அலுவலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே அந்த காணாமல் போனோர் அலுவலகத்தினுடைய செயற்பாடு எம்மை பொறுத்தவரையில் ஒரு கண்துடைப்பு. சர்வதேசத்திற்கு ஒரு நாடகமாகத்தான் அது அவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையான பொறுப்பு கூறலும் அந்த சட்டத்தின் பிரகாரம் இந்த காணாமல் ஆக்குதலை செய்வதற்குரிய சட்ட நடவடிக்கைகள் அல்லது அவர்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கான எந்த ஒரு ஏற்பாடும் இலங்கை அரசின் சட்ட திட்டங்களுக்குள் இல்லாதிருப்பதன் காரணத்தினால் நாங்கள் இந்த உள்ளக பொறுமுறையை வேண்டாம் என்பதை தெளிவாக கூறி நிற்கிறோம். அந்த வகையில் சர்வதேச நீதி பொறுமுறைதான் இந்த காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான தீர்வாக இருக்கும் என்பதனையும் வலியுறுத்திக் கொண்டு 30ஆம் தேதி நடைபெற இருக்கிற சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை மிகவும் சிறப்பான முறையில் அவர்களோடு நினைந்து ஒரு ஏற்பாடு நடைபெறுவதற்கு எல்லோருடைய ஆதரவும் அந்த மாநாட்டுக்கு இருக்க வேண்டும் என்பதனையும் அன்றைய தினம் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு இந்த மாதிரியான மோசமான ஒரு செயற்பாட்டை செய்த பொறுப்பு வாய்ந்த அரசாக இருக்கிற ஸ்ரீலங்கா அரசின் கடந்த கால போக்கினை கண்டித்துக் கொண்டு காணாமல் ஆக்கப்பட்டோர்களுக்கான சர்வதேச நீதி கிடைப்பதற்கு அனைவரும் ஒன்றிணைந்து கட்சி பாரபட்சம் இல்லாமல் எல்லோரும் அனைத்து தரப்பினருடன் இளையோர் முதல் பல்கலைக்கழக மாணவர்கள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், சமய தலைவர்கள், விளையாட்டுக் கழகங்கள், மாதர் சங்கங்கள், அனைத்து தரப்பினரும் அந்த இடத்திற்கு வந்து தங்களுடைய இந்த மாநாட்டுக்கு வலு சேர்க்குமாறு சிவில் சமூகம் சார்பாக நாங்கள் கேட்டுக் கொள்கிறோம். அதே போல் அன்றைய தினம் மாநாட்டுக்கு முன்னதாக காலை 9 மணி அளவில் பேரணி ஒன்று நடைபெற இருக்கிறது. அந்த பேரணியானது தந்தை செல்வா கலையரங்கத்தில் சென்றடையும். அந்த பேரணிக்கு பிற்பாடு மாநாடு தொடங்கும். அந்த மாநாட்டில் 2 விதமான புத்தகங்களும் வெளியிடப்பட இருக்கிறது. இதுவரையில் 600க்கும் மேற்பட்ட தாய்மார் தங்களது உயிரை தியாகம் பண்ணியிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தில் சர்வதேச நீதி கேட்டு போராடி எந்த ஒரு நீதியும் கிடைக்காமல் அவர்கள் உயிரை விட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பேர்களுடன் அவர்களுடைய போராட்ட வரலாறு ஒரு புத்தகமாக வெளியிடப்பட இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தொடர்ச்சியாக மாநாடு, கருத்தாடல்கள் போன்ற பல நிகழ்வுகள் நடைபெற இருக்கிறது. அதன் பிற்பாடு மதியத்திற்கு பின்னர் காட்சிப்படுத்துதல் இருக்கிறது. அந்த காட்சியில் பல விடயங்கள், தடயங்கள், அதாவது காணாமல் ஆக்கப்பட்டோர் இறுதியாகவும் அவர்கள் வாழ்ந்த காலத்திலும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள், அவர்களுடைய ஞாபகமாக அவர்கள் இன்னொன்றுக்கு தங்கள் குடும்பத்தவர்களுக்கு வழங்கிய நினைவு பொருட்கள் என்பனவும் காட்சிப்படுத்தப்பட இருக்கிறது. எனவே அன்றைய தினத்தினை மிக சிறப்பான வகையில் அழுத்தம் திருத்தமாக சர்வதேச நீதி மூலமாகத்தான் நாங்கள் இந்த நீதியை பெற்றுக் கொள்ளலாம் என்பதை சர்வதேசத்துக்கு தெரிவிக்கும் முகமாக அனைவரும் இதில் பங்கு கொண்டு அந்த போராட்டத்திற்கு வேலை சேர்க்குமாறு எல்லோரையும் தயவாக மட்டக்களப்பு சிவில் சமூக செயற்பாடர்கள் ஒன்றியத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நீண்ட காலமாக இதில் ஒரு சிலர் வந்து சர்வதேச நீதிக்கு புறம்பான ஒரு வகையில் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். துரதிருஷ்டவசமாக அவர்கள் உண்மையிலேயே நான் நினைக்கிறேன் சென்ற காலங்களில் அவர்கள் சில ஒரு சர்வதேச அமைப்புகள் மற்றும் இலங்கை அரசாங்கம் நடத்திய மாநாடுகளில் கலந்திருக்கிறார்கள். உலக பொறிமுறைக்கு அதாவது முழு அலுவலகத்திற்கு வேலை சேர்க்க வேண்டும் என்றெல்லாம் கோரியவர்கள் எல்லாம் சேர்ந்து இதற்கு ஒரு ஈடானதா அல்லது இதனை மழுங்கடிப்பதற்காகவோ அல்லது இதனுடைய தாற்பரியத்தை குறைப்பதற்காகவோ சில போராட்டங்கள் நடத்துவதற்கான முயற்சியும் நடைபெறுகிறது. இலங்கை அரசாங்கமானது இதே போன்று பல செயற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அவர்களும் இலங்கை அரசாங்கத்தின் உள்ளக பொறிமுறைக்குள் உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள். இது வந்து துரதிருஷ்டவசமானது. ஆனால் உண்மையிலேயே காணாமலாக்கப்பட்டோர் பொறுப்பு வாய்ந்த அரசு துருப்புகளிடம் கையளிக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லது சுட்டி வளைப்புகளின் போது இராணுவத்தினரால் அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார்கள். எனவே குற்றவாளிகளிடம் நாங்கள் நீதியை எதிர்பார்க்க இயலாது. அதனால் தான் நாங்கள் சர்வதேச நீதியை கேட்டு நிற்கிறோம். இந்த மாதிரியான தரப்புகள் அந்த உண்மையை நீதியை விளங்கிக் கொள்ளாத ஒரு தரப்பாக அரசனுடைய நிகழ்ச்சி நிரலில் இருந்து செயற்படுவது என்பதனை நாங்கள் மிகவும் வன்மையாக காண்பிக்கிறோம். அதே போல நான் இன்னும் ஒரு கண்டனத்தை தெரிவித்துக் கொள்ள இந்த இடத்திலே விரும்புகிறேன். சென்ற 25ஆம் தேதி முழு அலுவலகம் ஜாழ்ப்பாண மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக நடைபெற்ற போராட்டத்தில் போலீசார் மிகவும் மோசமாகவும் மிலேச்சதனமாகவும் நடந்து கொண்டிருந்தார்கள். அங்கிருந்த பெண்களை வந்து தரதரமென இழுத்து வெளியில் விட்டு கேட்டி சாத்தியதும் பதாதைகளை இழுத்து கிழித்தறியப்பட்டதே கண்ணால் பார்க்கக்கூடியதாக இருந்தது. எனவே இந்த மாதிரியான அரச இயந்திரங்களாக இருந்து செயற்பட்ட போலீசார்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். எனவே அந்த மாதிரியான செயற்பாடுகளை நாங்கள் வன்மையாக காண்பிக்கிறோம். ஏனென்றால் அவர்கள் பாதிக்கப்பட்ட தரப்பினர். அவர்களுடைய உறவினர்கள் பொறுப்பு வாய்ந்த அரசியலில் இருந்த தரப்பு அழைத்துக் கொண்டு போய் விசாரணை செய்து விட்டு விடுவோம் என்று அழைத்துச் சென்றிருக்கிறார்கள். இதுவரைக்கும் அவர்கள் விடுவிக்கப்படவில்லை. எனவே அவர்கள் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட ஒரு தரப்பாக இருக்கும் இந்த நேரத்தில் அவர்கள் மீது மிலேச்சித்தனமாக மிகவும் மோசமாக போலீசார் நடந்த செயற்பாட்டினை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு ஒன்று எதிர்வரும் மாதம் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளது. விரைவுபடுத்தப்பட்ட நிதியுதவி வசதியின் கீழ் செயற்படுத்தப்படும் அடுத்த கட்ட மீளாய்வுக்காகவே இந்த விஜயம் மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்த விஜயத்தின் போது அவர்கள் 7வது மீளாய்வை மேற்கொள்ள உள்ளதுடன் 8வது கடன் தவணையை விடுவிப்பது குறித்தும் பரிசீலிக்க உள்ளனர். இந்த மீளாய்வு வெற்றிகரமாக நிறைவடைந்தால் சுமார் 330 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி இலங்கைக்கு கிடைக்கப்பெறும். டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்கு பின்னரும் வாகன இறக்குமதி மீதான சுங்க மேற்கட்டணத்தை நீக்குவதா இல்லையா என்பது குறித்தான தீர்மானம் நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு நிலவரத்தை பொறுத்தே அமையும் என்று கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி பிரதி அமைச்சர் சதுரங்க அபிசிங் தெரிவித்துள்ளார். வாகனங்களின் விலைகள் மற்றும் இறக்குமதி வரிகள் தொடர்பில் அவதானிக்கும் போது இத்தகைய தளர்த்தல் நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு முன்னர் நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பை மேலும் வலுப்படுத்துவதே அரசாங்கத்தின் முதன்மை முன்னுரிமையாகும். அந்நிய செலாவணி கையிருப்பை பாதுகாக்கும் நோக்கில் விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை அடுத்து வாகன இறக்குமதிகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டது. அரசாங்கம் ஆரம்பத்தில் சுமார் 1.8 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான வாகன இறக்குமதியை எதிர்பார்த்திருந்த போதிலும் வரிகள் மற்றும் மேலதிக கட்டணங்களை கணக்கில் கொள்ளும் போது இந்த ஆண்டில் இறக்குமதிகள் சுமார் 2.1 பில்லியன் அமெரிக்க டாலரை எட்டியுள்ளது. வாகன இறக்குமதியின் இந்த அதிகரிப்பானது நாட்டின் எரிபொருள் தேவையையும் கணிசமாக உயர்த்தியுள்ளது. இதனால் இறக்குமதி வேகத்தை கட்டுப்படுத்துவதற்கு தற்காலிக நடவடிக்கைகள் தேவைப்பட்டதன் காரணமாகவே இந்த சுங்க மேல்கட்டணம் அறிமுகப்படுத்தப்பட்டது. எனவே டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்கு பின்னர் இந்த மேல்கட்டணம் நீக்கப்படுமா என்பதை தற்போதைக்கு உறுதிப்படுத்த முடியாது. அந்த நேரத்தில் நிலவும் நாட்டின் அந்நிய செலாவணி நிலைமையை பொறுத்தே இறுதி முடிவு எடுக்கப்படும். அத்துடன் நாட்டில் வரித்தளம் விரிவுபடுத்தப்பட்டு வரி வசூலிப்பு நடவடிக்கைகளில் முன்னேற்றம் ஏற்படும் போது மறைமுக வரிகள், நேரடி வரிகள் மற்றும் இறக்குமதி வரிகள் படிப்படியாக குறைக்கப்படும் என அரசாங்கம் எதிர்பார்க்கிறது. அந்நிய செலாவணி கையிருப்பு மற்றும் அரசு வருவாய் என்பது மேலும் ஸ்திரத்தன்மை அடையும் பட்சத்தில் எதிர்காலத்தில் வாகன இறக்குமதி அனுமதி பத்திரங்களை மீண்டும் அறிமுகப்படுத்துவது குறித்து அரசாங்கம் பரிசீலிக்கக்கூடும். தனிநபர்கள் மீதான வரி சுமையை குறைத்து பொதுமக்கள் வாகனங்களை இலகுவாகவும் மலிவான விலையிலும் பெற்றுக் கொள்வதற்கான சூழலை உருவாக்குவதே அரசாங்கத்தின் நீண்டகால கொள்கையாகும். எனினும் இதற்கான மாற்றங்கள் அனைத்தும் படிப்படியாகவே நடைமுறைப்படுத்தப்படும் என்றார். முன்மொழியப்பட்டுள்ள 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்திற்கு தனது எதிர்ப்பை மீண்டும் வலியுறுத்தியுள்ள இலங்கை சட்டத்தணிகள் சங்கம் நீதித்துறை மீது பொறுப்பான முறையிலான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என கோரியுள்ளது. முன்மொழியப்பட்ட திருத்தச் சட்டம் நீதித்துறையின் சுதந்திரம் குறித்து தீவிர கவலைகள் எழுப்புவதாக தெரிவித்துள்ள சங்கம் அதன் அரசியலமைப்பு செல்லுபடியாகும் தன்மையை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் சவால் விடுத்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த திருத்தச் சட்டமாக மாறினால் அதிலிருந்து பயனடையும் முதலாம் அவர் பிரதம நீதியரசராகவே இருப்பார் என்று சட்டத்தணிகள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் 2026 டிசம்பர் முதலாம் தேதியுடன் முடிவடைய இருக்கும் பிரதம நீதியரசரின் பதவிக்காலத்தை நீட்டிப்பதற்காகவே இந்த திருத்தம் அவசரமாக கொண்டுவரப்படுவதாக பரவலான கருத்து நிலவுவதாகவும் சங்கம் கூறியுள்ளது. நாடாளுமன்ற நடவடிக்கைகளின் போதும் சமூக ஊடகங்களிலும் தற்போதைய பிரதம நீதியரசர் உட்பட நீதித்துறை குறித்த குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள சூழலில் இந்த அறிக்கை வெளியாகியுள்ளது. பொது அதிகாரத்தை பயன்படுத்தும் மத்திய நிறுவனங்களைப் போலவே நீதித்துறையும் முறைவான ஆய்வு மற்றும் பொறுப்பு கூறலுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். அத்துடன் நீதிமன்ற தீர்ப்புகள், நீதித்துறைசார் நடத்தை மற்றும் நீதி பரிபாலனம் ஆகியவை நியாயமான, தகவல் அறிந்த மற்றும் பொறுப்பான விமர்சனங்களுக்கு முறையாக உட்படுத்தப்படலாம் என்று சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. நீதித்துறை சுதந்திரம் என்பது முறையான ஆய்வு அல்லது பொறுப்பு கூறலுக்கு எதிரான ஒரு கவசமாக கருதப்படக்கூடாது. மாறாக தகராறுகள் பக்கச்சார்பின்றி தீர்மானிக்கப்படுவதையும் தனிநபர் உரிமைகள், சட்டத்தின் ஆட்சி மற்றும் அரசியலமைப்பு ஒழுங்கு பாதுகாக்கப்படுவதையும் உறுதி செய்யும் மக்களுக்கான பாதுகாப்பாக நீதித்துறை சுதந்திரம் திகழ்கிறது என்றும் சட்டத்தணிகள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. எனவே நீதித்துறையின் பங்கை நீதி பரிபாலன அமைப்பை மதிக்குமாறும் நாட்டின் அனைத்து உறுப்புகளையும் சம்பந்தப்பட்ட தரப்பினரையும் ஊடகங்களையும் சட்டத்தணிகள் சங்கம் கூறியுள்ளது. அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ள அரசியலமைப்பின் 22வது திருத்த மசோதாவிற்கு ஆதரவாக மேலும் 2 இடைக்கால மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனுக்களில் ஒன்றை நியூ சிஹால உரிமைய அமைப்பின் தலைவர் சரத் மனமேந்திராவும் மற்றொன்றை ஓய்வூதியதாரர் உரிமைகள் பாதுகாப்புக்கான தேசிய அமைப்பின் பொதுச் செயலாளர் கே சரத்லால் பெரேராவும் தாக்கல் செய்துள்ளனர். 22வது திருத்த மசோதா சட்டமூலமான முறையில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது என்று சம்பந்தப்பட்ட மனுக்களில் கூறப்பட்டுள்ளது. அதன்படி பொது வாக்கெடுப்பு இல்லாமல் இந்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றலாம் என்று தீர்ப்பளிக்குமாறு மனுதாரர்கள் உச்சநீதிமன்றத்தை கோரியுள்ளனர். அரசு மருந்தாளர் சங்கம் வரும் 31ஆம் தேதி காலை 8 மணி முதல் ஒருநாள் தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட தீர்மானித்துள்ளது. தங்களது மேலதிக நேர கொடுப்பனவுகள் தொடர்பான பிரச்சினைகளை முன்வைத்தே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. 2026 ஆகஸ்ட் 29ஆம் தேதியை அடிப்படையாக கொண்டு சுகாதார செயலாளரினால் சுட்டறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருந்த நிலையில் அதில் மருந்தாளர்களின் மேலதிக நேர கொடுப்பனவுகளின் பெயர் மேலதிக நேர கொடுப்பனவுகள் என திருத்தப்பட்டிருந்தது. அதன் பின்னர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எந்த காரணமும் தெரிவிக்கப்படாமல் மருத்துவ சேவையின் தலையீடு காரணமாக அந்த சுட்டறிக்கை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக சங்கத்தின் தலைவர் அஜித் பி திலகரட்ன சுட்டிக்காட்டியுள்ளார். இருப்பினும் இதுவரை இந்த பிரச்சனைகளுக்கு அதிகாரிகளால் திருப்திகரமான தீர்வு வழங்கப்படவில்லை. எனவே குறித்த சுட்டறிக்கையை மீண்டும் நடைமுறைப்படுத்துமாறு கோரியும் அதற்கு அழுத்தம் கொடுத்தும் இந்த ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாக அஜித் பி திலகரட்ன தெரிவித்துள்ளார். மனிதாபிமானம் காரணங்களை கருத்தில் கொண்டு அனைத்து மகப்பேறு மற்றும் குழந்தைகள் வைத்தியசாலைகள், புற்றுநோய் வைத்தியசாலைகள் மற்றும் மனநல வைத்தியசாலைகள் இந்த வேலைநிறுத்தத்திலிருந்து விலக்களிக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏனைய அனைத்து வைத்தியசாலைகளிலும் அவசர மற்றும் அத்தியாவசிய சேவைகள் முன்னெடுத்துச் செல்வதற்கு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்தந்த நிறுவனங்களின் தலைவர்கள் முதன்மை மருந்தாளர்களை தொடர்பு கொண்டு சேவைகளை பெற்றுக் கொள்ள முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த தொழிற்கலையக நடவடிக்கை காரணமாக பொதுமக்களுக்கு ஏற்படும் அசௌகரியங்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அரச மருந்தாளர் சங்கத்தின் தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார். சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் தரவுகளை அடிப்படையாக கொண்டு விஸ்வல் கேபிட்டலிஸ்ட் நிறுவனம் வெளியிட்டுள்ள உலகளாவிய குறைந்தபட்ச ஊதிய ஒப்பீட்டு அறிக்கையில் இலங்கைக்கு 120வது இடம் கிடைத்துள்ளது. வாழ்க்கை செலவு மற்றும் தொழிலாளர்களின் கொள்வனவு திறனை கருத்தில் கொண்டு கணக்கிடப்பட்ட இந்த தரவு அடிப்படையில் இலங்கையின் குறைந்தபட்ச ஊதியத்தின் கொள்வனவு திறன் 200 அமெரிக்க டாலர்களாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்து 3,804 டாலர், ஜெர்மனி 2,928 டாலர், ஐக்கிய ராஜ்யம் 2,902 டாலர் மற்றும் நெதர்லாந்து 2,776 டாலர் ஆகியன இந்த நாடுகள் அடிப்படையில் முதலிடங்களில் உள்ளது. ஆசியாவில் தென்கொரியா $2,362 பதினோராவது இடத்தையும் ஜப்பான் $1,839 பதினாறாவது இடத்தையும் பிடித்துள்ளது. தெற்காசிய நாடுகளுடன் ஒப்பிடும்போது பாகிஸ்தான் $570 68வது இடத்தையும் நேபாளம் $78வது இடத்தில் இருக்கிறது $490களோடு. பங்களாதேஷ் $89வது இடத்தில் $379 மற்றும் இந்தியா $111வது இடத்தை பிடித்து $233 கொண்டு இலங்கையை விட முன்னிலை வகிக்கிறது. இலங்கைக்கு கீழே நைஜர், பூட்டான், கானா போன்ற வெறும் 10 நாடுகள் மட்டுமே காணப்படுகிறது. இந்த மதிப்பீடுகள் நேரடி அமெரிக்க டாலர் வருமானத்தின் அடிப்படையில் அல்லாமல் அந்தந்த நாடுகளின் உள்நாட்டு கொள்வனவு திறனின் அடிப்படையில் கணக்கிடப்பட்டுள்ளதாக விசுவல் கேபிட்டலிஸ்ட் குறிப்பிடுகிறது. பேரழிவை ஏற்படுத்திய வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் உயிரிழப்புகள், இடம்பெயர்வு மற்றும் பரவலான அழிவுகள் ஏற்பட்டதை தொடர்ந்து நேபாள மக்களுக்கு இலங்கை தனது ஆதரவை வெளிப்படுத்தும் விதமாக ஜனாதிபதி ஆண்ட்ரூ குமார தீசநாயக்க நேபாளத்தின் தற்போதைய மனிதாபிமான மற்றும் நிவாரண முயற்சிகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் $1 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியை வழங்குமாறு அரசாங்கத்திற்கு உத்தரவிட்டுள்ளார். பேரழிவினால் ஏற்பட்ட துரதிருஷ்டமான உயிரிழப்புகள் மற்றும் துயரங்களுக்கு ஜனாதிபதி தனது ஆழ்ந்த வருத்தத்தை வெளிப்படுத்தியதுடன் இலங்கை அரசாங்கம் மற்றும் மக்களின் சார்பாக நேபாள அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும், குறிப்பாக தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்த குடும்பங்களுக்கும் தனது மனமார்ந்த இரங்கலை தெரிவித்தார். இலங்கைக்கும் நேபாளத்துக்கும் இடையிலான நெருங்கிய மற்றும் நீண்டகால நட்புறவு மற்றும் ஒற்றுமை பிடிப்புகளை நினைவு கூர்ந்த ஜனாதிபதி அவசியமிக்க இந்த நேரத்தில் இலங்கை நேபாள மக்களுடன் உறுதியாக நிற்கிறது என்று வலியுறுத்தினார். இந்த நிதிதார் பங்களிப்பு வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு உடனடி நிவாரணம் மற்றும் மனிதாபிமான உதவிகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. திபெத் பகுதியிலிருந்து போதே ஹோஷி நதி ஊடாக நேபாளத்தின் ரஸ்வா மாவட்டத்துக்குள் புகுந்த திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக திமுரி மற்றும் சியாய் பேசி பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளுக்கு பாரிய சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாக காத்மண்டுவில் உள்ள இலங்கை தூதரகம் அறிவித்துள்ளது. மேலும் போதே ஹோசி மற்றும் திரிசூலி நதிகளின் தாழ்நிலை கரையோர பகுதிகளில் கடுமையான பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் காரணமாக ரஸ்வா, நுவாகோட், தடிங், ஹொர்கா, சித்வான் அல்லது போதே ஹோஷி மற்றும் திரிசூலி நதி பள்ள தாக்குகளை ஒட்டியுள்ள பிற பகுதிகளில் பயணம் செய்யும் அல்லது வசிக்கும் அனைத்து இளைஞர்களும் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அத்துடன் உதவி அல்லது ஒருங்கிணைப்பு தேவை உள்ள இளைஞர்கள் உடனடியாக காத்மண்டுவில் உள்ள இலங்கை தூதரகத்தை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இதேவேளை இந்த வெள்ளப்பெருக்கினால் நேபாளத்தில் உள்ள எந்த ஒரு இலங்கை பிரஜைக்கும் பாதிப்பு ஏற்பட்டதாக இதுவரை தகவல்கள் கிடைக்கவில்லை என வெளிவார அமைச்சு தெரிவித்துள்ளது. ஆகஸ்ட் 26-27 ஆகிய தேதி விடுமுறை நாட்களில் அதிவேக பாதை வலையமைப்பை பயன்படுத்திய வாகனங்கள் மூலம் 12,45,74,925 ரூபாய் வரவா ஈட்டப்பட்டதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இந்த இரு நாட்களிலும் அதிவேக பாதை வலையமைப்பு முழுவதும் மொத்தம் 3,25,316 வாகனங்கள் பயணித்திருக்கிறது. ஆகஸ்ட் 26 அன்று மொத்தம் 1,63,763 வாகனங்கள் அதிவேக பாதையை பயன்படுத்தியதன் மூலம் 6,40,09,995 ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளது. ஆகஸ்ட் 27 அன்று 1,61,553 வாகனங்கள் அதிவேக பாதைகளில் பயணித்ததன் மூலம் மொத்தம் 6,41,64,930 ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளது. இந்த இரு நாட்களிலும் அதிகளவான வாகன போக்குவரத்து தெற்கு அதிவேக பாதை மற்றும் வெளிவட்ட அதிவேக பாதை ஆகியவற்றில் பதிவாகியுள்ளது. தடுப்பு காவலில் வைத்து விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வந்த நிலையில் நீதிமன்றத்தால் எதிர்வரும் மாதம் 3ஆம் தேதி வரை விளக்கமறியில் வைக்கப்பட்ட பாதாள உலக குழுவின் முக்கிய புள்ளி என அறியப்படும் கோரளஹமிகே, மந்தினு, பத்மஸ்ரீ, பெரேரா எனும் கெஹல் பத்திர பத்னி அதி உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையான பூசா சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன்போது சந்தேக நபர் சார்பில் ஆஜரான சட்டத்தணிகள், வேலிசர சிறைச்சாலையின் சந்தேக நபரின் எதிர்த்தரப்புகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதால் அவரை பாதுகாப்பு நிமித்தம் வேலிசர தவிர்ந்த வேறு எந்த சிறைச்சாலையிலாவது தடுத்து வைப்பதற்கான உத்தரவை பிறப்பிக்குமாறு நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்திருந்தனர். சட்டத்தணிகள் முன்வைத்த விடயத்தை பரிசீலித்த நீதிமன்றம் சந்தேக நபரை மிகவும் பாதுகாப்பான பொருத்தமான சிறைச்சாலை ஒன்றில் தடுத்து வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டது. நீதிமன்றத்தின் இந்த உத்தரவுக்கு அமைய சந்தேக நபரை போசா அதி உயர் பாதுகாப்பு சிறைச்சாலைக்கு கொண்டு சென்று தடுத்து வைப்பதற்கு சிறைச்சாலைகள் திணைக்களம் நடவடிக்கை எடுத்திருந்தது. பெண்கள் மற்றும் குழந்தைகளின் அந்தரங்க நிழற்படங்களை பகிர்ந்த பேஸ்புக் மற்றும் குழுக்கள் பக்கங்களை நடத்தி வந்த 21 வயது இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. சிறுவர் மற்றும் பெண்கள் துஷ்பிரயோக தடுப்பு பிரிவின் காவல்துறை அதிகாரிகள் குழுவினர் டெல்லியது பகுதியில் வைத்து குறித்த சந்தேக நபரை கைது செய்துள்ளனர். சந்தேக நபரின் கைவீசி காவல்துறையின் பொறுப்பில் எடுக்கப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மாத்தறை தொடரங்கு நிலையத்திற்கு அருகில் உள்ள அழகு கலை நிலையம் ஒன்றில் சுமார் 70 மில்லியன் ரூபாய் மதிப்புடைய ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்களுடன் தம்பதியர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களிடமிருந்து சுமார் 70 மில்லியன் ரூபாய் பெறுமதியான ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. கல்குடா கருங்காலிச்சோலை பகுதியில் கையடக்க தொலைபேசியை சார்ஜ் செய்தவாறு மார்பில் வைத்துக் கொண்டு உறங்கிய போது கையடக்க தொலைபேசி வெடித்ததில் 19 வயது இளைஞர் ஒருவர் பரிதாபகரமாக உயிரிழந்த சம்பவம் நேற்று மாலை 6 மணிக்கு இடம்பெற்றுள்ளதாக பாசிக்குடா போலீசார் தெரிவித்துள்ளனர். கல்குடா கருங்காலிச்சோலை வீதியைச் சேர்ந்த 19 வயதுடைய கமலேஸ்வரன் சங்கீதன் என்ற இளைஞரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த இளைஞர் சம்பவ தினமான வியாழக்கிழமை மாலை வீட்டில் உறங்குவதற்கு சென்ற நிலையில் அவரது கையடக்க தொலைபேசியை மின்சாரத்தில் ஊடாக சார்ஜ் செய்து கொண்டு கையடக்க தொலைபேசியை அவரது நெஞ்சின் பகுதியில் வைத்துக் கொண்டு உறங்க சென்றுள்ளார். இந்த நிலையில் கையடக்க தொலைபேசியில் பேட்டரி சூடாகி வெடித்ததை அடுத்து படுகாயமடைந்த அவரை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று அனுமதித்த போது அவர் ஏற்கனவே உயிரிழந்ததாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளதாக போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலை பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். வடக்கு ரயில் பாதையில் ரயில் ஒன்று தடம் புரண்டதை தொடர்ந்து ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளது. போல்கக வேளவிலிருந்து மகாவை நோக்கி சென்ற ரயில் ஒன்று பொத்தஹிர ரயில் நிலையத்தில் தடம் புரண்டதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த தடம் புரண்ட சம்பவத்தால் ஏற்பட்ட இடையூறு காரணமாக பொத்தஹிர ரயில் நிலையத்தை தாண்டி செல்ல இருக்கும் அனைத்து ரயில்களின் சேவைகளிலும் தாமதம் ஏற்படும் என்று திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. ஜாயில போலீஸ் பிரிவுக்குட்பட்ட திகிகான பகுதியில் சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட 1000 சிகரெட்டுகளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று வியாழக்கிழமை மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகளால் நடத்தப்பட்ட விசேட சோதனையின் போதே இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் ஜாயில பகுதியைச் சேர்ந்த 43 வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகிறது. காங்கிரஸ் ஊடாக இந்தியாவுக்கு தங்கம் கடத்த முயன்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 11 இந்தியர்களையும் எதிர்வரும் 9ஆம் தேதி வரை விளக்கமறியில் வைக்க மல்லாகம் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காங்கிரஸ் துறையிலிருந்து நாகைப்பட்டினம் நோக்கி செல்ல தயாராக இருந்த 19 பயணிகளை நேற்று முன்தினம் சுங்க திணைக்கள அதிகாரிகள் சந்தேகத்தின் பேரில் தடுத்து நிறுத்தி சோதனை மேற்கொண்டனர். இதன்போது அவர்களில் 11 பேர் தங்கத்தை மறைத்து கடத்த முயன்றமே கண்டறியப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனையடுத்து கைது செய்யப்பட்ட 11 சந்தேக நபர்களும் நேற்று மாலை மல்லாகம் நீதிமன்றம் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டனர். வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதவான் சந்தேக நபர்கள் 11 பேரையும் எதிர்வரும் செப்டம்பர் 9ஆம் தேதி வரை விளக்கமறியில் வைக்க உத்தரவிட்டுள்ளார். கிழக்கு மாகாணம் மற்றும் பொலனறுவை ஜாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு வவுனியா மொனராகலை மாவட்டங்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் வெப்பமான காலநிலை குறித்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இன்று பகல் வேளையில் குறித்த மாவட்டங்களில் சில பகுதிகளில் மனித உடல் உணரும் வெப்பநிலை அதாவது வெப்ப சுற்றன் எச்சரிக்கை நிலைக்கு உயர்வடையும் சாத்தியம் உள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது. கொக்குவில் நல்லூர் கொடிகாமம் மற்றும் நாகர்கோவில் ஆகிய இடங்களுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுக்க உள்ளது. சூரிய ஒளியில் நீண்ட நேரம் வெளிப்படுவதும் திறந்த வழியில் செயற்படுவதும் சோர்வை ஏற்படுத்தும் என்றும் தொடர்ந்து செயற்பட்டால் தசைப்பிடிப்பு ஏற்படக்கூடும் என்றும் திணைக்களம் பொதுமக்களை எச்சரித்துள்ளது. எனவே பொதுமக்கள் தங்களை நீரேற்றமாக பாதுகாத்துக் கொள்ளுமாறும் கடுமையான வெளிப்புற நடவடிக்கைகளை குறைத்துக் கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். இலங்கையின் வர்த்தக தலைநகரமான கொழும்பு நகரில் எலிகளின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வருவதாக மக்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் மக்களின் அன்றாட வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் எலி தொல்லைக்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எலிகள் மூலம் ரேபிஸ் பிளேக் ஆகிய ஆபத்தான நோய்கள் பரவக்கூடிய அபாயம் இருப்பதால் கொழும்புக்கு வரும் மக்களின் சுகாதாரத்திற்கு இது அச்சுறுத்தலாக இருப்பதாக மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். கொழும்பில் உள்ள முக்கிய ஹோட்டல்கள், உணவகங்கள் மற்றும் வர்த்தக நிலையங்களிலும் எலிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் பல்வேறு சிரமங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நகரின் பல பகுதிகளில் குவிந்து கிடக்கும் குப்பைகளை உணவாக கொள்ளும் எலிகள் தற்போது பொதுமக்களின் சுகாதாரத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. மேலும் பல்வேறு இடங்களில் தங்குமிடங்களை அமைத்துக் கொள்ளும் எலிகளால் கட்டிடங்கள், சொத்துக்கள் மற்றும் ஏனைய பகுதிகளும் சேதமடைவதாக மக்கள் கூறுகின்றனர். எலி தொல்லியை கட்டுப்படுத்த குப்பைகளை முறையாக அகற்றுதல், உணவு பாதுகாப்பை உறுதி செய்தல் மற்றும் வடிகால் அமைப்புகளை சுத்தமாக பராமரித்தல் ஆகியவையாகும். இதற்காக கொழும்பு நகர அதிகாரிகளுடன் நகரில் வசிக்கும் மக்களும் கொழும்புக்கு வருகை தரும் மக்களும் இணைந்து செயற்பட வேண்டியது சமமான பொறுப்பாகும் என சுட்டிக்காட்டப்படுகிறது. திருகோணமலை வில்லோன்றி கந்தசுவாமி ஆலய வருடாந்த மகோற்சவம் நேற்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. இதன்போது கொடிக்கம்பத்திற்கு விசேட பூஜை இடம்பெற்று துவஜாரோகணம் எனப்படுகிற கொடியேற்ற நிகழ்வு இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்து முருகப்பெருமான் வீதியுலா வந்து அடியார்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து இது வரும் செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி அன்று புதன்கிழமை ரதோற்சவமும் மறுநாள் வியாழக்கிழமை தீர்த்தோற்சவமும் இடம்பெறும். கிழக்கு இலங்கையின் வரலாற்று சிறப்புமிக்க மட்டக்களப்பு குறுக்கல் மடம் அருள்மிகு ஸ்ரீலஸ்ரீ செல்ல கதிர்காமர் ஆலயத்தின் சித்திரத்தேய திருவிழா நேற்று ஆயிரக்கணக்கான அடியார்கள் புடை சூழ சிறப்பாக நடைபெற்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் பல நூற்றாண்டு பழமை வாய்ந்த இந்த ஆலயமானது கதிர்காமத்துடன் மிகவும் நெருங்கிய தொடர்பு கொண்டதாக ஆலய வரலாறுகள் கூறுகிறது. இந்த ஆலயத்தின் வருடாந்த உற்சவமானது தமிழர்களின் வழிவந்த மரபில் நடத்தப்பட்டு வருகிறது. கடந்த 19ஆம் தேதி ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவம் கொடியேற்றத்துடன் சிறப்பாக ஆரம்பமானது. 10 தினங்கள் நடைபெற்று வரும் இந்த ஆலயத்தின் வருடாந்த உற்சவத்தில் தினமும் சுவாமி உள் வீதியுலா, வெளி வீதியுலா நடைபெறுவதுடன் பூஜை கொடி கொடித்தம்பு பூஜை என்பன நடைபெற்று வருகிறது. ஆண்கள் ஒரு பகுதியாகவும் பெண்கள் ஒரு பகுதியாகவும் அரோகரா ஓசையுடன் அடியார்கள் தேரினை இழுத்து வந்த காட்சி அனைவரையும் பக்தி பரவசத்தில் ஆழ்த்தியுள்ளது. தேர் உற்சவத்தினை தொடர்ந்து பச்சை திருவிழா நடைபெற்றதுடன் சுவாமிக்கு பச்சை நீர் இறைக்கும் நிகழ்வு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு விசேட பூஜைகள் நடைபெற்று பிராயச்சித்த அபிஷேகம் நடைபெற்றது. இந்த உற்சவத்தில் நாடெங்கிலும் இருந்து பெருமளவான அடியார்கள் கலந்து கொண்டிருந்தனர். ரஷ்ய விமான நிறுவனமான எஸ்எல் ஏர்லைன்ஸ் சைபீரியாவில் உள்ள நோவோசிபிலிஸ்க் நகரை கொழும்பையும் இணைக்கும் புதிய சர்வதேச விமான சேவையை தொடங்க உள்ளது. இந்த சேவை 2026 டிசம்பர் 20 அன்று தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த புதிய சேவை சைபீரியா மற்றும் இலங்கைக்கு இடையே நேரடி விமான இணைப்பை வழங்கும். இதன் மூலம் ரஷ்ய பயணிகள் கொழும்பு மற்றும் கிக்கடுவ, பெந்தோட்ட, திருகோணமலை உள்ளிட்ட தீவு முழுவதும் உள்ள பிரபலமான இடங்களுக்கு எளிதாக செல்ல முடியும். வாரத்திற்கு 2 முறை அதாவது வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த விமானங்கள் இயக்கப்படும். விமான நிறுவனத்தின் தகவலின்படி பயணத்தின் போது இந்தியாவின் ஜெய்ப்பூரில் எரிபொருள் நிரப்புவதற்காக ஒரு தொழில்நுட்ப நிறுத்தம் மேற்கொள்ளப்படும். இந்த நிறுத்தத்தின் போது பயணிகள் விமானத்திற்குள்ளே இருக்க வேண்டும். விமானம் வியாழக்கிழமைகளில் காலை 5:15 ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 5 மணிக்கும் நோவோசிப்கின் டொல்மான்ஷோ விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு மதியம் 1:40 பண்டாநகர் சர்வதேச விமான நிலையத்தை சென்றடையும். கொழும்பிலிருந்து இது திரும்பும். விமானங்கள் அதே நாட்களில் மதியம் 2:50 புறப்பட்டு மறுநாள் அதிகாலை சுமார் 2:15 நோவோசிப்கை சென்றடையும். மொத்த பயண நேரம் சுமார் 10 மணி நேரமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையை சூழ உள்ள பல கடற்பிராந்தியங்களில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதுடன் கடல் கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளது. பாதிக்கப்படக்கூடிய கடற்பிராந்தியங்களாக காங்கேசந்துறையிலிருந்து மன்னார் ஊடாக புத்தளம் வரை கடற்பிராந்தியம், முல்லைத்தீவிலிருந்து திருகோணமலை வரையான கடற்பிராந்தியம் மற்றும் அம்பாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையான கடற்பிராந்தியம் என தெரிவிக்கப்படுகிறது. மேற்கூறப்பட்ட கடற்பிராந்தியங்களில் காற்றின் வேகம் மடத்தியாளத்திற்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை அவ்வப்போது அதிகரித்து வீசக்கூடும் என்பதுடன் கடல் பகுதிகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும். புத்தளத்திலிருந்து கொழும்பு, காலி மற்றும் மாத்திரை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பிராந்தியங்களில் கடற்கரைகளில் கடல் அலைகளின் உயரம் 2.3 மீட்டர் வரை உயரக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. கடற்பிராந்தியங்களில் நிலவும் இந்த சீரற்ற வானிலை காரணமாக மீனவர்கள் மற்றும் கடற்படையினர் மிகவும் அவதானத்துடன் செயற்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நீங்கள் இணைந்திருப்பது ரேடியோ தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். செய்திகளில் தொடரும் இந்திய செய்திகளுக்கு அனுசரி வழங்குகின்றார்கள் பாரிஸ் லாட்சப்பிலில் அமைந்திருக்கும் விடி கிருஷ்ணகரி, காஸ்லி கோனி சிலமேந்திரக்கும் விடி சூப்பர் ஸ்டோர். அதனைத் தொடர்ந்து உலக விளையாட்டு செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள். சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுவாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎஸ் நிறுவனத்தினர்.
1: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது டிஆர்பி தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை இசை கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்பி தமிழ் ஒளி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்பி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
2: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்ஷலா கோனிசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான மத்திய அரசின் திட்டங்களை அனைத்து கட்சிகளுடனும் பகிர்ந்து கொள்ளும்படி பிரதமர் நரேந்திர மோடிக்கு காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கடிதம் எழுதியுள்ளார்.
3: கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் மகளிர் இடஒதுக்கீடு திருத்த மசோதா, தொகுதி மறுவரையறை மசோதா, யூனியன் பிரதேச தொகுதி மறுவரையறை மசோதா ஆகியவற்றை மத்திய பாஜக அரசு தாக்கல் செய்தது. தொகுதி மறுவரையறை மசோதாவுடன் மகளிர் மசோதாவை இணைந்ததை கண்டித்து எதிர்க்கட்சிகள் வாக்களித்ததால் அது தோல்வியடைந்தது. அந்த மசோதாவை மீண்டும் கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டுள்ள நிலையில் இதுகுறித்து காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே பிரதமர் திரு மோடிக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அதில் தொகுதி மறுவரையறை மசோதா மற்றும் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா ஆகியவற்றை பற்றி விவாதிக்க உடனே அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். அடுத்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே பெண்களுக்கு 33% ஒதுக்கீட்டை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்றும், தற்போதைய 543 தொகுதிகள் என்ற எண்ணிக்கையை அடுத்த 25 ஆண்டுகளுக்கு அப்படியே தொடர வேண்டும் என்றும் கார்கே கூறியுள்ளார். மேலும் தொகுதி மறுவரையறை என்ற பெயரில் மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கையை கூட்டுவதற்கு பதில் தற்போதுள்ள 543 தொகுதிகளிலேயே பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை அமல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி வலியுறுத்துவதாகவும் அவர் கூறியுள்ளார். நாட்டின் மிக முக்கியமான பிரச்சினையில் அனைத்து கட்சிகளின் கருத்துக்களை கேட்டுதான் அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்றும் காங்கிரஸ் தலைவர் கார்கே பிரதமர் மோடிக்கு எழுதிய கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார்.
2: தொடர்ந்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு எதிராக பாரதிய ஜனதா புதிய இணையதளத்தை தொடங்கியுள்ளது. அதில் இளைஞர்களை ஏமாற்ற ராகுல் காந்தி கூறும் பொய்களை அமுல்படுத்தி உண்மைகளை வெளியிட இருப்பதாக பாரதிய ஜனதாவின் மூத்த தலைவர்கள் கூறியுள்ளார்கள். குழந்தைகளை தேர்தல் பிரச்சாரங்களில்

0: இந்த வழக்குகளை நிராகரிக்க கோரி மனு தாக்கல் செய்ய திரு விஜய் தரப்பில் அவகாசம் கோரப்பட்டது. கூடுதல் அவகாசம் கோரப்பட்டதை ஏற்க மறுத்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி காலதாமதம் செய்யாமல் 50,000 ரூபாய் அபராதம் விதிக்க நேரிடும் என சில தினங்களுக்கு முன் எச்சரித்திருந்தார். இதையடுத்து திரு விஜய் தரப்பில் தனது வெற்றிக்கு எதிராக தொடரப்பட்ட தேர்தல் வழக்குகளை நிராகரிக்க கோரி நேற்று மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவில் குழந்தைகளை தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுத்தவில்லை என்றும் பிரச்சாரத்திற்கு குழந்தைகளை பயன்படுத்தியதாக கூறி தமது வெற்றியை செல்லாது என அறிவிக்க முடியாது என்றும் கூறியுள்ளார். வெளிநாடுகளில் இருந்து நிதி உதவி பெற்றதை மறைத்ததாக கூறுவதற்கு எந்த ஆதாரங்களும் இல்லை என்றும் வழிபாட்டு தலங்களில் பிரச்சாரம் செய்ததாக கூறிய குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரங்கள் இல்லை என்றும் திரு விஜய் கூறியுள்ளார். தேர்தல் நடத்தை விதிகளை மீறுவது தேர்தல் வெற்றியை செல்லாது என அறிவிப்பதற்கான காரணமாக சொல்ல முடியாது என்றும் பதில் மனுவில் தெரிவித்துள்ள அவர் தமக்கு எதிராக தொடரப்பட்ட தேர்தல் வழக்கை நிராகரிக்க வேண்டும் என்றும் கோரியுள்ளார்.
1: தொடர்ந்து உலகின் உற்பத்தி மையமாகவும் புத்தாக்கம் உருவாகும் இடமாகவும் ஏற்றுமதி தளமாகவும் இந்தியா மாறி வருவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார். எனவே இந்தியாவுக்கும் உலக சந்தைகளுக்கும் பயனளிக்கும் வகையில் முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். 2030 ஆண்டுக்குள் இந்தியாவின் மின்சார வாகன சந்தை 20 லட்சம் கோடி ரூபாயாக உயரும், 5 கோடி வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்திருக்கிறார். முறைகேடு புகார் காரணமாக பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்ட டெண்டரை மறு உத்தரவு வரை நிறுத்தி வைக்குமாறு உயர்நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்தது.
2: கரூர் மாவட்டம் புகழூர் நகராட்சிக்குட்பட்ட நகராட்சி பள்ளி குழந்தைகளுக்கு பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் மூலம் உணவு வழங்குவதற்காக கடந்த ஜூலை மாதம் டெண்டர் கோரப்பட்டது. இதில் ஒரு அறக்கட்டளை மற்றும் கோத்தாரி இண்டஸ்ட்ரியல் கார்ப்பரேஷன் லிமிடெட் நிறுவனம் ஆகியவை மட்டுமே பங்கேற்றன. டெண்டர் திறக்கப்பட்ட போது அறக்கட்டளை சார்பில் 1,64,95,995 மதிப்பீட்டிலும் கோத்தாரி இண்டஸ்ட்ரியல் கார்ப்பரேஷன் நிறுவனம் 1,61,84,750 ரூபாய் மதிப்பீட்டிலும் புள்ளிகள் சமர்ப்பிக்கப்பட்டன. டெண்டரின் முக்கிய நிபந்தனையான தகுதிச் சான்றிதழை கோத்தாரி இண்டஸ்ட்ரியல் கார்ப்பரேஷன் லிமிடெட் நிறுவனம் சமர்ப்பிக்கவில்லை. மாறாக தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்கும் வெறும் 3 பணி ஆணைகளை மட்டுமே தாக்கல் செய்திருந்தது. மேலும் நிறுவனத்தின் பெயரில் வருமான வரி தாக்கல் செய்வதற்கு பதிலாக தனி நபரின் பெயரில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இத்தகைய விதிமீறல்கள் குறித்து கடந்த 17ஆம் தேதி புகழூர் நகராட்சி ஆணையரிடம் முறைப்படி அறக்கட்டளை சார்பில் புகார் அளித்தும் அதை அலட்சியப்படுத்திய நகராட்சி ஆணையர் தகுதியற்ற தனியார் நிறுவனத்தின் டெண்டரை ஏற்றுக்கொண்டார். நகராட்சி ஆணையரின் இந்த நடவடிக்கையை எதிர்த்து அறக்கட்டளை சார்பில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி திரு சரவணன் முன் நேற்று விசாரணைக்கு வந்தபோது தகுதிச் சான்றிதழ் சமர்ப்பிக்காதது ஏன் என கோத்தாரி இண்டஸ்ட்ரியல் கார்ப்பரேஷன் நிறுவனத்திடம் நீதிபதி கேள்வி எழுப்பினார். அதற்கு முறையான பதில் அளிக்கப்படாததால் மறு உத்தரவு வரும் வரை டெண்டர் தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கக்கூடாது என புகழூர் நகராட்சி ஆணையருக்கு நீதிபதி உத்தரவிட்டார். மேலும் புகழூர் நகராட்சி நிர்வாகம் மற்றும் தனியார் நிறுவனம் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை நீதிபதி ஒத்திவைத்தார்.
1: தொடர்ந்து தொழிலதிபர் சுபாஷ் சந்திரா வாங்கிய 22,6.57 கோடி ரூபாய் கடனை தீர்க்க 6.5 கோடி மட்டும் செலுத்தினால் போதும் என்ற தேசிய நிறுவன சட்ட தீர்ப்பாயத்தின் உத்தரவு கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இது முழு மொட்டையடிக்கும் செயல் என்று காங்கிரஸ் அதனை விமர்சித்துள்ளது. மணிப்பூரின் காங்போக்வி மாவட்டத்தில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் நாகா பழங்குடியினத்தைச் சேர்ந்த தனியார் பள்ளி முதல்வர் உட்பட 4 பேர் உயிரிழந்தார்கள். மேலும் ஒருவர் காயமடைந்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் பயிற்சி விமானம் கங்கை நதிக்கரையோரம் விழுந்து விபத்துக்குள்ளானதில் விமானி உட்பட 2 பேர் உயிரிழந்தார்கள். நேபாளத்தில் ஏற்பட்ட பேரழிவு வெள்ளத்தால் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களின் நிலை குறித்து கவலைப்பட்டு வரும் டெல்லி பல்கலைக்கழகம் மற்றும் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக நேபாள மாணவர்கள் தங்களால் படிப்பில் கவனம் செலுத்த முடியவில்லை என்று தெரிவிக்கிறார்கள். இதனிடையே நேபாளத்தில் வெள்ளத்தில் சிக்கிய தமிழர்களை மீட்கும் நடவடிக்கையாக தமிழக அமைச்சர்கள் டெல்லியில் முகாமிட்டுள்ளார்கள். இந்த பயங்கர வெள்ள விபத்தில் 359 பேர் பலியாகியுள்ள நிலையில் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் மற்றும் இந்திய நாட்டவர்கள் பலர் அங்கு பாதிப்படைந்துள்ளார்கள்.
2: பனிப்பாறை சரிவு காரணமாக நேபாளத்தின் பொதைகோசி ஆற்றில் நேற்று முன்தினம் திடீரென வெள்ளம் ஏற்பட்டது. சுமார் 5,200 மீட்டர் உயரத்தில் லாங்டாங் நெருங் மலையின் வடக்கு பகுதியில் இருந்த மிகப்பெரிய பனிப்பாறை உடைந்து சுமார் 1,200 மீட்டர் கீழே உள்ள லெண்டே ஆற்றில் விழுந்ததே இந்த துயரத்திற்கு காரணம் என சாட்டலைட் காட்சிகள் உறுதிப்படுத்தியுள்ளன. இதற்கிடையே சோசென்கோலா மற்றும் புரேபு சாங்கோ ஆறுகள் சங்கமிக்கும் பகுதியில் புதிய தடுப்பு ஒன்று உருவாகியுள்ளதாகவும்

0: நேற்றைய நிலவரப்படி அதில் சுமார் 20 லட்சம் கனமீட்டர் தண்ணீர் தேங்கி நிரம்பி வழிய தொடங்கியுள்ளதாகவும் 72 மணி நேரத்திற்குள் அந்த தடுப்பு உடைந்து திடீர் வெள்ளம் ஏற்படும் அபாயம் உள்ளதாக சீனா எச்சரித்துள்ளது. இதனால் சுனாமியை விட கோர தாக்குதலுக்கு ஆளான நேபாள மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதற்கிடையே சென்னை குரோம்பேட்டையில் உள்ள மகாதேவ் டூர் ஏஜென்ட் மூலமாக சென்ற சேலத்தைச் சேர்ந்த 4 பேர் உட்பட 49 பேர் குறித்து எந்த தகவலும் கிடைக்கப்பெறாததால் உறவினர்கள் சோகமடைந்துள்ளனர். சேலம் மையனூரைச் சேர்ந்த மணிகண்டன், வெள்ளாளப்பட்டி பகுதியைச் சேர்ந்த சுந்தரராஜன் மற்றும் அழகாபுரம் ஸ்ரீராம் நகரைச் சேர்ந்த நாகலட்சுமி, சசிரேகா ஆகிய 4 பேரும் இந்த சுற்றுலா குழுவில் சென்றுள்ள நிலையில் அவர்கள் குறித்த தகவல் கிடைக்காததால் உறவினர்கள் சோகமடைந்துள்ளனர்.
1: இந்த 2 நாளா வந்து எந்த ஒரு தகவலுமே எங்களுக்கு கிடைக்காம இருக்கு. என்னானாரு, ஏதானாரு, இருக்காங்களா இல்லைன்றது 49 பேர் டீடைல்ஸ் எங்களுக்கு எதுவுமே இன்ன வரைக்கும் கைக்கு எதுவுமே வரல. என்ன ஆனாங்களாச்சு தயவுசெய்து கவர்மெண்ட் கொஞ்சம் சீக்கிரம் கண்டுபிடிச்சு சொன்னா நல்லா இருக்கும். ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப ரொம்ப பேச முடியாம, சாப்பிட முடியாம, தூக்கம் இல்லாம எல்லாம் 2 நாளா ரொம்ப கவலையில இருக்கும். தயவு செஞ்சு கொஞ்சம் எங்க இருக்காரோ எதுனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் எங்களுக்கு சீக்கிரமா சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்.
0: கும்பகோணத்தில் இருந்து சுற்றுலா சென்ற 57 நபர்களில் 21 நபர்களை தவிர எஞ்சிய நபர்களின் நிலை 2 நாட்களாக தெரியாத நிலையில் 2 கள நிலவரத்தை அறிக்கையாக அரசு வழங்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சுற்றுலா சென்றவர்களின் நிலை குறித்து அவரது உறவினர்கள் கேட்க வரும்போது தகவல் தெரியாததால் யாத்ரா நிறுவனம் சார்பில் நிறுவனத்தின் உரிமையாளரின் 2வது மகன் முகமது ஹுசேன் உள்ளிட்ட 2 பேர் நேபாளத்திற்கு புறப்பட்டுள்ளனர். சுற்றுலா சென்றவர்களின் பாஸ்போர்ட் உள்ளிட்ட ஆவணங்கள் அனைத்தும் உரிமையாளர் மகன் சையது ஃபாரூக் சென்ற வேனில் சிக்கி வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கிடையே மீட்பு பணிகளை துரிதப்படுத்த அமைச்சர்கள் திரு ஆதவ் அர்ஜுனா, திரு ராஜ்மோகன், திரு வினோத், திரு தென்னரசு ஆகியோர் விமானம் மூலம் நேபாளம் புறப்பட்டுச் சென்றனர். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ராஜ்மோகன் முதற்கட்ட தகவலின்படி தமிழகத்திலிருந்து 103 பேர் சென்றிருக்கலாம் என்றும், அவர்களில் 26 பேர் உடனடியாக மீட்கப்பட்டுள்ளதாகவும், சிலரை தொடர்பு கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கூறினார்.
2: தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி உஸ்பெகிஸ்தான், கிர்கிஸ்தான் ஆகிய நாடுகளுக்கு நாளை முதல் 4 நாள் பயணம் மேற்கொள்கின்றார். முதலில் உஸ்பெகிஸ்தான் செல்லும் பிரதமர் மோடி அந்த நாட்டு தலைவர்களை சந்தித்து இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்துகிறார். அதைத் தொடர்ந்து கிர்கிஸ்தான் செல்லும் பிரதமர் மோடி அந்த நாட்டு தலைநகர் பிஷ்கெக்கில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் மாநாட்டில் பங்கேற்கிறார். இதில் பிராந்திய பாதுகாப்பு சூழல் குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படுகிறது. இதில் பிராந்திய பாதுகாப்புக்கு இந்தியா அளித்து வரும் முக்கியத்துவம் குறித்து பிரதமர் உரையாற்றுகிறார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின், சீன அதிபர் ஷி ஜின்பிங், பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் உள்ளிட்ட தலைவர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்பார்கள் என்று தெரிகிறது. பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் பிரதமர் மோடி இருதரப்பு பேச்சுவார்த்தைகளையும் நடத்த இருக்கிறார். நியூயார்க்கில் RSS தலைவர் மோகன் பகவத் பங்கேற்கும் நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கும் அமைப்பின் எக்ஸ் கணக்கு முடக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. RSS அமைப்பின் தலைவர் மோகன் பகவத் அமெரிக்கா, கனடா மற்றும் பிரிட்டன் ஆகிய நாடுகளுக்கு கடந்த ஆகஸ்ட் 25 முதல் பயணம் மேற்கொண்டுள்ளார். இதில் வருகின்ற ஆகஸ்ட் 21 நியூயார்க்கின் மெடிசன் சதுக்கத்தில் நடைபெறும் பிரமாண்ட நிகழ்ச்சியில் மோகன் பகவத் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கின்றார். இந்த நிகழ்ச்சியை அமெரிக்கன் கிந்துஸ் ஃபார் எங்கேஜ்மென்ட் அண்ட் டயலாக் என்ற அமைப்பு ஒருங்கிணைந்து நடத்துகிறது. இந்த நிகழ்ச்சி குறித்து அந்த அமைப்பு அவர்களின் எக்ஸ் தள பக்கத்தில் தொடர்ந்து பதிவிட்டு வந்தது. இந்த நிலையில் அகெப்ட் அமைப்பின் எக்ஸ் கணக்கு நேற்று முடக்கப்பட்டதாகவும் பின்னர் பல மணி நேரம் கழித்து மீட்டெடுக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எக்ஸ் தளத்தின் அல்காரிதத்தை தவறாக பயன்படுத்தி சிலர் தங்களின் கணக்கை முடக்க முயன்றதாக அந்த அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. முன்னதாக மோகன் பாவத் பங்கேற்கும் நிகழ்ச்சிக்கு நியூயார்க் நகர மேயரும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவருமான சோரன் மம்தானி மற்றும் கிந்துஸ் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. சென்னை வில்லிவாக்கத்தில் தனியார் மருத்துவமனையில் பிறந்து 2 நாட்களேயான குழந்தை விற்கப்பட்ட விவகாரத்தில் 7 பேரை தற்போது போலீசார் கைது செய்துள்ளார்கள்.
3: கொருக்குப்பேட்டையைச் சேர்ந்த பவித்ரா என்பவருக்கு வில்லிவாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கடந்த 18 தேதி பெண் குழந்தை பிறந்தது. பிறந்து 2 நாட்களே ஆன நிலையில் அந்த குழந்தையை ஆந்திர மாநில தம்பதியினருக்கு விற்கப்பட்டதாக சென்னை மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அதிகாரிக்கு தகவல் கிடைத்தது. இது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தீவிர விசாரணை நடத்தியதில் பவித்ராவுக்கு 2வதாக பிறந்த குழந்தையை இடைத்தரகர்கள் உதவியுடன் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த கணேசமூர்த்தி செல்வரசி தம்பதியினருக்கு 4 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்தது தெரியவந்தது. இந்த விவகாரத்தில் இடைத்தரகராக செயல்பட்ட மருத்துவமனை வரவேற்பாளர் துர்கா, இடைத்தரகர் ஆண்டாள் ஆகியோருக்கு தலா 50,000 ரூபாய் கமிஷனாக கொடுத்துள்ளதையும் பவித்ரா ஒப்புக்கொண்டார். இதனை தொடர்ந்து குழந்தையின் தாய் பவித்ரா, இடைத்தரகர்கள், மருத்துவமனை பணியாளர்கள் மற்றும் குழந்தையை வாங்கிய ஆந்திராவைச் சேர்ந்த தம்பதியர் உள்பட 7 பேர் கைது செய்யப்பட்டனர். குழந்தை நலனை கருத்தில் கொண்டு தாயை தவிர்த்து மற்ற 6 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த போலீசார் திட்டமிட்டுள்ளனர். மீட்கப்பட்ட குழந்தை தற்போது அரசின் குழந்தைகள் பாதுகாப்பு குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது.
2: தொடர்ந்து போர்களையும் பல நெருக்கடிகளையும் கடந்து வந்த காஷ்மீரின் புகழ்பெற்ற கைத்தறி கம்பள தொழில் தற்போது நலிவடைந்து வருகிறது. இளைய தலைமுறையினர் இந்த கடினமான கைத்தொழிலை தேர்ந்தெடுக்காதது அதற்கு காரணமாக சொல்லப்படுகிறது. மல்பேரி பட்டு நூல் அல்லது தூய செம்மறியாட்டு கம்பளியால் கம்பளங்கள் தயாரிக்கப்படுகின்றன. பல நூற்றாண்டுகளாக அவை அரண்மனைகள், அருங்காட்சியகங்கள், ஆடம்பர வீடுகளை அலங்கரித்துள்ளன. 1980கள் வரை கம்பளங்கள் காஷ்மீரின் முதன்மை ஏற்றுமதி பொருளாக இருந்தன. 78 வயது நெசவாளர் பசிர் அகமது இதை காண வேதனையாக இருப்பதாக கூறுகிறார். இன்று தேர்ந்த நெசவாளர் ஒருவர் நாளுக்கு சுமார் 500 ரூபாய், 5 அமெரிக்க டாலர் சம்பாதிக்கிறார். திறன் தேவையில்லாத பல வேலைகளின் ஊதியத்தை விட இது குறைவாக இருக்கிறது. நீண்ட வேலை நேரமும் குறைந்த ஊதியமும் இளையவர்களை கவரவில்லை. ஒரு கம்பளத்தை முடிக்க நெசவாளர் குழுவுக்கு ஓராண்டு வரை ஆகலாம். சில கம்பளங்கள் அனைத்துலக சந்தையில் 20,000 அமெரிக்க டாலர் வரை விற்கப்படுகின்றன. இந்த தொழிலில் தற்போது சுமார் 30,000 பேர் பணியாற்றுவதாக மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. தொழிலை நவீனப்படுத்தவும் புதிய நெசவாளர்களை ஈர்க்கவும் முயற்சிகள் எடுக்கப்படுகின்றன. உண்மையான காஷ்மீர் கம்பளங்களை மலிவான போலிகளிலிருந்து வேறுபடுத்தவும் முயற்சி எடுக்கப்படுகிறது. சக்தி இருக்கும் வரை தொழிலை தொடரப்போவதாக வயதான நெசவாளர்கள் தெரிவிக்கிறார்கள். பாட்டி பண் தரவில்லை என்பதற்காக மயிலாடுதுறையில் குறைந்த விலைக்கு எடுத்த டெண்டரை ரத்து செய்துவிட்டு அதிக தொகைக்கு டெண்டர் எடுத்த தமிழக வெற்றிக்கழக ஒன்றிய செயலாளருக்கு டெண்டரை தான் கொடுத்து விட்டதாக ஒப்பந்தக்காரர் ஒருவர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
0: மயிலாடுதுறை மாவட்டம் பெருந்தோட்டம் பகுதியைச் சேர்ந்த திரு அப்துல் அகத் என்பவர் ஒப்பந்ததாரர்களிடம் துணை ஒப்பந்த பணிகளை செய்து வருகிறார். இந்நிலையில் மயிலாடுதுறை ஊராட்சி ஒன்றியத்தில் 10 இடங்களில் தலா 4 லட்சம் ரூபாய் மதிப்பில் போர்வெல் அமைத்து மின் இணைப்பு வழங்குவதற்கான டெண்டரில் குறைந்த தொகைக்கு டெண்டர் எடுத்தவரிடம் 10% பார்ட்டி ஃபண்ட் கேட்டதாகவும் அதற்கு மறுப்பு தெரிவித்ததால் அவரது ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டதாகவும் புகார் எழுந்துள்ளது. குறைந்த தொகைக்கு எடுத்த தனது டெண்டரை ரத்து செய்துவிட்டு அதிக தொகைக்கு டெண்டர் எடுத்த தாவேக்கா ஒன்றிய செயலாளருக்கு டெண்டரை கொடுத்து விட்டதாக திரு அப்துல் அகத் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளார். லஞ்சம் மற்றும் ஊழலற்ற ஆட்சி நடத்துவதாக கூறும் ஆளும் கட்சியினர் அரசுக்கு நிதி இழப்பை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் தனது புகாரில் தெரிவித்துள்ளார்.
4: நான் வந்துட்டு ஒரு வேலையை 4 லட்சம் ரூபாய் வேலையை 3:30 பண்ணி தரேன்னு சொல்றேன். எனக்கு கொடுக்காம 4 லட்சம் ரூபாய் வேலையை 3:95 பண்றேன்னு சொல்றவங்களுக்கு பிட்டா கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 10 ஒர்க்குக்கு 7 லட்சம் ரூபாய் கவர்மெண்ட்டுக்கு லாஸ். ஏன் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு நெருக்கடிய சப்கான்ட்ராக்டர் ஏதோ கான்ட்ராக்டர் எல்லாம் கிடையாது, சப்கான்ட்ராக்டர் ஏதோ சின்ன ஒர்க்ல போடுறவங்களுக்கு இவ்வளவு பெரிய நெருக்கடிய இந்த கவர்மெண்ட், இந்த கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஆள் அரசுல இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் நெருக்கடி கொடுக்கறாங்கன்னு தெரிய வருது.
0: சீர்காழியைச் சேர்ந்த தீரன் என்பவர் கடந்த 4 ஆண்டுகளாக ஒப்பந்ததாரர்களிடம் துணை ஒப்பந்த பணிகளுக்காக விண்ணப்பித்து வருவதாகவும் இதுவரை தனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றும் கூறியுள்ளார். இதேபோல் துணை ஒப்பந்த பணிகளுக்காக விண்ணப்பித்து காத்திருக்கும் பலருக்கும் வாய்ப்பு வழங்கப்படாத நிலையில் தற்போது விண்ணப்பித்த ஆளும் கட்சி நிர்வாகிக்கு உடனே சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.
5: மயிலாடுதுறை ஒன்றியத்தில் ஒதுக்கியிருக்கிற இந்த போர்வெல் ஒர்க் 4 லட்சம் ரூபாய் மதிப்புல 10 போர்வெல் ஒர்க் வந்திருக்கு. அந்த 10 ஒர்க்ல 3 ஒர்க்கு புதுசா இப்ப இந்த ஜூலை 1 ஜியோக்கு பிறகு அப்ளை பண்ற ஒருத்தர் அவருக்கு சால்வன்சியும் வருது, சால்வன்ஸ் சர்டிபிகேட்டும் வருது, அவருக்கு 3 வேலையும் கிடைக்குது. எங்களை போன்ற சாமானியர்கள் சப்கான்ட்ராக்டரா 10 வருஷத்துக்கு மேல கஷ்டப்படுறோம், எங்களுக்கு வந்து இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட்டை தரமாட்டாங்க.
0: எனவே இந்த விவகாரத்தில் அதிக விலைக்கு டெண்டர் கோரி ஆளுங்கட்சி பிரமுகருக்கு பணிகள் வழங்கப்பட்டது தொடர்பாக உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று துணை ஒப்பந்ததாரர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
2: தொடர்ந்து கடலூர் மாவட்டத்தில் அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் அடுத்த மாதம்தான் கொள்முதல் செய்ய முடியும் என்று அதிகாரிகள் கூறியதால் விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள்.
0: கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியான பேரலையூர், வேட்டக்குடி, கிளிமங்கலம், பரவலூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்பட்டு வருகின்றன. இங்கு குறுவை நெல் அறுவடை செய்யும் விவசாயிகள் ஆங்காங்கே உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் விற்பனை செய்து வருகின்றனர். இந்நிலையில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் மணிகள் கொள்முதல் செய்யப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தற்போது மழை பெய்து வருவதால் நெல் மணிகள் மழையில் நனைந்து சேதமடையும் நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் வேதனை தெரிவித்தனர்.
6: ரோடு நெல் ஏற்றல எங்கள் ஊரில் கடுக்கு, அதனால் வந்து ரோடு ஏற்றால்தான் நெல் போட மாட்டேறாங்க மக்கள். எங்கள் நெல் எல்லாம் முளைச்சிட்டு கிடக்கு எடுக்கல. நாங்கள் விவசாயம் என்ன பண்ணுறது? இதெல்லாம் செஞ்சால் உங்களுக்கு நஷ்டம்தான். வருஷம் ஒன்றாவது மாதம் எடுக்குன்னு சொல்கிறாங்க, போடுறேன்னு சொல்கிறாங்க.
0: கொள்முதல் தாமதமாகும் பட்சத்தில் நெல்மணிகள் ஈரப்பதம் அடையாமல் இருக்க தார்பாய்களை கொண்டு தற்காலிகமாக மூடி பாதுகாக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
2: தொடர்ந்து இந்திய உணவுக் கழகத்தைச் சேர்ந்த பெண் அதிகாரி ஒருவர் இந்தியாவுக்கு எதிராக பேசுவது போன்ற வீடியோ தரவி வர நிலையில் அது குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. மத்திய அரசின் இந்திய உணவுக் கழகத்தைச் சேர்ந்த பெண் அதிகாரி ஒருவர் காஷ்மீரை இந்தியா ஆக்கிரமித்து தொடர்ந்து அங்கேயே இருப்பது அநீதி என்று பேசுவது போன்ற வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. அந்த பெண் இந்திய உணவுக் கழகத்தில் தரம் சரிபார்ப்பு பிரிவில் மேலாளராக பணிபுரிவதாக கூறப்படுகிறது. அவர் தற்போது விசாரிக்கப்படுகிறார். தமிழ்நாடு முழுவதும் அரசு அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடாத்திய அதிரடி சோதனைகளில் கணக்கில் வராத 1.5 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது.
3: மாநிலத்தில் மொத்தம் 38 அரசு அலுவலகங்களில் நேற்று லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். இதில் கணக்கில் காட்டப்படாத 28.24 லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் ஜிபே மூலம் மேற்கொள்ளப்பட்ட 89.89 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஆன்லைன் பரிவர்த்தனைகளும் கண்டறியப்பட்டன. இதுகுறித்து தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஊழல் மற்றும் முறைகேடுகளை கண்டறியும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை பேரூராட்சி அலுவலகத்தில் 2.14 லட்சம் ரூபாயும், நீலகிரி மாவட்ட பஞ்சாயத்து அலுவலகத்தில் 6.85 லட்சம் ரூபாயும், மதுரை ஊமச்சிக்குளம் சார்பதிவாளர் அலுவலகத்தில் 1.86 லட்சம் ரூபாயும் சிக்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகை வட்டாட்சியர் அலுவலகத்தில் 3.12 லட்சம் ரூபாயும், ஒசூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் 3.14 லட்சம் ரூபாய் ரொக்கமும் சிக்கியது. திருச்செந்தூர் மீன் வளர்ச்சித்துறை அலுவலகத்தில் 1.56 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. சென்னை கிண்டியில் உள்ள அரசின் தலைமை மின் ஆய்வாளர் அலுவலகத்தில் 31.52 லட்சம் ரூபாய் ஆன்லைன் பரிவர்த்தனை நடைபெற்றிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் கள்ளக்குறிச்சி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் 6.69 லட்சம் ரூபாயும், கடலூர் பேரூராட்சி அலுவலகத்தில் 5.45 லட்சம் ரூபாயும், அரியலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் 7.24 லட்சம் ரூபாயும் ஜிபே மூலம் பரிவர்த்தனை செய்யப்பட்டது தெரியவந்துள்ளது. இந்த சோதனையில் பறிமுதல் செய்யப்பட்ட கணக்கில் வராத பணம் மற்றும் கண்டறியப்பட்ட டிஜிட்டல் பரிவர்த்தனைகளின் மொத்த மதிப்பு 1.18 கோடி ரூபாயாகும்.
2: இனி இன்று சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு 600 ரூபாய் குறைந்து, ஒரு சவரன் 1,17,200 ரூபாவுக்கும் கிராமுக்கு 75 ரூபாய் குறைந்து 15,030 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி விலை 1 கிராம் 5 ரூபாய் குறைந்து 260 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழவியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலகச் செய்திகள். நோர்வே நாட்டின் மன்னர் 5ஆம் ஹராட்டின் உடலை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நோர்வே நாட்டின் மன்னராக கடந்த 1991 முதல் பதவி வைத்து வரும் 89 வயதான 5ஆம் ஹராட் ரத்த சோகியால் பாதிக்கப்பட்டு கடந்த சில வாரங்களாக சிகிச்சை பெற்று வருகிறார். இதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் மாதத்தின் தொடக்கத்தில் தலைநகர் ஒஸ்லோவில் உள்ள தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மன்னர் ஹராட் சில நாட்கள் கழித்து சீற்றம் முடிந்து வீடு திரும்பியிருந்தார். இந்த நிலையில் மன்னர் ஹராட்டுக்கு ரத்தத்தில் பாக்டீரியா தொற்று ஏற்பட்டுள்ளதாகவும், இதனால் அவரது உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடமாக இருப்பதாக நோர்வே அரசு மாளிகை நேற்று அறிவித்தது. கடந்த சில வாரங்களாக தொடர்ந்து உடல்நிலை பாதிப்பால் மன்னர் ஹராட் ஓய்வு பெற்று வரும் நிலையில் அவரது மகனும் நோர்வே நாட்டின் பட்டத்து இளவரசருமான கக்கோன் அரசு பிரதிநிதியாக தற்போது செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. பிந்தி கிடைத்த தகவல்களின்படி அவர் இறந்துவிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. நேபாளத்தில் சுனாமியை போன்ற சீற்றத்துடன் வெள்ளம் கட்டிடங்களையும் மக்களையும் விழுங்கியது. பாலங்கள் உடைந்து வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன. உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 400 நெருங்குகிறது. சுமார் 1,400 பேரை காணவில்லை. அத்தகைய சக்தி வாய்ந்த வெள்ளம் எப்படி ஏற்பட்டது? நிபுணர்கள் தங்களது ஊகங்களை முன்வைத்திருக்கிறார்கள். தனிப்பாறை உடைந்தது. துணைக்கோள படங்களை காணும் போது நேபாளத்துக்கும் திபெத்துக்கும் இடையிலான எல்லை பகுதியில் ஒரு தனிப்பாறை உடைந்ததாக தெரிகிறது. அந்த தனிப்பாறை கடல் மட்டத்திலிருந்து 5200 மீட்டர் உயரத்தில் இருந்ததாக ஆய்வாளர்கள் கணிக்கிறார்கள். பனிப்பாறை பின்னர் 1200 மீட்டர் கீழே பள்ளத்தாக்கில் விழுந்ததாக அவர்கள் நம்புகிறார்கள். கீழே விழுந்த பனிக்கட்டி கற்கள், மண் படிவங்கள் முதலியவற்றையும் சேகரித்தது. அதுவே நகரும் பனிக்கட்டியை வலுவடைய செய்ததாக ஆய்வாளர்கள் நம்புகிறார்கள். நிலநடுக்கத்தால் நிலச்சரிவு ஏற்பட்டது. நேபாளத்தின் வெளியுறவு அமைச்சர் ஒரு நிலநடுக்கத்தால் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கலாம் என்று கூறுகிறார். நிலச்சரிவு ஒரு ஆற்றை முடக்கியதால் தண்ணீர் பாய்ந்தோடி இருக்கலாம் என்று சிசிர் கனல் கூறுகின்றார். நிலச்சரிவே தொடக்கம். அமெரிக்க புவியியல் ஆய்வு நிலையம் நடுக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுவதை நிராகரித்திருக்கிறது. நிலச்சரிவு ஏற்பட்டதால் 4.4 ரிக்டர் அளவிலான நில அதிர்வுகள் உணரப்பட்டதாக அது தெரிவித்தது. நேபாளத்தில் பாறையும் பனியும் கலந்த நிலச்சரிவு ஏற்பட்டதால் லிகண்ட் ஆற்றின் ஒரு பகுதி முடக்கப்பட்டதாக அனைத்துலக ஒருங்கிணைந்த மலைப்பகுதி மேம்பாட்டு அமைப்பு தெரிவிக்கிறது. அது வெள்ளத்துக்கு பங்களித்ததாக அந்த அமைப்பு தெரிவித்திருக்கிறது. சம்பவம் எப்படி ஏற்பட்டது என்பதை கண்டறிய விசாரணைகள் அங்கு தொடர்கின்றன. நேபாளத்துக்கு உலக நாடுகள் நிதியுதவி அளித்துள்ளன. செஞ்சிலுவை சங்கம் $31 மில்லியன் அவசரகால நிதிக்கு கோரிக்கையை விடுத்துள்ளது. இருந்தாலும் மோசமாக பாதிக்கப்பட்ட இடங்களை சென்றடைவதில் சிரமங்கள் நீடிக்கின்றன. முதன்முறை ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் அடித்து வரப்பட்ட குப்பைகள் குவிந்திருப்பதால் ஆற்றில் நீர்மட்டம் உயர்வதாக நேபாளம் சொல்கிறது. சுமார் 1200 ஒலிம்பிக் நீச்சல் குளங்களை நிரப்பும் அளவு தண்ணீர் தனது எல்லையில் உள்ள ஏரியில் பாயலாம் என்று சீனா முன்னிறைக்கிறது. அதேவேளை வெள்ள அபாயம் காரணமாக இந்தியாவின் பீகார், உத்தரப்பிரதேச மாநிலங்கள் உச்ச விழிப்பு நிலையில் உள்ளன. பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு செல்ல அது பெரும் தடையாக இருக்கிறது. உக்ரைன் தலைநகர் கீவ் உட்பட 9 முக்கிய நகரங்களை குறிவைத்து ரஷ்யா நேற்று அதிகாலை நடத்திய தீவிர ஏவுகணை ட்ரோன் தாக்குதலில் ஒரு பெண் உட்பட 2 உயிரிழந்தார்கள். 14 மேற்பட்டோர் காயமடைந்தார்கள். கடந்த புதன்கிழமை இரவு தொடங்கி வியாழக்கிழமை காலை வரை, அதாவது நேற்று வரை நீடித்த இந்த தாக்குதலில் உக்ரைன் ராணுவம் சார்ந்த தொழிற்பேட்டைகள், எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள், துறைமுகங்கள் ஆகியவற்றை இலக்கு வைத்து தாக்கியதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. ஆனால் ரஷ்யாவின் தாக்குதலில் குடியிருப்பு பகுதிகள், பள்ளிகள், தானிய கிடங்குகள், மருத்துவமனைகளும் சேதமடைந்துள்ளன. உக்ரைனின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை பலவீனப்படுத்தும் நோக்கில் ரஷ்யா இந்த மிகப்பெரிய வான்வழி தாக்குதலை முன்னெடுத்ததாக உக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். இதையொட்டி உக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலஸ்கி கூறுகையில், ரஷ்யாவின் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை எதிர்கொள்ள உக்ரைனுக்கு பாட்ரியாட் வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் உடனடியாக தேவைப்படுகிறது. ஐரோப்பிய நாடுகள் இதை அமெரிக்காவிடமிருந்து பெற்றுத்தர வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்திருக்கிறார். ரஷ்ய தாக்குதலுக்கு பதிலடியாக உக்ரைன் எல்லைக்குள் உக்ரைன் ராணுவமும் நூற்றுக்கணக்கான தொலைதூர ட்ரோன்களை அனுப்பி தாக்குதல் நடத்தியுள்ளது. உக்ரைனின் 267 ட்ரோன்களை தாங்கள் சுட்டு வீழ்த்தியதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. இதனிடையே அண்ட நாடான மோல்டாவின் வான்வெளிக்குள் 5 ட்ரோன்கள் அத்துமீறி நுழைந்ததாக அந்த நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நேற்று சுதந்திர தினத்தை கொண்டாடிய மோல்டோ நாட்டுக்கு உக்ரைன் அதிபர் செலஸ்கி பயணம் மேற்கொண்டதற்கு முன்னதாக இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது கூடுதல் கவனத்தை ஈர்த்துள்ளது. பாகிஸ்தான் மற்றும் குவைத் இடையே கூட்டு பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. குவைத் பாதுகாப்பு அமைச்சர் ஷேக் அப்துல்லா அலி அல் சலீம் அல் சபா அரசுமுறை பயணமாக பாகிஸ்தான் நாட்டுக்கு சென்றுள்ளார். இந்த பயணத்தில் அவர் பாகிஸ்தானின் பாதுகாப்பு அமைச்சர் குவாஜா ஆசிப்பை நேற்று நேரில் சந்தித்து உரையாடினார். இந்த சந்திப்பில் பாகிஸ்தான் மற்றும் குவைத் இடையே புதிய கூட்டு பாதுகாப்பு ஒத்துழைப்புக்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இதன் மூலம் இருதரப்பும் ராணுவ பயிற்சிகளில் ஈடுபடுவதுடன் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேம்படுத்த இணைந்து செயல்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. ஏற்கனவே துருக்கி மற்றும் சவுதி அரேபியாவுடன் இணைந்து முத்தரப்பு பாதுகாப்பு ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் அரசு மேற்கொண்டிருந்தது. நேட்டோ அமைப்பில் இடம்பெற்றுள்ள துருக்கியுடன் மேற்கொள்ளப்பட்ட இந்த ஒப்பந்தத்தின் மூலம் ஒரு நாட்டின் மீதான தாக்குதல் 3 நாடுகளின் மீதான தாக்குதலாக கருதப்பட்டு ராணுவ நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. 2 லட்சம் விசாக்களை டிரம்ப் நிர்வாகம் ஆய்வு செய்து வரும் நிலையில் அமெரிக்க விசா உரிமை அல்ல, ஒரு சலுகைதான் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது.
3: அமெரிக்காவில் விசா நடைமுறைகளை மேலும் கடுமையாக்கும் நடவடிக்கைகளை ட்ரம்ப் நிர்வாகம் மேற்கொண்டுள்ளது. 2016 முதல் 2026 வரை B1 வணிகம் மற்றும் B2 சுற்றுலா விசாக்கள் மூலம் நாட்டிற்குள் நுழைந்து பின்னர் புகலிடம் கோரி விண்ணப்பித்துள்ள சுமார் 200,000 வெளிநாட்டினரின் விசாக்களை ஒட்டுமொத்தமாக ரத்து செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் பாதுகாப்புத்துறை பரிந்துரையை ஏற்று தொழில்துறை பணியாளர்களுக்கான H1B விசா கட்டணத்தை 1,03,265 டாலராக, அதாவது இந்திய மதிப்பில் 99,00,000 ரூபாயாக உயர்த்தவும் ட்ரம்ப் அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக அமெரிக்க தூதரகங்களில் விசா நேர்காணல்கள் திடீரென நிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் அமெரிக்காவிற்குள் நுழையும் போது தங்கள் உண்மையான நோக்கங்கள் குறித்து வெளிநாட்டினர் பொய்யான தகவல்களை அளித்தார்களா என்பதை அறிய சுமார் 200,000 விசாக்களை அமெரிக்க அரசு ரகசியமாக ஆய்வு செய்து வருகிறது. இதுகுறித்து செய்தியாளரின் கேள்விக்கு பதிலளித்த அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ஜாமி பிகோட், அமெரிக்காவில் தங்கியிருப்போர் தங்கள் சொந்த நாட்டிற்கு திரும்புவார்கள் என்ற எதிர்பார்ப்பின் அடிப்படையிலேயே தற்காலிக விசா வழங்கப்படுவதாகவும் இது உரிமை அல்ல, ஒரு சலுகைதான் என்றும் கூறினார். அமெரிக்க விசா முறையில் நடைபெறும் மோசடி மற்றும் முறைகேடுகளை ஒடுக்கும் நடவடிக்கைகளையே அரசு மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தற்காலிக விசாவில் வந்துவிட்டு பின்னர் தஞ்சம் கோருதல் அல்லது நிரந்தர குடியுரிமை பெற முயன்றவர்களின் வழக்குகளை வெளியுறவுத்துறை மற்றும் உள்நாட்டு பாதுகாப்புத்துறை ஆகியவை இணைந்து ஆய்வு செய்து வருவதாக ஜாமி பிகோட் கூறினார். தூதரக அதிகாரியிடம் பொய்யான தகவலை அளித்தால் அது மோசடியாக கருதப்பட்டு அவரது விசா ரத்து செய்யப்படலாம் என அவர் தெரிவித்தார்.
2: தொடர்ந்து ஜெர்மனியின் பிராங்க்ஃபர்ட் விமான நிலையத்தில் ஊழியர்கள் இருவர் மலேரியா நோயால் உயிரிழந்தார்கள். கொசுக்களால் பரவும் மலேரியா நோயால் 6 ஊழியர்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அந்த கொசுக்கள் விமானம் வழி பிராங்க்ஃபர்ட் விமான நிலையத்துக்குள் வந்ததாக நம்பப்படுகிறது. அதுவே ஜெர்மனியின் ஆக பரபரப்பான விமான நிலையம். கொசுக்களை பிடிக்க விமான நிலையத்தில் பொறிகள் வைக்கப்பட்டுள்ளன. அவை எங்கிருந்து வந்தன, என்ன ரகம் என்பது ஆராயப்படும். விமான நிலையத்தின் வெவ்வேறு பகுதிகளில் வெவ்வேறு வேலைகளில் இருக்கும் 6 நபர்கள் பாதிக்கப்பட்டார்கள். அவர்கள் அனைவரையும் கடித்தது ஒரே கொசுவா வெவ்வேறு கொசுக்களா என்பது தெரியவில்லை. மலேரியா நோய் மனிதரிடமிருந்து மனிதருக்கு பரவாது, கொசுக்களால் மட்டுமே பரவக்கூடியது. ஆகவே பிராங்க்ஃபர்ட் நகர மக்கள் பாதிக்கப்படக்கூடிய அபாயம் மிகவும் குறைவென்று சுகாதார அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். அமெரிக்காவில் கழிப்பறை தாளின், அதாவது டாய்லெட் பேப்பரின் விலை அதிகரித்துள்ளது. அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையே நீடிக்கும் வர்த்தக போர் அதற்கு காரணமாக தெரிவிக்கப்படுகிறது. சென்ற வாரம் இரு நாடுகளுக்கு இடையே வர்த்தக பேச்சுவார்த்தை முறிந்து போனது. அமெரிக்கா மீது கனடா பதிலுக்கு பதில் வரி விதிக்கும் என்று கனடிய பிரதமர் மாக்கானே தெரிவித்திருந்தது நேர்கள் அறிந்ததே. அடுத்த மாதம் செப்டம்பர் 8 முதல் சுமார் 900 அமெரிக்க பொருட்கள் மீது 25 விழுக்காடு முதல் 50 விழுக்காடு வரை வரி விதிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். அதில் மோசமாக பாதிக்கப்படுவது காகிதம் தொடர்பான பொருட்கள் என்று தெரிய வருகிறது. குறிப்பாக டாய்லெட் பேப்பர், கழிப்பறை தாள் அல்லது முகத்துக்கு பயன்படுத்தப்படும் தாள் மீது வரி விதிக்கப்படும் என்று கனடா மிரட்டுகிறது. பொதுவாக கழிப்பறை தாள்கள் அமெரிக்காவில் தான் தயாரிக்கப்படுகின்றன. ஆனால் அதற்கான மூலப்பொருட்கள் கனடாவில் இருந்துதான் செல்கிறது. 2024 அமெரிக்கா கனடாவில் இருந்து 328 மில்லியன் டாலர் மதிப்பிலான கழிப்பறை தாள்களை இறக்குமதி செய்திருந்தது. தொடரும் வர்த்தக போரால் விலைவாசி உயரக்கூடும் என்ற அச்சம் 2 நாட்டு மக்களிடமும் நிலவுகிறது. சொத்துக்களை அறிவிக்க தவறியதாக மலேசிய முன்னாள் பிரதமர் இஸ்மாயில் சப்ரி யாக்கோப் மீது ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. 66 வயது இஸ்மாயில் கோலாலம்பூர் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரினார். கிட்டத்தட்ட 40 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள பணத்தை அவர் அறிவிக்க தவறியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மலேசிய ரிங்கிட், சிங்கப்பூர் வெள்ளி, அமெரிக்க டாலர் உள்ளிட்ட 10 வகை நாணயங்கள் அதில் அடங்குகின்றன. மேலும் 5 தங்க கட்டிகள், ஒரு வெள்ளிக்கட்டி, ஒரு தங்க நாணயம் ஆகியவற்றையும் அவர் அறிவிக்கவில்லை. அவருக்கு 3,00,000 ரிங்கிட் பிணை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கு செப்டம்பர் 29 மீண்டும் நீதிமன்றத்துக்கு வருகிறது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 5 வரை சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படலாம். இஸ்மாயில் 2021 ஆகஸ்ட் முதல் 2022 நவம்பர் வரை மலேசியா பிரதமராக இருந்தார். 700 மில்லியன் ரிங்கிட் அரசாங்க நிதி தொடர்பான ஊழல் விசாரணையில் கடந்த ஆண்டு அவர் பலமுறை விசாரிக்கப்பட்டிருந்தார். கோலாலம்பூர் அனைத்துலக விமானியத்தின் இரண்டாம் முனையத்தில் விமானத்தின் சக்கர பகுதியில் அடையாளம் தெரியாத ஒருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானின் டோக்கியோவில் இருந்து சென்ற அந்த விமானத்தில் சடலம் இருந்தது. அந்த விமானம் நேற்று காலை சுமார் 6:30 தரையிறங்கியது. விமானத்தின் சக்கர பகுதியை திறக்கும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டிருந்தார்கள். அப்போது அந்த பகுதியிலிருந்து துர்நாற்றம் வீசியதை அவர்கள் கவனித்தார்கள். அதை திறந்து பார்த்தபோது உள்ளே சடலம் இருப்பதை கண்டுபிடித்தார்கள். இதையடுத்து விமானியத்தின் காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. உயிரிழந்தவருக்கு 20 முதல் 30 வயது வரை இருக்கலாம் என்று முதற்கட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. அவர் இறந்து 72 மணி நேரத்துக்கு அதிகமாகி இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. அவர் ஆணா பெண்ணா என்பது இன்னமும் கண்டறியப்படவில்லை. உயிரிழந்தவரின் அடையாள ஆவணங்கள் எதுவும் கிடைக்கவில்லை. விசாரணை தொடர்கின்றது. ஜப்பானின் பிரபல ஓவிய கலைஞர் யாயோய் குசாமா காலமானார். அவருக்கு வயது 97. அவர் ஆகஸ்ட் 14 காலமானதாக அவருடைய இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் மரணத்துக்கான காரணம் வெளியிடப்படவில்லை. கண்ணை பறிக்கும் வண்ணங்கள் வடிவங்களை கொண்டு கலைப்படைப்புகளை உருவாக்குவதில் அவர் பெயர் பெற்றவர். குறிப்பாக பொல்காடோட் என்ற புள்ளிகளை கொண்டு ஓவியங்களை படைப்பதில் அவர் கைதேர்ந்தவராக போற்றப்படுகிறார். திருமதி குசம்மா ஜப்பானின் ஆக புகழ் பெற்ற நவீன கால கலைஞர்களில் ஒருவர். அவர் 27 ஜப்பானை விட்டு நியூயோர்க்கு சென்றார். அங்கு அவருடைய கலைப்படைப்புகள் உலகெங்கும் பிரபலம் அடைய தொடங்கின. மியூசியம் ஆஃப் மாடர்ன் ஆர்ட், விட்னரி மியூசியம் உட்பட பல்வேறு அரும்பொருளகங்களில் அவருடைய படைப்புகள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. சிறுவயதில் அவருக்கு புள்ளிகள், பூக்கள், வெளிச்சங்கள் ஆகியவை மாயையாக தோன்றின. அவற்றை மையமாக கொண்டு திருமதி குசாமா தமது கலைப்படைப்புகளை உருவாக்கினார். சர்க்கரை இல்லாத சுவிங்கம் மற்றும் புதினா மிட்டாய்களில் பொதுவாக பயன்படுத்தப்படும் சைலிட்டால் என்ற இனிப்பூட்டியை அதிக அளவில் உட்கொள்வோருக்கு மாரடைப்பு அல்லது பக்கவாதம் ஏற்படும் அபாயம் அதிகரிக்கக்கூடும் என்று புதிய ஆய்வொன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியின் பெர்லினில் உள்ள சரிட்டி பல்கலைக்கழக மருத்துவமனையைச் சேர்ந்த ஆய்வாளர்கள் 17,710 சுமார் 30 ஆண்டுகால தரவுகளை ஆய்வு செய்திருக்கிறார்கள். இதன்போது ரத்தத்தில் சைலிட்டால் அளவு அதிகமாக இருந்தவர்களுக்கு குறைந்த அளவு கொண்டவர்களுடன் ஒப்பிடுகையில் மாரடைப்பு, பக்கவாதம் அல்லது இதய நோய் தொடர்பான அகால மரணம் ஏற்படும் அபாயம் அதிகமாக இருந்ததாக ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். 6 ஆண்டுகால தொடர் கண்காணிப்பில் வயது, பாலினம், புகைப்பிடித்தல் மற்றும் உயர் ரத்த அழுத்தம் உள்ளிட்ட இதய நோய் அபாய காரணிகளை கருத்தில் கொண்ட பின்னரும் ரத்தத்தில் அதிக சைலிட்டால் அளவு கொண்டவர்களுக்கு முக்கிய இருதய இரத்த நாள சம்பவங்கள் ஏற்படும் அபாயம் 57% அதிகமாக இருந்ததாக அந்த ஆய்வு தகவல் தெரிவிக்கிறது. மேலும் நீண்டகால கண்காணிப்பில் மாரடைப்பு, பக்கவாதம் அல்லது இதய நோய் காரணமாக உயிரிழக்கும் அபாயம் 18% அதிகமாக இருந்ததாகவும் தெரிய வந்துள்ளது. சைலிட்டால் இயற்கையாகவே மனித உடலில் காணப்படும் ஒரு சர்க்கரை அல்கோஹோல் வகையாகும். குறைந்த கலோரி கொண்ட இனிப்பை வழங்குவதால் சர்க்கரைக்கு மாற்றாக சுவிங்கம், மிட்டாய்கள், பானங்கள் மற்றும் வாய்வழி பராமரிப்பு பொருட்களில் இது பயன்படுத்தப்படுகிறது. பல் சொத்தையை ஏற்படுத்தும் சில பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை குறைப்பதன் மூலம் பல் நலனுக்கும் சைலிட்டால் சில நன்மைகளை வழங்கக்கூடும் என்று கூறப்படுகிறது. ஆனாலும் சைலிட்டாலை அதிக அளவில் உட்கொள்வது இரத்த முறையின் தன்மையை அதிகரித்து இரத்த உறவு ஏற்படும் அபாயத்துடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என்று முந்தைய ஆய்வுகள் சுட்டிக்காட்டியிருக்கின்றன. இருந்தாலும் சைலிட்டால் மற்றும் இருதய நோய்களுக்கு இடையிலான தொடர்பை இந்த ஆய்வு சுட்டிக்காட்டினாலும் சைலிட்டால் நேரடியாக மாரடைப்பு அல்லது பக்கவாதத்தை ஏற்படுத்துகிறது என்பதை இது நிரூபிக்கவில்லை என்று சில நிபுணர்கள் எச்சரித்துள்ளார்கள். எனவே சைலிட்டால் உட்கொள்வதற்கு இருதய நோய்களுக்கும் இடையிலான தொடர்பை உறுதிப்படுத்த மேலதிக ஆய்வுகள் அவசியம் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இனி விளையாட்டுச் செய்திகளில், இந்தியா உட்பட 8 அணிகள் பங்கேற்கும் ஆசிய மகளிர் கிரிக்கெட் போட்டி துபாயில் இன்று தொடங்குகிறது. இன்று நடைபெறும் போட்டியில் ஹாங்காங், தாய்லாந்து அணிகள் மோதுகின்றன. இலங்கை இந்திய அணிகளுக்கு இடையிலான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நேற்று சமநிலையில் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டது. 2வது போட்டியின் இறுதி நாளில் இலங்கை அணி சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியதால் 9 விக்கெட்டுகளை இழந்து 429 ஓட்டங்களை பெற்றிருந்த போது ஆட்டத்தை இடநிறுத்துவதாக அறிவித்தது. நேற்றைய ஆட்டத்தில் இலங்கை அணியின் பின்வரிசை வீரர்களுடன் இணைந்து சோனால் தினுசா போராட்டம் மிக்க ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். இதில் 264 பந்துகளை எதிர்கொண்ட சோனால் தினுசா 8 4 ஓட்டங்கள் மற்றும் இரண்டு ஆறு ஓட்டங்கள் அடங்கலாக ஆட்டமிழக்காமல் 133 ஓட்டங்களை பெற்றிருந்தார். முன்னதாக நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று முதலில் துடுப்படுத்த ஆடிய இந்திய அணி 9 விக்கெட்டுகளை இழந்து 503 ஓட்டங்களை பெற்ற நிலையில் தனது முதல் இன்னிங்ஸை இடம்பெற்றிக் கொண்டது. இதனை அடுத்து முதல் இன்னிங்ஸில் துடுப்படுத்த ஆடிய இலங்கை அணி முதல் இன்னிங்ஸில் 290 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. இதனால் 213 ஓட்டங்கள் பின்தங்கிய நிலையில் ஃபாலோவன் பெற்ற இலங்கை அணி இரண்டாவது இன்னிங்ஸில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியதால் 9 விக்கெட்டுகளை இழந்து 429 ஓட்டங்களை பெற்றிருந்தது. சோனால் தினிசாவுடன் இணைந்து பசிந்து சூரிய பண்டாரா 92 ஓட்டங்களையும், கமிந்து மெண்டிஸ் 55 ஓட்டங்களையும், கேசர நுவந்த 46 ஓட்டங்களையும் பெற்று இலங்கை அணியின் போராட்டத்துக்கு முக்கிய பங்களிப்பை வழங்கினார்கள். இதன் மூலம் இரண்டாவது டெஸ்ட் போட்டி சமநிலையில் முடிவுக்கு வந்தது. ஆனாலும் முதல் டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெற்றிருந்த இந்திய அணி இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை 1-0 என்று கைப்பற்றியுள்ளது. ஆனாலும் முதல் டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெற்றிருந்த இந்திய அணி இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை 1-0 என்று கைப்பற்றியுள்ளது. இந்திய அணியில் மீண்டும் இடம்பெற்று விளையாடுவது தொடர்பாக இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் சூரியகுமார் யாதவ் பேசியுள்ளார். தன்னால் முடிந்த அளவுக்கு கடுமையாக உழைத்து வருவதாகவும் எல்லாம் சரியாக சென்றால் இந்திய அணியில் தான் மீண்டும் இடம் பிடிப்பேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். கொல்கத்தாவில் நடைபெறும் நட்புறவு கால்பந்து போட்டியில் 5 முறை உலக சாம்பியனான பிரேசில் அணியை இந்திய கால்பந்து அணி எதிர்கொள்ள இருக்கிறது. கால்பந்து போட்டியை ஊக்குவிக்கும் நோக்கில் வெளிநாட்டு அணிகள் இந்தியாவுக்கு சென்று நட்புறவு போட்டிகளில் விளையாடி வருகின்றன. தரவிறப்பான ஆட்டங்கள் அடுத்தடுத்து பட்டியலிடப்பட்டுள்ள வேளையில் பிஃபா தரவரிசை பட்டியலில் 138வது இடத்தில் இருக்கும் கற்றுக்குட்டி அணியான இந்தியா வரிசையாக 3 அணிகளை எதிர்கொள்ள இருப்பதால் எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கிறது. பெங்களூரில் வருகின்ற செப்டம்பர் 26 பனமாவுடனும் அதனைத் தொடர்ந்து கொல்கத்தாவில் பிரேசில் மற்றும் உராகுவேயுடனும் போட்டிகள் நடைபெற இருக்கிறது. உலகக்கோப்பை ஹாக்கி மகளிர் தொடரில் நேற்று ஜெர்மனியை 3-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்திய இந்தியா 5வது இடம் பிடித்துள்ளது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் அனுசரணை தருகின்றார்கள். தற்போது உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் எமது உத்தியூர்வ இணையதளமான இந்த இணையத்தினூடாக டிஆர்டி தமிழொலியின் நேரடி ஒலிபரப்பினையும் மறு ஒலிபரப்புகள் சிலவற்றையும் நீங்கள் கேட்கலாம். ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 381.87 ரூபாய், இந்திய பெறுமதியில் 111.26 ரூபாய், ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 327.95 ரூபாய், இந்திய பெறுமதியில் 95.54 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 407.44 ரூபாய், இந்திய பெறுமதியில் 118.69 ரூபாய், ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 445.65 ரூபாய், இந்திய பெறுமதியில் 129.83 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 236.74 ரூபாய், இந்திய பெறுமதியில் 68.97 ரூபாய். கேட்டது டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனங்களான விடிஎஸ் பினான்ஸ், ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் அறிய தருகிறார்கள். சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ், ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: வன்கூவருக்கு வந்து 15 வருஷம் போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கல. நான் இதுல உள்ளத்து கொண்டு
1: என்னவா நீ சும்மா புரிஞ்சுட்டு எந்த நாளும் உன்னோட இதுக்கு இல்ல பயந்தாலும் புரிஞ்சுட்டு இருப்ப விஷயத்தை போற இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
2: வன்கூவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் நவீந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 ஈஸ்ட் 30வது அவனியூ வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தமிழ்ந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
3: உனக்கு நல்ல சரித்திரமே. முடி
4: வணக்கம் அன்பு உறவுகளே, எப்படி நலமாக இருக்கிறீர்களா? இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் தாய் வீடு டிஆர்டி தமிழொலி. நேரம் சரியாக 10:43. இப்பொழுது முதல் 12 மணி வரை உங்கள் பாடுவோர் பாடலாம்.

0: பாடுவோர் பாடலாம் நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பே இருக்கும் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இங்கிதமான இரவு நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டும் பாடுவதற்காக வளமையாக அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 48 32 15 40, இன்னும் ஒரு இலக்கம் 03 39 41 47 71. கட்டணம் என்றால் மட்டும் நீங்கள் பைபரோடாக தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப் பாவிக்க முடியாது தயவு செய்து என்று கேட்டால் நாளையும் நாங்கள் எடுத்துவிட்டோம் என்றால் கன நேரம் நீங்கள் நிற்க வேண்டி வரும். எனவே பைபர் இலக்கத்தோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். கட்டணம் என்றால் மட்டும் 03 39 41 47 71 என்ற இலக்கத்தோடு தொடர்பு கொள்ளலாம். பாடுவதற்காக அன்புக்குரியவர்களை நீங்கள் பாடல்களை பதிவு செய்தும் எமக்கு அனுப்பலாம். மிக தெளிவான முறையிலே பதிவு செய்து தருகின்ற பொழுது நாங்கள் அதை நீங்கள் வருகின்ற பொழுது அதை தருவ காத்திருக்கின்றோம். எனவே தெளிவாக தந்தீர்கள் என்றால் சிறப்பாக இருக்கும். இது உங்களுக்குரிய சந்தோஷமான நேரம் இல்லையா? அந்த வகையிலே நிகழ்ச்சியை அலங்கரிக்க பைபரோடாக கணேசண்ணா நீண்ட நேரமாக நிற்கிறீங்க. வணக்கம் ஐயா.
1: வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம்.
0: நாங்கள் நலமாக சுகமாக இருக்கிறோம் ஐயா. சொல்லுங்க ஐயா, என்ன பாட்டு தர போறீங்களா ஐயா?
1: அதே போல் நான் நலமா இருக்கிறேன். வாராய வெண்ணிலாவேன் பாட்டு
0: எங்க
1: பேசுறேன்.
0: வர கேளாயோ எந்த கதை, அருமையான பாட்டு. இதெல்லாம் பாருங்க, எத்தனை வருஷம் வந்தாலும் இன்று வரை சாகாத விரம் பெற்ற பாடல்களாக இருக்கிறது. வாராயோ வெண்ணிலாவே கேளாயோ எந்த கதையை. சரி, உங்களோட கதையை கேட்போம்.
1: என்ன?
0: நன்றி கணேசண்ணா, நன்றி. அன்புக்குரியவர்களை, இன்று பாடுவோர் பாடலாம் நிகழ்வு நிறைவுக்கு 12 மணிக்கு வந்த பிற்பாடு எமது இந்த டிஆர்டி தமிழொலியில் வந்து பாடுகின்ற ராகவனுடைய மகள் என்று லாச்சப்பலில் நடந்த நிகழ்விலே ஒரு பாடலை தாயகத்திலிருந்து வந்த இசையமைப்பாளர்களோடு இணைந்து ஒரு பாடல் பாடியிருந்தார். பாடவா உன் பாடல் என்ற பாடல் நான் தருவதற்கு காத்திருக்கிறேன். சரி, இப்பொழுது கணேசன் அவர்களுடைய பாடல் மெருகிறது காற்றலையில்.

0: அருமை அருமை அருமை அருமை அருமையான ஒரு பாடல். காலத்தால் அழியாத அந்த பாடல்கள் மீண்டும் மீண்டும் மீட்டிக்கொண்டு வருகின்ற பொழுது மன நிறைவாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது. நன்றி கணேசண்ணா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்து யார் வந்திருக்கிறது? அன்புறவு வணக்கம்.
1: வணக்கம்.
0: அடுத்து எங்கள் அன்புக்குரிய உதயன் ஐயா, சுகமா இருக்கிறீங்களோ? கலகலப்பான பாட்டு பெருகுதுண்டு. மூணு வருஷம் மாப்பிள்ளையும் பொண்ணும் தான்.
1: இன்றைய தினம் திருமணத்தில் இணைந்த அனைத்து தம்பதிகளையும் மனதார வாழ்த்திக்கொண்டு நானும் எல்லா பாடலையும் கேட்க ஆவலாக உள்ளேன். அதனிடம் ராகவனின் மகளும் பாடல் வரும் என்று.
0: ஆம், இன்று ராகவனுடைய மகள் வந்து சூப்பர் சிங்கர், அதாவது எங்களுடைய தாயகத்தில் இருந்து வந்த பானுதானு என்ற மிகப்பெரிய இசையமைப்பாளர்கள், அன்றைய கண்ணன் மாஸ்டருடைய மகன் கீபோர்ட் வாசித்திருந்தார். அப்போ அந்த இடத்திலே அவர் பாடியிருந்தார் அந்த பாடல். பாடி முடிஞ்ச உடனே ஓடியந்து கேட்டால், மாமா என்னென்று கேட்டால், நான் கொஞ்சம் பயந்துட்டேன். நான் உண்டுக்கும் பயப்படக்கூடாது, பாட வேணும். ஓ, அப்ப அந்த பிள்ளைய பாடிதான் அந்த பாடலை இறுதியாக தருகின்றேன். நீங்கள் என்ன பாட்டு? நூறு வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் தான் பேரு விளங்க வாழணும். நன்றி சகோதரம், அன்புக்குரிய சகோதரம். இதோ உங்களுடைய பாடல் பறந்து வருகிறது. என்ன உதயன்? சரி, எங்கள் அன்புக்குரிய உதயன் அவர்களுடைய பாடல் வருகின்றது, நூறு வருஷம்.

0: சபாஸ் வாழ்த்துக்கள் உதயம். அப்படி போடுங்க அருவாளை என்று சொல்வார். கலக்கவன் கலகலப்பாக சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள் சகோதரம். தொடர்ந்து பைபரோடாக ராஜன் அணிந்திருக்கின்றார். வணக்கம் ராஜன்.
1: வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
0: நாங்கள் நலமாகவே இருக்கிறோம். நலம் நலம், நீங்களும் நலந்தானே அப்பன்?
1: கஷ்டமான
0: கம்மிங்க பாப்பம். அப்படி
1: என்ன
0: கஷ்டம்? பலகாலம் பாருங்கள், அடுத்த ரெஞ்சு போகணும். சரி, நல்லது. சவரம் பாடல் கேட்போம். என்னையா? வாழ்த்துக்கள் அப்பன். வாழ்த்துக்கள் ராஜன். இது அவர் தருகின்ற பாடல்.

0: நன்றி.
1: கே ஜே ஜேசுதாஸ் அவர்கள் பாடிய ஒரு அற்புதமான பாடல். அந்த பாடலை எங்கள் அன்புக்குரிய ராஜன் அவர்கள் தந்திருந்தார்கள். அந்த கம்மிங் நன்முடுதிரம் பிரேக்ஷிடுங்க. சூப்பராக வந்துடும். வாழ்த்துக்கள் அப்பன், வாழ்த்துக்கள். சரி, பாடுவோர் பாடலாம் நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, உங்களுடைய அருமையான பாடல்கள் காற்றலை ஊடாக இந்த உலக பிறப்பங்கும் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அடுத்து யார் வந்திருக்கிறது? வணக்கம். வணக்கம் ராஜலிங்கண்ணா, நலமா இருக்கிறீங்களா? நல்லது. என்னையா
2: நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமோடு இருக்கிறோம் அப்பன். சொல்லுங்க, என்ன பாட்டு தர போறீங்கள் என்று?
2: நான் இந்த பாடல் வந்து சந்திரோதயம் ஒரு பெண்ணானது என்ற பாடலை அனுப்பி
1: வச்சிருக்கின்றேன். சரி, நல்லது. சொல்லுங்க, சொல்ல போறீங்க? சொல்லுங்க.
2: வில்லம் ஜோர்ஜ் கோயில் தேருக்கு போனேன், முத்துவாணிமன் கோயில்.
1: சரி, அங்க பாடின பாட்டா இது?
2: அந்த இடத்துல மன்னன் என்ன கூப்பிட்டு பாடல் ஒன்று பத்தி பாடல் பாட சொல்லி கேட்டிருந்தார்.
1: நல்லது, பாடுங்கோ. பாடல் வருது, நீங்க அங்க பாடுங்க. வாழ்த்துக்கள். நன்றி சவரம். பாடுங்க, எங்க என்னன்னு பாடுங்க. சந்தோஷம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். கரக்குங்கோ, இதோ வருகிறது பாடல்.

0: தம்பி.
1: நேரம் 11:08. அந்த பாடலை ராஜலிங்கண்ணா தந்திருந்தார், அவருக்கும் உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். அந்த
2: முத்தாரம் சிரிக்கின்ற சிரிப்பல்லவோ முழு நெஞ்சே துடுக்கு,
1: அங்கே நிற்கும் அந்த பாட்டு. சரி, அந்த பாடலை அவர் தந்திருந்தார். அடுத்து வந்திருப்பவர், வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம் கெனடி, நலமா இருக்கிறீங்களா அப்பன்? சந்தோஷம். ஓம் நலமாக இருக்கிறோம் ஐயா.
3: எல்லாரும் நலமா இருக்கிறேன் பார்த்துட்டு கொண்டு பாடம் பாடப்போகிறோம். சிறப்பான வார்த்தைகளை கூறிக்கொண்டு வாய்ப்பு தந்ததுக்கு உங்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு நான் வந்து சொற்க மது

சரி, அது பாவிக்கிறவே கதுதான் சொர்க்கமே, பாவிக்காதவே கது சொர்க்கம் இல்லை. உங்களும் சொர்க்கம் சும்மா சொன்ன பாவடி சொன்னீங்கல்ல, சொர்க்கம் அது விலே அதான் சொல்றது. அதுல எக்கடாக்கா நன்றி சகோதரம், நன்றி ஐயா, நன்றி. அன்புக்குரிய கெனடி அவர்கள், எங்கள் அன்பு உறவு, இதோ அவர் அனுப்பி வைத்த பாடல்.

0: நேரம் 11:14. அந்த பாடலை எங்கள் அன்புக்குரிய கெனடி அவர்கள் தந்திருந்தார். வாழ்த்துக்கள் கெனடி. நடக்கமுடக்கான பாடல்கள் கொண்டு வருவார். இது உங்களுக்கும் சந்தோஷம், எங்களுக்கும் சந்தோஷம். இது பாடுவோர் பாடலாம். அன்புக்குரியவர்களே, உங்கள் பாடல்கள் சிறப்பாக இருக்க இன்னும் பயிற்சி எடுத்து இன்னும் சிறப்பாக்கிக் கொள்ளுங்கள். இன்னும் சிறப்பாக இருக்கும். சரி, அடுத்து யார் வந்திருக்கிறது? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். மீனா மகேஸ்வர், நலமா இருக்கிறீங்களோ? நாங்களும் நலமாக சுகமாக இருக்கிறோம். சொல்லம்மா, என்ன பாட்டு?
1: நான் ஆனந்தி படத்துல இருந்து சுசீலா அம்மா பாடின கண்ணிலே அன்பிருந்தால்.
0: கண்ணிலே தெய்வம் பெறும். சரி, எங்க தெய்வம் பெறட்டும்
1: பாப்போம்.

0: 말로?
1: 아, 갈릴리의 대위가
0: 만들어? 대위가 만들어?
1: 대위가 뭔가 봐라.
0: 말해리 대위가.
1: 어디 대위가 말해리?
0: 있네, 이거 고름이.
1: 고름이야, 단 이렇게.
0: 아, 대위가 말해리인다?
1: 언니 제라, 사리, 왈뜨끄라마.
0: நன்றி.
1: பாடுவோர் பாடலாம் நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. என்ன கம்ப்யூட்டர் வேலை செய்தில்லையே?
2: பாரிஸில் இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கட்டுமையாக்கள் வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போக போறேன் யாழ்ப்பாணம். ஒரு பிள்ளை வர்றது கும்பிட போல தெய்வம் கொடுக்கணும். தங்கச்சே, தங்கச்சி
3: அவங்களையும் ஜாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம.
4: ஆமாம், இப்பொழுது தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். கோஷன் விழா நோபரி 422-1B கிராமோதய வீதி, தலுபத்த, நீர்கொழும்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-74-00-440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடுமச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன். குரேஷன் விழா 422-1B கிராமோதய வீதி, தலுபத்த, நீர்கொழும்பு. தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-76-24-40. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
5: பிரான்ஸ் லாகுனில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆடவர் மகளிர் சிறுவர் சிறுமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டு சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலைபோல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டை கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியூர் மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலிவிலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால், நண்டு, கணவாய், ரால் அனைத்தும் மலிவிலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட், 62 அவினியோ போல்வாயோ குற்றூரியே 93180 லாக்குர்னோவ். தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க் 07-83-20-49-85 அல்லது 07-87-34-16-55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலிவிலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள், பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கில்.
1: அடுத்து பைபர் ஊடாக வந்திருக்கின்றார் லிங்கமையா. வணக்கம் ஐயா.
6: வணக்கம் தம்பி, எப்படி சுகமா இருக்கிறீங்களோ?
1: ஐயா நலமா இருக்கிறோம் ஐயா. நீங்கள் எப்படி இருக்கிறீங்கள்? சந்தோஷம், சந்தோஷம், மகிழ்ச்சி. ஐயா என்ன பாட்டு அனுப்பி இருக்கிறீங்கள்?
6: விஷயகாந்த் இங்கே ஒரு காதல் சொங்க கொண்டு அனுப்பி இருக்கிறேன் பாரு. உங்க என்ன படம் இருக்கு? மைனாவே, மைனாவே பாட்டு ஒன்று இருக்குல்லோ தம்பி.
1: ஆ, மைனாவே, சரி பாக்குறேன். மைனா வந்திருக்கொண்டு பாக்குறேன்னா.
6: நன்றி, நன்றி,
1: நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. இது ஐயா அவர்களுடைய பாடல் அனுப்பி வைத்திருக்கிறார்.

காற்றும் இல்லை, வானில் பறக்கும் பட்டமானே. மயிலாரே மயிலாரே.

0: 100.
1: ஆம், அந்த பாடலை எங்கள் அன்புக்குரிய லிங்கம் ஐயா தந்திருந்தார். உண்மையிலே அவர்களுடைய ஒரு ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷம்தான். இந்த வயதிலும் அந்த பாடல்கள் எடுத்து தங்களுடைய அன்பை இன்னும் இன்னும் பகிர்ந்து கொண்டார்கள். அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். சரி, அடுத்து இங்கே யார் வந்திருப்பது? வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் சோழன். நான் பிரான்சிலிருந்து அலோசியஸ்.
1: அலோசியஸ் அலோசியஸ் நலமா இருக்கிறீங்களா அப்பன்? சொல்லுங்க ஐயா, என்ன பாட்டு இன்றைக்கு?
2: இன்றைக்கு நான் வந்து நாணமோ இன்னும் நாணமோ என்ற பாடல், ஆயிரத்தி ரூபாய் பார்த்தேன் அம்மா பாடிய பாடல், சவரி கம்சபதி அந்த சவரியுடன் இணைந்து பாடியிருக்கின்றேன். இன்னொரு பாடலும் அனுப்பியிருக்கின்றேன்.
1: ஒரு பாடல்
2: மயக்கம் எனது தாயம் என்ற பாடல், ஜிஎம்எஸ்யாவின் குமுதம் படத்தில் இருந்து பாடலை ஒளிபரப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பாடுகின்ற அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு, அனைத்து உறவுகளுக்கும் டிஆர்டி அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு, எனது பாடலை ஒளிபரப்பான அன்போடு கேட்டுக்கொண்டு, டிஆர்டிக்கும் உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் வாய்ப்புக்கும் நன்றியை கூறி அன்போடு உரைவர்களேன். நன்றி சகோதரன்.
1: இதோ வருகிறது அவருடைய பாடல்.

உண்ட மையக்கும் கள்ளாவது அது உண்ணாத நெஞ்சுக்கும் உள்ளாவது உண்டாமையக்கும் கள்ளாவது அது உண்ணாத நெஞ்சுக்கும் உள்ளாவது நாளுக்கு நான் நாடுவது நானியின் கண்களும் தேடுவது அது இது நாணமோ.

0: ஆமாம், அந்த பாடலை அலோசியஸ் அவர்கள் தந்திருந்தார். அவருக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். சரி, அடுத்து யார் வந்திருக்கிறது என்று பார்ப்போம். வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் இந்திரன்.
0: கமலமணி அம்மா, நலமா இருக்கிறீங்களோ?
1: நலமா இருக்கிறேன். நீங்க?
0: சந்தோஷம், நாங்களும் நலமாக இருக்கிறோம். சொல்லம்மா, என்ன பாட்டு இருக்கு?
1: தாமரை பூக்குளத்தில்.
0: ஓ, எஞ்சினிக்கிறீங்க. இதுதான் வார பிரச்சு, தாமரைப்பூ குளத்தில் அந்த பாட்டு என்ன? ம், இன்னும் கடை இல்லையே தாமரைப்பூ. தாமரைப்பூ குளத்திலே நான், இதுவும் ஒரு கிராமிய பாட்டுன்ற மட்டும்தான். ம், சேர்ந்து பாடுறீங்களா? சரி, பாடல் கேட்போமா? பாடல் கேட்காம படுக்கலாது என்ன? நித்திரையும் இல்லை தானே? சரி, தருகிறேன் அம்மா. நன்றி அம்மா, நன்றி நன்றி. இதோ அவருடைய பாடல், காற்றலையில் பறந்து வருகிறது.

0: நன்றி
1: நன்றி.
2: இந்த பாட்டு யார் பாடினது? கமலவேணி தானா என்று சொல்கிற அளவுக்கு உண்மையில மானியாக இருந்தது. நல்ல இன்றைக்கு அந்த தாளங்களெல்லாம் சரியாக இருந்தது, நல்ல கலாதியாக இருந்தது, சூப்பர் பாட்டு. அதில் அந்த ஆண்குரல் கடைசியில் அவர் கொஞ்சம் புலப்பட்டு, நான் நிற்கிறேன் அண்ணா நின்று இன்றைக்கெல்லாம் பக்கத்தில் நின்று கையை காட்டியிருப்பேன் சத்தியமாக தெரிகிறேன். சரியாக சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்களம்மா, வாழ்த்துக்கள். அடுத்து வந்திருப்பவர், வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம். நான் ஜெயமன், சாபத்திலிருந்து கந்தசாமி.
2: கந்தசாமி அவர்கள் வரவேற்றுக் கொள்ளுகிறோம். நலமா இருக்கிறீங்களோ?
3: ஓ, நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள்
2: எல்லாரும் நலமா இருக்கிறோம். என்ன பாடுத்துற புரியல ஐயா?
3: நான் தெய்வத்தாய் திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தராயன் பாடின பாட, ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன்.
2: நிலவை தாருங்கள்.

la la la la la la la la la la la la la la la la la la. கொடி மின்னல் போல ஒரு பார்வை மானும் நீனும் இருந்தேன். குயிலோசை போல ஒரு வார்த்தை குழலையாளு என்றிருந்தேன். கொடி மின்னல் போல ஒரு பார்வை மானும் நீனும் என்றிருந்தேன். குயிலோசை போல ஒரு வார்த்தை

இணையாது சிலை வண்ணம் போல அவள் தோற்றம் இதழில் மதுவோ குறையாது கலை எண்ணம் போல அவள் தேகம் இடையில் இணையும் கிடையாது சிலை வண்ணம் போல அவள் தோற்றம் இதழில் மதுவோ குறையாது.

0: நன்றி
1: நன்றி கந்தசாமி அவர்கள், வாழ்த்துக்கள், சுகமாயிருங்கோ. நன்றி சௌரம். இப்பொழுது பாடல்கள் அனுப்பியவர்கள் ஒரு சிலர் வரவில்லை, நான் நிற்கின்றேன். அவர்களுடைய பாடல்களை இப்பொழுது தெரியலாம் என்று நேரம் 11:43. அபிவர்தன் அவர்கள் ஒரு பாடல் அனுப்பியிருக்கிறார், பார்ப்போம் என்ன பாடல் என்று. புது புது அர்த்தங்கள் என்ற திரைப்படத்தில் இடம்பெறும்

0: வாழ்த்துக்கள் அபிவர்தன். அந்த சுருதி கணிக்குது பாட்டு. இனி பாட பாட அந்த குரலில் ஒரு பேஸ் ஒன்று இருக்கிறது, அது எல்லாருக்குமே இந்த பேஸ் குரல் வராது. உங்களுக்கு இந்த பேஸ் குரல் இருக்குதப்பன், வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள் அப்பன். அடுத்து வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம்
0: அரா சக்கியடானம், நலமா இருக்கிறீங்களோ அம்மா தேவி அம்மா? நாங்களும் நலமா இருக்கிறோம். சொல்லுங்க, என்ன கலக்க போறீங்க?
1: ஓ, நான் இன்றைக்கு ஒரு பாட்டு பாட போறேன்.
0: அதானே, சரி, என்ன பாட்டு? ஏஞ்சிருக்கிறீர்?
1: திருடிய இதயத்தை.
0: என்னண்டானு திருடியதோ திருடாததோ தாங்க திருப்பிதா. சரி,
1: அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, பாட போற உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, என்னை பாட்டை பொறுத்தரில் வேணுமென்று கேட்டுக்கொண்டு.
0: நீங்களே சொல்லிக்க போற என்ன? சரி, தாருங்க, சந்தோஷம்.
1: நன்றி அண்ணா. திருடிய இதயத்தை திருப்பி கொடுத்து

0: நல்லிது வந்த காதலா நினைத்தீனே ஊசி தூரலால் நீ பேசும் காதலா தவித்தேனே நான் தவித்தேனே காத்தாய் மாறி காதலிக்கிறேன் கண்ணீ ஒரு முறை சுவாசங்கள் நானும் உன்னை சம்மதிக்கிறேன் என்றே இங்கொரு வார்த்தை சொல் மன்னவனே மன்னவனே உயிரில் உயிராய் கலந்தவனே திருடிய இதயத்தை திருப்பி கொடுத்து விட காதலா என் காதலா என் காதலா நேத்து பொழுதல நான் கண்ட கனவில பார்த்தேனே உன்னை பார்த்தேனே காதல் வயசில நானேதோ நினைப்பில துடித்தேனே நான் துடித்தேனே இதயத்தோடு இதயம் சேர்த்து ஒரு முறையாவது பூட்டிக்குள் கண்களோடு கண்கள் வைத்து ஒரு முறையாவது பார்த்துக்குள் காதலனே காதலனே வாழ்வே உனக்கு நான் வாழ்கிறேனே திருடிய இதயத்தை திருப்பி கொடுத்து விட காதலா என் காதலா என் காதலா வருடிய காற்றுக்கு வார்த்தை சொல்லிவிட காதலா என் காதலா என் காதலா சிரிக்கிற சிரிப்பை நிறுத்திவிடு பார்க்கிற பார்வையை மறந்துவிடு பேசுகிற பேச்சை நிறுத்திவிடு பெண்ணை என்னை மறந்துவிடு உயிரே மறந்துவிடு உறவே மறந்துவிடு அன்பே விலகிவிடு என்னை வாழவிடு திருடிய இதயத்தை திருப்பி கொடுத்துவிடு காதலா என் காதலா என் காதலா நன்றி வணக்கம்
1: நேற்று பாட்டு கேட்க நச்சினான் இன்றைக்கு திருவிழா இருக்க அப்பவே நச்சினான் நடக்குது பயிற்சி நான் இன்றைக்கு பாட்டு கேட்கத்தான் வேணும் சரி நன்றி அம்மா சந்தோஷமா மகிழ்ச்சி
0: நன்றி
1: சரி அடுத்து சிங்கை மூர்த்தி அண்ணாவும் பாடல் அனுப்பியிருக்கிறார் அவருடைய பாடலையும் கேட்டு பார்ப்போம் அனுப்பியவர்களுடைய பாடல்கள் அனுப்பிவிட்டு அவர்களுக்கு நேரம் இல்லைத்தானே

சிங்கமுத்தி அண்ணா அந்த பாடல் அனுப்பி வைத்திருந்தார். உண்மையிலே ஒரு கஷ்டமான பாடல், சரியா அந்த சொல்லு அதுக்குள்ள சரியான கஷ்டமான பாடல். அவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இனி நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவதற்கு முதல் வருகின்றது பேபி சிபா ஒரு பாடல் அனுப்பியிருக்கிறார் ஒரு இடக்கு பார்ப்போம். சரி, ஒரு நாள் உனையினான் என்ற பாடல் அனுப்பியிருக்கிறார்.

ஆமாம், அந்த பாடலை எங்கள் பேபி சிவா அவர்களும் வேறொரு சகோதரரும் இணைந்து பாடியிருந்தார்கள். இருவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக தெளிவாக சிறப்பாக இருந்தது. சரி, அடுத்து யார் இங்கே நியூஸ் தான் வந்திருக்கு. சரி, இன்னொரு பாடல் இருக்கிறது போடக்கு தரலாம். சரி, அதற்கு முதல் இன்று லாச்சப்பலில் இடம்பெற்ற இசை திருவிழாவின் முதலாவது நாளில் பலர் தங்களுடைய பாடல்களை அங்கே பாடியிருந்தார்கள். சிறப்பு மிக்கதாக லைவ் பேண்ட், அதாவது நேரடியாக இசை வழங்குகின்ற பெருமைக்குரியவர்கள்

மேலே ஒரு விடயத்தை இங்கே குறிப்பிட வேண்டும். இந்த குழந்தைகளை, இந்த எங்கள் கலைஞர்களை பெருமேடைகளிலே அவர்களை ஏற்றி அழகு பார்க்க வேண்டும். அப்பொழுது தான் அவர்களுடைய பயம் தெளியும். அடுத்தது அவர்கள் இன்னும் இன்னும் பாட வேண்டும் என்ற ஆசை வரும். ஒரு பெரிய மேடை, உண்மையிலே இந்திய கலைஞர்களுக்கு இசையமைக்கின்ற பெருமைக்குரிய கலைஞர்கள், சும்மா சாதாரண ஆக்கள் அல்ல. அவர்கள் எத்தனையோ ஆயிரம் மேடைகள் கண்டவர்கள். இந்தியாவிலிருந்து சகல நாடுகளுக்கும், கனடாவிலிருந்து அமெரிக்காவிலிருந்து சகல நாடுகளுக்கும் சென்று இசையமைக்கக்கூடியவர்கள். பல பாடல்களை இசைத்தட்டிலும் இசையமைத்திருக்கின்ற பெருமைக்குரியவர்கள். அவர்களுடைய அந்த பெரிய இசையிலே, அந்த பெரிய ஒலியமைப்பிலே பெருந்திரளாத மக்கள் இருக்கின்ற அந்த இடங்களிலே இந்த பிள்ளைகளை ஏற்றி அவர்களுடைய அந்த பயம் ஒரு ஒரு இதுகளை எல்லாத்தையும் உடைச்செறிஞ்சால் தான் அவர்கள் இன்னும் எதிர்காலத்திலே சிறப்பாக. அந்த கம்மிங் வந்தது பார்த்திங்கன்னா தெரியும், அந்த இடமெல்லாம் ஒரு

சரியான கஷ்டமான பாட்டு. பாடவா உன் பாடல் அந்த பா அதெல்லாம் அந்த பிள்ளை வச்சிருக்கிறார். அந்த பாட்டு விளங்குது என்னென்ன இடம் என்னென்ன சிக்கல்ன்றதெல்லாம் கண்டுபிடித்துட்டு எதிர்காலத்தில் அடித்து வச்சிருங்க, ஒரு நல்ல பாடகியாக வருவா. ராகவன் அவர்களுடைய மகள் என்று எங்களுடைய டிஆர்டியிலே பாடியவர்கள் பாடுகின்றவர்கள் அந்த இசையிலே பாடியிருந்தார்கள், எங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருந்தது. எனவே தான் நான் சொல்கிறேன், இதிலே பாடுகின்ற அத்தனை பேருக்கும் சொல்லுகின்றேன், கிடைக்கின்ற பெரிய மேடைகளை நீங்கள் பயிற்சி எடுத்துக்கொண்டு பாடினா இன்னும் உங்களுக்கான பேரும் புகழும் கிடைக்கும்.

இரண்டு பாடல் வந்திருந்தது, ஒன்று பெயர் எழுதாலபடியாக இது அலோசியஸ் அவர்களுடைய பாடல், அவருடைய பாடல் ஏற்கனவே தந்தாயிட்டு தானே. எனவே அன்புக்குரியவர்களே, இன்றைய நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை உறவுகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுடைய நன்மை கருதி சில விஷயங்களை சொல்லுகின்றோம், அது உங்களுக்கு பயன்படும் என்பதற்காகத்தான். அப்படி நீங்கள் தவறாக நினைத்தால் உங்களுக்குத்தான் அது கஷ்டம். நாங்கள் ஒரு குளவு ஒற்றளவு ஓரளவு ஒரு ஐந்து வீதம் தெரிந்ததை உங்களுக்கு அதை சொல்லி அதனுடைய சிறப்புகளை சொல்லுவோம். நீங்கள் தனியே இந்த இதிலே மட்டும் பாடாமல் பெரிய பெரிய மேடைகள் உங்களுக்கு கிடைக்கின்ற பொழுது அந்த மேடைகளை நீங்கள் உங்களுக்குரியதாக்கி கொள்ளுங்கள். அப்படித்தான் ஒரு பத்து பேருக்கு பத்து பேரை பாடுற இடத்துல ஒரு ஐம்பது பேருக்கு பாடுறது, அப்படி அப்படி நீங்கள் இன்னும் வளர வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து கேளுங்கள் எங்கள் டிஆர்டியை.

0: இது ஒரு சிறப்பான வார இறுதி.
1: இது உங்க ஒலி
2: தொட்டில ரோட்டு முக்கல்ல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய் ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ்
0: வார இறுதி ஒலியில்
3: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
4: போக்குவரத்து சீராக இருக்கிறது நேயர்களை, தொடர்ந்து கவனத்துடன் பயணம் செய்யுங்க.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
5: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
6: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
5: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
7: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
4: எல்லோரும் தவறு செய்வது வெற்றியின் முதற்படி என்பார்கள். ஆனால் உண்மையில் செய்த தவறை உணர்ந்து அதை திருத்திக் கொள்வதே வெற்றியின் முதல் படி அப்படின்னு ஒரு அழகான தன்மனைப்பு வரி அனுப்பிச்சிருக்காரு முனுசாமி அவர்கள். ரொம்ப நன்றி இதை பகிர்ந்துகிட்டதுக்கு. ஏன்னா நம்ம எல்லார்கிட்டயும் என்ன சொல்லுவோம், தவறு செஞ்சிட்டீங்களா பரவாயில்ல, நம்ம வந்து வெற்றியோட முதற்படி தான் இது. இந்த மாதிரி தவறுகள் செய்ய செய்யதான் வெற்றி பெறுவதற்கு நம்ம இன்னும் நெருக்கமா இருக்கோம் அப்படின்லாம் சொல்லிக் கொடுப்போம். ஆனா எப்படி நெருக்கமா இருக்கோம் அப்படிங்கறது சொல்லிக் கொடுக்கவே இல்லையே. அதனால தவறுகளை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம், வாழ்க்கை அப்படியே ஓடிடுமா? இல்ல நேர்களே, நாம தவறு செய்து அந்த தவறை எப்படி எல்லாம் திருத்துறோமோ அப்ப மீண்டும் அந்த தவறை செய்ய மாட்டோம். அதுல இருந்து நிறைய கத்துப்போம். அதனால வெற்றி கிட்ட போகுமே தவிர தவறு செய்து செய்து வெற்றியை பெறுவோம் அப்படின்னு அர்த்தம் இல்லை. தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள். நிஜங்கள் நிலைக்கின்றன திரைப்படத்துல இருந்து என் வி ஹரிதாஸ் வாணி ஜெயராம் இணைந்து வழங்கும் ஒரு பாடல். கழுகு திரைப்படத்துல இருந்து இளையராஜா எஸ் ஜானகி இணைந்து வழங்கும் ஒரு பாடல் கேட்டு மகிழுங்க.

0: அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என்ற ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம்.
1: ஓடி போயிட்டாங்க,
2: ஓடி போறவங்க கூட சுத்தி இங்கதான் வந்தாகணும்.
3: நாங்க தான் சொல்றோம்ல, நீங்க சுத்தி இங்கதான் வருவீங்க.
2: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில எங்க பாட்டையும் கேட்கலாம்,
3: உங்க பாட்டையும் கேட்கலாம்.
4: ஹலோ மேடம், நாங்க எப்பம் ரேடியோ வந்து பேசுறோமா?
2: மனசுல உள்ளத எங்க கிட்ட நீங்க கொட்டலாம்.
3: அதுக்கும் ஒரு நிகழ்ச்சி இருக்கு, மனசுல இருக்கிறது எல்லாமே நீங்க கொட்டிட்டீங்கன்னா
4: கண்ணம் பண்ணு மாதிரி ஆயி அப்படி தேச சாயிரும்.
2: ஒவ்வொரு நாளும் டிக்டாக்ல சந்திக்கும் போது எங்க கிட்ட பேசுங்க.
5: ரஃபி நவீன் வழங்கும்
6: இரவினில்லாட்டம் இணையில்லா கொண்டாட்டம், இரவினில்லாட்டம் இணையில்லா கொண்டாட்டம்.
2: பறக்காம கேளுங்க.
7: பரவாயில்லை, நான் இருக்கிறேன், எல்லாம் சரியாகும், நம்பிக்கையோடு இரு. இந்த வார்த்தைகளை யாரேனும் யாருக்கேனும் சொல்லிக்கொண்டே இருங்கள். ஏனெனில் பலரின் கண்ணீரை துடைப்பது கைகள் மட்டுமல்ல, சரியான நேரத்தில் சொல்லப்படும் சில அன்பான வார்த்தைகள் தான். இதை அனுப்பி வச்ச செல்வராஜ் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி சில வார்த்தைகள் தான் ஒருத்தருடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது அப்படின்னு நான் ரொம்ப ஆணித்தரமா நம்புறேன். அது உங்களுக்கும் புரியும் அப்படின்னு நம்புறேன். ஏன்னா சில நேரத்துல சில பேரு இதை யார்கிட்ட இருந்தாச்சும் கேட்டுட மாட்டோமா அப்படின்னு ஒரு இயக்கத்தோட இருப்பாங்க. அந்த நேரத்துல இத மாதிரி வார்த்தைகளை சொல்லும் போது உங்களை விட அவங்க வாழ்க்கையில முக்கியமானவங்க வேற யாருமே இருக்க மாட்டாங்க. தொடர்ந்த அன்பை இந்த உலகத்துல நாம பகிர்ந்து கொண்டே இருப்போம். இப்போது உங்களுக்காக பாடல்கள் கலைஞன் திரைப்படத்துல இருந்து இளையராஜா இசையில், கூலி திரைப்படத்துல இருந்து சுரேஷ் பீட்டர்ஸ் இசையில் கேட்டு மகிழுங்க.

0: நிலவரம்.
1: போக்குவரத்து சீராக இருக்கிறது, நேயர்களே தொடர்ந்து கவனத்துடன் பயணம் செய்யுங்க.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 9.8 கேட்டாலை பரவசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகள் தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன் நானுங்கள் யாழினி. உங்களுக்காக பல சுவாரஸ்யமான தகவல்கள் தயாரா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த வரிசையில இது ஒண்ணு எனக்கு ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்துச்சு. நாம குடிக்கிற தண்ணீரை டைனசோர்களும் குடிச்சது, அதாவது டைனசோர்கள் குடிச்ச தண்ணியை தான் இப்ப நாம குடிக்கிறோம் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? நம்ம பூமியில இருக்கும் தண்ணீரின் அளவு எப்போதுமே மாறுவதே இல்லையா? கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு பூமி உருவான போது எவ்வளவு தண்ணீர் இருந்ததோ அதே அளவு தான் இன்னும் இருக்குது. பூமிக்கு வெளியிலிருந்து புதிய தண்ணீர் தொடர்ந்து வருவதில்லை. தண்ணீர் தொடர்ந்து ஒரு சுழற்சியா இயங்குது. எவாப்ரேஷன், கண்டென்சேஷன், பிரெசிபிடேஷன். இந்த சுழற்சி கோடிக்கணக்கான ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குதான். சுமார் 6.5 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த டைனோசர்கள் ஆற்றில் குடித்த தண்ணீரும் சிறுநீராக வெளியேற்ற தண்ணீரும் இன்று நீர் சுழற்சி மூலமாக மீண்டும் ஆவியாகி மேகமாகி மழையாக பொழிந்திருக்குது. அந்த தண்ணீர் பூமியால் உரியப்பட்டு இன்று நம்முடைய குளங்களிலும் தண்ணீர் பொட்டிகளிலும் வந்து கொண்டிருக்கிறது. அப்படின்னா நமக்கும் டைனோசோருக்கும் ஏதோ தொடர்பு இருக்கோ? தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள் ரிதம் திரைப்படத்திலிருந்தும் உதயா திரைப்படத்திலிருந்தும் ARM மணி சிகள் கேட்டு மகிழுங்க.

0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
1: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
2: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
1: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
3: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
4: 968 போக்குவரத்து நிலவரம்.
5: துவாசி நோக்கி செல்லும் PIE தாம்சன் சாலை அருகில் வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது.
6: வந்த காற்றை ஒரு தேநீர் போட்டு தரவா
7: உங்களுக்கு எப்படி
8: இருக்கு?
7: கொண்டாடுங்க.

நேர்களை இந்த அங்கத்தை முடித்து வைப்பதற்காக உங்களுக்காக பாடல்கள் காற்று வெளியிட திரைப்படத்தில் இருந்தும் ராவணன் திரைப்படத்திலிருந்தும் ஏஆர்எம் அனிசையில் கேட்டு மகிழுங்க. உங்களை நான் 7 மணி செய்திகளுக்கு பிறகு மீண்டும் சந்திக்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 1968 கேட்டாலே பரவசம்.

0: வணக்கம். காலை மணி 7. மீடியா கோப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. நேபாள பெருவெள்ளத்தில் சுமார் 1000 பேரை இன்னும் காணவில்லை. அவர்களில் 500 அதிகமானோர் வெளிநாட்டு சுற்றுப்பயணிகள். பெருவெள்ளத்தில் மாண்டோர் எண்ணிக்கை 600 நெருங்குகிறது. திபெத்தில் 5 மாண்டனர், 500 அதிகமானோரை காணவில்லை. புதன்கிழமை இமயமலை பகுதியில் பனிப்பாறை உருகி கரைந்து விழுந்தது. அதனால் சுனாமியை போன்ற பெருவெள்ளம் ஏற்பட்டது. நேபாள திபெத் எல்லையில் வீடுகள், சாலைகள், பாலங்கள் எதையும் வெள்ளம் வெட்டு வைக்கவில்லை. நேபாளத்தின் வட மத்திய பகுதியில் உள்ள ரஸ்வா வட்டாரம் மோசமாக பாதிக்கப்பட்டது. அந்த இடத்தில் மலையேற்றம் பிரபலம். ஆகஸ்ட் மாதம் மலையேற்றத்திற்குரிய பருவம் அல்ல, ஆனாலும் மலையேறிகள் பலர் அங்கிருந்ததாக தெரிகிறது. கைலாஷ் மானசரோவர் யாத்திரைக்கு இந்த மாதம் மிகவும் முக்கியம். இதமான சூழல் இருக்கும் என்பதால் வெளிநாட்டினர் பலரும் நேபாளம் செல்வதுண்டு. பெருவெள்ளத்தில் காணாமல் போனோரில் பெரும்பாலோர் இந்தியாவைச் சேர்ந்தவர்கள். தமிழ்நாட்டின் கும்பகோணத்தில் உள்ள ஒரு பயண நிறுவனம் 60 யாத்ரீகர்களை நேபாளம் வழியே சீனாவின் திபெத் பகுதிக்கு அனுப்பி வைத்தது. அவர்களில் சிலரை காணவில்லை. நல்ல செய்தி வந்துவிடாதா என்று காத்திருப்பதாக சொல்கிறார் திருமதி சுமதி.
1: எங்க அண்ணன் தான் யாத்திரைக்கு போயிருக்காரு. ஹாஸ்பிட்டல கொஞ்சம் பேர் அட்மிட் பண்ணிக்கிறதா இங்க யாத்திரை டிராவல்ஸ் கேட்டதுக்கு சொல்றாங்க. அது எப்போ எங்களுக்கு கரெக்டாக கிளியராக தெரியும்னு கேட்டால் அது இன்னும் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஆனால் நான் உங்களுக்கு அங்கேருந்து தகவல் வந்ததுன்னா உடனே உங்களுக்கு நான் வந்து கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
0: சிங்கப்பூர், மலேசியா, பிரிட்டன், கனடா, ஆஸ்திரேலியா, தென்கொரியா, ஜப்பான் முதலிய நாடுகளைச் சேர்ந்தவர்களும் நேபாள பெருவெள்ளத்தில் காணாமல் போயிருக்கின்றனர். சிங்கப்பூரில் உள்ள நேபாள சங்கம் பேரிடர் தொடர்பான துல்லியமான தகவலை வழங்க இங்குள்ள சமூகத்துடன் நெருக்கமாக பணியாற்றுகிறது. இணையத்தில் வெளியாகும் 10/7 பதிவுகள் நம்பகத்தன்மையற்றவையாக இருக்கலாம். யூடியூப், ஃபேஸ்புக் போன்ற தளங்களில் பரவும் செயற்கை நுண்ணறிவு காணொளிகளும் அவற்றில் அடங்கும். அதனால் மக்களிடையே பதற்றம் அதிகரித்து தவறான தகவல்கள் வேகமாய் பரவுவதாக சங்கம் தெரிவித்தது. நேபாள பேரிடர் பகுதிகளில் இணையமும் தொலைத்தொடர்பும் சேதமடைந்திருக்கின்றன. தவறான தகவல் பரவ அதுவும் ஒரு காரணம் என்று சிங்கப்பூர் நேபாள சங்கம் கூறியது. நேபாள பெருவெள்ளத்தில் பாதிக்கப்பட்டோருக்கு உதவ பிரிட்டன் அவசர மீட்புக் குழுவை அனுப்புகிறது. பிரிட்டிஷ் தூதரக ஊழியர்கள், நேபாள அதிகாரிகள் ஆகியோருடன் அந்த குழு இணைந்து செயல்படும். நேபாளத்திலிருந்து இந்தியாவுக்கு செல்லும் ஆற்றில் 7 உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அவை பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோரின் உடல்களாய் இருக்கலாம் என்று இந்திய அதிகாரிகள் கூறினர். நேபாள பெருவெள்ளத்தில் மோசமாக பாதிக்கப்பட்ட பகுதி சிட்வான் வட்டாரம். அதன் எல்லையோரம் இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் மகாராஜ்கஞ்ச், குஷி நகர் ஆகிய இடங்கள் அமைந்திருக்கின்றன. அங்குள்ள ஆறுகளில் கண்டெடுக்கப்பட்ட உடல்களை அடையாளம் காணும் பணி தொடர்கிறது. நேபாளத்திலும் சீனாவிலும் மீண்டும் மீட்பு பணிகள் தொடங்கியிருக்கின்றன. எல்லையோரம் நிலச்சரிவினால் உருவான ஏரி நிரம்பி வழிய தொடங்கியது. அதன் அபாயத்தை அதிகாரிகள் மதிப்பிட்ட பிறகு மீட்பு பணி தொடர்கிறது. இதற்கிடையே நேபாள திபெத் எல்லையில் உள்ள கியூரோங் துறைமுக வட்டாரம் மீட்பு பணியில் சிரமம் ஏற்படலாம் என்று சீன ஆயுதப்படை தெரிவித்திருக்கிறது. கனத்த மழையால் அந்த வட்டாரத்தின் சில பகுதிகளில் சேறு மண்டி கிடக்கிறது. செங்குத்தான நிலப்பரப்பும் குறுகலான பள்ளத்தாக்குகளும் மீட்பு பணியை சிரமமாக்குகின்றன. நாளை வரை அங்கு கனத்த மழை தொடரலாம் என்று முன்னுரைக்கப்பட்டிருக்கிறது. குலைந்து கிடக்கும் நிலம், சேதமடைந்த சாலைகள், மோசமான வானிலை, தகவல் தொடர்பில் கோளாறு ஆகியவை மீட்பு பணிக்கு பெரும் சவாலாய் அமைந்திருப்பதாக சீன ஆயுதப்படை கூறியது. பருவநிலை மாற்றத்தால் பனிப்பாறைகள் வேகமாக நிலை

உறுப்பினர் டாக்டர் ஹமீத் ரசாக், நாடாளுமன்ற உறுப்பினர் ஹசீனா அப்துல் ஹலீம், டிலாய்ட் சிங்கப்பூர் நிர்வாக பங்காளி ஷரீக் பாமக்கி ஆகியோர் அந்த நால்வர். தலைமைத்துவ புதுப்பிப்பின் ஓர் அங்கமாக அவர்கள் மெண்டாக்கி நிர்வாகக் குழுவில் இணைகின்றனர். மலாய் முஸ்லிம் சமூகத்தின் கல்வி, சமூக, சமுதாய நலன்களுக்காக புதுப்பிக்கப்பட்ட நிர்வாகக் குழு தொடர்ந்து பணியாற்றும் என்று மெண்டாக்கி தெரிவித்திருக்கிறது. ஈராக்கில் உள்ள குர்திய படையினருக்கான ராணுவ உதவியை நிறுத்த டிரம்ப் நிர்வாகம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஐஎஸ் பயங்கரவாத அமைப்புக்கு எதிரான போரில் குர்திய படையினர் அமெரிக்காவின் முக்கிய நட்பு அணியாக உள்ளனர். ஈராக்கின் குர்திஸ்தான் வட்டாரத்தில் செயல்படும் ஆயுதக்குழு பெஷ்மர்கா. அதற்கான பாதுகாப்பு உதவி வழங்கும் ஒப்பந்தத்தை புதுப்பிக்க அமெரிக்க தற்காப்பு அமைச்சு திட்டமிடவில்லை என்று தகவலறிந்த வட்டாரங்கள் பிபிசி செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்திருக்கின்றன. அமெரிக்காவின் அணுகுமுறை குர்திஸ்தான் வட்டாரத்தில் ஈரான் எளிதில் தாக்குதல் நடத்த வழியமைக்கலாம் என்று குர்திய பிரதிநிதிகள் கவலைப்படுகின்றனர். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்தி ஒலிபரப்பு நேரத்தில் மாற்றம் வருகிறது. வாரநாளில் 8 முறை, காலை 7, 8, 10, நண்பகல் 12, மாலை 6, இரவு 7, 8, 9 ஆகிய நேரங்களில் செய்திகள் இடம்பெறும். வார இறுதியில் 6 முறை, காலை 7, 8, 10, நண்பகல் 12, மாலை 6, இரவு 7 ஆகிய நேரங்களில் செய்திகள் இடம்பெறும். செப்டம்பர் 1 தேதியிலிருந்து மாற்றம் நடப்புக்கு வரும்.

0: வீட்டு சாப்பாடு விருந்து சாப்பாடு மாதிரி இருக்கே, எப்படி
1: எல்லாம் எஸ்பிஎம் கோல்ட் பொன்னி அரிசியில சமைக்கிறதாலதான்.
0: எஸ்பிஎம் கோல்ட் பொன்னி அரிசியா?
1: ஆமா, எஸ்பிஎம் கோல்ட் பொன்னி அரிசி தரமானது, சுத்தமானது, சுவையானது. எஸ்பிஎம் கோல்ட் பாஸ்மதி அரிசியில பிரியாணி சமைச்சா அது சுவையே தனி சுவை. அது மட்டுமா, எஸ்பிஎம் கோல்ட் இட்லி அரிசியும் சிறப்பானது. எல்லா காலத்துக்கும் ஏற்றது எஸ்பிஎம் கோல்ட் அரிசி வகைகள் தான். இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
2: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
3: வணக்கம், நேர்காணலுக்கு வந்ததற்கு நன்றி. செயற்கை நுண்ணறிவு செயல்முறைகள் நிறைந்த வேலை இடத்திற்கு உங்களை எப்படி தயார்படுத்திக் கொள்றீங்க?
4: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்று வர. அவங்களுடைய பயிற்சி வகுப்புகள் நடைமுறை செயற்கை நுண்ணறிவு திறன்கள்ல கவனம் செலுத்துது. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவு.
3: வேலை இடத்துல உங்களுக்கு எப்படி உதவுறது?
4: தினசரி வேலை பணிகளை தானியக்கமாக்குவது எப்படி என்பது நேரடி பயிற்சிகள் மூலம் அறியலாம். வாழ்க்கை தொழில் மாற்றம் மேற்கொள்பவரோ, திறனை மேம்படுத்துபவரோ உங்க குழுவுக்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம்.
3: செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழையுங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
5: காலம் மாறுது, மனசு மாறுது, சுத்தி இருக்கிற இடங்கள் எல்லாம் மாறுது. ஏன் மனிதர்களே மாறுறாங்க,
6: எல்லாமே மாறுது.
7: அப்ப வானொலி
6: நாங்களும் மாறுறோம்.
4: இன்றென்றும் நம் நினைவுகளில் பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம்.
8: ஒரு பார்வை பார்க்கும் போது
7: என்ன கான கோயில் எஸ் ஜானகி.
9: இசையமைப்பாளர் இளையராஜாவின் பாடல்கள்.
10: செப்டம்பர் முதல் உங்க வார இறுதி வித்தியாசமா இருக்க போகுது.
11: மாற்றம் ஒன்றுதானே மாறாதது.
12: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி

0: தொடர்ந்து இணைந்திருங்க. ஒலி பரவசம்
1: 7 மணி செய்திகளுக்கு பிறகு மீண்டும் வந்துட்டேன். நான் உங்கள் யாழினி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 9:08 கேட்டாலே பரவசம். இதை தொடர்ந்து அடுத்த 1 மணி நேரத்திற்கு உங்களுக்காக 80களையும் 90களையும் இருந்து பாடல்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுக்காக தமிழ் சார்ந்த சில தகவல்களை தயாரா வச்சிருக்கேன். இதெல்லாம் கேட்கறதுக்கு வானொலி பக்கமாவே இருங்க.

0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
1: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
2: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
1: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
3: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
4: ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 4ஆம் தேதி காலை 7:30 மணிக்கு உடற்பயிற்சி நல்வாழ்வு நடவடிக்கையில் என்னோடு ஈடுபட வாருங்கள். உங்களுக்கு பிடித்த மீடியா பப்காஞர்களையும் நீங்கள்

நேயர்களே, நேற்று நான் படித்த ஒரு விஷயம் எனக்கு தமிழுடைய அருமையை அழகா எடுத்துக்காட்டியது. நாம தமிழ்ல ஒரே ஒரு வார்த்தையில வினை சொல், வினையடை, பால், அதாவது verb, adverb, gender, இது மூன்றையுமே வைக்க முடியும். இதுல ஒரு உதாரணம் சொல்றேன். விரைந்தோடுகிறான் என்பதை நாம ஆங்கிலத்துல மொழிபெயர்ந்து சொன்னோம்னா he is running very fast. ஒரு முழு சென்டென்ஸ் நம்ம அமைக்க வேண்டியது இருக்கும். ஆனா தமிழ்ல இப்படி அழகா ஒரே வார்த்தையில முடிக்க முடியுது பாத்தீங்களா? அதே மாதிரி கண்டெடுத்தாள், அதை பார்த்து அதை எடுக்கிறாங்க அப்படிங்கறத கண்டெடுத்தாள். இது ஆங்கிலத்துல சொன்னா she found and took it அப்படின்னு ஒரு சென்டென்ஸா தான் சொல்ல முடியும். தமிழுடைய அழகும் அழகு. தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள். காதல் ஓவியம் திரைப்படத்திலிருந்தும் நான் நானே தான் திரைப்படத்திலிருந்தும் எஸ் பி பாலசுப்ரமணியம் வழங்கும் இரண்டு பாடல்கள் கேட்டு மகிழுங்க.

0: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
1: நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 96.8 கேட்டாலை பரவசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன் நான் உங்கள் யாழினி. தொடர்ந்து பாடல்களை கேட்பதற்கும் இப்போது உங்களுக்காக ஒரு சுவாரஸ்யமான தகவல். தமிழ்ல ரைஸ் என்ற ஒரு சொல்லுக்கு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் இல்ல, அது எந்த நிலையில இருக்குது என்பதை பொறுத்து மல்டிபிள் வேர்ட்ஸ் இருக்குது. அது எந்த நிலையில இருக்குதோ அதுதான் அதனுடைய தமிழ் சொல். அதாவது ஹஸ்க்ல இருக்கிற ரைஸ் நெல் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அன்குக் ரைஸ் அரிசி அப்படின்னு சொல்லுவோம். குக்ட் ரைஸ் சோறு அப்படின்னு சொல்லுவோம். பாத்தீங்களா, ரைஸ் என்பதற்கு கூட நமக்கு மூன்று விதமான சொற்களை இருக்குது. இது போல இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் வச்சிருக்கேன், அது இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்காக. அதற்கு முன்னாடி இப்போது உங்களுக்காக பாடல்கள். மறிக்குழந்தை திரைப்படத்துல இருந்தும், பாஷா திரைப்படத்துல இருந்தும், தேவாவுடைய இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், சித்ரா இணைந்து வழங்கும் இரண்டு பாடல்கள் கேட்டு மகிழுங்க.

0: வரேன்.
1: உட்லண்ட்ஸை நோக்கிச் செல்லும் பி கே இ எஸ் எல்இ வெளியேற்றத்துக்கு அருகில் வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது. சாங்கியை நோக்கிச் செல்லும் பி ஐ ஜூரோங் வெஸ்ட் அவென்யூ 2 அருகில் விபத்து ஏற்பட்டுள்ளது. 1-2 தடங்களை தவிர்க்கவும். கிளெமெண்டி அவென்யூ 6 கிளெமெண்டி லூப் அருகில் போக்குவரத்து விளக்குகள் பழுதாகி இருக்கின்றன.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: COE உயர்ந்த போதிலும் BYD மற்றும் டென்ஸ வாகனங்களின் விலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போதே BYD வாகனங்களின் அற்புதமான சிறைகளை கண்டறியுங்கள் அல்லது டென்ஸ வாகனத்துடன் உங்கள் பயணத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தி 20,000 வெள்ளி வரையிலான பிரத்யேக சிறைகைகளை பெறுங்கள். COE அண்மையில் உயர்ந்த போதிலும் விலையேற்றம் இன்றி கூடுதல் மதிப்பும் கூடுதல் சிறைகைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள BYD அல்லது டென்ஸ காட்சியகத்திற்கு வாருங்கள். விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
7: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
8: உங்களுக்கு சமைக்க தெரியாதா அல்லது ஏற்கனவே நல்லா சமைக்க கூடியவரா?
9: டேக் ஆனியன் கட் கட் கட் ஸ்மால் பீசஸ்
10: உங்களுக்காகவே
8: ஒலி 9-6-8 திங்கள் முதல் வெள்ளி வரை இவ்வங்கத்திற்கு ஆதரவு.
1: தமிழ்ல முதல் எழுத்து ஆ, கடைசி எழுத்து இன். திருக்குறள் நீங்க பாத்தீங்கன்னா, முதல் திருக்குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அப்படின்னு ஆள தொடங்கி இருக்கும். கடைசி திருக்குறள் நீங்க பாத்தீங்கன்னா, ஓடுதல் உடற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின் இன்ல முடிஞ்சிருக்கும். பாத்தீங்களா, திருவள்ளுவர் எவ்வளவு அழகா ஆள தொடங்கி இன்ல திருக்குறளையும் முடித்து வைத்திருக்காரு நம்மளுடைய தமிழ் எழுத்துக்களுக்கு ஏற்ப. இதே மாதிரி நம்ம தமிழை பத்தி சுவாரஸ்யமான விஷயங்கள் பாக்கணும்னா பாத்துக்கிட்டே போகலாம். தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள் மே மாதம் திரைப்படத்திலிருந்தும் ரோஜா திரைப்படத்திலிருந்தும் ARM அனிசையில் கேட்டு மகிழுங்க.

0: இது ஒரு சிறப்பான வார இறுதி.
1: இது உங்க ஒலி ஒன்று ஆறியது
2: தொட்டில ரோட்டு முக்கில் ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய் சோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ்
0: வார இறுதி ஒலியில் உள்ள
3: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
4: துவாசை நோக்கி செல்லும் PIE ஏடம் சாலை அருகில் வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது. 5 தடத்தை தவிர்க்கவும். துவாசை நோக்கி செல்லும் PIE ஜலான் யூனோஸ் அருகில் வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது. PIE நோக்கி செல்லும் கிளெமெண்டி அவென்யூ 6 காமன்வெல்த் அவென்யூ வெஸ்ட் அருகில் விபத்து ஏற்பட்டுள்ளது. 1 தடத்தை தவிர்க்கவும்.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
5: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
6: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
5: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
7: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
4: நேர்களை இந்த அங்கத்தை முடித்து வைப்பதற்காக உங்களுக்காக பாடல் சிறைச்சாலை திரைப்படத்தில் இருந்து இளையராஜா இசையில் SP பாலசுப்ரமணியம் சித்ரா இணைந்து வழங்கும் ஒரு பாடல். பாடலை கேட்டுட்டு வாங்க. 8 செய்திகளுக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் யாழினி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968 கேட்டாலே பரவசம்.